0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: தர்மபுரி மாப்பிள்ள.
2: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
1: இல்ல, அவங்க ரெண்டு பேரும் அயல்நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோய், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுமா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
0: பிடிச்சிருக்கா. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க, சின்னஞ்செழி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி
1: வச்சிருக்கேன். பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா,
0: யார் இவனா,
1: இளமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா, சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 குடுத்துமாமா.
2: எதுக்குங்க?
1: உங்க பொண்ண பிடிக்கலன்னு
0: கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிளிட்டு போறா. அப்ப ஏங்கது

0: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
1: இது என்னன்னு தெரியுதா?
0: உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
1: பெட்டி என்னது?
0: அப்ப என்னது
1: இந்த ஜட்டி?

0: ஆரம்பிச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு பெனாஷாவோ ஒபாமாவோ.
1: இப்ப எதுக்கு நீ அவங்க பேர் எல்லாம் சொல்ற? முதல்ல இது விஷன் யாரா சொன்னது? தெரியல, மாத்திரை சாப்பிடலான்னு போன. உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
2: வீடு போச்சா? இப்படி
1: ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு
2: பிடிச்சிருக்குன்னு சொல்ல. பாஸ், தலனு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா?
3: ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினியூவல் பண்ணி தரேன்.
1: ஏண்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எப்படி போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கையில நீ கிளம்பு.
3: பஸ் பஸ் பஸ், ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலன்னா என் மனசாச்சு என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செஞ்சு வைக்கிறேன். பிளீஸ் பாஸ், பஸ் பாஸ், பிளீஸ் பாஸ்.
1: ரொம்ப கெஞ்சிரானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
3: எப்படி பாஸ்?
1: அப்படி ஒரு புது சீன்.
3: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
3: வச்சிருவான்.
1: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிங்கிட்டு உடுனு ஓடிடுற. நான் உடனே உன துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன்.
3: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்க. அஞ்சாவது பண்ணிட்டேன்.
1: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும்.
3: கீழே
1: பண்றியா?
4: இப்பதாண்டி
1: சொன்ன மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை.

0: ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை இல்ல, தேர்ட் ஹீரோ வேற.
1: எங்க
2: போயிட்டான்
1: உள்ள விட உள்ள விட, நான் சண்டை போட்டு புடுங்கணும் புரியுதா?
2: ஓ அப்படியா, இந்த
1: மாமன ஒத்துக்கிறியா? உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கானே, நீயே செக் பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா.
3: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல, நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா.
1: நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு.
4: இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தனலட்சுமி சார் வருமா?
1: இப்ப அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது?
4: அங்க இருந்து யூடன் பண்ணுமா?
2: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
1: தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க, எடுத்துட்டு வர முடியுங்களா?
2: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

0: இங்க இருந்து பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆகிட்டு போல போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. ஒட்டி வந்துருச்சு கொளுத்து பட்டா
1: பெரிய கடங்காரன் இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பெய்ய
0: அலையறாங்க கொண்டு வரதா என்ன சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை
1: தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறான்.
2: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்க. கடைக்காரன் ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா, தேட்டுக்கு நீ எவ்வளவு தான் போற?
3: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இப்ப வேற
1: பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியா நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க. ஏதோ ஒரு டக்கல் சிக்கல் நடந்திருக்கடா புடவ குட்டிய. ஹலோ,
0: பணம் போட்டு
1: வந்துருச்சு வண்டி நிறுத்து.
3: இதோ வேட்டக்கார கிடையாதுரா, உள்ள அசல் இருக்கு.
0: அசலா?
3: அசல்
0: அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்?
3: மாஸ்டர், இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்து அழகிடா. இவன
1: போச்சு, பெட்டி போச்சு, பணம் போச்சு, வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டதே தலைவர்.

0: விஜய் ரேஷன் மண்டலத்தில் கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
2: திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட?
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
3: மாமா
1: என்ன செல்லம்
4: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.
5: சரி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். தொண்டர்களை சிரமப்படுத்தாத தலைவர். கணபதி, கணேசன், கணாதிபன், கணநாதர், கணநாயகன் என்று விநாயகருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் கணங்களின் தலைவன் என்று பொருள். அதாவது கைலாயத்தில் உள்ள சிவகணங்களின் தலைவர் விநாயகர். மகா கணபதி தோத்திரம் என்னும் நூலில் கண கிராமணி என்னும் பெயரால் குறிப்பிடப்படுகிறார். இதற்கு கணங்கள் பரிவாரமாக சுற்றியிருக்க நடுவில் வீற்றிருப்பவர் என்று பொருள். பொதுவாக தலைவராக இருப்பவருக்கு தொண்டர்கள் பணிவிடை செய்வது நடைமுறை. ஆனால் விநாயகர் சிறிதும் தலைகணம் இல்லாதவர் என்பதால் தனக்குத்தானே காதுகளால் சாமரம் வீசிக்கொள்கிறார். இதனால் சாமர கர்ணர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. தேனாக பேசும் அம்பிகை. திருவாரூர் விளாமல் பதஞ்சலி மனோகரர் கோவிலில் உள்ள அம்பிகை மதுரபாஷினி என அழைக்கப்படுகிறாள். மதுரம் என்றால் தேன், பாஷினி என்றால் இனிமையாக பேசுபவள். சிவனைப் போல இந்த அம்மனுக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது. நெற்றிக்கண் என்றாலே சிவபெருமானின் கோபக்கனல் நம் மனதில் தோன்றும். ஆனால் மதுரபாஷினிக்கு சந்திரனே நெற்றிக்கண்ணாக உள்ளது. குளிர்ச்சி மிக்க இக்கண்களால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மன வலிமை நல்லறிவை வாரி வழங்குகிறாள். பேச்சில் குறைபாடு நீங்கவும் கல்வி தடை அகலவும் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

பறக்கும் என் கிள்ளைகள், பாடும் எம் பூவைகள், அரக்கன் என்ன தகும் அடிகள் ஆரூரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்ந்த வல்லீர்களே. பறக்கும் கிளிகளே, பாடும் நாகணவாய் என்னும் பெயர் கொண்ட பறவைகளே, எனக்கு தர்மத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திருவாரூர் தியாகேச பெருமான் மீது ஆசை. அவரை மறக்க முடியாததால் உடல் மெலிந்து விட்டேன். என் கை வளையல்கள் கழன்று விழுகின்றன. அவரை எண்ணி தூக்கமின்றி தவிக்கும் என் நிலையை அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தன்னை சிவன் மீது காதல் கொண்ட பெண்ணாக கருதி சுந்தரர் பாடிய தேவார பாடல் இது. தினமும் காலை மாலையில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வது அவசியம். அப்பொழுது சிறிது நேரமாவது பக்தியுடன் மந்திரம், ஸ்தோத்திரம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை ஜெபிப்பது நல்லது. இதனால் ஒரு மடங்கு புண்ணியம் உண்டாகும். இதே வழிபாட்டை நதி, குளம் போன்ற நீர்நிலை பகுதிகளில் செய்தால் இருமடங்கும், பசு தொழுவத்தில் செய்தால் 100 மடங்கு புண்ணியமும் கிடைக்கும். காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் ஜெபம் செய்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். சிலருக்கு வீடு கட்ட முடியவில்லையே, பெரிய பங்களாவில் குடியிருக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வீடு கட்டியிருப்பவர்கள் பாங்கில் வாங்கிய 15 லட்சம் கடனுக்கு வட்டியுடன் 25 லட்சம் கட்ட வேண்டியிருக்கிறதே என தங்கள் முன்னால் நீண்டு கிடக்கும் தவணை ஆண்டுகளை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிற வீட்டை இன்னும் விரிவுபடுத்தலாமே என்றெண்ணி கடனை வாங்கி கஷ்டப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுக்காமல் வாடகை வீட்டை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த மாதம் கொடுத்த வாடகையுடன் தொல்லை முடிந்தது என சந்தோஷப்படுங்கள். ஏனெனில் உலகமே நாம் தங்க வந்த வாடகை வீடுதான். சாமுவேல் பவுல் ஐயர் என்ற பிரபலமான போதகரை அருளப்பர் உபாத்தியாயர் என்ற ஊழியக்காரர் கவனித்துக் கொண்டார். மரணப்படுக்கையில் இருந்த அவர் அருளப்பரிடம், சகோதரரே, என் இந்த வீட்டை பாருங்கள், இந்த கூரையையும் பாருங்கள், எவ்வளவு கேவலமாய் இருக்கிறது. இதற்காக நான் வருத்தப்படவில்லை, ஏனெனில் நான் போகும் மாளிகைக்கு, அதாவது பரலோகம், இது ஈடாகாது. இதை காட்டிலும் மிக அலங்காரமான மாளிகை எனக்கு தயாராக இருக்கிறது. அவ்வீட்டிற்கு நான் கிளம்புகிறேன். அது ஆண்டவரால் எனக்கு இலவசமாக தரப்பட்டு இருக்கிற நிரந்தர வீடு. ஆலய மணி அடிக்கிறது. இதோ ஆண்டவரை காண புறப்படுகிறேன் என்றபடி கண்ணை மூடினார். இது புரியாமல் பூமியில் பிறந்த நாம் நம்மை சார்ந்த குடும்பத்தினர் மீது கண்மூடித்தனமான அன்பை வைத்து அதிலிருந்து மீள முடியாமல் சிரமப்படுகிறோம். இது பற்றி அப்போஸ்தலராகிய யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் என்று. வாழ்க்கை பயணத்தின் இலக்கு மோட்சம்தான். பைபிளில் நீங்களும் நானும் மோட்சப் பிரயாணிகள். நம்முடன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய கண்களை இந்த உலகத்தின் மேல் பதிக்காமல் நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாம் விரைந்து செல்வோமாக என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனம் வாழ்வின் யதார்த்த நிலையை வெளிப்படுத்துகிறது. நாம் இங்கே போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், நிஜ வாழ்வு என்பது என்ன என்பதையும் இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழிகள் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. ஏனும் இறை சிந்தனையுடன் வாழ்ந்து இங்குள்ள வீட்டை மறந்து நிரந்தர வீடான பரலோகத்தில் இன்ப வாழ்வு பெற ஜெபம் செய்வோம். இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

விதிகளை மீறியவர்கள்தான் வேதனையில் சிக்கி அவர்களே வேதனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இது நிஜம்தான். சட்டத்தை மீறுவதால் தானே துன்பம் வருகிறது. ஆண்டவர் நமக்கென்ன சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார். பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, உழைக்காதவனுக்கு உண்ண உரிமை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலானோர் அதை கடைபிடிப்பதே இல்லை. சரி, ஒரு சர்வாதிகாரியைப் போல ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டிருக்கிறாரா? இல்லையே. இன்னின்ன செயல்களை தவிர்த்தால் நீ சுகமாக இருக்கலாம் என்ற கரிசனையோடுதான் சொல்லியிருக்கிறார். அழகான உலகத்தை கொடுத்த தேவன் அங்கே வாழும் முறையையும் கற்றுத்தந்துள்ளார். கொடுக்கப்பட்ட செயல்முறைக்கு மாறாக நடந்தால் ஒரு மின்சாதனம் எப்படி செயல் இழக்குமோ அதுபோல ஆண்டவரின் கட்டளைகளை மீறி நடக்கும் போது பிரச்சனைகள் தலை தூக்குகிறது. ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை குடித்தும் புகை பிடித்தும் கிடிக்கிறோமே, பின்னர் கஷ்டம் வரத்தானே செய்யும். பைபிளில் ஒரு வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கின்ற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயால் ஆற்றப்படாமலும் உள்ளது. மனித சரீரத்தின் உண்மைத்தன்மை இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. மனித உடல் ஒரு சதைப்பிண்டம். இதை வைத்துக் கொண்டு என்ன ஆட்டம் போடுகிறார்கள் என்பது மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது. பாவத்தின் பலன்களே துன்பமாக நம்மை தேடி வருகின்றன. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுபடுங்கள் என்பது இந்த வசனம் உணர்த்தும் கருத்து. நமது துன்பங்களுக்கு நாமே காரணம் என்று புரிந்துவிட்டோம் அல்லவா? இனி நாம் தவறு செய்யாமல் இருக்கலாமே. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். எல்லாம் வல்ல இறைவனை திக்ரு செய்பவரானீங்கள். அப்படியானால் உங்களுக்கு பல சுகங்கள் தேடி வரும் என்பதில் ஐயமில்லை. நபிகள் நாயகம் சொல்வதை கேளுங்கள். எவர் 40 நாட்கள் பரிசுத்தத்துடன் அல்லாவை தியானம் புரிகிறாரோ அவரது இதயத்திலிருந்து புறப்படும் ஞான ஊற்று நாவின் வழியே வெளிப்படும். மெல்லிய பஞ்சனையில் படுக்கையில் படுத்துக்கொண்டே நினைவு கொள்பவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னதமான ஸ்தானத்தில் நுழைய செய்கிறான். அல்லாவின் நினைவு இதயங்களின் அழுக்கை போக்குகிறது. அல்லாவை நினைவு கொள்பவனும் கொள்ளாதவனுக்கும் உரிய வேறுபாடு உயிர் உள்ளவனுக்கும் மரணித்தவனுக்கும் சமமானது ஆகும். காலை தொழுகைக்கு பின்னும் மாலை தொழுகைக்கு பின்னும் அல்லாவை நினைப்பவருக்கு தண்டனை தர அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அவன் பாவியானாலும் சரியே. அல்லாவை நினைவு கொள்பவரின் முகத்தில் பலவிதமான ஒளி பிரகாசம் ஏற்படுகிறது. இறை நினைவு இதய நோய்களுக்கு மருந்தாகும். அல்லாவை நினைவு கூர்பவர் மீது அல்லாவின் சலாவத்தும் வானவர்களின் சலாவத்தும் ஏற்படுகின்றன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலை கேட்கலாம்.

எதையும் பொருள் விளங்க படித்தால்தான் பலனுண்டு. குர்ஆன் அரபி சொற்களால் ஆனது, அதை நாம் பொருள் விளங்கி படிக்க வேண்டும். நபிகள் நாயகமே இது பற்றி நிச்சயமாவுக்கு அல்லாவுக்கு 99 திருநாமங்கள் உள்ளன. எவர் அவைகளை உறுதியுடன் பொருள் விளங்கி ஓதி வருகின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சொல்கிறார். நமது நடைமுறை வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். மாணவர்கள் தங்கள் பாடங்களை மனப்பாடம் செய்தால் மட்டும் போதாது, பொருள் தெரிந்து படித்தால்தான் வாழ்க்கைக்கு உதவும். வலது பக்கத்தின் மகிமை. நீங்கள் செருப்பு போடுகிறீர்களா, முதலில் வலது காலில் அணியுங்கள், இடது காலால் கழற்றுங்கள். நீங்கள் ஆடை அணிகிறீர்களா, வலது புறத்தே இருந்து ஆரம்பியுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஒருமுறை நபிகள் நாயகத்திற்கு தண்ணீர் கலந்த பால் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நாயகத்தின் வலது புறத்தில் கிராமிய தோழர்கள் ஒருவரும் இடப்புறம் மற்றொரு தோழரும் அமர்ந்திருந்தனர். நாயகம் வலப்புறம் இருந்த தோழருக்கு பாலை கொடுத்துவிட்டு, வலது வலதுதானே என்றார். நிச்சயமாக அல்லாவும் அவன் வானவர்களும் சாப்புகளின், அதாவது தொழுகைக்கான வரிசை வலதுபுறம் உள்ளவர்கள் மீது சலாவத்து கூறுகின்றார். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகின்றான். வானவர்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றனர் என்னும் நாயகம் சொல்கிறார். இனி வலது பக்கத்துக்கு நாம் முக்கியத்துவம் தரலாம். பாடலை கேட்கலாம் நேயர்களே.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு. தெளிந்த அறிவு தூய சிந்தனை கொண்டவன் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம். உலகிற்கு நன்மை செய்வதே நமது நோக்கம். புகழை எதிர்பார்த்து பணியில் ஈடுபடக்கூடாது. கீழ்ப்படிதலை அறிபவனே கட்டளையிடவும் அறிவான். அதனால் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமையும் சோம்பேறித்தனமும் அடிமையின் இயல்புகள். எப்பாடுபட்டாவது அவற்றை உதறி தள்ளிவிடுங்கள். சுவாமி விவேகானந்தர். உலகம் அழியலாம், ஆனால் பொறுமை மிக்கவரின் புகழ் ஒரு நாளும் அழியாது. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். விதியை வென்றவர்கள் யாரும் இல்லை. விதி வழியே செல்ல மதி தூண்டப்படுகிறது. நல்ல நூல்களை படிப்பதால் மனம் நலம் பெறுகிறது. உலகிலுள்ள ஒரே உண்மை பொருள் கடவுள் மட்டுமே. மற்றதெல்லாம் அர்த்தமற்ற சங்கதிகள். கிருபானந்த வாரியார். பக்தி என்றால் என்ன சொல்கிறார் ஸ்ரீ அன்னை? பக்தி என்பது எதையும் தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொது நலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபோதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். கோபம் எப்பொழுதுமே முட்டாள்தனமானவற்றை மட்டுமே சிந்திக்கும், பேசவும் வைக்கும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அதை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. கடவுளை அறிவது எப்படி? வழிகாட்டுகிறார் ஜக்கி வாசுதேவ். இதயத்தில் தேடல் தீவிரமாகும் போதும் அறியாமையால் செய்த தவறுகள் தரும் வலிமையால் மனம் துடிக்கும் போதும் கடவுளை அறியும் வாய்ப்பு கிடைக்கும். உண்மை என்பது என்றோ ஒரு நாள் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. வாழ்வில் பெரிதாக மதித்த விஷயம் கூட அற்பமானதாக மதிக்கப்படும் போதுதான் ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். மனதில் எல்லைகளை கடந்த மனிதனே எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். தைரியமே சிறந்த துணை. தைரியம் ஒன்றே சிறந்த துணையாகும். உலகில் எதையும் சாதிக்கும் வலிமை இதற்கு மட்டுமே உண்டு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை மனிதனுக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்லவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஒருபொழுதும் அவர்களின் உள்ளம் நோகும் விதத்தில் நடப்பது கூடாது. கோபத்தை அறவே கைவிட்டவர்களின் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லை. சுயநலத்தால் பொய் பேசுவது பாபம் ஆகும். கால வெள்ளத்தில் வரும் புதிய மாறுதல்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். நல்லறிவு, குறைவில்லாத செல்வம், மனத்துணிவு மூன்றும் இருந்தால் எல்லா துன்பமும் இன்பமும் உண்டாகும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை விட்டும் வாழாகிவிடும். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகிற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது என்ன, வாந்திக்கு 50 லட்சங்களா? இங்கிலாந்தில் லான்காஷையர் என்னும் நகரைச் சேர்ந்த தம்பதியர் கேரி ஏஞ்சலா வில்லியம்ஸ். வழக்கமாக அங்குள்ள கடற்கரையில் பொழுதை செலவழிக்கும் இவர்களது முக்கிய பணி, திமிங்கிலம் வாந்தி எடுத்த பிறகு கரையில் ஒதுங்கும் கழிவில் ஏதாவது அதிசயமான பொருட்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதுதான். அதாவது, நடுக்கடலில் உள்ள திமிலங்கள் அரிதான மீன்களை உண்டபின் சில மீன்கள் சரியாக செறிக்காமல் திமிங்கிலத்தின் குடல் பகுதியிலேயே தங்கிவிடும். அவை ஒரு பெரிய பந்து போல உருவாகி நீண்ட நாட்களுக்கு பிறகு வாந்தியாக வெளியே வந்துவிடும். இதை அம்பர் கிரீஸ் என்று அழைக்கிறார்கள். வாசனை திரவியங்கள் தயாரிக்க இது முக்கியமாக தேவைப்படுவதால் இதன் மதிப்பும் சந்தையில் மிக அதிகமாக உள்ளது. இந்நிலையில் இத்தம்பதியர் இத்தகைய மெழுகு பந்துகளை சேகரிக்க பழகினர். 157 கிலோ எடை உள்ள இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். 3 ஆண்டுகளுக்கு முன் இதைவிட பெரிதான திமிங்கிலம் வாந்தி எடுத்த இதைவிட சற்று பெரிதான பொருளை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று இத்தம்பதியர் கோடீஸ்வரர் ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிகரம் தொடுவோம். மென்திறன் வளர்ப்போம். இன்றைய சூழலில் மாணவர்களும் சரி, வேலை தேடும் இளைஞர்களும் சரி, தங்களுக்கு என ஒரு பட்டப்படிப்பு போதும் என்று நினைக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வேலைக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தட்டச்சில் அல்லது சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகி வருகின்றனவோ அந்த அளவிற்கு போட்டிகளும் அதிகரித்திருக்கின்றன. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது இந்த சூழலுக்குத்தான் கச்சிதமாய் பொருந்தும். நிலைமை இப்படி இருக்க பெரும் திரளில் தம்மை தனித்தன்மையுடன் காட்டிக் கொள்வது அவசியம். இதற்கு மென்திறன் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். நாம் கற்கும் பட்ட படிப்போ விருப்ப பாடமோ அல்லது தொழில்நுட்ப கலையோ, இவை அனைத்துமே கடினத்திறன் எனப்படும். இதில் போட்டியாளர்கள் எல்லோருமே சமநிலையில் தகுதி பெற்றிருப்பர். இதற்கும் மேல் ஒரு நிறுவன சூழ்நிலைக்கு ஏற்ற தனித்திறனையே மென்திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கிறோம். மென்திறனே ஒருவரின் தன்னம்பிக்கை அளவை காட்டுகிறது. இன்றைய சூழலில் அனைத்து நிறுவனங்களுமே விண்ணப்பதாரர்களிடமிருந்து மென்திறனையும் அதிகம் எதிர்பார்க்கின்றன. பொதுவாக தகவல் தொடர்பு திறன், உடல் அசைவு மொழி, தலைமை பண்பு, நேர மேலாண்மை, செயல் ஈடுபாடு, கூட்டு முயற்சி, முடிவெடுக்கும் திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், உடை நாகரீகம், மேஜை நாகரீகம், பொது இட பேச்சு நாகரீகம் ஆகியவை மென்திறனில் அடங்கும். இதில் தகவல் தொடர்பு திறன்தான் அதிமுக்கியம். இதில் பேச்சு திறனும் எழுத்து திறனும் அடங்கும். இந்த மென்திறனுக்கெல்லாம் அடிப்படை மூலக்கூறு தன்னம்பிக்கைதான். எவரும் பிறக்கும் போதே மென்திறனோடு பிறப்பது இல்லை. தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டாலே மென்திறன் தானாகவே வளர்ந்துவிடும். இன்றைய வியாபார உலகில் பல நிறுவனங்கள் மென்திறன் கற்றுத்தர போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றன. ஆனாலும் மென்திறன் என்பது நமக்கு நாமே பழகிக் கொள்வது என்பது நாம் உணர வேண்டும். ஆகவே மென்திறனை வளர்த்துக் கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலை கேட்கலாம்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

இது ஆரோக்கியம் அறியும் நேரம். கால் பாதங்களில் தசை சுருக்கமா? கால் தசைகளில் சுருக்கம் என கவலை வேண்டாம். சிறிதளவு சர்க்கரையை எடுத்து எலுமிச்சை சாற்றுடன் கலந்து காலில் தேயுங்கள். இயற்கையான ஸ்க்ரப் அது. இதன் மூலம் இறந்த செல்கள் உதிர்ந்துவிடும். பிறகு கிளிசரின் தடவி வாருங்கள். கால் தசைகள் சுருக்கமின்றி பொலிவாகும். இன்னொரு வழியும் கூட இருக்கிறது. இரண்டு பக்கெட்டுகளில் ஒன்றில் மிதமான வெந்நீரும் இன்னொன்றில் குளிர்ந்த நீரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெந்நீரில் 2 நிமிடங்கள் காலை வைத்துவிட்டு பின் குளிர்ந்த நீரில் 2 நிமிடங்கள் வைத்திருங்கள். மாற்றி மாற்றி பலமுறை இப்படி செய்யலாம். அந்த நீரில் கல் உப்பு சிறிதும் சேர்த்தால் கால்களுக்கு மிகவும் நல்லது. இப்பொழுது ஒரு ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். வேப்பம்பூ கட்லட். என்னென்ன தேவை? வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 10 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 2 அல்லது 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 5 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு. இதை எப்படி செய்வது? வேப்பம்பூவை 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றவும். அதில் வேப்பம்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவையை நன்கு கலந்து உருண்டைகளாக செய்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி கொள்ளவும். நான்ஸ்டிக்குகள் தவாவில் தட்டி இருபுறமும் சிவக்க பொறித்தெடுக்கவும். கொத்தமல்லி இலையை தூவி தக்காளி சாஸுடன் பரிமாறவும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இனி எம்டிஆர் நேரம் பகுதியில் நாம் இணைய இருப்பது நீதி நூல்களில் நிர்வாகம். என்றும் துன்பமில்லை யாருக்கு? அறிவதறிந்தடங்கி அஞ்சுவதுக்கு அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி அறியும் பொழுது அறிந்து கொள்ளுவதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கமுடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழிபாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியனவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான் துன்பமில்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி, அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இந்த வர்த்தகத் துறையினர் பின்பற்றினால் இது அந்த துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களை திரட்டி வைப்பதும் அவற்றை பயன்படுத்துவதும், அடடா இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும், பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகத்திற்கு உவப்பச் செய்வது. காலாடலும் நாளாடலும். காலாடு போழ்தி கழிக்கிழங்கர் வானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்றானாட தொடர்புடையோம் என்பார் சிலர். பிறரார் கண்டுகொள்ளப்படாதபடி பொது இடங்களில் சிலரை பார்க்கும் பொழுது அடடா அவரா இப்படி என்று ஆச்சரியப்பட்டு போவோம். அவர் ஒரு காலத்தில் மந்திரியாக இருந்திருப்பார், தொழிலதிபராக இருந்திருப்பார், இன்று யாராலும் கவனிக்கப்படாமல் வந்து போவார். மந்திரியாக இருந்ததினால் அவர் பதவியின் காரணமாக எப்பொழுதுமே அவரை சுற்றி கூட்டம் இருந்திருக்கும். பதவி போய் அரசியல் செல்வாக்கும் போய் மாலை மரியாதைகள் எல்லாம் போய் அதே மனிதர் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நுழைந்தால் அவரா இவர் என்று நினைக்க தோன்றும். அதிகாரிகள் விஷயமும் அப்படித்தான். பதவியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க வருபவர்கள் எத்தனை பேர், தயவு நாடுபவர்கள் எத்தனை பேர், எது கேட்டாலும் தரமுன் வந்தவர்கள் எத்தனை பேர். ஓய்வு பெற்றதும் எல்லாம் போய்விடுகிறது. இதையே ஒரு திரைப்படத்தில் பொசிஷன் போனவுடன் பொசஷன் எல்லாம் போயிடுச்சு என்ற வசனம் உணர்த்துகிறது. நொடித்து போன தொழிலதிபர்களின் எதிர்காலமும் அப்படித்தான். ஆனால் முதல் இருவகைக்கும் மூன்றாம் வகைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசியலில் தேர்தல்களில் வெற்றி தோல்வி, கூட்டணி அமைப்புகளை ஒட்டி ஒரு அரசியல்வாதிக்கு பரிதாப நிலை வரும். அதிகாரிக்கு ஓய்வு பெற வயது உண்டு. தொழிலதிபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நொடித்து போனதற்கு அவர்களே காரணமாக இருந்திருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வசதியாக இருக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் துன்பம் வந்துவிட்டால் அவருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லிக்கொள்ள ஒரு சிலர் கூட இருக்க மாட்டார்கள். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது திருத்தலம் உலாவரும் நேரம். மயிலாடுதுறை செல்ல மறக்காதீங்க. ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி மயிலாடுதுறை மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் சேரும். பார்வதியை மகளாக பெற்ற தட்சன் யாகம் நடத்தினான். அதற்கு மருமகன் சிவனை அழைக்கவில்லை. மேலும் யாகத்திற்கு சென்ற மகளையும் அவமானப்படுத்தினான். வீரபத்ர வடிவெடுத்த சிவன் யாகத்தை அழித்தார். தன் சொல்லை மீறி பார்வதியை மயிலாக பிறக்கும்படி தண்டித்தார். அந்த மயில் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் இருந்தது. சிவனும் மயில் வடிவில் வந்து கௌரி நடனம் ஆடி தேவியை ஆட்கொண்டார். சிவன் மயிலாக வந்த தலம் என்பதால் சுவாமிக்கு மயூரநாத சுவாமி என்ற பெயர் உண்டாயிற்று. மயூரம் என்றார் மயில். காலப்போக்கில் இது மயூரநாதர் ஆயிற்று. ஊரின் பெயர் மயூரம், மாயவரம் என்று இருந்து மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. இங்கு சிவனை அப்பர் சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளனர். துலாஸ்தானம். ஐப்பசியில் காவிரியில் நீராடி மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும். ஐப்பசியை துலா மாதம் என்பர். இதனால் ஐப்பசி நீராடல் துலாஸ்நானம் எனப்படுகிறது. இந்த தலத்தில் சிவன் நந்தியின் கர்வத்தை போக்கினார். காவிரியின் நடுவில் நந்தி சிலை உள்ளது. நந்தியின் பெயரால் இடபதீர்த்தம் என்கின்றனர். ஐப்பசி 30 நாட்களும் கார்த்திகை முதல் நாளிலும் இங்கு நீராடுவது சிறப்பு. தினமும் சுவாமி தீர்த்தங்கரைக்கு எழுந்தெழுகிறார். கங்கை நதி ஐப்பசி அமாவாசை என்று காவிரி நீராடின பாவத்தை போக்கிக் கொண்டதாக கருதப்படுகிறது. நாத சர்மா என்ற சிவபக்தர் தன் மனைவியுடன் இங்கு வந்து நீராடி சிவனுடன் ஐக்கியம் அடைந்தார். அவர் ஐக்கியமான லிங்கம் மேற்கு பார்த்தபடி அவரது பெயரிலேயே உள்ளது. அவர் மனைவி ஐக்கியமான லிங்கம் அம்மன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அனவித்யாம்பிகை என்ற பெயரில் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு சிவப்பு சேலை அணிவிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் ஆதி மயூரநாதர் சன்னதி உள்ளது. இந்த சுவாமி அருகில் அம்பாள் மயில் வடிவில் இருக்கிறாள். சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ள முருகன் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். கந்தர் சஷ்டியின் போது முருகன் பராசக்தியிடம் வேல் வாங்குவது வழக்கம். ஆனால் இங்கு தந்தையான சிவனிடம் வேல் வாங்குவது மாறுபட்டது. தாண்டவம் ஆடிய நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். தினமும் மாலையில் இவருக்கு முதல் பூஜை நடக்கிறது. ஐப்பசி விழாவில் சிவபெருமான் அம்மனுக்கு நடன காட்சி தந்ததாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தட்சனின் யாகத்திற்கு வந்த ஒரு மயிலை அம்பிகை ஏற்று அருள் புரிந்தாள். மயிலுக்கு அபயம் அளித்ததால் அபயாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. அஞ்சல் நாயகி என்ற பெயரும் உண்டு. இவள் வலது கையில் கிளியுடன் இருக்கிறாள். இவளை தவிர ஆடிப்புற அம்மன் என்னும் பெயரில் வீர சக்தியின் வடிவமாக ஒரு அம்பிகை தனி சன்னதியில் இருக்கிறாள். ஆடிப்பூரம் ஆடி வெள்ளியில் இவள் காவிரிக்கரைக்கு எழுந்து அருளுவாள். பிரகாரத்தில் சந்தன விநாயகர் சன்னதி உள்ளது. சந்தன மரத்தால் ஆன இவரை அகத்தியர் வழிபட்டதால் அகத்திய சந்தன விநாயகர் என்கின்றனர். நவகிரக சன்னதியில் உள்ள சனி தலையில் தீப்பிழம்புடன் ஜுவாலை சனியாக இருக்கிறார். இவர் அருகில் தனியாக சனீஸ்வரர் காகத்தின் மீது அமர்ந்து சிவலிங்க பூஜை செய்கிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் நற்பலன் உண்டாகும். சிவ சண்டிகேஸ்வரர், தேஜஸ் சண்டிகேஸ்வரர் என இருவர் ஒரே சன்னதியில் உள்ளனர். அஷ்டலக்ஷ்மி, சட்டைநாதர், சிவ பூஜை செய்யும் விஷ்ணு, குதம்பை சித்தர் ஆகியோருக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணைவோம்.

மனைவி தன் கணவரிடம் திருப்பதி வேங்கடமலையில் உள்ள பாபவிநாசம், ஆகாச கங்கை ஆகிய தீர்த்தம் ஆகியவற்றில் புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீராடி நிலதானம் அளித்தால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று தான் கேள்விப்பட்ட தகவலை சொன்னாள். பத்ரமதியும் தனக்கு தானமாக கிடைத்த இருந்த சொற்ப நிலத்தையும் பெருமாளுக்கு தானம் அளிக்க திருப்பதிக்கு புறப்பட்டார். ஏழுமலையான் அவர் முன் தோன்றி, என் மீது கொண்ட பக்தியால் உன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் சிறு நிலத்தையும் காணிக்கையளிக்க விரும்பினாய், இனி நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய் என்று அருள் புரிந்தார். இது கண்டு பத்ரமதி மகிழ்ந்தார். பெருமாள் சொன்னது போலவே இழந்த செல்வத்தை அடைந்தார். இணைந்திருங்கள், இது MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத். நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் உங்களை நாடி தேடி ஓடி வருகிறது. கிடைக்கும் பொழுது பெற தவறினால் தேடும் பொழுது கிடைக்காது அன்பு என்ற வரிகளை கடந்து மலரும் முதல் பாடல்

நம்ம இந்த நேரத்தில் இணைத்திருப்பது பொதிகை தென்றல். வழிகளை தந்து வாழ்க்கை சூழலை சுற்றிலிருந்து மீண்டும் ஒரு வழிகளையும் தந்துவிடுமே. தவறாமல் இரு, துவலாமல் இரு, தன்னம்பிக்கையோடு இரு, இதுதான் வாழ்க்கை உணர்த்திடும் என்ற கருத்துக்களை கடந்து இணையும் அடுத்த பாடல்

காற்றறையில் கவிவடித்துக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வாய்ப்பினால் உருவானவன் நல்ல மனிதன். வாய்ப்பினை உருவாக்குபவன் தான் மனிதன். வாழ்க்கை உயர்வுக்கான போராட்டங்களும் நமக்கு கிடைக்கும் நல் வாய்ப்பே. துணிவுடன் எதிர்கொள்வீர் என்ற வரிகளை கடந்து தொடரும் அடுத்த பாடல்

மதியதமிழ் எம்டிஆர் வானொலியில் இணைத்திடும் என்ப இந்த வேளையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். எல்லா இடங்களிலும் பணிந்து போகாதீர்கள், புதைத்து விடுவார்கள் பிணம் என்று நினைத்து என்ற வரிகளை உணர்த்தி இணையும் அடுத்த பாடல்

கவியோடு இசையாக இனிய இந்த நேரத்தில் கருத்துக்களையும் சுமந்து வருவது பொதிகை தென்றல். 2.5 மணி நேரம் பார்க்கும் சினிமாவிற்கு போரடிக்காமல் இருக்க வில்லன்கள் தேவைப்படும் போது நீண்ட நெடிய நம் வாழ்க்கைக்கு சில துரோகிகளும் இருப்பதில் தவறில்லை என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் அடுத்த பாடல்

விண்ணோடும் முகிலோடும் விளையாடி கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வார்த்தை என்பது ஏனி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் என்ற வரிகளை கடந்து இணையும் அடுத்த பாடல்

மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலியில் நம்ம இணைத்திருப்பது பொதிகை தென்றல். உடலை அழகாக்க ஆயிரம் வழிகள் உண்டு, உள்ளத்தை அழகாக்க அன்புதான் ஒரே வழி என்ற எண்ணங்களை சுமந்து மலரும் அடுத்த பாடல்

பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் இன்று கருத்துக்களோடு பாடல்களையும் சுமந்து உங்கள் இல்லங்கள் எங்கும். நம்ம கூட யாரும் நிக்கலன்னா கூட வருத்தம் வேணாம், நம்ம தனியாக சாதிக்க முடியும்னு நமக்கு நிரூபிக்க வாய்ப்பு கொடுத்தவங்க மேலானவர்கள் என்ற கருத்துக்களை சுமந்து இணையும் மற்றும் ஒரு பாடல்

இனிய இந்த வேளையில் நம்ம இணைத்திருப்பது பொதிகை தென்றல். அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்த வரைக்கும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

மதிதமிழ் எம்டிஆர் வானொலியில் இனி இந்த நேரத்தில் நம்மை இணைத்திருப்பது பதிகை தென்றல். அமைதியாக இருக்கிறவங்களை பார்த்து கோழையின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. வார்த்தையை விடாம அமைதியா கடந்து போறதுக்கு நிறைய மன உறுதி தேவை என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்

இசையோடு இனிமையாக மலரும் இந்த தினத்தில் மலர்ந்து மனம் வீசுவது பொதிகை தென்றல். மகிழ்ச்சியில் நின்று சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் உறவுகளை விட சோகங்களை பகிர்ந்து கொண்டு நம் வெற்றிகளில் மகிழும் அன்பே சிறந்தது என்ற அன்போடு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வனிதமிழ் MTR வானலையில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் வளமையான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த 343 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 344. அநேகமான படைப்பாளிகள் தங்கள் தங்கள் சிந்தனை கேட்டவாறு சீரான கருத்துக்களை ஒருங்கிணைத்து தந்த பாட்டும் பதமும் கடந்த 343 வாரங்களாக வெற்றியோடு நடைபெற்ற வேளையிலே இது ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. என்றும் 344வது பாட்டும் பதமும் இன்றைய 344வது பாட்டும் பதத்தை தன்னுடைய சிந்தனையிலே உதித்து வந்த சீரான கருத்துக்களை நேராக்கி 10 பதங்களோடு 10 சிறந்த பாடல்களையும் தந்து அரங்கேற்றுகின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் சிந்தனை செல்வன். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் சீரான கருத்துக்களை விழிப்புணர்வுகளோடு தந்து சகல துறைகளிலும் உள்ள உண்மை தத்துவங்களை அழகாக தொகுத்துரைக்கும் வேளையிலே இன்றும் பாட்டும் பதமும் 344 அப்படி தர இருக்கும் பாடல்கள் 10, அதிலே முதலாவது பாடலை தந்து இன்றைய பாட்டும் பதத்துக்குமான முதல் பதத்தை கண்டுகொள்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

0: பாக்க பாத்தீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்க டீச்சர் அம்மா கூட இருக்காங்க. பாஸ்டர், என்ன இருந்தாலும் நீங்க டீச்சர் அம்மாக்கு உள்ள இடம் கொடுத்துருக்க கூடாது.
1: சரி, வா போலாம்.

பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் என்ற அந்த பாடலே பூமியில் என்ற பதத்தை முதல் பதமாக நாங்கள் கொண்டு இன்றைய பாட்டும் பதத்தின் 344வதுக்கு அடிகோளுவோம். அப்படி என்றால் இரண்டாவது பாடலையும் நாங்கள் கேட்க வேண்டுமல்லவா? அதற்காக கவலை இல்லாத மனிதன் திரைப்படுத்த பாடல் ஒன்றை ஒலிக்க வைக்கின்றார் சிந்தனை செல்வன். ஒலிக்கின்றது பாடல்.

அந்த பாடல் பிறக்கும் போதும் என்ற வரி எடுத்து பாடிய வேளையிலே பிறக்கும் என்ற கருத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த பதத்தை பொருத்திவிட்டு முதலாவது பதமான பூமியில் என்ற பதத்துடன் பிறக்கும் என்ற பதத்தை இணைத்து பூமியில் பிறக்கும் என்று எடுத்துக்கொண்டோம். அப்படியானால் மூன்றாவது பதம் தந்து மேலும் விவரத்தை தர இருக்கின்றது. அந்த படம் காட்டு ரோஜா என்ற திரைப்படத்து பாடல். என்ன பாடலாக இருக்கும்? இதோ அந்த பாடல்.

எந்த ஊர் என்றவனே என்ற பாடல்தானே, அதிலே எந்த என்ற பதம் மூன்றாவது பதமாக எங்களுக்கு பயன்பட இருக்கின்றது. பூமியில் பிறக்கும் எந்த என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் அடுத்து வரும் பதம் என்ன பதமாக இருக்கும் என்று நாங்கள் கண்டுகொள்வதற்காக பவித்ரா என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார்.

நான்காவது பாடலாக உயிரும் நீயே என்ற பாடலை கேட்டோம் அல்லவா? அதிலே உயிரும் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டால் நான்காவது பதம் கிடைத்து விட்டது என்று கொண்டு சென்று பொருத்துவோம், படிப்போம். பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் என்று வந்துவிட்டது. இந்த பூமியிலே எத்தனை உயிர்கள் பிறக்கின்றது? அது அத்தனை உயிர்களிலும் எந்த உயிராவது பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் என்று வந்தபடியால் இதோ முக்கியமான கருத்து வர இருக்கின்றது. அதனால் ஐந்தாவது பாடல் விக்ரமாதித்தன் திரைப்படத்தில் இந்த பாட இருக்கின்றது. அந்த பாடலை கேட்போமே.

சிறந்த பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். விதி செய்த சதியோ என்று பாடியது. அதிலே விதி என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோமா? எங்கே கொண்டு சென்று படிப்போம். பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. பாட்டும் பதத்தின் பாதி வழிக்கு வந்துவிட்டோம். ஐந்து பதங்களை கொண்ட எங்களுக்கு மீதி பதம் வந்தால்தான் முழுவதையும் அறிய முடியும் என்பதற்கு அமைய ஆளுக்கு ஒரு வீடு என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று. அதிலே பொருத்துவோம் பதத்தை எடுத்து இதோ அந்த பாடல்.

0: செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலிலே செய்யும் என்றதை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். அந்த செய்யும் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் ஐந்து பதத்தோடும் ஆறாவது பதமாக பொருத்தி ஒருமுறை படிப்போமா? பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும், விதி செய்யும், இந்த பூமியிலே பிறக்கின்ற எந்த வகையான உயிராக இருந்தாலும் விதி என்ற ஒன்றின் அடிப்படையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. விதிக்கப்பட்டுத்தான் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிய வேளையிலே அந்த விதி செய்யும், எதுவோ செய்யும், எது செய்யும் என்று எண்ணி பார்த்தால் கர்ணன் திரைப்படம் அழகாக தருகின்றது ஒரு பாடலை. அற்புதமாக அதை கேட்டு அந்த பதத்தை பெற்றுக் கொள்வோமா?
1: மரணத்தை எண்ணி

0: நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள்.
1: அண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு

0: சொல்லப்போகிறது நான் அல்லவா, அந்த பழியும் நான் எனக்கு அல்லவா. அண்ணன் காட்டிய வழியும் நீ எழுதியதை நான் செய்து விட்டான். அதனால் வரும் பாவக்கொலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல்.
1: புண்ணியம் இருவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணமிக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க

மரணத்தை எண்ணி எண்ணி என்ற அந்த பாடலிலே மரணத்தை என்ற பதத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு படிப்போமே, பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை உறுதியாக கூறப்படுகின்றது. இந்த பூமியிலே பிறக்கின்ற எந்த பிறவியாக இருந்தாலும், எந்த உயிரானாலும், அந்த உயிருக்கு வாழ்வு உண்டு, வாழ்வின் இறுதி உண்டு, அதுதான் முடிவு, அது மரணம். ஆனால் வாழ்விலே அமைக்கப்பட்டு கிடைக்கின்ற அத்தனையிலும் மாற்றம் இருந்தாலும், மரணம் என்பதை அந்த விதி செய்யும் செயலாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம். அதை அடுத்த வரியிலே, அடுத்த பாடலே என்ன கூறப் போகின்றார்? தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படுத்து பாடலை தந்து எட்டாவது பதத்தை கொடுக்கின்றார். அந்த எட்டாவது பதத்திற்காக ஒலிக்கும் பாடலை கேட்போமா?

வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற அந்த பாடலே வெற்றி என்ற பதம் எங்களுக்கு அற்புதமான பதமாக அறுதியாக கிடைக்கின்றது அல்லவா? அந்த பதத்தை பொருத்திவிட்டு ஒரு தடவை படிப்போமா? பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி என்று எஞ்சி நிற்கின்ற பதமாக இருக்கின்றது. வெற்றி என்ன செய்யும் என்று தெரியவில்லை. அதற்காக நாங்கள் ஒன்பதாவது பதத்தை கேட்டுத்தான் பார்க்க வேண்டும். அதற்கான பாடலை பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து அநேகமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்தான் இன்று மிகவும் பொருத்தமாக வருகின்றது. அந்த பதம் பாடலை கேட்போம்.

காண என்ற பதம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு சென்று படிப்போம். பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண என்று வந்தபடியால் ஒன்பது பதமும் இப்படி கூறியபடியால் பத்தாவது பதம் வந்து எப்படி கூறப்போகின்றது, என்ன கூறப்போகின்றது, என்ன தரப்போகின்றது, என்ன முடிவு இன்றைய பாட்டும் பதத்தில் என்று பார்ப்போம், கேட்போம். அந்த பாடல் ராஜசேவை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது.

முடியாது முடியாது என்று பாடிவிட்டதல்லவா? முடியாது என்ற பதத்தை நாங்கள் எடுத்துச் சென்று இன்றைய பாட்டும் பதமும் பத்தையும் பொருத்திவிட்டு நிகழ்வோடு படிப்போமா, நிகழ்வோடு படிப்போமா, அக்கறையோடு படிப்போமா, எதற்கும் படித்துத்தான் பார்ப்போம். பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண முடியாது. எதையும் மாற்றலாம், எதையும் திருத்தலாம், எதையும் கடந்து போகலாம், ஆனால் இந்த விதி தரும் விளையாட்டிலே இறுதியாக தரும் மரணத்தை வெல்லுவதற்கு யாராலும் முடியாது. இதுவரையும் யாரும் அதை முடிக்கவில்லை. அது முடியாத ஒரு காரியம் என்றும் விதி முடிவாக முடிவு செய்கின்றது. பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண முடியாது. அற்புதமான தத்துவத்தை தந்து இன்றைய பாட்டும் பதமும் 344 தன்னுடைய 125 படைப்பினை தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். ஒருவர்களே, இது அற்புதமான ஒரு தத்துவ கருத்து. இது வாழ்க்கையின் நியமிக்கப்பட்ட நிஜமானது ஒன்று. இந்த பூமியிலே பறந்து வந்து வாழும் அத்தனை உயிர்களும் வாழ்ந்து முடிந்து மரணம் என்று ஒன்றை தழுவுகிறார்கள். அதை சற்று தள்ளி போடலாமா, பின்போடலாமா, மாற்றலாமா, மறைக்கலாமா, ஒழிக்கலாமா என்றால் முடியவே முடியாது. அது விதி, மிகவும் வலியது. அந்த விதி எனப்படுவது மிகவும் வலியது என்பதை நிர்ணயித்து இன்று இந்த பாட்டும் பதத்தை தந்த சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறுவோம். அந்த வழியிலே மீண்டும் ஒரு தடை படிப்போம். பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண முடியாது. அது விதி செய்கின்றது, வேறு எதுவும் செய்யவில்லை. எப்படி நடந்தாலும் அந்த மரணம் விதியின் நியதிப்படிதான் வருகின்றது. விதிக்கப்பட்டுவிட்டது இந்த உயிருக்கு இப்படி முடிவு என்று. எப்பொழுது முடிவு என்று, எங்கே முடிவு என்று, ஏன் முடிவு என்று அப்படியே காட்டுகின்றது. பூமியில் பிறக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண முடியாது என்ற அற்புதமான கருத்தை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்வு இதுதான், இதுவரையும் தான். வாழ்வின் எல்லை, வாழ்வின் அத்தமனம், வாழ்வின் முடிவு விதியின் கையில் தான் இருக்கின்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு பாட்டும் பதமும் தந்தவருக்கும் நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். முடிவது போவதற்கு முன்பு பூமியில் இருக்கும் எந்த உயிரும் விதி செய்யும் மரணத்தை வெற்றி காண முடியாது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக உங்கள் காதோரம் வந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா? நாங்கள் நலம். இந்த நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக்கொள்ளும் இந்த இனிமையான வேளையிலே முன்னில் தமிழ் வானொலியின் காற்றின்லே வரும் கீதம் கேட்க இருக்கின்றோம்.

0: நெஞ்சிலே இனிய நினைவுகளை எல்லாம் எழுப்பி எங்களுக்கு இனிமையான கீதங்களை தந்து செல்ல வருகின்றது. காற்றிலே வரும் கீதமாக முதலில் பயணங்கள் மொழிவதில்லை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

காற்றிலே கலந்து வந்த அந்த கீதம் மொன்றியல் தமிழ் வானொலியில் புகுந்து காதோடு காதாக சொல்லி சென்றதே வரும் வழியில் முகமுடை துடைத்து விடியும் வரை காய்ந்து வந்தது அந்த இளைய நிலாவிலே. அந்த நிலா கண்விழித்து வந்து இரவிலேதானே வந்தது. வந்து எங்களை இன்பமூட்டிவிட்டு சென்ற இந்த வேளையில் இரவும் பகலும் கண்விழித்து இருக்கும் இரண்டு உள்ளங்களின் நிலைமையை கூற வருகின்றது அடுத்த பாடல். கர்ணன் திரைப்படத்திலிருந்து

இனிமையான அந்த பாடல், வரும் வழியிலே முகம் துடைத்து விடியும் வரை வந்த அந்த நிலவு போதாது என்ற இந்த இரண்டு உள்ளங்களும் இரவோடு சேர்ந்து நிலவும், நிலவோடு சேர்ந்து இரவும் வளரட்டுமே. ஏன், எங்கள் இனிமையான நினைவுகள் தொடர வேண்டுமல்லவா? அதை கேட்ட வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். வரும் கீதத்தோடு கீதங்களாக பால நாகம்மா என்ற ஒரு திரைப்படத்து பாடல். இங்கே அந்த பாடல் என்ன கூறுகின்றது என்று கேட்போமா?

காற்றிலே கலந்து வந்த அந்த கீதம் இயற்கையோடு வந்த எழிலழகை வர்ணித்து சுவைத்து முடிக்க 100 ஆண்டுகள் வேண்டும் என்றதை மனதிலே கொள்ளும் பேராசை போன்று கூந்தலிலே மேகம் வந்து குடிபூந்தாலோ கவிதை பாடுவதற்கு. கவிதை பாடுவதற்கு காலமே போதாது. அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்ட அவர்கள் கூடி மகிழும் வகையில் வந்த காற்றிலே வந்த கீதம் எங்களையும் மகிழ வைத்தது அல்லவா அன்பு உறவுகளே. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வாரத்தில் ஒருமுறை மலரும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதத்துக்காக இன்னும் ஒரு பாடல் வருகின்றது அன்பு உறவுகளே. இனிமையான அந்த பாடல் சத்திரியன் திரைப்படுத்த பாடலாக உள்ளது. எங்கே கேட்போமா?

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இன்றைய காற்றினிலே வரும் கீதம் காற்றோடு காற்றாக கொண்டு வந்து தரும் வேளையிலே வருவான் காதலன், அந்த காதலுக்குரிய தேவன் என்று காற்று வந்து கூற, வரட்டும் என்று ஓடோடி சென்று விரகத்தோடு வாசலிலே பார்த்து நிற்க நெஞ்சிலே எழுந்த பாட்டு, பாட்டே நீ பாடு என் நெஞ்சே, பாடும் பொழுது அதில் என் காதலன் பெயரை சொல்லு என்று விரகத்தோடு வந்த குரலை. குரலுக்கு சொந்தக்காரர் விண்ணுலகம் சென்றாலும் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் வரை உலகம் வாழும் வரை இந்த ஓசை ஒலித்துக் கொண்டிருக்க விட்டு சென்று விட்டார் பாடகி சிவர்ணலதா. இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் காற்றிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடல் டிசம்பர் பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவாகி வருகின்றது. அன்பு உறவுகளே, அந்த பாடலையும் செவி மடுப்போம் காற்றிலே வரும் கீதத்திலே.

காற்றிலே கலந்து வந்த கீதம் குறி செல்லுகின்றது. மங்கையின் தோள்களை கூடிய மாலைகள் இடம் மாறி அந்த மன்னவன் தோளிலும் கூடிய மங்கள நாளாக வந்த இந்த நாள் இன்பம் பொங்கி இன்ப வாழ்க்கையின் முதல் நாள் பூஜையை ஆரம்பிக்க பொங்கட்டும் மங்களம், பொங்கட்டும் மங்களம் என்று நாங்களும் வாழ்த்துவோமா? நாங்களும் வாழ்த்தும் இந்த வேளையிலே முன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் காற்றிலே வரும் கீதம் இன்னுமோர் பாடலை தர இருக்கின்றது அன்பு உறவுளே. அந்த பாடல் அன்னை வயல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அன்னை வயல் என்ற திரைப்படத்து பாடலை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தம் என்றால் இதுவோ அந்த பாடல்.

இனிமையான இந்த வேளையிலே காற்றின்றே கலந்து வந்த கீதங்கள் எங்கள் மனதை மயக்கிச் செல்லும் வேளையிலே, ஆசை மணி ஓசையிலே தூங்கும் நிலா, அந்த நேரம் பார்த்து ஓடி வந்தேன் ஆசையிடம் உன்னிடம் பேச, உன் பார்வையே அந்த பார்வைக்கு பதிலாக உன் ஏக்கம் தீர நான் தருவேன் உன் பார்வையினாலே, உன் வார்த்தை இங்கு தேவையில்லை, வார்த்தைக்கு இடமே இல்லை என்று ஆழமான அன்பும் ஆழமான விரகமும் காதலோடு கூடி வந்ததல்லவா அன்பு உறவுகளை. இனிமையான இந்த பாடலை கேட்டு மகளும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின்லே வரும் கீதம் வாரம் ஒருமுறை உங்கள் காதூரம் வந்து சேரும். இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றது. அந்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தின் தெரிவாகி இன்று எங்கள் காதூரம் கனிய வருகின்றது அன்பு உறவுகளே.

பட்டமரங்களும் காற்றிலே வரும் கீதம் கேட்டு துளிர்விட்டு வளரும் என்று கூறும் மொழி கிணங்க என்று வந்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடல் என்ன குறிச்சொல்கிறது? ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் நேசமும் இன்று என்னுள் வந்திருக்கின்றது. உன்னை கண்டதும் நான் ஒன்றே ஒன்று கேட்கின்றேன், முதல் முதலாக உன்னிடம் என்று என்ன கேட்கின்றார்கள், நீ நலமா நான் நலமா என்று கேட்டுவிட்டு போகாமல் ஒருவருக்கொருவர் எவ்வளவு ஆதங்கமாக தங்கள் உள்ள கிடக்கையும் ஒருவருக்கொருவர் நாகரிகமான ஒரு காதல் உந்தல் பாடலாக கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கின்றது. மொழியல் தமிழ் வானொலி அழகன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தரும் பாடல் காற்றிலே வரும் கீதமாக காதூரம் வருகின்றது.

காற்றின்லி வந்த கீதம் கொண்டு வந்த பாடல்கள் எல்லாம் காதலை மையமாக வைத்துத்தான் தருகின்றது. அன்பு உறவுகளே, தொட்டு இடங்களெல்லாம் ஸ்வரம் பாடும் சுவர்க்கம் காதலில்தான் உள்ளன சொல்லித்தான் தர வேண்டுமே நீ எனக்கு. இரவோ பகலோ நகர்வது தெரியவில்லை, காதலின் வேகம் அவ்வளவா என்று கேட்கும் பாடலாக வந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை காற்றினிலே வரும் கீதம் உடனே தொடுத்து விட இருக்கின்றது. முன்னிறு தமிழ் வானொலியின் காற்றலையில் அந்த பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவாகி வருகின்றது. அன்பு உறவுகளே,

காற்றினிலே கலந்து வந்த கீதங்கள் கற்பனையாய் எங்களையும் கற்பனாய் வடித்து கவிதையை கூட வரைய செய்கின்றது மட்டுமல்லாமல் மனதில் ஆதங்கத்தை ஏற்படுத்தி விரகத்துக்கு கொண்டு போக பார்க்கின்றது என்பவர்களே, சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி போல் சொக்க பொன்னில் வாத்த பயங்களி போல் அந்த சுந்தரி வந்து சுகமே தந்து சேர்ந்து சென்ற சுகம்தான் என்னவோ, தொடத்தொட இன்பம் மலர்ந்ததுதான் என்னவோ. இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதம் வாரம் ஒரு முறை மலரும் வேளையிலே காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்துவிட்டு அன்பு உறவுகள் அத்தனை பேரும் தரமான கருத்துக்களை தந்து ஊக்கத்தை அளிக்கும் இந்த வேளையிலே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு பாடலை தந்து இன்றைய காற்றிலே வரும் கீதத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். முடிக்க முடியாமல் முடிக்க இருக்கும் வேளையிலே இந்த பாடல் வந்திருக்கின்றது. ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவான பாடல் இறுதி பாடலாக வந்து எங்களை மூழ்கடித்து செல்கின்றது.

இனிமையான அந்த பாடல் எல்லோரும் பார்க்க அந்த இளைய தென்றல் இளம் தென்றல் ஓடி வந்து இதயம் இனிக்க முத்தமிட்டு செல்லும் வேளையிலே இளம் ஜோடிகளால் என்ன செய்ய முடியும்? காமனின் மலர்கணைக்கு ஆளாகாமல் விட்டு செல்ல முடியுமா? இனிமையான இந்த பாடல் காற்றறையில் கலந்து வந்து எங்களை மகள வைத்து செல்லும் இந்த வேளை காற்றிலே வரும் கீதம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இத்தோடு இன்றைய காற்றில் வரும் கீதத்தை நிறுத்தி நான் மீண்டும் ஒரு காற்றிலே வரும் கீதத்தோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி உங்களுடன் அன்போடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது காற்றிலே வரும் கீதம். நன்றியும் அன்பும் கலந்து விடைபெறுகிறேன் அன்பு உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து மகளவைக்கு வருகின்றது விடுமுறை விருப்ப பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்காக. சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இன்னிசை கீதங்களை தருபவர்களில் முதலில் தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி. இனிமையான ஒரு பாடல் நீ என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்து அனுப்பிய வேளை வெள்ளிக்கிழமை விடியும் வேளை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் குருவாயூரப்பா என்று பக்தியோடு கேட்டு ஏதோ சொல்லுகின்றது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி.
1: அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். மிகவும் சிறப்பான ஒரு பாடல், காக்கும் கரங்கள் என்று அன்று வந்த பாடல். இன்று பாடும் வேளையிலே அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடியெடுத்து என்ற பாடலை கேட்டு மகிழ்வோமா?

வாழ்வோடு இணைந்து வரும் இன்னும் ஒரு பாடல், ஆங்கிலேய நாடன அருள்மோகன் தந்த பாடல். இடம் பொருள் பார்த்து என்று கூறும் வரியை சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து கனடா மொன்ரியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடலை தருகின்றார். உனை நான் என்று ஆரம்பித்து பாடும் ஜே ஜே திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் காற்றலையிலே கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் இனிமையான அந்த இனிமையான பாடல்களை தருவது சர்வதேச நேர் விடுமுறை விருப்பம்.

இத்தனை பாடலோடு அடுத்த பாடல் ஜெய் ஜெயராம் என்ற திரைப்படம் 2004 ஆண்டு வெளிவந்த வேளையிலே சின்ன நெஞ்சிலே என்ற வரி எடுத்து ஒரு பாடல் ஒலித்ததல்லவா, அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி.

அதுமட்டுமல்லாமல் வசந்தியும் ஒரு பாடலை வான்கூவர் மாநிலத்திலிருந்து தருகின்றார். வினோதனே வினோதனே என்று வரி எடுத்து பாடும் தென்னவன் திரைப்படுத்தும் பாடலை.

தந்துவிட்டால் வசந்தியும் தருவார் ஒரு பாடலை. வசந்தி, நீங்களும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து தருகின்றீர்கள். அந்த பாடல் மகளே தேவன் மகளே என்று நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார்.

இன்று நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள் திச்சைக்கும் தேனான பாடல்களாக எங்கள் காதோரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் பாடலும் வர இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

முதலிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் வளமை போல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜோடியாக வந்து ஜோடி குரலில் கேட்கும் பாடல்களுள் இன்று அவர்கள் தரும் பாடல் ஒரு கிளி காதலில் என்ற வரி பரமசிவன் திரைப்படத்தில் தெரிவு செய்து பாட வைக்கின்றார்கள். பிள்ளையா கிடக்கிறேன் என்ற வரியை களரி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து.

அவ கண்ண பார்த்தா என்று கூறும் ஒரு பாடல் கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்து பாடலை இன்று பாட வைக்கின்றார் சர்வதேச நேயர் விருப்பத்திலே அன்புடன் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கே ஜீஸ் அவர்கள்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்கும் அடுத்த தித்திக்கும் தீனான பாடல் பொன்னொன்று கண்டேன் பொன்னங்கு இல்லை என்ற படித்தால் மட்டும் போதுமா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கட்பூமி.

ஒலித்து வரும் பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். அதாகப்பட்டது மகா ஜனங்களே என்ற திரைப்படம் அந்த புள்ள மனச என்று ஆரம்பிக்கும் வரி பாடுகின்றது. சுவிமடுப்போம்.

இவர்கள் வந்துவிட்டால் என்ன பலம் பெறுவாள் தானே. அவர் இதய கமலம் திரைப்படுத்து பாடல் ஒன்றை இனிமையாக பாட வைக்கின்றார். மலர்கள் நனைந்தன பனியாலே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கட்டு மகிழ்ந்த எங்களுக்குத்தான் இறுதியாக ஒரு பாடலை கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் தருகின்றார். முதன் முதலில் பார்த்தேன் என்ற ஆஹா என்ற திரைப்படத்து பாடலை அன்பு

நாட்களை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள், திச்சிக்கும் தேனான பாடல்களாக எங்கள் இதயம் நிரப்பி செல்லும் இவர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

0: விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. பொடி நடையா போறவரே என்ற வரியை முதல் வரியை கொண்டு பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை அன்பு உறவு எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கத்துடன் அவர் கேட்ட முதல் பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் அனைவரும் செவிமடுப்போம்.
1: போட்டி நட

அவரை தொடர்ந்து வரும் பாடலை தர இருக்கின்றார். சில் சில் சில்லாலா என்று கூறும் உன்னை நினைந்து திரைப்படுத்த பாடலை கேட்போமா என்று வலிமையாக வந்து இணைந்து கொள்ளும் உறவுகளாக மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், அஹரிஹரன் அவர்களோடு ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

சிறப்பான பாடல்களை தந்து மகளும் இந்த வேளையிலேதான் அற்புதமான இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசிறி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். பாடுகின்ற அந்த இனிமையான பாடல் எங்க வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தெய்வம் மலரோடு வைத்த மனம் திருமணம் என்று கூறி

0: இனிமை சேர்க்கும் இந்த பாடல்களோடுதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்புடனே. நீண்டகால உறவு, தமிழ்நாடு, நாகப்பட்டினம், நாகூர், ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்கள் தந்த அந்த பாடல் ஆசை முகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நீயா இல்லை நானா, நெஞ்ச கதவை மெல்ல திறந்தது நீயா இல்லை நானா என்ற பல்லவியோடு தருணத்தை வளமை போல இன்றும் அவரோடு இணைகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் ஆகியோர்.
1: இப்படி எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க?
2: எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான், அதை ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும்.
1: வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே.
2: அப்படி பேசுறது நானா இல்ல நீயா?

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வட்ட வட்ட பாத்தி கட்டி வண்ண வண்ண சீலை கட்டி என்ற வரி கொண்ட பல்லவியோடு தருணங்களையும் கேட்போம். தாளம்பூ என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்க வைக்கின்றார்கள் அரசடிக்குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி சோலை கிராமத்தில் இருந்து.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

இனிமையான இந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலேதான் வழமை போல வாழ்த்துக்கள் கூறி வணக்கம் தெரிவித்து அன்பு உறவாக உபய வேதாந்தபுரத்திலும் இருந்து திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களை இணைத்து ஒரு பாட்டை திறந்தார் படகோட்டி திரைப்படத்தில் இருந்து. பாடுகின்றது அந்த பாடல் இசையரசர் இசையரசியின் குரலிலே பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற வரியை தொடுத்து.

நற்றல் தமிழ் வானொலியில் வரும் அடுத்த பாடலை தருகின்றார். நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக என்று ஆரம்பிக்கும் வரியை ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து

கேட்கின்ற இந்த பாடலை கேட்டு மகளும் எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கின்றார்கள். சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து 1997 வந்த பாடலை பிரபல பின்னணி பாடகி சுஜாதா அம்மா அவர்களின் குரலே. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ என்று பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் தனது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் உறவுகளையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றன பாடல்.

அதே திரைப்படம் சூரிய வம்சம், அதே பாடல் ரோசாப்பூ சின்ன ரோஜாப்பூ உன் பேரை சொல்லும் ரோஜாப்பூ என்று பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களின் குரலே பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடும் தனது நண்பர்களோடும்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் நம்ம ஊரு பூவாத்தா என்ற திரைப்படத்து பாடல். மாறாப்பு போட்ட புள்ள என்ற வரியெடுத்து ஆரம்பித்து முழுவதையும் பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிறுவை சந்தனராஜ் அவர்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பார்த்துட்டா அடியே உன்னை பார்த்துட பார்த்துட என்று வெற்றிவேல் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைப்பது வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து, நீண்டகால உறவு ஜோஜ்.

ஒரு பாடல் பாடுகின்றது. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை என்ற சீமராஜா திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

பொங்கும் புதுவெள்ளம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலியகத்தில் இருந்து

0: என்று 39வது பொங்கும் புது வெள்ளத்தை கேட்டு மகளிர் இருக்கும் உங்களுக்கு புதிதாக வெளிவந்த 2026வது ஆண்டில் வெளிவந்த பாடல்களாக 10 பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களோடு கலந்து கொள்ள இருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அத்துடன் வணக்கம் கூறி உங்கள் நலம் நாடி எங்கள் நலமும் கூறிக்கொள்கின்றேன். சிறப்புடன் மலர்ந்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்று இளைய தலைமுறை விரும்பும் பாடல்களை கொண்டு வந்து 10 பாடல்களை ஒரு நேரத்தில் கேட்கும் பாக்கியத்தை தரும் ஒன்றில் தமிழ் வானொலியில் இணைந்து உங்களோடு நானும் மகிழ்ந்து கொள்ளும் வேளையிலே இன்று 10 பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம் என்ற வண்ணம் முதலில் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் மீசைய முறுக்கு 2 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அடி போடி என்ற பதத்தை முதல் தாங்கி கேட்போமா அந்த பாடலை?
1: Say, I must

0: கேட்டிருக்கலாம் அந்த பாடலை. அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கூட சத்தியவான் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ரிப்பி பி என்று வரி எடுத்து பாடி எங்களை மகிழ வைக்கின்றது ஒரு பாடல். இதோ அந்த பாடலையும் தருகின்றேன். இன்றைய பொங்கும் புது வெள்ளம் 39
1: ரிப்பி பி ரிப்பி பி ரிப்பி பி ரிப்பி பி ரிப்பி பி ரிப்பி பி ரிப்பி பி.

நூறு சாமி என்ற ஒரு திரைப்படம் மாயக்கனவு என்ற வரியை இடையிலே தாங்கி பேச பேச என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இப்பொழுது கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலையும். இன்றைய பாட்டும் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்திலே ஒலிக்கும் 39வது புதுவெள்ளத்தின் 3வது பாடலாக.

உறவுகளை இந்த முன்றல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்டு மகிழ்கின்றோம். பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பொங்கி எழுந்து வந்தது போன்று காதோரத்தில் இனிக்க இனிக்க புதிய வழியிலே பாடுகின்றது புதிய இசை. புதிய இசையமைப்பாளர், புதிய கலைஞர்களோடு பாடகர்கள், எழுத்தாளர்கள், அத்தனை பேரும் நடிகர்கள் கூட புதிய புதிய தலைமுறையாக வந்து எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே காலெடுத்து வைத்து வழிநடந்து செல்லும் வேளையிலே எங்கள் காதோரம் ஒலிக்கும் அடுத்த பாடல் காட்டேரி என்ற திரைப்படத்து பாடல். ஐ லவ் யூ, லவ் யூ என்ற வரியை இடையிலே தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

0: இருமுடி என்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் மிகவும் இனிமையாக பக்தியாக புதிய ராகங்களோடு வந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் இருமுடி கட்டு என்று ஆரம்பிக்கும் வரியோடு வருகின்ற அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புது வெள்ளத்திலே.
1: சரணமையப்பா பள்ளி கட்டு

சொல்ல முடியாத வரிகளை கொண்ட பாடல்களும் நாங்கள் கூற முடியாத தலைப்புகளை கொண்ட பெயர்களுமான பாடல்களாக வரும் வேளையில் சில சமயங்களில் சில உச்சரிப்புகளை புரிந்து கொள்வது கடினமாக இருப்பினும் பேச்சு தமிழை கூட அப்படியா அழகாக இசையோடு கொண்டு வந்து தருகின்றார்கள். இந்த வேளை இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்திலே தோன்றும் பாட்டுகள் பல, அந்த பாட்டுகளுக்குள்ளே இந்த புதிய திரைப்பட பாட்டுகளையும் கொண்டு வந்து கேட்டு மகளும் வண்ணம் பொங்கும் புதுவெள்ளம் மலர்ந்து கொண்டு இருக்கின்றது. 38 பக்கங்களை கண்ட எங்களுக்கு இன்று 39வது பக்கத்தில் 10 பாடல்கள் ஒலிக்கின்றன. அதிலே 5 பாடலை கேட்ட வேளை 6வது பாடல்கள் ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. சிடு சிடு என்றாலும் என்ற வரியை முதல் வரியாக தாங்கி கேட்போமே அந்த பாடலையும்.

0: உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? என் காதல் மாறாதடி. எனக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காதா?

இரண்டு மூன்று மொழிகளிலே எடுத்த திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படம் இப்பொழுது தமிழிலேயும் படமாக்கி வெளிவரப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் ராம் இன் லீலா என்ற திரைப்படம். ராம் இன் லீலா திரைப்படத்து பாடல் அவள் யாரி வழி யாரி வழி யார் யாரி வழி என்று வரி எடுத்து பாடுகின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலையும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தருகின்ற பொங்கும் புது வெள்ளம்.

இருந்தோறும் உலகிலே திரண்டு வந்த வெள்ளத்தில் பொங்கி வந்து எங்கள் காதோரத்தில் மகிழ வைக்கும் பாடல்கள் பொங்கும் புது வெள்ளத்து பாடல்கள். சில சொற்களை எங்களால் கண்டுகொள்வதும் கடினம், ஆனால் அது பேச்சு தமிழில் வருகிறது உச்சரிக்கின்றார்கள். அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது அழகாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த பாடல் கடாரம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. ஆரம்பம் நீ மட்டும் போதும் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்போமா? அந்த பாடலை உற்று நோக்குங்கள்.

பொன்னியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பொங்கும் பொது வெள்ளத்திலே அடுத்த பாடல் வர இருக்கின்றது. மீசையை முறுக்கு 2 என்ற திரைப்படத்தில் இன்னும் ஒரு பாடல். இந்த பாடலில் தான் குழந்தையைப் போல சிரிக்கிறாயே என்ற ஒரு குழந்தையைப் போல சிரிக்கிறாளே என்ற வரியை இப்படி அவர் உச்சரிக்கின்றார். கடுமையாக எங்களுக்கு அது கடுமையாக தெரியும், இருப்பினும் இதமாக புரிந்து கொள்ளலாம். கேட்டுத்தான் பார்ப்போம் மீசையை முறுக்கு 2 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலையும்.

உற்று நோக்கி கேட்கும் பொழுது சிறந்த பாடல்களாம். புதிய வழியிலே கோர்க்கப்பட்ட இசையமாக இருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் இறுதிப் பாடலாக வந்து இன்றைய பொங்கும் புதுவெள்ளத்தை நிறைவேற்றுகின்றது என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பொங்கும் புதுவெள்ளம் 39. என்னடா பார்வை என்று கேட்கும் வரியோடு சம்பவக்காரி என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது எங்கள் காதோரம் கேட்கும் வண்ணம் ஒன்றில் தமிழ் வானொலி பொங்கும் புதுவெள்ளம் 39 ஒலிக்கின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். பொங்கும் புதுவெள்ளம் 39 38 பொங்கும் புதுவெள்ளம் கண்டு மகிழ்ந்த எங்களுக்கு கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று கண்டு கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளம் 30 என்று கூறி நிறைவேறி செல்லுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ. வணக்கம் கூறி காற்றலையில் இணைவதோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகளை இரும்பும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். சர்வதேச நேயர் விருப்பத்தில் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சேது என்ற திரைப்படத்தில் மாலை என்ற பதம் தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் தருகின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அமுத மலை பொழியும் என்று பாட இருக்கும் பொம்பள மனசு திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் ஈழமணி, திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல், ஆயிரம் நிலவி வா என்று அற்புதமாக பாடுகின்றது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலையும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் தருகின்றேன் ஒரு பாடல் என்று செவத்த புள்ள மனசுக்குள்ள என்ற தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்து பாடலை கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன் தருகின்றார்.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மலைக்குள்ள நனையும் என்ற புரியாத புதிர் திரைப்படுத்து பாடலை

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தருகின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. மகுடம் திரைப்படுத்த பாடல் நச்சின்னு மச்சானே என்று கூறும் வரியை கொண்ட பாடல்தான். நீங்கள் தந்த பாடல் கேட்போமே.

வசந்தியும் வன்கூவர் கனடாவிலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற திரைப்படத்து பாடலை

இதைத் தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்துதான் காஞ்சனா தந்திருக்கின்ற பாடலை கேட்போமா? விழிகளிலே விழிகளிலே என்று வரி எடுத்து குள்ள நரிக்கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் மலர்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் துளசி செடியே என்று ஆரம்பிக்கும் சேவல் திரைப்படுத்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இருவரும் கேட்கின்றார்கள்.

மறுவார்த்த பேசாதே என்ற எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா திரைப்படுத்த பாடலை தந்து மகளை இருக்கின்றார் அன்புடனே ரமணி அவர்கள். சிட்னி மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து.

கோடி கோடி மின்னல்கள் என்ற ஜெயம் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்போமா என்று நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையில் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். உன்னை நினைக்கையிலே என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். அற்புதமான ஒரு காவிய பாடல். கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்து பாடல் தான் அந்த பாடல். கேட்போமா?

இங்கிலாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனிவா நகர் நிரேஷன் வேங்கை திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். காலம் காத்தால என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பேசுகிறேன் பேசுகிறேன் என்ற ஒரு பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஐரோப்பா கண்டம் என்னவள் அவர்கள். விடுமுறையில் ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் கேட்கின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இறுதிப் பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா கா பை சேனா ஆசான் அவர்கள். நானே தொலைந்த கதை என்று கூறும் ஒரு பாடல் தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேர் நேரத்தின் முதல் பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்ற பல்லவியோடு சரணங்களையும் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தந்து மகிழ்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் கனவு காணும் வாழ்க்கை என்று நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் ஒலித்த பாடல். கேட்க வைக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் ஷியாமலா பிரபா. ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரை சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள், தமிழ் முனியாள், தமிழ் இனியாள் இவர்களும் என்று இவரோடு கேட்டு மகள விரும்புகிறார்கள்.

காத்திருந்த கண்கள் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் விருப்பத்திலே ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளை அவரோடு இணைந்து செவி மடுக்க முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு இணைகின்றார்கள். துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே இன்று. என்ன அற்புதமான பல்லவி! தொடர்ந்து கேட்போம்.

இது முந்தியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கதையகத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தாண்டி என்ற ஒரு பாடல். முந்தானை முடிச்சு திரைப்படத்து பாடல் அல்லவா. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அன்போடு வளமை போல இன்றும் கேட்கின்றார்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரேபதி ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்கள் மட்டுமல்லாமல் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேரத்தை அலங்கரிக்க வரும் தித்திக்கும் தீனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து நீண்ட கால உறவு அன்புடன் அருள் தந்திருக்கின்றார். இவர் கேட்கும் இந்த பாடலை வவனியா என்ற பகுதியிலிருந்து கண்ணம்மா என்ற அன்பு உறவுடன் மட்டக்களப்பைச் சேர்ந்த சுரேஷும் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்ற அந்த பாடல் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் ராமகி ராமமூர்த்தி ஐயா இருவரும் இணைந்து ஒரு இசை கோத்த பாடல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரியிலே இசை அரசரின் குரலிலே பாடுகின்றது. உலகம் பிறந்தது எனக்காக என்ற வரி எடுத்து

0: எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் கேட்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் அழியாத ஒரு காவிய பாடல். எனக்கும் நல்ல விருப்பமான ஒரு பாடல். வெண்முகிலே கொஞ்ச நேரம் நில்லு என்ற பல்லவியை கொண்ட பாடல். விக்ரமாதித்தன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் அன்பு மகள் மஞ்சுளா, பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டத்தில் இருந்து.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களோடு நான் அடிமை இல்லை என்று 1986 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்து பாடலை தாருங்கள். அதிலே முதலிலே பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு எஸ் ஜானகி அம்மா இசையரசியும் பாடிய பாடல்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது என்ற பாடல். இந்த பாடலை தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பான அப்பா அனந்தராம அன்பான அம்மா விஜயம் அவர்களோடு நண்பர்களை மனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை, இனிமையான இந்த பாடலை கேட்ட வகையில் மீண்டும் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். அதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலா அவர்கள் சோகத்துடன் பாடியதாக கேட்க விரும்புகிறோம் என்று தருகின்றார். அந்த பாடலும் அதே வரிதான், ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது என்று பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பமனம் கே எஸ் கிருஷ்ணன் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்ட பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்போமே.

புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் என்ற முதல் வரியை கொண்டு ஊரும் புறவும் திரைப்படுத்த பாடலை கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடல்களோடு நாங்களும் இணைவோம்.

வைகாசி நிலவே என்ற வரி கொண்ட பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்கான பாடல். இதோ ஒலிக்கின்றது.

பாடல்களையும் கேட்டவளில் இறுதியாக எனது பாடலையும் தாருங்களேன் என்று வளைகுடா மண்ணில் இருந்து நீண்டகால உறவு குவைத் ஜோர்ஜ் அவர்கள் கர்வா கர்வா பயலே என்ற கருப்பன் திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: 54 நிமிடங்களாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. நினைக்க வேண்டும், ஈழத்திருநாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது நேரம் 9:53. காலம் தாமதித்து வந்திருக்கின்றேன், வருந்த வேண்டாம். தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றேன். கலம்பத்திலே இன்றைய கலம்பத்திலே என்ன, இன்று வெள்ளிக்கிழமை தானே, 21st ஆண்டு 6ஆம் மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கனடாவில் இப்பொழுது வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக கூடிக்கொண்டு செல்கின்றது. காலையிலே 17 இருந்தது, இப்பொழுது 21 பாகை செல்சியஸுக்கு வந்துவிட்டது. உஷ்ணமான காலம்தான், இனி எங்களுக்கு கோடை காலம்தானே. ஆனாலும் 2 நாள் இப்படி வெயிலாக, பெரிய வெயிலாக உஷ்ணமாக இருக்கும், 3ஆம் நாள் குறைந்து கொண்டு போகும். இப்பொழுது இப்படி இருக்கின்ற இந்த 21 இரவு 12 மணி ஒன்று பார்த்தால் 10 காட்டும், குறைந்துவிடும், குளிர்ந்துவிடும், நல்ல குளிர் காத்து வீசிக் கொண்டிருக்கும். ஆனால் பனியேதும் இல்லை, பனியை காண இன்னும் 3-4 மாதங்கள் செல்ல வேண்டும். இனிமையான ஒரு நல்ல ஒரு இதமான வெப்பம் வெளியிலே, காற்றோட்டம் சிறிது லேசாக காற்று ஊதிக்கொண்டது, ஜனநட மாட்டம் குறைவுதான், பாதுகாப்பு நடவடிக்கையிலே இருக்கின்றார்கள். சற்று குறைவாக காணப்படுகிறது கொரோனாவின் தாக்கம் என்றும் கூறப்படுகிறது. செப்டம்பர் மாதம், அதாவது வந்து 9ஆம் மாதத்தின் பின்பு வலு குறைந்துவிடும் என்று ஒரு ஆய்வு கூறுகின்றது. எவ்வளவு தூரம் அதை நம்பலாம் என்று தெரியாமல் இருக்கிறது. நம்புறோமோ நம்பவில்லையோ, நாங்கள் வாழத்தானே வேண்டும். பாரத நாட்டிலும் இதனுடைய தாக்கம் குறைந்து கொண்டு போவது சில மாநிலங்கள் என்று அறிய கிடக்கின்றது. அன்புறவுகளே, அன்புறவுகள் காற்றலைக்கு வரலாம், இணைந்து கொள்ளலாம், சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்று என்ன செய்வோம், கதம்பம் ஒரு பல்ஸ் வழி நிகழ்வாக நாங்கள் ஒரு வேகம் விவேகத்தில் தான் இருப்போம். சொற்களை கண்டுபிடித்து, பதங்களை கண்டுபிடித்து, அதை பழமொழிகளை கண்டுபிடித்து அப்படியான இதே போவோம். அதனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் கொண்டு கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். என்ன பதமாயிருக்கும் இது? இதை எல்லோரும் விரும்புவார்கள். இதை இப்படி இருப்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். அது எது? 3 எழுத்துக்களான ஒரு பதம். எங்கள் உடல் அமைப்பு, உள்ளம், நாங்கள் இப்படி இருக்க விரும்புகிறோம். எப்படி? அது எது? எத்தனை பருவங்கள் இருக்கின்றது? பொருளாதார நிலைகள் இருக்கின்றது? கல்வி நிலைகள் இருக்கின்றது? எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்படி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் அதை விரும்புகிறார்கள். அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களால் ஆன பதம். அது ஒரு பதம். அதை கொண்டு வரும்போது இன்னும் ஒரு பதத்தையும் தருகின்றேன். அதுவும் 3 எழுத்துக்களால் ஆனது. இப்படி இருக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். 3 எழுத்துக்குள்ள ஒரு பதம் வந்து இப்படி இருக்க விரும்புகிறோம், இப்படியாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் ஒரு பதம் 3 எழுத்துக்களை கொண்டது, இப்படியாக இருக்க விரும்ப மாட்டோம். எங்கே? கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து சேருங்கள் உங்களுடைய பதங்களை. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழக்கமான வளமையான இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம், வந்து உங்கள் திறமைகளை தரலாம். இந்த நேரத்திலே நீங்கள் பாடல் பாடி காட்டலாம், கவிதை பாடலாம், கவிதை கூறலாம், கதை கூறலாம், சுவாரஸ்யமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எங்கே? ஓடி வாருங்கள், கேட்போம். வந்துவிட்டார் முதலிலே பிரபு வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம் பிரபு.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் பிரபு. நலமா இருக்கின்றீர்களா?
1: அருமையாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக, மகிழ்வாக, ஆரோக்கியமாக இருக்கின்றோம்.
1: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஐயா.
0: அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி மகன்?
1: காலநிலை அந்த கிருமியின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கிறது ஐயா. அந்த ஊரடங்கு உத்தரவின் பேரில் குறைவாக இருக்கிறது. மற்றபடி கேரளாவில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. எங்களுக்கு இப்போ பருவமழை தொடங்கிவிட்டது ஐயா. இது வெறும் 2 மாத காலத்திற்கு மழை பொழிவு இருக்கும் ஐயா இங்கே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த மழை பொழிவு உங்களுக்கு உங்களோட அன்றாட நடமாட்டங்களுக்கு இடையூறாக இருக்குமா, அல்லது அது

0: குறைவாக இருக்குமா?
1: இருக்கும் ஐயா, அப்படித்தான் இருக்கும் ஐயா. இங்கு மழைப்பொழிவு தொடங்கிவிட்டால் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். அவ்வாறுதான் ஐயா.
0: ஓ, தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கும். நல்லது, நல்லது. அப்ப நல்லது. சரி, அப்ப கொரோனாவின் தாக்கமும் கொஞ்சம் குறைந்து கொண்டு போவதென்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: ஆமையா, இங்கு ஊரடங்கு மிகவும் கடுமையாக இருப்பதால் ஓரளவு குறைவாக தென்படுகிறது. பாதுகாப்பாக இருக்கிறோம் ஐயா, பாதுகாப்பாக.
0: அந்த அந்த தடுப்பூசி அது இப்பொழுது விநியோகிக்கின்றார்களா, இருக்கின்றார்களா?
1: தடுப்பூசி விநியோகிக்கிறார்கள் ஐயா, ஆனால் இங்கு மக்களிடம் அதை பற்றிய புரிதல் இல்லாததால் அதை எடுத்துக்கொள்ள விருப்பம் என்று இருக்கிறார்கள். அதை போடுவதனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்ற பயம் பெரும்பாலும் காணப்படுகிறது.
0: நீங்கள் எடுத்து விட்டீர்களா
1: ஐயா? நான் அதற்காக பதிவு செய்திருக்கிறேன் ஐயா. நான் இன்னும் எனக்கு உண்டான அந்த தேதி வரவில்லை, பதிவு செய்திருக்கிறேன்.
0: அவர்கள் தான் அந்த தேதியை கொடுப்பார்கள். நல்லபடியும் நல்லபடியும் பகிர்ந்தோம். இப்பொழுது நான் இதிலே கண்டுபிடித்தல் நிகழ்விலே ரெண்டு பதம் தந்திருந்தேன், கேட்டீர்களா? இல்லை
1: ஐயா, ஒரு பதம் கேட்டேன், இன்னொன்று கேட்கவில்லை. அந்த நீங்கள் கேட்ட அந்த இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டீர்கள்.
0: விரும்புகிறார்கள், விரும்புகிறார்கள். அதுதான். சரி, அதை என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: இளமை பருவம் என்று நான் நினைக்கிறேன் ஐயா.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஸ்பொட்டிலே
1: வந்து
0: ஒரு புள்ளி பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு.
0: கெட்டிக்காரன், எல்லோரும் இளமையாக இருக்க விரும்புவார்கள் இல்லையா? இளமை, அதைத்தான்
1: விரும்புவார்கள்.
0: சரி, அடுத்த பதம் என்று இருக்கின்றது. மூன்று எழுத்திலே தான் அடுத்த பதம். இப்படியாக இருக்க விரும்ப மாட்டார்கள், இப்படி இருக்க விரும்ப மாட்டார், இதை விரும்ப மாட்டார். அது
1: அது முழுமை ஐயா.
0: என்னிடம் இருப்பது அப்படி அல்ல, வேறு பதம் இருக்கின்றது. நல்லது பிரபு, இன்று உங்களுக்கு முதலில் வந்தபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும். அது என்ன பாடல் ஆயிருக்கும்
1: ஐயா? எனக்கு படத்தின் பெயர் ஞாபகம் இல்லை, பாடலை கூறுகிறேன் ஐயா. பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, அந்த பி வி சீனிவாசன்
0: பாடல் வந்து பிரபு. அந்த பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலே ஏ எம் ராஜா அவர்களும் ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடல். அடுத்தது அந்த ஜெமினி கணேசன் காதல் மன்னனும் வையந்தி மாலா என்ற ஒரு சிறந்த நடிகையும் இணைந்து நடித்த திரைப்பட பாடல் அது. அந்த பாடல் அதை நீங்கள் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். உங்களுக்கு நாளைய என்ன பாடல் விருப்பம்? கதம்பத்தில் என்ன கதம்பம் கேட்கிறது உண்டா? ஒலிபரப்பு கேட்பீர்களா கதம்பம் பாடல்கள்?
1: ஐயா, எனக்கு அப்பொழுது வேலை
0: இருக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த பாடலை உங்களுக்கு ஒலிபரப்பி விடுகிறேன். பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, அந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அது வந்து ஆயத்தமா இருக்கும். நன்றி, இணைந்து சிறப்பிக்க. அந்த பதத்தை கண்டுபிடித்து விரும்ப மாட்டார்கள். இதை இப்படி யாரும் அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள்,
1: விரும்ப மாட்டார்கள். நான் அதை மறுபடியும் கண்டுபிடித்து வருகிறேன்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்ற கடிகார் மாறு.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. உங்கள் பாடலை காற்றலையில் தர விரும்புகிறேன். வருகின்றது பாடல். அந்த பாடல் பிரபு நீங்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வர காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாடலை அற்புதமான ஒரு பாடல், ஏ எம் ராஜா ஐயாவோடு இணைந்து ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடல். காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடலாம். அழைக்கின்ற பாடல்

0: இனிமையான அந்த பாடல் தேன் இலவு திரைப்படத்திலிருந்து கேரளா நாட்டின் பாலக்காட்டிலிருந்து இணைந்து கேட்டிருந்தார் பிரபு அவர்கள். அவருக்காக ஒழித்து ஓய்ந்தது அந்த உறவுகளே. அடுத்த உறவுகள் அழைத்தீர்கள், நீங்கள் வர வேண்டும் காத்தலைக்கு என்று கூறிக்கொள்கின்றேன். பாடல் ஓடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது இணைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றபடி வேளை நீங்கள் வரலாம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, தினமும் மலரும் கதம்பம். உங்களுடைய பாரத நாட்டின் 12 மணி வரையும், எங்களுடைய கனடா நாட்டின் 2:30 மணி மாலை பின்னேறம் நேரம் வரைக்கும் ஒலிபரப்பாகும். எங்கே வணக்கம் வணக்கம் அன்பு மகன் ஞானசேகரன், இரண்டு நிகழ்வுகளை தவறப்பட்டு வாருங்கள். நிலமா இருக்கின்றீர்களா?
1: வணக்கம், நலமா இருக்கிறேன். தங்களுக்கு இனிய பிற்பகல் வணக்கம்பா.
0: இனிய பிற்பகல் வணக்கத்தை தந்த அன்பு மகனே, உங்களுக்கு உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நலமா இருக்கின்றீர்களா மகன்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: அழைப்புகளுக்கு உங்களை காணவில்லை. நாங்கள் பல வாரம் யோசிக்க வேண்டிய நிலைதானே. ஆனா உண்டு இரண்டு விடயம் ஒன்று, நீங்கள் தூக்கத்தில் சென்று விட்டீர்கள். இரண்டு, ஏதாவது வழி வேலைக்கு சென்றிருக்கலாம் என்று. ஆனா வெளியே செல்ல மாட்டீர்கள் தெரியும். தூங்கி விட்டீர்களோ அல்லது உடம்பு அசதியோ தெரியவில்லை?
1: இல்லை, விழித்துக் கொண்டுதான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த மறுபடியும் இடது தோள்பட்டை வலி வந்து விட்டது. அது கொஞ்சம் கடுமையா இருந்ததுனால ஓய்வு கொடுத்துட்டேன். இரண்டாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேர நேரத்துக்கு குடும்பம் வரைக்கும் நான் வர்றதில்லை.
0: ஏன்னா
1: இருக்கும் அதனால நான் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும், மத்தவங்க வர்றவங்களுக்கு ஆர்வமா வர்றவங்க மட்டும் நம்ம ஒதுங்கி பசங்க நிகழ்ச்சியை மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது. நேத்தி வராத காரணம் இந்த தோள்பட்டை வழிதான்.
0: நான் நினைத்தேன், ஆனால் அம்மாவும் கேட்டார், நீங்கள் வரவில்லை, என்ன காரணமோ தெரியும். என்ன இப்பொழுது யாரும் ஏதும் என்றால் இதுதான் நினைக்க வேண்டியதா இருக்கு எல்லாவற்றையும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம குடும்பம் வரைக்கும் நம்ம அந்த அன்புறவர்கள் அந்த குரூப்ல நான் ஏதாவது தகவல் அனுப்பி விட்டுறது நம்ம இருக்கிறோங்கிறத
0: நான் பார்த்தேன், படித்தேன், தகவல்கள் படித்தேன். இன்று சிறுவர் பூங்காவை சிறப்பித்து ஊக்கம் கொடுத்து நீங்கள்.
1: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் நேரம் போனது வலி கவலை எல்லாம் மறந்துட்டுப்பா.
0: செல்வங்களினுடைய
1: மலர்களை.
0: ஆமா ஆமா ஆமா. நீங்கள் முதல்ல அந்த வலி வந்த போது அந்த நோய்க்கு நீங்கள் என்ன சிகிச்சை செய்தீர்களோ அதை திருப்பி செய்ய முடியாதா, அல்லது என்ன மாதிரி என்னுடைய முடியும்?
1: இல்ல, இப்ப பேருந்து வசதி இல்லாதனால இப்ப போக முடியாதுப்பா. நான் இந்த என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தான் காமிச்சு. நான் ஏன்னா ஏற்கனவே அந்த இருதய இதுக்கும் பாத்துட்டு இருக்கிறனால அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு அவர்கிட்ட தான் கேட்டு வருவேன். பேருந்து இல்லாதனால இப்ப என்னால அங்க போக முடியாது. குழந்தை கும்பகோணத்துக்கு போக முடியல. இப்ப நாச்சர் குழந்தை மிதிவண்டியில போயிடுவேன். கும்பகோணம் மிதிவண்டி போறதுங்கிறது சரியா இருக்காது, அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு
0: இருக்கேன். தொலைபேசி தொடர்பு தொலைபேசி தொடர்பிலே அவரோட ஏதாவது ஆலோசனை பெற முடியாது?
1: இல்ல, அது பெற முடியாது. சில இதுக்கு நேர்ல போய் பார்த்தாதான்பா அந்த இதுக்கு வைத்தியத்துக்கு சரியா வரும். தொலைபேசிலன்னா சாதாரணமா நம்ம எப்போதும் எடுத்துக்கிறது அந்த சொல்லிடுவாங்க. இது புதுசா இருக்கிறதுனால, ஏன்னா ரொம்ப நாளாயிட்டு நம்மளோட இந்த சர்க்கரை அளவெல்லாம் பார்ப்பாங்க, ரத்த அழுத்தம் பார்ப்பாங்க. இப்ப உள்ள சூழ்நிலை அவங்களும் எட்டி இருப்பாங்க, நம்மளும் எட்டி இருக்கணும். அதையும் முதல்ல அவங்க வந்து நம்மளை பரிசோதனை பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம
0: இரண்டு பதத்தில் ஒன்று பிரபு குறிப்பிட்டார், இரண்டாவது பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இதை யாரும் விரும்ப மாட்டார்கள், இப்படியாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. முதல் தன்ன மூன்று எழுத்து இளமை என்று குறிப்பிட்டார், அது சரி. இது மூன்று எழுத்து தான். இப்படியாக இருப்பதை, இப்படியாக வருவதை, இப்படியாக உள்ளதை விரும்ப மாட்டார்கள். எவரும் விரும்ப மாட்டார்கள். கூறுங்கள்.
1: ஏழ்மை, வறுமை.
0: ஏழ்மை அல்லது வறுமை என்பது ஒவ்வாதது. ஏழ்மை வறுமை அது நீங்கி போகக்கூடிய ஒரு விடயம். இருப்பினும் என்னிடம் இருக்கிற பதம் அதை குறிக்கவில்லை மகனே, வேறு பதம் இருக்கின்றது. சரி
1: சரி,
0: வேறு என்ன? மீண்டும் பாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல்? கதம்பத்திலே அன்றாடம் கேட்டு விட்டது நல்லம்போல் தெரிகின்ற ஒரு சில குறிப்புகளும் இல்லை. அந்த கதம்பம் நீண்ட நேரம் பிடிக்கின்றது ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்து வரும் பொழுது அதை முழுமையாக கேட்பதும் இல்லை மக்கள் மீதர்கள். அதனால் இப்பொழுது முடிந்த அளவு நான் பாடலை திறப்பு தண்டிக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமென்றால் கேட்கலாம்.
1: அமுதவல்லி படத்திலிருந்து ஆடை கட்டி வந்த நிலவோ.
0: ஆஹா, அவருடைய பாடலாம் நிக்கிறீங்களா? எழுத்துக்களை உச்சரிக்கும் விதம் யாரும் இல்லை. அதை கேட்ட கவி, அதை கேட்ட இசை, அது ஒரு காலம், அது ஒரு காலம்.
1: கண்ணை மூடிக்கொண்டு அந்த திரைப்பட காட்சியும் நம்ம இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடும். அது மாதிரியான நடிகர்கள்
0: குரல்கள். சரி, இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள், புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். நலமாங்கியா?
0: நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். தந்தை தாயின் கற்பனைதான், கனவும் கற்பனையும் தான் பிள்ளைகளின் வடிவிலே வருவது. அற்புதமாக என் அன்பு கௌசிகா சிறப்பாக புரிந்து சென்றார். எல்லோருடைய பாராட்டுகளை.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களோட சீடரா அவளை நினைச்சுக்கிறேன் நானு. தமிழ் நல்லா நல்லா பேசுறா.
0: குழந்தைகள்
2: நன்றி நன்றி.
0: அப்ப இந்த பதம் கண்டுபிடித்து வந்தீர்களா?
2: மூணு எழுத்துங்க ஐயா.
0: ஆமா.
2: யாருக்கு பிடிக்காதது?
0: ஓ, இப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள் யாரும். விரும்ப எந்த நாட்டில் உள்ளவர்களும் இதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இருக்கின்றார்கள், ஆனால் இருக்கின்றார்கள். முதுமை எல்லா நாட்டிலும் இருக்கு, யாரும் விரும்ப. நான் எல்லாம் முதுமையை விரும்புகிறேனே
2: ஐயா. நீங்க எந்த இளைஞர்கள் மனதளவுல? நீங்க இளைஞர்.
0: முதுமை அது இயற்கையோட சம்பந்தப்பட்டது, வரத்தான் செய்யும், வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
2: மூன்று எழுத்துங்களா?
0: மூன்று எழுத்து கொண்டது.
2: சரிங்க, தெரிஞ்சுட்டு வரங்க.
0: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்பதற்கு?
2: படம் ஒரு கைதின் டைரி. பொன்மானே கோபத்தை அந்த பாடல்
0: என்று மாலை நேரம் இவர் கேட்டிருந்தார். யார்? எங்களுடைய ராஃபி.
2: அப்படிங்களா?
0: தருகின்ற அந்த பாடலை தருகின் பொன்மானே.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: ஓடி
0: வாருங்கள், பாடத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், அவரை எடுத்துக்கொள்வோம். ஒரு உறவு, இரண்டு உறவுகள் இணைப்பு கிடைக்கவில்லை.
3: வணக்கம்.
0: வணக்கம் கவிஞரே. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: மூன்று எழுத்து பதம் ஐயா.
0: ஆமா, யாரும் விரும்ப மாட்டார்கள் ஐயா அதை.
3: அப்படின்னா யோசிக்கிறேன். அனாதை.
0: அனாதையாக வரும்போது அதை நாங்க ஒன்னும் செய்ய முடியாதுதான். அனாதையையும் யாரும் விரும்ப மாட்டார்களா? ஆனா ஒரு சிலர் அனாதையா இருப்பதை விரும்புகிறார்கள். பிரச்சனை இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, நான் உண்டு என்பாடு, இறைவன் உண்டு என் வழிபாடு என்று இருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் வாழலாம, வாழலாம்.
3: ஆமா ஆமா.
0: சரி, அப்ப மீண்டும் அதை தெரிஞ்சு கொண்டு வருகிறீர்களா? பாடல் எது ஞாபகத்தில் இருக்கா இப்பொழுது என்று கேட்பதற்கு? இனி கதம்பத்திலே கதம்பம் ஒளிபரப்பாக வராது. இந்த கதம்ப நேரத்திலே அந்த பாடலை அவ்வப்போது கொடுத்து விடுவேன். மீண்டும் சாரி, அப்ப மீண்டும் வந்து கூறுகிறீர்களா? கவிதையாக வைத்திருக்கிறீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
3: நன்றி.
0: பாருங்கள் கவிஞரே. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அன்பு மகள் சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. மகன் அந்த மாதிரி அசத்தி இருந்தாரே யாழ் மித்திரன். அவருக்கு போக மனம் இல்ல, நீங்கள்தான் அவரை வேலை பற்புறுத்தி விட்டு அவருக்கு போட்டுட்டு ஒவ்வொன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நமச்சிவாய சொல்லட்டுமா? கேட்டு சிறப்பாக இருக்கு. இன்னும் மூன்று வயது ஆகவில்லை அவருக்கு, இல்லையா? பாருங்கள் எவ்வளவு கட்டித்தரமான வழிகாட்டியல். அதுலதான் விடயம் இருக்குங்க. அவரும் பழைய பாடுன்னு கொண்டு வந்து விட்டு அதுலே தான் என் மன நல்ல பாடல்களை அவர் நல்ல நன்றாக இன்றும் கொஞ்சம் தெளிவாக பேசி இருந்தார். பழக பழக சரியா வந்து
3: அம்மா பக்கத்துல இருந்தா,
0: அம்மா பக்கத்துல இருந்தா, அம்மா இல்லன்னா அவங்க சொல்ல மாட்டான்
3: அப்படி. யோசிப்பாரு, எனக்கு ரொம்ப பயப்படுவான்.
0: சரி, அப்ப என்ன பதம் கொண்டு
3: கடிக்கார? அது மூன்று எழுத்து யாரும் விரும்ப மாட்டாங்க சொல்லிட்டாங்களாப்பா?
0: இல்ல இல்ல சொல்லவில்லை. கூறுங்கள்.
3: வியாதியாப்பா?
0: இல்லையா அம்மா. இப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள், இப்படியாக இருக்க விரும்ப மாட்டார்கள், மற்றவர் இப்படியாக இல்லை விரும்ப மாட்டார்கள். இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, மிகவும் முக்கியமான பதம் இது. காலங்காலமாக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்ற விடயம். இதுக்கு முற்றுப்புள்ளி கண்ட நாடுகள் இருக்கின்றன, முற்றுப்புள்ளி காணாமலும் இருக்கின்றன, முற்றுப்புள்ளி கண்டும் அதை அப்படியே நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். மாத்தி யோசிங்களம்மா, இப்படியாக இருக்க யாரும் விரும்ப மாட்டார், வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி விரும்ப மாட்டார்கள்.
3: சண்டைப்பா
0: செல்லாது செல்லாது செல்லாது, யோசித்து கொண்டு வாருங்கள். பாடல் கூறுவீர்களா?
3: சரிப்பா சொல்றேன்பா.
0: என்ன பாடல்?
3: சமையல்காரி படம்ப்பா.
0: உருண்டோடிடம் பணம் காதலும்
3: பணம் காத்தேனும் உருவமான பொருளே அந்த பாட்டு.
0: ஓரிடம் தனிலே என்ன அழகான பாடல்கள் ஐயா, தனிலே என்ற பாடல் நல்ல பாடல். அது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் ஒளிபரப்பாக்குவேன். நன்றி அம்மா, நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் கௌரி மகளே. கௌரி வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எப்படி என் பேர குழந்தைகள் எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
4: எல்லோரும் நலமா இருக்கிறார்கள் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, இந்த பதம் கண்டுபிடித்தீர்களா? அது அது செல்லாதம்மா, அப்படி அல்ல. அது யாரும் ஊதாரியாக வருபவன் விரும்பாமலோ விரும்பியோ வருவதில்லை. வந்துவிட்டால் அதை விட்டு போக முடியாமல் அதை திண்டாடுகிறார்கள். அது யார்? அதை அவர் இருப்பதை மற்றவர்கள் விரும்ப மாட்டார். ஊதாரி ஊதாரியாக இருக்க விரும்புவார். அவரை மற்றவர்கள் உலோபியையும் அவர் லோபியாக இருப்பார். அவரை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இது யாரும் தன்னும் தானும் அப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள், மற்றவர்களும் அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள்.
4: சரி அப்பா, மீறி செய்து வருகிறேன்.
0: அப்ப என்ன பாடலை நீங்கள் இன்று கேட்க போகின்றீர்கள்?
4: வரும்போது கொண்டு வருகிறேன் அப்பா.
0: கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அருள் அருளோடு பேசினீர்கள். அருளோடு சொல்லப்பட்டார். வணக்கம் ஞானசேகரன், என்ன பதம் கண்டுபிடித்தீர்கள்?
2: அப்பா கோரம்
0: செல்லாது, விளவும் விளவும் விளைவுமானது. வீட்டில் கூட இதை விரும்ப மாட்டார்கள். வீட்டில கூட இதை விரும்ப
2: மாட்டார்கள்.
0: கொண்டு வாருங்கள். மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல்களை தந்து விட்டு போகின்றீர்கள். கதம்பம் என்று ஒரு நிகழ்வு நாங்கள் தொகுத்து உங்களுக்கு அனுப்பும் பொழுது எல்லோரும் கேட்பது குறைவு, நேரமும் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்க நேர் நேரம் மட்டும் பதிவு பாடல்கள் வரும். வணக்கம் கௌரி வந்துவிட்டாள், கொண்டு வந்துவிட்டாள் மகள்.
4: கொண்டாமா
0: அட்டங்க அப்பா, அப்படியும் இல்லையடா செல்லாதம்மா. இதுக்காக உலக நாடுகளிலே பிரச்சனைகள் எல்லாம் அனுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் அப்படி இருக்கிறதை யாரும் விரும்புவதில்லை. நாமும் விரும்புவதில்லை, எங்கள் நாடும் விரும்புவதில்லை. அப்படி தேடி பார்ப்போம் எங்கே கண்டுபிடிக்கிறீர்களா என்று. கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். விஜயராகவன் இல்லை?
2: வணக்கம் வணக்கம்.
0: அவர் தான். வணக்கம் விஜயராகவன், நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம். நான் கூறிவிட்டேன் வணக்கம், நானும் வணக்கம் என்று கூறிவிட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா என்று
2: கேட்டுவிட்டேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ஐயா. எப்படி போகின்றது உங்கள் பணிகள் எல்லாம்? சிரமங்கள் எப்படி இருக்கின்றது?
2: பணிகள் எல்லாம் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. கொரோனா குறைஞ்சிச்சு, இப்ப
0: குறைய ஆரம்பிச்சு. மக்களின் விழிப்புணர்வு எப்படி இருக்கின்றது? அதேதானே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியபடி.
2: விழிப்புணர்வு இப்ப அதிகமா வந்துருச்சு. எல்லாமே தொலைக்காட்சியில பாக்குறாங்க, என்னென்ன நடக்குது செய்திகள் பாக்குறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஊடகங்கள் தான்
2: தந்தாங்க.
0: உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி இருக்கின்றார்கள்? தடுப்பூசியும் எடுத்தால் ஓரளவு நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றோம். நல்லது நல்லது. சரி, இந்த பதம் என்னவென்று கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடித்தல் ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது, அது ஒரு கருத்து, அதனுடைய கருத்தை கூறியிருக்கேன். மூன்று எழுத்துக்களாலான பதம். இப்படியாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் உலகிலே.
1: தனிமை,
0: தனிமை, தனிமையை தானே எத்தனை பேர் விரும்பி சென்று முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் வந்திருக்கின்றார்கள். தனிமை என்பது அல்ல, தனிமையாக இருக்க பெற்று விரும்புகிறார்கள். இது உலகில் யாரும் விரும்ப மாட்டார்கள் ஐயா. இந்த பாடல் என்ன கேட்கலாம் என்று நினைவீர்கள்?
1: இது வந்து சலங்கி ஒலி அப்புறம்
0: அதுல என்ன என்ன சத்தம் கிணத்துக்கு மேல நின்று ஆடுகிறார் அப்படித்தானே?
1: ஆமா, கிணத்தின் மேல அந்த கம்பி மேல நின்று நடனம்
0: ஆடக்கூடியவர். அந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்
1: திறமை
0: குறைவாக இருக்கின்றது. இங்கே கூறுகிறார்கள் நாங்கள் செப்டம்பர்ல 80% குறைத்து விடுவார்களாம். அவர்கள் கட்டுப்பாடு வைத்தாலும் இவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அதனால் தான் மற்றவர்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்றார்கள். சரியான கவனம் எடுத்துக்கொண்டு மக்கள் வாழ்கின்றார்கள். அதனால் தான் கண்டுபிடித்து பாருங்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம், வணக்கம், வர வேண்டும், வர வேண்டும்.
5: வணக்கம், வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வர வேண்டும் ஏஆர் நாகப்பன் அவர்களே, உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். சரி, எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
5: நான் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கேன். உங்களுக்கு இப்பொழுது வர வர வர உங்களுக்கு மாற்றங்கள் தெரிகிறது தானே உங்களுடைய உடல்நிலையிலே?
5: நார்மலுக்கு வந்தாச்சு.
0: நார்மலுக்கு இறைவனுக்கு நன்றி, கவனமாக இருக்க வேண்டும். சரி, அந்த பதத்தை கண்டுபிடித்தீர்களா?
5: அதன் வந்து விரும்பாத ஒன்று தானே. அகதி,
0: அகதி விரும்பாது விட்டாலும் அதுவும் அல்ல. அப்படி வருவதையும் யாரும் விரும்ப மாட்டாங்க, விரும்புகிறார்களே. இப்ப நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம்? நாட்டிலே இருந்த போது அகதியாக இருந்தாலும் சென்று விடுவோம் என்று வந்து விட்டார்கள். அகதி என்று அது நீங்கள் கூறுவதே ஒரு பாதிகாரியா இருந்தாலும், ஆனா யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். உலக நாட்டில யாரும் விரும்ப மாட்டார்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது. சரியா?
5: மூன்று எழுத்து.
0: நான்கு நாங்கள் திரும்பியோ விரும்பாவிட்டாலே நடந்தே யாரும் தானே. பாடல் கூறுவீர்களா? மீண்டும் வந்து கூறுகிறீர்களா?
5: மீண்டும்
0: வாருங்கள், வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னிர் தமிழ் வானொலி. எங்கே கௌரி அழைத்தீர்கள், வர வேண்டும் கௌரி. ஐயா மகான் ஐயா அவர்களும் அழைத்திருந்தார்கள் ஒரு தடவை, அவர் முடிந்தால் வரலாம். முன்னிர் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே கண்டுபிடித்து சொற்களை கண்டுபிடித்து முடிந்ததே. இப்ப இரண்டாவது பதம் இன்னும் யாரும் கூறவில்லை. முதலாவது பதத்தை கூறி விட்டார்கள். கௌரி வாங்கம்மா, கொண்டு வாங்கம்மா உங்களோட சரியான பதவி.
4: இல்லையம்மா,
0: நீங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்.
4: ரோஹி?
0: ஆமா, அப்படி இல்லையடா, வேற இன்னொரு பதம் இல்லை. இல்லை பாருங்கள், தமிழிலே எத்தனை வருகின்றது விரும்பத்தகாத விடயங்கள். இந்த ஒரு ஒரு சொல்லை நான் கூறியதால் எத்தனை பதில்களை கேட்டுக்கொள்வோம். அத்தனையும் கருத்தாளம் உள்ள பொருட்கள், அத்தனையும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது, எங்களால் விரும்பப்படாதது. ஆனால் அந்த விரும்பப்படாத நீங்கள் கூறிக்கொண்டு வருபவற்றுகள் இதுக்கும் உண்டு. எங்கே பார்ப்போம், யாரதை கொண்டு வரப்போகிறீங்க? பாடல் நினைவுக்கு வந்ததா?
4: வைதேகி காத்திருந்தால் படத்துல அழகு மயிலாட அந்த பாட்டப்பா,
0: அழகு மலராட. வாழ்த்துக்கள், அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் அல்லது முடிந்த பின்பு தருவேன் இந்த பாடல். அத்தனையும் பதிவுக்கு கொண்டு சென்று ஒரு நிகழ்ச்சியாக இனிமேல் காற்றலைக்கு வராது. கதம்பம், கதம்பம் பாடல் என்று ஒன்று எடுத்து உங்களுக்கு மாலை நேரத்தில் அது உங்கள் கேட்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது போல் கிடக்கு. அதை இப்பொழுதே அந்த பாடலையும் தந்து விடுவேன். சரியா? நன்றி,
4: சரியப்பா,
0: நன்றி, நன்றி மகளே, நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா மகான் அவர்களே, வருக வருக.
6: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் பிரியா. பிரித்தானிய நாட்டிலிருந்து பிரியமுடன் வந்த மகான் ஐயா, உங்களை நாங்கள் பிரியமுடன் வரவேற்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் எப்படி?
0: நலமாக, ஆரோக்கியமாக, மகிழ்வாக இருக்கின்றோம்.
6: எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோரும் நன்றாக பந்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு
0: அந்த பதம் என்னவென்று கொண்டு வந்தீர்களா? அந்த மூன்று எழுத்துக்களாலான பதம் என்னிடம் இருக்கின்றது. அது யாரும் விரும்ப மாட்டாத, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை விரும்ப மாட்டோம், உலகமே விரும்பாது. ஆனால் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு இப்பொழுது பல பதில்கள் வந்துவிட்டன, அது அது ஒன்றும் செல்லவில்லை. எங்கே நீங்கள் கொண்டு வர மூன்று எழுத்துக்களாலான ஒரு பதம், அந்த பதத்தில் கூறும் கருத்துப்படி அதன்படி அப்படியாக நாங்கள் வாழ இருக்க விரும்பவில்லை. அப்ப விரோதி என்றார்கள், துரோகி என்றார்கள், இப்படி பலர் சொல்லிக்கொண்டு முதுமை என்றார்கள். ஆனால் அது ஒன்றும் செல்லவில்லை என்ற பதிலோடு நீங்கள் அதற்கு சரியான பதம் கண்டுபிடித்தால் தாருங்கள்.
6: என்னிடம் சரியான பதில் என்று நான் சொல்ல மாட்டேன், நானும் ஒன்றா சொல்லி
0: பார்க்கிறேன். சரியாக இருக்கலாம் தானே மகான்.
6: நோயாளி,
0: நோயாளியாக யாரும் விரும்ப மாட்டார்கள். நான் அதை விட பெரிய ஒரு உடையம் இருக்கு, அதைத்தான் நாங்கள் யாரும் விரும்ப மாட்டாத ஒரு பதம்.
6: அப்ப மீண்டும் இன்னொரு
0: தடவை யோசித்துக் கொண்டு வருகிறீர்களா? நல்லது, பாடல் கூற முடியும் என்று உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்பு வேண்டும் என்று கூறினால் இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் ஒளிபரப்பித்தான்
6: செல்வேன். தங்கங்களே நாளை தலைவர்களே.
0: நல்லது, நேற்றைய பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது கேட்டீர்களா?
6: நான்
0: தங்கங்களே நாளை தலைவர்களே, அப்படித்தானே? சரி, அந்த பாடலை நான் காலசாபாமதமாக இந்த நிகழ்ச்சியிலே சந்தர்ப்பம் வரும்பொழுது நிகழ்ச்சிக்கு முன்பு முடித்து விட்டு தான் செல்வேன். இப்ப நீங்கள் சென்று யோசித்துக் கொண்டு வாருங்கள்.
6: நன்றி நன்றி நன்றி
0: ஐயா, நன்றி ஐயா மகானவர்களே, நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்ற மீண்டும் கௌரி வருகின்றார். கௌரி வணக்கம் அம்மா, கொண்டு வந்தீர்களா? கொண்டு வாருங்கள் கௌரி.
7: அகதி
0: அம்மா, அகதியை விரும்ப மாட்டார்கள், ஆனால் சந்தர்ப்பத்தில் அதை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் தானே நாங்கள், எங்களை பொறுத்தவரையிலே.
7: அப்பா இன்றைய செயலி நீங்கள் நல்ல இறுக்கமான புட்டாக
0: பூட்டிவிட்டீங்க. இல்ல மயில, சரியான இலகுமான ஒரு பதம். இதை விரும்ப மாட்டார்கள் அம்மா யாரும், நீங்கள் கூட விரும்ப, உங்கள் வீட்டில் கூட விரும்ப மாட்டார்கள், உங்கள் குழந்தைகள் கூட விரும்ப மாட்டார்கள். அப்படியான ஒன்று மூன்று எழுத்தினால் அதை அழைக்கப்படுகின்றது சுருக்கமாக. மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி. எங்கே இப்பொழுது ஞானசேகரன் ஐயா கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்க
1: ஞானசேகரன்.
0: அனாதை அல்ல அல்ல அல்ல, செல்லுபடியாகாது. இன்னும் ஒருத்தர் முயற்சியுங்கள்.
1: சரி
0: சரி, கொண்டு வாருங்கள். அடுத்தது யார் வருகின்றார்? ராமன் கொண்டு வந்து விட்டார். கவிஞர் என்றா கொண்டு வருவார் தான். கொண்டு வாருங்கள் கவிஞர் அவர்களே.
8: ஐயா கஷ்டமான வார்த்தை தான் சாப்பிடும் ஐயா. சண்டை ஐயா, சண்டை
0: சண்டை உங்களால் முடியுமா?
8: இல்ல, சண்டை யாரும் போட விரும்ப மாட்டாங்க.
0: போடுறாங்களே,
8: யாரும் விரும்ப,
0: அல்ல அல்ல
8: போடுறாங்க, ஆனா அது யாரும்
0: விரும்ப, யாரும் விரும்ப மாட்டார்கள் தான். ஆனால் சண்டை வந்தாலும் அவன் தன்பாடுல இருப்பான். இது இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது ஐயா, எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பொறுத்துக் கொள்ளுகிற ஒரு விடயம். உங்கள் வீட்டிலே கூட அதை விரும்ப மாட்டார், வீட்டிலே கூட அப்படி இருப்பதை விரும்ப மாட்டார்கள்.
8: எளிமையான வாய்ப்பு தருவீங்களா ஐயா?
0: உங்களுக்கு பல தகவல்கள் தந்து எளிமையாக்கி விட்டேன். சரியா, என்ன பாடல் இருக்கு உங்களுக்கு கேட்பதற்கு?
8: கண் எதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டுறேன்.
0: நல்ல பாடல் இப்ப காட்டுறேன் ஐயா.
8: அது காட்டுவே 10 வருஷம் ஆச்சியா?
0: 10 வருஷம் ஆகிவிட்டதா? பூட்டி விட்டாருங்களா? உங்களுடைய கவிதை இரண்டாவது கவிதை படித்தேன், விரைவில் காற்றலைக்கு வரும்.
8: ஆமா ஐயா, அம்மாவை பத்தி
0: எழுதியிருந்தேன். முதல் கவிதை, இரண்டாவது கவிதையும் அதோடு ஒரு பாடலும் சேர்த்து நாளும் ஒரு நில கவிதை என்ற தலைப்பிலே நான் கொண்டு பெறுவேன். தினம் ஒரு கவிதை காணும்
8: உங்களுக்கு. நீங்க பெரிய மேதையா,
0: மீதை என்று யார் ஐயா? மீதை நாங்கள் மீதை அல்ல, சிறப்பாக இருக்கின்றது. நல்லது,
8: சரியா சரியா,
0: அதனால தான் அது காற்றலைக்கு.
8: எனக்கு உண்டான கிடைக்கும் போது அந்த கவிதையை பாடி காட்டுற ஐயா. அது
0: சரி, நல்லது
8: எழுதுனது.
0: நல்லது நல்லது, வாழ்த்துக்கள் ஐயா. பதத்தை கொண்டு வாருங்க. கவிஞர் கவிஞர் எல்லாம் பில்டப் பண்ணி விட்டோம், பதத்தை கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம். நாகபிரையா கொண்டு வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார்.
9: வணக்கம் ஐயா. அப்படின்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்கலாம். வந்து
0: பகிலி இல்லையா? அது நீங்கள் எங்கோ நிற்கிறீர்கள், இதுக்கு இன்னும் நீங்கள் வரவில்லை. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விரும்ப, யாரும் விரும்ப மாட்டார்கள், வீட்டிலேயும் விரும்ப மாட்டார்கள், நாட்டிலும் கூறுங்கள்.
9: சினம்,
0: சினம் அது விரும்ப விரும்ப வந்தோன்ற கதை இல்ல, அதுவும் அல்ல. பாருங்கள் எத்தனை எத்தனை பதங்களை கண்டு கொண்டோம் இந்த புதுவெளியிலே. வாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்ற? ஞானசேகரன் கொண்டு, இந்த முறை ஞானசேகரன் கொண்டு வந்திருப்பார். மகனே கொண்டு வாருங்கள்.
1: அப்பா சும்மா
0: சும்மா இருக்கிறதனே சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க எல்லாம் சும்மா இருக்க, சும்மா இருந்தா ஊர் நடப்பு நடப்புல பாத்து
1: போயிருதுப்பா சும்மா இருந்தா.
0: நீங்கள் தானே உலகளாவ செய்தி வரையெல்லாம் பரவி கொடுக்கிறீர்கள். கண்டிக்காரன் கண்டிக்காரன் அந்த சும்மா வந்து அனுபவிக்கிற இதே கிடைக்கவில்லை, இப்பவாது கிடைச்சிருக்க.
1: தங்கே
0: அடுத்தவர் வந்து விட்டார், கௌரி கொண்டு வந்திருக்கார். ஒரு பதத்தை கேட்போம். கௌரி கொண்டு வாருங்கள். கௌரி கௌரி காணவில்லை. சியாமலா கொண்டு வந்திருக்கார், கொண்டு வாருங்கள் மகளே.
10: அப்பா தெரியுது,
0: செல்லாது செல்லாது செல்லாது இல்லையம்மா. தெளிவு தெளிவாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்களா? தெளிவாக இருக்கு, தெளிவான சிந்தனை, தெளிவான தெரிவு திரிவு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இது பதப்ப இதுக்கு செல்லாது. மூன்று எழுத்து சரியம்மா, மூன்று எழுத்து இந்த பதம் பெறணும். அது இல்ல, நீங்கள் சொன்னதா இல்லடா. இன்னும் இருக்கடா, இன்னும் இருக்கு. அச்சாரமானது அதை அதை கொண்டு வாருங்க. முன்னும் கொண்டு ஓடி வாருங்க, கொண்டு வாருங்க. எங்கே பாரூக் கொண்டு வந்திருக்க, இவர் சொல்லுவாரு. வணக்கம் பாரூக்.
11: வணக்கம்ப்பா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறியாவும்.
0: நலம் என்று அறிந்து விட்டோம் உங்கள் நலம். நாங்கள் நலமா இருக்கின்றோம். அறிவு களஞ்சியமே, பொது அறிவு களஞ்சியமே. கொண்டு வாருங்கள் உங்கள் பதிலை.
11: பதில் நாக்கு குறுக்கு கேள்வி கேட்கலாமாப்பா?
0: கேளுங்கள் கேளுங்கள்.
11: அதாவது அந்த மூன்று எழுத்துக்கள் நான் சொல்றது வந்து ஊனம் என்று.
0: ஊனம் ஒரு விருப்பம் இல்லாத குழந்தை, தானாக வருவது. அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்துவிட்டால் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாது. ஊனம் ஊனம் ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ அந்த பாடல வேண்டும்.
11: இல்ல அந்த பாடல் வேண்டாம்.
0: பாடலே வேண்டாம். அப்ப என்ன
11: பாடலே வேண்டாம்.
0: என்ன பாடல் வேண்டும்?
11: திக்கு தெரியாத திக்கு தெரியாத காட்டி தான் பேரு.
0: அது பாடல்
11: குளிர் அடிக்கு குளிர் அடிக்குதே கிட்டவா.
0: என்னங்க திக்கு தெரியாத காட்டுக்கு இருக்கிறேன்? அப்பதான் விட்டுட்டு ஓட மாட்டாங்க திக்கு தெரியாத காட்டுல இருந்து. கலந்து விட்டுலாம் குளிர் அடிக்குதே, குளிர் அடிக்குதே கிட்டவா
11: கிட்டவா. ஆமாப்பா.
0: சரி, முடிந்தால் இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்குள் இந்த பாடலை தருகின்றேன். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். எங்கே கௌரி கொண்டு வாமா.
10: ஹலோ.
0: ஓ கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. கொரோனாவை யாரும் விரும்ப மாட்டார்கள் தான், ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கிற பதம். செல்லாது செல்லாது மீண்டும் யோசிக்க வேண்டும். நீங்கள் எங்கோ எல்லாம் எங்கோ எல்லாம் சென்று வருகிறீர்கள். உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றது, உங்களிடத்திலே, உங்கள் மனத்துக்குள்ளே இருக்கின்றது. சரியா? இதை வளர்ப்பீர்கள், இதை விரும்ப மாட்டீர்கள். நல்லது. மீண்டும் பாருங்கள். மீண்டும் ஒரு தடவை கௌரி வந்து விட்டார். கௌரி கௌரி இல்லையா? எங்கே அழைத்தவர்கள் மீண்டும் வந்து சென்று விட்டார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களாலான அந்த பதம் யார் சொல்வது என்று எதிர்பார்க்கிறேன். யாரும் சொல்லவில்லை, என்ன காரணமோ தெரியவில்லை. எங்கே கொண்டு வர வேண்டும்? அடுத்த பதத்தையும் விட்டு விடுகிறேன் உங்களிடம். இப்போ பத்து பதத்துக்கு மேலே வந்துவிட்டது, பதில் வந்துவிட்டது. ஒன்றும் எங்களுக்கு ஒத்து வரவில்லை. சரி, அடிமை அரங்கம். சரி, அடுத்த பதமும் மூன்று எழுத்துக்களை கொண்டதுதான். அந்த பதத்தில் உள்ளவர் ஒரு ராமாயணத்திலே இறுதி காண்டத்திலே வருகின்றார், ராமனுக்கு தகவல் கொடுக்கின்றார். சீதையை பறிகொடுத்த ராமன் பதறி எங்கு சென்றால் என்று ஏங்கும் பொழுது அவருக்கு பலர் வந்து அறிவுரைகள் வழிமுறைகள் எல்லாம் கூறுகிறார்கள், உதவியும் செய்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவர், அவருடைய பெயர் இது மூன்று எழுத்துக்களை கொண்டது, சரியா? அவரை யார் என்று நீங்கள் கூற வேண்டும். அடுத்தது அந்த இரண்டையும் கொண்டு இரண்டு பதங்கள் தந்திருக்கேன், அதோடு உங்கள் வணக்கம் சந்தனராஜ்.
12: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு
12: வணக்கத்தை. பதம் தோல்வியா?
0: செல்லாது செல்லாது செல்லாது
12: செல்லாது செல்லாது
0: செல்லாது செல்லாது. மீண்டும் யோசியுங்கள்.
12: இன்னும்
0: ஒரு முறை இன்னும் ஒரு தடவை யோசியுங்கள். இரண்டு சந்தர்ப்பம் இருக்கு, ரெண்டு பதில் கூறலாம்.
12: சந்தர்ப்பம் இருக்கிறது. அதான் தோல்விங்கிறது ஒரு எல்லாரும் விரும்ப மாட்டோம்.
0: வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, வாழ்வியலில் சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டில் கூட அதை விரும்ப மாட்டார்கள். அதிலும் இந்த கால குழந்தைகள் அதை துப்பாக விரும்ப மாட்டார்கள். நாங்கள் என்றாலும் பொறுத்துக் கொண்டாலும் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள். சரி,
12: வீம்பு? வீம்பு
0: வீம்பு அல்ல அல்ல அல்ல செல்லாது. ராமன் அவர்கள் அழைக்கணும். ராமன் கொண்டு வாருங்கள். எப்படி இருக்கும்
13: ஐயா? வணக்கம் ஐயா. திமிர்
0: திமிர் இருக்கிறது நல்லது தானே ஐயா? ஆடு மாட்டுக்கே திமிர் இருக்கும். அது அல்ல அல்ல செல்லாது செல்லாது. வேற மாத்தி யோசியுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன, அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் திமிருக்கு?
13: அமைதி. அமைதியா
0: செல்லாது செல்லாது. எங்க ராபி கொண்டு வாருங்கள். ராபி
14: சிறமை
0: சிறமை என்று ஒன்று இருக்கு, ஆனா செல்லாது செல்லாது. சிறமை என்று ஒன்று இல்லை, இருந்தாலும் செல்லாது. குகன் ராமாயணத்தில் வருகிறார், ஆனா அவருக்கு பின்புதான் இது நடக்கின்றது. சீதாதேவி ராவணேஸ்வரனால் கவரப்பட்ட பின்பு நடக்கின்ற சம்பவம். குகன் அதுக்கு முந்தி வந்து விட்டார். சீதாதேவி தவறி விட்டார், காணாமல் போய்விட்டார். இவருக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. அப்ப ராமபிரானுக்கு பலர் வந்து கூறுகின்றார்கள், இப்படி நடந்தது, இது இப்படித்தான்
14: கூறுகின்ற.
0: அவருக்கு மூன்று எழுத்திலே உள்ளவர்.
14: பாட்டு
0: சொல்லுங்க.
14: எனக்கு வந்து எனக்கு கமல்ஹாசன் நடித்த படம், கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம், தாய் இல்லாம நான் இல்லை. அதுல வடிவேல மனசு வச்சா மலர வச்சா மனதுக்கு ரோசா செடி. அந்த
0: படம்
14: மனசு வச்சா மனது ரோஜா செடி. சவுந்தரராசன் பி சுசிலா
0: அவர்கள் பாடிய. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. பதத்தை கண்டுபிடித்து பாருங்கள். எங்கே வணக்கம். நாகப்பன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள்.
15: வணக்கம் ஐயா. இந்த ராமாயண கதாபாத்திரம் சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரையில ஜடாயும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. அவர்தான் அவர் மூன்று எழுத்தில் உள்ளவர். செய்திகளை கொடுத்த வகையில் அவர்தான் கூறுகின்றார், இப்படி இந்த வழியாக லங்கேஸ்வரன் புஷ்ப விமானத்தை கொண்டு
15: சென்றான், வரக்கூடிய
0: அவனோடு நான் போட்டி போட்டு காப்பாற்ற பார்த்தேன், நான் முடியவில்லை, என் இறகுகளை வெட்டி விட்டான். ஜடாயு என்ற ஒரு மனிதன் ஒரு வரத்தினாலே கழுகாக ஈக்கிளாக வல்லுருவாரி, அதாவது எப்படி சொல்லுவது, அந்த பறவையாகிறார்கள். ஜடாயு என்பது பெரிய பறவை. அவர் ரக்கைய வெட்டி விட்டான், அவரால் ஒன்னும் செய்ய முடியாது போட்டு. ஆனா அந்த இடத்திலே அவர் ஆபரணத்தை அவர் பெற்றுக் கொண்டார், அந்த ஆபரணத்தை கொடுக்கின்றார் சாட்சியாக ராமரிடம். ஜடாயு என்பது சரியான மாதிரி, ஆனால் சரியான தமிழிலே அதை சடாயு என்று கூறுவார். ஜ என்ற எழுத்தை விளக்கி அது கம்பர் எழுதியவருடைய ஜாவை சேர்த்திருந்தார். நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது சடாயு என்றுதான் சடாயு. அவரை ஒரு பகவானாக கும்பிடுகிறார்கள் சிலர், சடாயு பகவான் என்று. தசரதனுடைய ஆத்ம நண்பர், தசரதன் ராமனுடைய அப்பாவுக்கு ஒரு நண்பர். அந்த பல வலைகளுக்கு இருந்தபடியே அவர்கள் செய்த புண்ணிய பூர்வீகமாக பூர்வீக புண்ணியங்களாக தந்தை தாய் நன்மை செய்து நட்பு தோழமையா பாராட்டியது. அவர் இந்த உருவத்தில் வந்து கண்டு காப்பாற்றி சென்று தன்னை இழந்து இந்த இதை குற்றவியலாய் கடந்து இந்த தகவலை கொடுக்கின்றார் அவர். இது புண்ணியத்திலே நடைபெறுகிறது. தர்ம வழி புண்ணியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ஜடாயு பகவான் உருவாக்கப்பட்டிருக்க சடாயு என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றிருக்கின்ற நாகப்பன். ஆனால் மற்ற மூன்று எழுத்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தான்
15: மூன்று எழுத்து வந்து ஒரு வகை குணம்
0: ஒரு வகை
15: குணம் குணம்
0: அல்ல அல்ல அல்ல
15: குணம் அல்ல இல்ல ஒரு வகை குணம் அது
0: குணமும் அல்ல குணமும் அல்ல வாழ்வியல் வாழ்வியல் வாழ்வியல் தத்துவங்கள் வாழ்வியலிலே ஒன்று வாழ்வியல் முறைகளிலே ஒன்று
15: வாழ்வியல் முறைகள்
0: அது வாழ்வியல் முறைகளில் வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். திருதி வரை யோசிக்கலாம் திருதி வரை யோசிக்கலாம். வணக்கம் வணக்கம் ஞான சேகரன் கொண்டு வாருங்கள். ஞானா கொண்டு வாங்க. சரியாக வரவில்லை இன்னும் மற்றது கூறிவிட்டார்கள். மூன்று பயம் வேண்டியத்தினால் எல்லோரும் வாழுகிறார்கள் தான். பயமும் ஒரு குணம் தான் ஒரு குணம் இல்லையா அது ஒரு குணம். இது வாழ்வியல் முறையிலே இதை விரும்ப மாட்டார். இந்த முறையிலே வாழ்வதை சரி இப்ப கண்டுபிடிக்கும் இந்த முறையில் வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவோ இலகுபடுத்தி எத்தனையோ பதங்கள் வந்துவிட்டது. சரியான பதத்தை இன்னும் யாரும் தரவில்லை. அடுத்த மூன்று எழுத்து பதம் ராமாயணத்து பதம் வந்து அது சடாயு அது சரியான பதில்
1: சடாயு
0: நாகப்பன் கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். சடாயு என்பவன் தான்
1: அதுக்காக தாமதமான சரி பரவாயில்ல அவர் கிடைக்கும்.
0: அவரு நான் ஒரு பவுஸ் வாங்கி தருகிறேன். அவர் வந்த உடனே நம்ம பவுஸ் அமைத்தா அவர் நின்று விடுவாரு நீங்கள் ஓடி வரலாம். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு உடம்பு வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம். உங்கள் இணைப்பு வரவில்லையம்மா என்னுடன். யார் அழைப்பில் இருக்கின்றீர்கள்? வணக்கம் வணக்கம் இருக்கின்றீர்களா காற்றலையில்? இல்லை. அடுத்த வருடம் பாருங்க கொண்டு பாருங்கள் பாருங்க
15: பொறுமை
0: அது உங்களிடம் இருக்கிறதா? அப்பவே விரும்ப மாட்டீர்கள். பொறுமையை எல்லாரும் விரும்புவார்களே. இது விரும்பவே மாட்டார்கள். வாரம் விரும்ப மாட்டார்கள் வெறுப்பார்கள். மீண்டும் யோசித்து வாருங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம்
16: வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா
0: வணக்கம் வணக்கம். யார்
16: பேசுறது? வெங்கட்டேங்க.
0: ஓ பட்டணத்திலிருந்து வெங்கட். உங்களை அழைத்தார்களா வீட்டுக்கு? அம்மா அழைத்திருந்தாரா? மகள் வந்து பங்கு பெற்றி சிறப்பாக இருந்தார். மகள் சொன்ன அந்த கோரிக்கை உடனே அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எண்ணுகின்றேன். நல்லது உங்களுக்கு
16: வாழ்த்துக்கள்.
0: எடுத்தாங்க வாழ்த்துக்கள். நன்றி தமிழ் வாங்க சிறப்பு. அம்மாவுக்கு நன்றி. அம்மாவுக்கு நன்றி
16: நன்றி நன்றி சொல்லிருங்க ஐயா.
0: நன்றி கூறுங்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
16: பொறுமை.
0: பொறுமை எல்லாரும் விரும்புவார்கள் தானே. இது விரும்ப மாட்டார்கள். இதை விரும்ப மாட்டார்கள். இந்த வாழ்வியலை விரும்ப மாட்டார்கள். இது வாழ்வியலோட வருகின்றது. பொறுமை ஒரு குணம் அது அல்ல.
16: அகங்காரம்
0: இல்லையா? மூன்று எழுத்துக்களால் மூன்று எழுத்து. இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்பொழுது இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயா இன்னும் வந்து உங்களுடைய பட்டணம் என்றது எந்த இடம் ஐயா?
16: ஒண்டிபுதூர்.
0: ஒண்டிபுதூர்
16: கோவையில ஒண்டிபுதூர் பட்டணம்.
0: ஓ கோவை மாவட்டத்திலேயே அது இருக்கின்றது.
16: ஆமா கோவை மாவட்டத்தில்.
0: அங்கேதான் எங்களுடைய நாகப்பன் ஐயா இருக்கின்றார். நாகப்பன் எங்களுடைய இப்பொழுது வந்து சென்றாலே நாகப்பன் என்பவரும் கோவை தான். அவர் எந்த இடமும் தெரியவில்லை. அப்ப நீங்கள் பட்டணத்திலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெங்கட். என்ன பாடல் என்று உங்களுக்கு கேட்க விருப்பம்? இந்த நிகழ்ச்சி முடிவாகும் போது பாடல் கிடைக்கும். என்ன பாடல் விருப்பம்?
16: பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது.
0: நன்றாக மகளை வழி நடத்துகிறீர்கள். சிறப்பு. அப்படியே தொடர்ந்து அந்த வழியிலே செல்லப்படுங்கள். சிறப்பான பதிவுகளை இன்று தந்து சென்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
16: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
17: மீண்டும் யோசித்து வாருங்கள். நல்லது. எங்கே அடுத்த உறவு மீண்டும் வருகின்றார் கௌரி, முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்றார் மகள். ஓடி வாருங்கள் கௌரி. அற்புதமான பதம், எல்லோருக்கும் தெரிந்த பதம், உங்களுக்கு விருப்பம் விருப்பமே இல்லை, அந்த பதத்தையே விருப்பம் இல்லாதவர்கள் ஏன் கூறுகிறீர்கள்? இல்லை, இத்தனை பதில் வந்துவிட்டது. கௌரி கொண்டு வாங்க மகளே. இப்போவாவது
18: அப்பா கொடுமை.
17: அம்மா கொடுமை செல்லாதம்மா. அந்த ராமாயணத்து பதில் கேட்டீர்களா? அது சடாயு என்பவர். பறந்து வருவதற்கு சடாயு பறந்து
18: வருவேன்.
17: கொடுமை சரியான பதில் அல்ல மகளே. இதுக்கு மூன்று எழுத்து அற்புதமான ஒரு பதில்.
18: குறுமை.
17: வாழ்த்துக்கள். இந்த ஒரு சொல்லை கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் சென்றிருக்கிறதா மகளே? அடிமை. இந்த அடிமை பார்த்தீர்களா? கெட்டிக்கார பேத்தி. ஏன்டா நீங்க தாத்தாவின் பேத்தி? அதனால தான் கௌரியின் மகள் இல்ல, தாத்தாவின் பேத்தி. உங்களுடைய பெருமையை நானும் சேர்த்துக் கொள்ள. கெட்டிக்காரியம்மா எப்படி கண்டுபிடித்தீர்களா? ஒரு சின்ன குழந்தை கண்டுபிடித்திருக்கிறார் அந்த பதத்தை. அடிமை. அடிமை வாழ்வை, அந்த வாழ்வியல் முறை யாரும் விரும்ப மாட்டார்கள். வீட்டிலே குழந்தையை பெற்ற குழந்தைகள் கூட தாங்கள் அடிமையாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். கணவன் மனைவி கூட அடிமையாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். மற்றவரை அடிமையாக்கவும் விரும்ப மாட்டார்கள், தாங்களும் அடிமையாக மாட்டார்கள். ஆனால் அந்த அடிமை என்ற பதத்தை
18: கண்டுபிடித்தார்.
17: அப்படியே விருது கண்டார் ஆத்தீர்களா? கெட்டிக்காரர், கெட்டிக்காரர், கெட்டிக்காரர். உங்களுக்கு ஒரு புள்ளி சிறப்பாக வழங்கப்படுகின்றது. சரியா?
18: கேட்டிருந்தீர்களா?
17: அந்த பதம் தான் தடா, அதையும் கூறிவிட்டார்கள். சரி, இப்பொழுது சரிகிறேன் பாதை. இது வந்து எல்லோருக்கும் உள்ள ஒரு விடயம், எல்லோரிடம் இருக்கின்றது இந்த குணம். இந்த குணத்தினால் பல தடுமாற்றங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இழப்புகள் எல்லாம் ஏற்படும். அதுவும் மூன்று எழுத்துக்களால் தான் ஆனது. கொண்டு வாருங்கள். இந்த குணமும் இருக்கின்றது, எங்களிடம் இருக்கின்றது இந்த குணம், எல்லோரிடம் இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களால் ஆனது. கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களால் ஆன பதம் இது. எங்களுக்கு இந்த குணம் எல்லோரிடம் இருக்கின்றது. இது வரும் பொழுது நாங்கள் இத்தனையோ விடயங்களை இழந்து விடுகின்றோம், ஆபத்துக்களை சந்தித்திருக்கின்றோம், விரோதங்களை சந்தித்திருக்கோம், எங்கள் நாணயத்தை இழந்திருக்கோம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. மறதி என்பது சரியான பதம், சரியான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒருவர் வருகிறார் அவருக்கு. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். என் பேத்திக்கும் வாழ்த்துக்கள். எங்க சவுதி அரேபிய மன்னர் வந்து விட்டார் ஃபாரூக் அவர்கள். வாருங்கள் ஃபாரூக். அவர் மறைந்து விட்டார், உடனே மறைந்து விட்டார். சரி, மறதி என்ற சரியான பதத்தை தந்தார் அவர். வணக்கம், வணக்கம் நாகப்பன். நாகப்பன் நின்று விட்டார். என்ன நடந்தது? ஏன் நிற்க வேண்டும்? சரி, அடிமை என்பதும் மறதி என்பதும் சரியான பதம். அது இரண்டையும் சரியாக கூறி கௌரி இரண்டு புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். சரி, இந்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது, எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இது இல்லாதுவிட்டால் உணவு பஞ்சங்கள், தட்டுப்பாடுகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏற்படும். உலகம் உய்ய வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும். ஆறு எழுத்துக்கு, ஐந்து எழுத்துக்களாலே இருக்கின்றதை நடத்துவேன். ஐந்து எழுத்துக்களை கொண்டு இது ஒரு புனிதமாக செய்கின்றார்கள். இதை செய்யும் நாளில் அதை புனிதமாக கருதி கொள்வார்கள். எங்கே ராபிக் கொண்டு வந்திருக்கார். ராபிக் வாருங்கள். மறதி சரியான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதை கௌரி கூறி புள்ளியை பெற்றுக்கொண்டார். மறதி சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். மற்ற மூன்று எழுத்து சொல்லு ராபிக். அடிமை. அடிமையாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் இல்லையா? வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, குழந்தைகள் கூட விரும்ப மாட்டார்கள் அடிமை. பதத்தை கொண்டு வந்த தமிழிலே அவ்வளவு பதம் இருக்கின்றது. அத்தனைக்கு மேலான பொருளாதாரம் இந்த அடிமை என்பது. இந்த அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்ய உலக நாடு எவ்வளவு போராடினது. அது எத்தனையோ நாடுகளில் இல்லை, எங்கள் நாடுகளிலும் இல்லை. ஆனால் நாங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறோம் சில விடயங்கள். இதை யாரும் விரும்ப மாட்டார்கள்.
19: அடிமையா இருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க,
17: விரும்ப மாட்டார்கள். நல்லது. இப்பொழுது ஒரு பதம் தந்தேன், நீங்கள் வரும்பொழுதுதான் ஐந்து எழுத்துக்களை கொண்டு, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது இல்லை என்றால் உலகத்தில் பஞ்சம் ஏற்படும், செத்து போவாங்க ஆக்கம். அது இல்லையாண்டா.
14: ஆமா, ஐந்து இல்லையா?
17: ஐந்து எழுத்து. என்னிடம் இருக்கிற பதத்தை கொண்டு
14: பாருங்க,
17: இதற்கு எத்தனை பதம் வருதுன்னு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி ராகுல். எங்கே கௌரி அழைத்து விட்டு நின்று விட்டீர்கள், ஃபாரூக் அழைத்து விட்டு நின்று விட்டீர்கள், ஓடி வர வேண்டும். கொண்டு பாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. வருகின்றார் வெங்கட், வருகின்றார். வாருங்கள் வெங்கட். வணக்கம்
19: ஐயா. வணக்கம். விவசாயம்,
17: விவசாயம் ஐந்து எழுத்து சிறப்பானது. ஆனால் என்னிடம் இருக்கும் பதம் அது போன்று வேறு ஒரு பதம் இருக்கின்றது. விவசாயத்துக்கு முக்கியமானது ஒன்று இருக்கின்றது, அந்த பதத்தை கொண்டு வாருங்கள். மாத்தி யோசித்து அங்கேதான் நிக்கிறீர்கள். சரி, நீங்கள் நிக்கிற இடம் சரி. இதை இப்படி அழைப்பார்கள், அதுவும் பாரத நாட்டிலே இப்படி கூறுவார்கள். இதை தமிழ்நாட்டிலே இதை இப்படி கூறுவார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கின்றது. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற பாடலிலே இந்த பதம் வருகின்ற, இந்த பதம் வருகின்ற. சரியா? அந்த மற்ற பதங்கள் அறிந்தீர்கள் தானே கட்டிக்கார. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே வணக்கம் ஞானதேரன்.
14: வணக்கம். விளைச்சல்
17: மாத்தி யோசிக்க வேணும், அங்கதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசிக்க வேணும், வேற ஒரு பதம் இருக்கிறது. நான் குறிப்பிட்டேன் இப்பொழுது இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற படத்து அந்த பாடலிலே இந்த பதம் அங்கே அழகாக கூறப்படுகின்றது. அதே போன்று பல பாடல்களே கூறப்படுகிறது. இருப்பினும் இது முக்கியமான ஒரு பதம் எங்கள் பாரத நாட்டில், அது தமிழ்நாட்டிலே அநேகமாக உச்சரிக்கப்படும் ஒரு பதம். அது ஒரு புனித புனிதமான பதம். கொண்டு வாருங்கள். ராபிக் வணக்கம். ராபிக் கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வரவில்லை, கொண்டு வாருங்கள். சரி, ஒரு பாடல் இடைவெளியை பார்ப்போமா? பாடல் இடைவெளி ஒன்று தருகின்றேன். மகான் வந்துவிட்டு அவரிடம் தான் கொண்டு வரும். மகான் கொண்டு வாருங்கள்.
20: வணக்கம்.
17: வணக்கம். கொண்டு வாருங்கள். கண்டுபிடித்து விட்டீர்கள் இல்லையா? கொண்டு வாருங்கள். ஹலோ, அங்க வானொலி வேலை செய்யறது போல இருக்கு. வானொலியை நிறுத்தி தான் நீங்கள் எங்களோடு பேசலாம் தெளிவாக.

0: வேறு யாருடைய
1: உங்களோடுதான் உங்களுக்கு வணக்கம் கூறினேன். அங்கே எங்களுடைய வானொலி உங்களிடம் கேட்டு எனக்கு அதை கேட்கின்றது, அதை குறைத்துக் கொண்டு என்னோட பேசுங்கள்.
0: ஓமம், நான் குறைத்து விட்டேன். நீங்கள் சொன்ன நீங்கள் என்னுடன் கலைக்க வைக்கிற உங்களுக்கு
1: உங்களோடுதான் சரி பதம். அந்த மூன்று எழுத்து பதம் ஐயா, அடிமை என்பது சரியான பதம்.
0: நான் இப்ப நான் வானொலியில கேட்டு வந்து கூறியிருந்தார்கள்,
1: எல்லா பதமும் கூறிவிட்டார்கள். இப்ப புதிய பதம் கொடுத்தேன், கேட்டீர்களோ தெரியவில்லை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது, இது இல்லை என்றால் உலகத்திலே பஞ்சம் நிலவும், மக்கள் பட்டினியால் சாவார்கள் இது நடைபெறாது விட்டால். இதுக்கு ஒரு புனிதமான பதம் இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள், அதை எப்படி கூறுவது?
0: அது வந்து உற்பத்தி
1: உற்பத்தி தான், அந்த உற்பத்திக்கு என்ன ஆரம்பம், அது தேவை, அது இல்லாமல் உற்பத்தியும் வராது, இது இல்லாமல் உற்பத்தி வராது.
0: கமத்தொழிலா? இல்ல,
1: கமத்தொழில் சரி, கமத்தொழிலுக்கு இது வேண்டும், இந்த விடயம் வேண்டும். அதுக்கு அங்கேயே நிக்கிறீர்கள், உற்பத்தி கமத்தொழில் ஏலம் அப்படித்தான் கொண்டு வந்து விவசாயம் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் இது வேண்டும் அதுக்கு, இது செய்தால்தானே கமத்தொழில் எல்லாம் செய்யலாம். நாள் பார்த்து நிமிடம் பார்த்து திணி பார்த்து செய்வார்கள் பாரத நாட்டிலே. பொதுவானது இது ஒரு திரைப்படத்திலே மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற அந்த பாடலிலே இந்த பதம் பொதிந்து கிடக்கின்றது. அதே போன்று வேறு பாடல்களில் இருக்கின்றது, குறிப்பாக இந்த பாடலை கூறினேன், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அல்ல அல்ல அல்ல அல்ல, இந்த பதம் அது அல்ல, அதோடு சம்பந்தப்பட்டதுதான். இரண்டே முயற்சி செய்து விட்டீர்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா,
0: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்து போட்டு சென்று விட்டார்? நாகப்பன் கொண்டு வந்து விட்டார், கெட்டிக்காரன். கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்களா ஐயா பதம்?
1: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் சொன்னாலே நீங்க சொல்லுங்க.
2: ஏரோட்டம், ஏரோட்டம்
1: எங்கே கண்டுபிடித்தீர்கள்?
2: நீங்க சொன்ன பாட்டுல
1: அதுல ஏரோ எங்கள் ஏரோட்டம்
2: புரிஞ்சிருச்சு.
1: ஏரோட்டம் இப்ப கமத்தொழில் என்று கூறினார்கள் சரி, விவசாயம் என்று சொன்னார்கள் சரி, உற்பத்தி என்று சொன்னார்கள் சரி, ஆனால் இவற்றுக்கெல்லாம் எது வேண்டும்? ஏரோட்டம்.
2: சரியான
1: ஏரோட்டம் இல்லை என்றால் வேறு எதுவுமே நடைபெறாது. ஏரோட்டம் என்பது சரியான பதில். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து
2: விட்டீங்க. நினைச்சேன் நீங்க சொன்ன பாட்ட சொன்ன
1: நீரோட்டமும் தேவை, இருந்தாலும் இந்த ஏர் ஓடாது விட்டால் கார் ஓடாது, அவங்க சேற்றிலே அந்த ஏற்றை உழாது விட்டால் எங்களுக்கு நாங்கள் சோத்திலே கை வைக்க முடியாது. ஏரோட்டம், ஏரோட்டம் தான் இந்த விவசாயத்துக்கு முக்கியமான மூலப்பொருள். நிலத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லவா ஐயா? அந்த ஏரோட்டம் வந்து பெரிய ஏரோட்டம் விழா செய்வார்கள் அங்கு தமிழ்நாட்டில் சில இடங்கள். ஏரோட்டம் ஒரு புனிதமான நாள், நாட்டின் பார்த்து நல்ல நாள் பார்த்து எல்லாம் செய்வார்கள் ஏரோட்டம். நல்லது, கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி ஐயா,
1: நன்றி ஐயா. இப்ப ராமன் பேரு. வணக்கம் ராமன். வணக்கம் ராமன்
3: ஐயா. வணக்கம் ஐயா. ஐந்து சொல்லிட்டாங்களா ஐயா?
1: இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்
3: ஐயா. விவசாயம்,
1: விவசாயம் செய்வதற்கு என்ன ஐயா வேண்டும்? இப்ப சொல்லிடுறாரு, சொன்னாரு ஒருவர் வந்து சொல்லிட்டு போறாரு சரியான பதில், அவருக்கு அவருக்கு புள்ளி கிடைக்கிறது. நீங்கள் சொன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவசாயத்துக்கு முதலில் எது வேண்டும் ஐயா? அதுதான் இது விவசாயம். அது பொதுவாக எல்லாரும்
3: மூலதனம்,
1: அந்த மூலதனம் ஐயா. ஏரோட்டம் ஐயா, ஏரோட்டம் இல்லை என்றால் இந்த விவசாயம் எதுவும் போய்விடும். ஏரோட்டம் புனிதமாக செய்வார்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்துக்கு வருகின்றேன், அடுத்த பதம் கொண்டு வருகின்றேன். எங்க இந்து மதங்களும் சரி, சைவ மதங்களும் சரி, அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த அதை நடத்துனர்கள் அப்படி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் உங்கள் இந்த சமய விடயங்கள், ஆலயங்கள், அந்த பண்டிகைகள், அந்த கொண்டாட்டங்கள் அவற்றை எல்லாம் பரிபாலிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறைக்கு ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெயர் இருக்கின்றது. அது என்ன பெயராக இருக்கலாம்? சமயத்தோடு சம்பந்தப்பட்டது, அது எங்கள் கலாச்சார விழுமியங்களை எல்லாம் கட்டி காக்கின்றது. அது எது? ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள், அதோடு இன்னும் ஒரு பதத்தையும் தருகிறேன்.

0: பாரத போர் நிகழ்வதற்கு இவன் தான் காரணம். மூன்று எழுத்தை கொண்டவர். பாரத போர் நிகழ்வதற்கு கௌரவர்கள் அதர்ம வழியிலே செய்வதற்கு இவன் காரணமாக இருந்தவன். மூன்று எழுத்தை கொண்டவன். வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள். வாருங்கள் நாகப்பிரவர்களே.
1: வணக்கம் ஐயா. அறநிலையம்,
0: அறநிலையம் என்று சொல்வது நீங்க மாத்தி யோசிக்க வேண்டும். அல்ல அல்ல. அடுத்த மூன்று எழுத்து புரிந்ததா? இதை
1: உண்டு.
0: பாரத போர் நிகழ்வதற்கு கௌரவர்கள் அறவழியை கடந்து செல்வதற்கு, அதர்ம வழி செல்வதற்கு மூல காரணமாக இருந்தவர். மூன்று எழுத்தை கொண்டவர். ஆனால் நல்லவர், வல்லவர், சிறந்தவர். எங்கள் மத்தியிலும் அப்படி இருக்கின்ற, எங்கள் மத்தியிலும் அப்படி இருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள். எங்க வர வேண்டும், வர வேண்டும். யார் சொல்ல போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும். கொண்டு ஓடி வர வேண்டும். பொது அறிவு நடந்து கொண்டிருக்கிறது. வேகம் விவேகம், வேகம் விவேகத்தில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல பதங்கள், நல்ல சொற்கள் வருகின்ற ஒரு பதத்துக்கு இத்தனை பதில். எங்கள் தமிழின் பெருமையை எண்ணக்கூடியதா இருக்கும். அங்கே கௌரி அம்மா வாருங்கள். கொண்டு வாருங்கள் கௌரி.
2: அப்பா சகுனி,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் கொண்டு வந்தீர்கள் மகளே. சகுனி என்பது சரியான பதில். பாரத போருக்கு மூல காரணம் அவன் தான், அவர் தான், அந்த பெருமகனார் தான். சகுனி என்பது சரியான பதிலை தந்தீர்கள். அடுத்த பதிலை தர வேண்டும் நீங்கள்.
2: ஏரோட்டம், ஏரோட்டம் கூட.
0: ஆமாமா, சரியான பதில் தானம்மா, ஏரோட்டம்.
2: இன்னும் ஒரு கேள்விப்பா, அது எனக்கு விளங்கவில்லை.
0: ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. இந்த எங்கள் எங்களுடைய நாட்டிலே, எங்கள் நாட்டிலே இருக்கின்றது பெரிய சமய சம்பந்தமான ஆலயங்கள். எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், இவற்றை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு துறை இருக்கின்றது. அந்த துறைகளிலே இயங்கித்தான் இவற்றை பரிபாலிக்கின்றார்கள். அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் ஆறு எழுத்துக்களிலே இருக்கின்றது. அது சபையாக இருக்கலாம், நிலையமாக இருக்கலாம், துறையாக இருக்கலாம். நான் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அங்கே கொண்டு வாருங்கள். அது பரிபாலனங்களை செய்யும் ஒரு துறை. அதை இப்படி கூறுவார்கள். இப்ப எங்கள் கல்வி சம்பந்தமான விஷயத்தை கல்வி சபை, கல்வித்துறை, கல்வியில் இருப்பது போலே இதற்கும் ஒன்று இருக்கின்றதம்மா. சமய பண்பாடு, கலாச்சார விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கு ஒன்று ஒரு தலைமையகம் இருக்கும். அதன் உட்பாடு, அதற்கு கீழ்பட்டு தான் எல்லாம் நடைபெறுகிறது. அதைதான் பரிபாலிப்பார்கள் அவர்கள். அதுக்கு என்ன பெயர்? ஆறு எழுத்துக்களை கொண்டது மகளே. குட்டியல் கூறுவார்கள், எனக்கு தெரியும். அவர்களும் புரிந்து அவர்கள் படிக்கும்போது இந்த சொல்லை படித்திருப்பார்கள். சரியா?
2: இந்து மதம்.
0: அது மதம் தானே அம்மா, இந்து மதம். அந்த இந்து மதத்தை பரிபாலிக்கிறது அம்மா இது.
2: சரி சரி, இப்ப நான் முயற்சி செய்கிறேன்.
0: முயற்சி பண்ணி கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரை கொண்டு வாருங்கள். நல்ல விளக்கம் தந்திருக்கு. அந்த பாதையை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் அன்பு உள்ளங்களே. ஆஹா, அடுத்த பதத்தையும் உற்பத்தியாக ஒரு இடைப்பாடல் தரட்டுமா? கொஞ்சம் இலகுவா இருக்கு மக்கள். உங்களுக்கு ஒரு இடைப்பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் எப்படி என்றால், அந்த பாடல் சொல்லப்படுது, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் தூங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் தூங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். எங்கே கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் கொண்டு வாருங்கள். மீண்டும் அழையுங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பாடல் வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.
0: உண்மையா? அப்படி அந்த பாட்டு வரும். கட்டு காரணையா சொல்லி போட்டாங்க, நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் வந்து ஒன்று
1: மனசாட்சி.
0: திரைப்படம் வாழ்த்துக்கு உங்களுக்கு முழுமையான புள்ளி வழங்கப்படுகின்றது. இடையிலே ஒரு ஒரு ஆறுதல் பரிசாக இதை கொடுப்பு, அதை கொண்டு வந்து விட்டீங்க. கட்டிக்காரன் இப்ப
1: ஆதீனங்கள்,
0: ஆதீனங்கள் வந்து அந்த பதம், அந்த பதம் பாவிக்கப்படுறது இந்து மதத்திலே தான். ஆதீனங்கள் அல்ல, அதே போல ஆதீனங்கள் ஆதீனங்களையும் கட்டுப்படுத்துறது கொண்டு இருக்கு ஐயா. அதுக்கு மேற்பட்டது
1: இங்கிலீஷ்ல சொல்லி
0: பழகிட்டாங்க. என்ன தமிழ்
1: இப்பொழுதும்
0: பெரிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் கூறப்படுகிறது. நேற்றைய தினமும் நான் அதை பற்றி பேசியிருந்தேன். நேற்று கலம்பத்துக்கு வரும்போது வந்து விட்டார் மகான் அவர்கள், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் மகான். வணக்கம் ஐயா. வாங்க
3: ஐயா. என்னென்ன நான் கேட்கிறேன் என்னென்ன பாட்டு கண்டுபிடிக்கிறது?
0: இல்ல, இந்த பாட்டு முதல் வரியே கண்டுபிடிக்க கூறியிருந்தேன். அது ஒரு சரணத்திலே ஒரு தந்தேன், முதல் வரி அது வந்து விட்டது, கூறிவிட்டார். அந்த வரிகள் எங்கே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், நான் இடைவரியை தருவேன், அதனுடைய முதல் பாடம் முன் வருவதை நீங்கள் கூறினீர்கள். அதே போல அந்த முதல் வரியை பாடி காட்டலாம் அல்லது சொல்லிவிடலாம். இப்பொழுது இந்த பாடம், இப்பொழுது வந்தது வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு என்ற அந்த பாடலிலே வருகின்ற சரணத்திலே அந்த தன் தந்திருந்தேன். அதனுடைய பல்லவி எது என்று கேட்டு நாகப்பன் வந்து குறிப்பிட்டு சென்றார். கண்டுபிடிக்க கொடுத்திருந்தேன். இந்த எங்களுடைய சமய பரிபாலனங்கள், பழக்க வழக்கங்கள், கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு துறை உண்டு, ஒரு பரிபாலன சபை உண்டு. அதை இப்படி கூறுவார்கள், ஆறு எழுத்திலே இப்படியும் கூறுவார்கள் என்று கூறியிருந்தேன். அது என்ன பதம் என்று, ஆதீனம் என்று கூறினார்கள், வேற எல்லாம் கூறினார்கள், அது அல்ல, இந்த பதத்தை கூற வேண்டும். சரி ஐயா, மீண்டும் பாருங்கள். நன்றி மகான். பாருங்கள், வணக்கம். வணக்கம் மண்டட், கொண்டு வாருங்கள். என்ன பதம்? வணக்கம்.
1: தகுனி.
0: சகுனி என்பது சரியான பதில், ஆனால் சகுனி என்ற பதிலை ஒருவர் கூறிவிட்டார், அவருக்கு புள்ளி சேருகிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சேருகின்றது. பாரதம் தெரிந்திருக்கிறது, சகுனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஞானதேவரம் வருங்க, கொண்டு வாருங்க. ஞானதேவரம் சொல்லுவார்.
4: இப்ப அறநிலையம்
0: மாத்தி யோசிங்க. அதை நிலையம் வந்து ஒரு இடம், நீங்க அங்கதான் நிக்கிறீர்கள். இப்ப அவரும் வந்து ஆதீனம் என்று எல்லாம் கூறியிருந்தார், அப்படி அல்ல. அதுக்கு இன்னொரு சொல்லி, சரியான பதம் இந்த ஊடகங்கள் எல்லாம் கூறுவார்கள். அந்த நீங்கள் சொன்னதைத்தான் அந்த இறுதி வரியை மாத்தி கூறுவோம், இறுதி சொல் மாறி பெற வேண்டும். அற நிலையம் வேறு, இது வேறு. அங்கே கொண்டு வாருங்கள். மீண்டும் நல்லது நல்லது. அங்கே கொண்டு வர வேண்டும்.
5: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: சரி, கௌரி சொல்ல போகின்றார். வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள்.
6: அறக்கட்டளை
0: மாத்தி யோசிக்க வேணும். கடை இறுதி வரி பிழை, இறுதி சொல்லி ஞானசேரனும் வந்து கூறினார், நீங்களும் கூறினீர்கள், பாதியை கூறிவிட்டீர்கள், மீதியை கூறுகிறீர்கள். அந்த அந்த பொருள் பெற வேண்டும். கட்டளை அறக்கட்டளை என்பது வேற கருத்தை கொண்டு வந்துவிடும்.
6: அறக்கொடையா?
0: இல்லை இல்லை அல்ல அல்ல. முதல் பாதியிலே நிக்கிறீர்கள், கொண்டு வாருங்கள். மகான் வந்து விட்டார். வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள்.
6: அறக்கட்டளை
0: அறக்கட்டளை வேறு கருத்தை கொண்டு வருகின்றது. முதல் அறம் சரி, ஆனால் அந்த இறுதி வரி இறுதி சொல்லை மாற்ற வேண்டும். மூவர் நீங்கள் பாதி பாதிதான் கூறியிருக்கின்றீர்கள். அறநிலையம் கூறுகிறீர்கள், அறக்கட்டளை என்று நீங்கள் இருவர் கூறுகிறீர்கள். ஆனால் அறக்கட்டளையும் இல்லை அறநிலையம் இல்லை. அதுக்கு இன்னொரு அந்த நான் சொன்ன கருத்து அதிலே இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். அடுத்த ஒரு ராமன் கொண்டு வாருங்கள். ராமன்
6: ஐயா எனக்கு ஐயா அறநிலைத்துறை ஐயா
0: அறநிலைத்துறை எத்தனை எழுத்துக்கள் ஐயா கூறுகின்றது. பாதுகாப்பை தரும் பெயர் அதுல இருக்கின்றது. கௌரி வாருங்கள், கொண்டு வாருங்கள். கௌரி
2: அறநெறிகள்
0: அல்ல அல்ல அல்ல அல்ல. நீங்கள் அங்கே நிற்கிறீர்கள், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறீர்கள். எங்கே பார்ப்போம், அடிமை போன்று சுத்தி திரிகின்றது. இது அந்த நான் சொன்ன கருத்து அதுல அப்படியே பொதிந்து இருக்கின்றது. அது நிலையமா இருக்கலாம், துறையா இருக்கலாம், இடமா இருக்க எதுவா இருக்கு, அதை இப்படித்தான் கூறுவாது. கொண்டு வாருங்கள், மண்ணு கொண்டு ஓடு வாருங்கள். எங்கே யார் சொல்ல போகின்றார்கள்? இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. அதன் பின்பு உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகும். கொண்டு வாருங்கள். அற்புதமான ஒரு இப்ப எங்களுடைய சவுதி மன்னர் தான் வருகின்றார்.
7: காரியாலயம்
0: அங்கதான் நீங்கள் சம்பளம் எல்லாம் அந்த காரியாலயம். இங்கே காரியாலயம் என்பதே தமிழ் சொல் அல்ல, அலுவலகம் அது அல்ல ஐயா. இது இந்த அறங்களை எல்லாம் அறமங்களை எல்லாம் பாதுகாத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் வாருங்க, கொண்டு வாருங்க. இப்பொழுது நாகப்பன் சரியாக கொண்டு வர போகிறார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
8: வணக்கம் ஐயா. அறக்கழகம்
0: அல்ல அல்ல, மாத்தி கொண்டு வாருங்கள். எங்கே மகான் கொண்டு வாருங்கள்.
8: அறிவாலயம்
0: மாத்தி கொண்டு வாருங்கள். அது அல்ல, அது அல்ல, அல்ல அல்ல. கொண்டு வாருங்கள். அந்த துறை அதை எப்படி கூறுவார்கள்? அதற்கு ஒரு துறையே இருக்கின்றது அரசாங்கத்திலே. கௌரி கொண்டு வாங்க. அறநெறி சபை என்பது அல்ல அல்ல. அறம் சரி, அங்கே இறுதிதான் பிழை. மாற்றிக்கொண்டு வாருங்கள். நான் சொன்ன கருத்து அதுக்குள்ள இருக்கின்றது. அந்த கருத்து பட வர வேண்டும். மீண்டும் வாருங்கள் கௌரி. இல்லையா, சரி கொண்டு வாருங்கள். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது. அற்புதமான ஒரு பதில். நான் சொன்ன கருத்து அந்த அறத்தோடு சேர்ந்து வருகின்றது. அதற்காகத்தான் அந்த பெயரை அதற்கு சூட்டி இருக்கின்றார்கள். கொண்டு வர வேண்டும். ஓடி வாருங்கள். யார் சொல்வது, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ கதம்பத்திலே.
5: யா சொல்வதோ
0: ஞானசேகரன் சரியாக கூட போனார். கொண்டு வரணும் ஞானசேகரன். ஞானா சொல்லுங்க. தொலைபேசி சரியா புரியவில்லை மகனே. விக்கி எடுக்க விக்கல் எடுக்கிறது உங்க தொலைபேசிக்கு. முதல் சொல்லு சரி, இறுதி சொல்லு செல்லவில்லை, சேரவில்லை.
9: சரிப்பா வருகிறேன்.
0: கொண்டு வா. ராவி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராவிக். இணைப்பு உங்களோட துண்டிக்கப்பட்டு விட்டது. டிராபிக் சரியா கொண்டு வந்திருப்பார். ஓடி வாருங்கள். முகமது ராபிக் என்ன
9: பதம்? அறிவாலயம்.
0: செல்லாது செல்லாது செல்லாது.
9: அண்ணா அறிவாலயம்
0: சொல்லுவாங்களா? இது சமயம் கிடையாது, அண்ணா அது அரசியலோட சம்பந்தப்பட்டது. அறிவாறு அவர்கள் தங்களது அரசியல் செல்வாக்குகளா பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள். அது அல்ல, இது அது அறத்தை காக்கவில்லை. அந்த ஆலயங்கள் அறத்தை காக்கவில்லை. நன்றி நன்றி நன்றி. கொண்டு பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் 1 நிமிடங்கள் இருக்கின்றன. 1 நிமிடத்துக்குள் யார் வந்து கூறி அந்த புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்ற வெற்றியாளர் யார் என்று அறிய வேண்டும் நாங்கள். வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். பதில் தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும். ஓடி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். வந்து விட்டாரா? யார் வந்து விட்டார்? நாகப்பன் கொண்டு வந்து விட்டார் இறுதியாக. வணக்கம் நாகப்பன்.
7: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அறநெறித்துறை
0: அல்ல, அது மற்றவர்கள் கூறியிருந்தார்கள், அது அல்ல. ஞானதேவரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவரன், இறுதி நேரம், கொண்டு வாருங்கள்.
9: அறத்தளம்.
0: ஐயோ, அங்கேயும் பிழைப்பட்டு விட்டு கடைசி சொல்ல மாற்றப்படும். இன்னும் பரவாயில்லையே உங்களுக்கு. நான் சொன்ன கருத்து என்ன ஐயா? ஐயா, நான் கூறினேன், இந்த எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சார உரிமைகள் அத்தனையும் காத்துக் கொள்வதற்காக ஒரு துறை உண்டு. அதை எப்படி அழைப்பது? இப்படித்தான் நான் அந்த சொல்லித்தான் வேறு நீங்கள் சொல்வதெல்லாம் அதெல்லாம் நெறிப்படுத்த அது ஏதோ சொல்லிக்கொண்டு போ. அறநறிய கால் அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பதம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிந்துவிட்டது. ஒருவரும் சரியாக கூறவில்லை. அதனால் அது உங்களை புரிகிறதாரா? ஞானதேவரா, ஒரு முறை மாத்தி கூறுவீர்களா? எல்லோரும் அங்கே அதை சொல்லுவது எப்படி? உங்களுடைய திருப்பதி அந்த பெரிய கோயில் இதுகளை எல்லாத்தையும் எந்த துறையை காத்துக்கொண்டிருக்கும்? அறங்காவல் துறை. அறங்காவல், அறங்காவல் துறை என்று கூறு. அறங்காவல், அறங்காவலுக்கு காவலாக இருக்கின்றது. அதனுடைய நன்னதி நிலை அறிந்து அதுக்கு வர பிழைகளை எல்லாம் கண்டு எல்லாம் செய்து காவல். நெறி வேறு, காவல் வேறு. நெறிப்படுத்திக் கொண்டு போகலாம். காவல் அவர்தான் பாதுகா. அறநெறி கழகம், அறநெறி நிலையம், அற அதெல்லாம் இருக்கின்றது. அறநெறி, அறங்காவல், அறத்தை காவல் காப்பவர்கள். அறங்காவல் என்பது பாருங்கள், பத்திரிகையில் வரும் அறங்காவல் துறை என்று இதை எப்படி செய்தது? அறங்காவல் துறையிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களை அங்கேதான் கூட இது பாவிக்கப்படுகின்றது. அறங்காவல் நேற்றைய தினம் நான் கூறின அறங்காவல் காத்துக்கொண்டு பணத்தை மட்டும் காக்கிறதே தவிர இந்த கோவில்களின் கட்டிடத்தையோ அங்கே உள்ள எங்களுடைய பழைய பொக்கிஷங்களையோ காக்கவில்லை என்று ஒரு குறை நேற்று கூறியிருந்தேன். அதை பற்றி ஒரு பதவி கூட விட்டிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து. இன்னும் ஒரு 50 வருடம் போனால் இந்த அறங்காவல் எல்லாம் கண்ணை முடிக்கொண்டு காசை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சின்னங்கள் எல்லாம் அழிந்து போக போகிறது என்று கவலைப்பட்டார். நன்றி மானே. அறங்காவல் சரியானவர் கௌரி வருகிறார் என்று கூறுவார் என்று கேட்டுவிட்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கௌரி.
10: அறப்பண்பாடு.
0: அம்மா, அறப்பண்பாடு பாதுகாக்கிற நிலையம், பாதுகாத்துக் கொள்ளுகிறது அம்மா. அறங்காவல் என்று கூறப்படுகிறது. எது
10: அறங்கா?
0: அந்த அறத்தை பாதுகாத்து இதெல்லாம் நெறிப்படுத்துது கட்டளை. அறங்காவல் எங்களுடைய அறம் மரபழி செல்லும் பொழுது இந்த கோயில்கள் பரிபாலனங்கள் கண்கள் பாரம்பரியங்கள் திருவிழாக்கள் கோலாங்க அந்த காசு பணங்கள் எல்லாவற்றையும் காவல் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதைத்தான் நாங்கள் தமிழ் ஆங்கிலத்தை டிரஸ்ட் என்று கூறியிருந்தார் எங்களுடைய நாகப்பன். டிரஸ்ட் என்று தான் நாங்கள் கூறுவோம். அது ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு ஒரு பதம் இருக்கிறது. அறங்காவல் என்பது சரியான பதம் அம்மா. வாழ்த்துக்கள். நிறைவு பெற்றது உங்களுடைய போட்டி. இப்பொழுது பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொன்றாவது வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். முதலாவது பாடலாக வர இருக்கின்றது எங்களுடைய பிரபு அவர்களுடைய பாடல் ஒலிபரப்பாகிவிட்டது, பாட்டு பாடவா என்ற பாடல். அடுத்த பாடலை தந்திருந்தவர்கள் ஆடை கட்டி வந்த நிலவோ ஞானசேகரன். நீங்கள் கேட்ட பாடல் வர இருக்கின்றது, அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொருத்தராக பாடலை தருகின்றோம். இது கலம்பம் என்ற நிகழ்ச்சியாக காற்றலையில் இனி வராது. இப்பொழுதே பாடல்களை தந்து விடுவோம் விரும்பியவர்களுக்கான பாடல்களை. எல்லோரும் அறத்திலேதான் நின்றீர்கள். அந்த சரியான பதத்தை கொண்டு வரவில்லை நீங்கள். பத்திரிகைகள் ஊடகங்களிலும் இந்த பதம் தான் உபயோகிப்பார்கள். அறம் காவல் துறை, அறம் காவல் நிலையம், அறங்காவல் பரிபாலன சபை என்னெல்லாம் வரும், அறம் காவல் தான் சரியான பதில். எல்லோரும் அந்த அறத்துல நின்றீர்கள், அதை முடிக்க வாக்க மாட்டோம். நிறைய அதெல்லாம் ஆடை கட்டி வந்த நிலவோ அந்த பாடல் வருகின்றது. அன்பு ஞானசேரன், நீங்கள் கேட்ட முதல் பாடலாக இப்பொழுது தருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கதம்பத்தில் இணைந்தவர்கள் கேட்ட பாடல்கள் இப்பொழுதே ஒளிபரப்பாகின்றன.

இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து சென்றது அன்புறவோடு. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பங்கு பெற்றுக் கொண்டிருந்து போட்டியிலே பங்கு பெற்று நிகழ்ந்தவர்கள் கேட்ட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. பழமையாக இப்படி உங்களுடைய பாடலை கேட்டு மறுநாள் உங்களுக்கு கலம்பத்திலே தருகின்ற அந்த நிகழ்ச்சி இன்றோடு நிறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் நிகழ்ச்சியை அதிகரித்து நிகழ்ச்சி பாடல்கள் கூட வந்து கொண்டிருக்கிறீர்கள். நேய நேரத்தில் எழுதும் பாடல்கள் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கும், அதில் நிறைவாக வருகின்றபடியால் அதே நபர்கள் இதிலேயும் வந்து பங்கு பெற்றி கேட்கும் பொழுது கதம்பத்திலும் ஒரே ஆட்கள் வருகின்றபடியால் அந்த கதம்பத்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இயங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிப்பாட்டினால் வேறு ஒரு நிகழ்ச்சி அதுக்குள்ளே கொடுக்கலாம், ஒரே பாடலாக இருக்காமல். அப்ப இந்த கதம்பத்திலே வந்து நீண்ட நேரம் நாங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றோம், உங்கள் பாடலை உடனுக்குடன் கேட்டு அப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பங்கு பெற்றியவர்களுள் நாகப்பன், நீங்களும் சந்தன்ராஜும் விரும்பினால் பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று போட்டியிலே பங்கு பெற்று புள்ளிகள் பெற்றவர்கள் முதலிலே பிரபு வந்து இணைந்து உடனடியாக அவர் 11 வந்து ஒரு புள்ளியை பெற்றிருந்தார். அடுத்து கௌரி, நாகப்பன் இருவரும் தான் புள்ளிகளை சேர்த்திருக்கிறார். இருவரும் தலா 3-3 புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் வருகின்றது. ராஜ்குமார் வந்து இணைந்து விட்டு கேட்ட பாடல். இப்பொழுது நாகப்பன் அழைத்திருந்தார் இந்த 11 எத்தனை புள்ளிகள் மறுமொழி அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று. இரண்டு, அவர் பாடலை அதனால் தான் வரும்போதே நான் பாடலை கேட்பது உண்டு. ஒரு தடவை ரெண்டு தடவை வரும்பொழுது இந்த பாடலை தந்துவிட்டால் இப்படி சுணக்கங்கள் ஏற்படாது என்பதற்காகத்தான் நான் கேட்பது உண்டு. இப்பொழுது வந்து பாடல் புதிதாக வருபவர்கள் போட்டி நிறைவு பெற்ற பின்பு வருபவர்களுக்கு பாடல்கள் இல்லை, போட்டியும் இல்லை, போட்டி முடிவு அடைந்து விட்டது. சந்தன்ராஜ், நாகப்பன் இருவரும் போட்டியில் கலந்தீர்கள், பதில்களை தந்தீர்கள், நீங்கள் பாடலை தர மறந்து விட்டீர்கள். ஒரு தடவை கேட்டேன், சரி இப்பொழுது முடிந்தால் நீங்கள் வந்து அழைத்து பாடலை தாருங்கள். அடுத்த பாடல் வருகின்றது எங்களுடைய பிரபு அவர்களுக்கு அடுத்து ஞானசேகரம் நீங்கள் கேட்டு வந்து இணைந்து கேட்ட பாடல் தந்தேன். அதற்கு அடுத்து ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார், அவர் கேட்ட பாடல் ஒரு கைதியின் டயரி திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் கிடைக்க இருக்கின்றது உங்களுக்கு. ராஜ்குமார் கேளுங்கள்.

0: இனிமையான அந்த பாடலை தொடர்ந்து நாகப்பன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த மூன்று புள்ளிகளை நீங்கள் நாகப்பன் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் என்று நீங்கள் போட்டியிலே சிறப்பாக விளையாடி நீங்களும் கௌரியும் சம பங்காக மூன்று மூன்று புள்ளிகளை பெற்றிருந்தீர்கள். பிரபு ஒரு புள்ளியை பெற்றிருந்தார். மற்றவர்கள் புள்ளிகள் பெறவில்லை. ஆனால் இறுதி வரை பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட பாடல்கள் வருகின்றது. இப்பொழுது பாடலை கூறுகின்றீர்களா? என்ன பாடல் வேண்டும்?
1: கூறுகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய பதங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பா இருந்தது.
0: கிடைத்து நல்ல பலன் உள்ள ஒரு பயன் உள்ள ஒரு எத்தனை பதம் வந்து அடிமை என்பதற்கு எத்தனை பதங்களை கொண்டு வந்தார்கள். என்ன அத்தனையும் சரியான பதம்
1: விரும்பத்தகாத செயல்கள் நிறைய இருக்கு. அடிமைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கின்றது, அதுக்குள்ள எல்லாவற்றையும் கூட இதுதான் புல்லாதது இல்லையா?
1: அந்த இறுதியில சொன்ன சொல் வந்து பதம் வந்து
0: ஊடகங்களை படித்திருந்தேன். அறங் காவல் என்பதுதான் அங்கே கூறப்படுகின்றது. பேச்சு வழக்கில் கூறலாம், பேச்சு வழக்கிலே கூறுவது அறங்காவல் தான் சரியா. அறங்காவல் துறை
1: சரியான சொல் வந்து அறங்காவல்
0: துறை. அறங்காவல் கூறுங்கள்.
1: அது பொதுவா சொல்லும் போது வந்து இந்து சமய அறநிலையத்துறையினே சொல்லி பழக்கிட்டாங்க.
0: அது இந்து சமயக்காரர் இல்ல இல்ல, நான் முதல் கூறினேன் எல்லா மதங்களுக்கும் இருக்கின்றது. இந்து சமயத்துக்கு ஒவ்வொரு சமயம் எல்லாம் அறம் வாழ்க்கை நெறிமுறைகளில் உள்ள சமயத்தோடு சேர்ந்து பண்பு கலாச்சாரம் எங்களுடைய பாரம்பரியங்களை காவல் காத்து நிற்கின்றது அறம் காவல். அவர்தான் வந்து அறங்காவல் பணிமனை, அறங்காவல் நிலையம், அறங்காவல் துறை, அறங்காவல் இயக்கம் என்றெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அறங்காவல்
1: எல்லா மதத்துக்கும்
0: பொதுவானதான். இந்து சமயத்துக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மனித வாழ்வில் எல்லா இடம் எல்லா நாடுகளிலும் இருக்கு. இங்கேயும் இருக்கின்றது. அந்த ட்ரஸ்ட் அந்த சொல்லுக்கு இது அறங்காவல். அந்த ட்ரஸ்ட் வந்து எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. பாடசாலைக்கு ட்ரஸ்ட் இருக்கின்றது, இத்தனை நிலையங்களுக்கு ட்ரஸ்ட் என்ற ஒன்று இருக்கிறது. அது நம்பிக்கை போறது அந்த அந்த காவல் காவல் பாதுகாவலாக இருக்கிறது ட்ரஸ்ட். அப்ப அறம் அறம் என்ற எங்கள் அறவழியிலே செல்வதை காத்து நீங்கள் அறத்திலிருந்து ஒரு சட்டம். இப்ப நீங்கள் கோவிலே போகும்போது அர்ச்சகர் ஒரு பிழை விட்டால் நீங்கள் அர்ச்சகர் மீது வழக்கு தொடர்ந்து அறங்காவல் தான் அதை காக்கும். அதே மாதிரி அடியார்கள் போய் ஏதாவது செய்யக்கூட அந்த அர்ச்சகர்களும் சென்று அங்கேதான் கேட்பார்கள். அந்த அறவழி செல்லாமல் அறங்காவல், அதான் அறங்காவல் துறை. உங்களுக்கு ஒரு அமைச்சே இருக்கின்றது அங்கே, அறங்காவல் துறை அமைச்சு. அறநெறி
1: என்பது
0: அறநெறி என்பது அறவழியில நடக்கின்ற நெறிமுறைகள். அறநெறி என்ற அந்த கட்டளைகள் சட்டங்கள் அங்கே நின்றீர்கள். இந்த பதம் பெறவில்லை. ஏன் எங்கே எங்கிட்ட தமிழ் பதம் சென்று விட்டது?
1: அது பொதுவா பேச்சு வழக்குல இல்லாததுனால
0: மறைஞ்சிருச்சு. பொதுவாக எத்தனை பேர் என்னோட பேசியிருக்க, அறங்காவலுக்கு சொல்ற அறங்காவல் துறை தான் அதை கவனிக்கிறது ஐயா, அறங்காவல் துறை தான் அதை செய்தது ஐயா எல்லாம் கூறுகிறார். நேற்று நான் பத்திரிகை அந்த இதை ஊடகத்திலேயும் படித்திருந்தேன். அதை பேச்சு வழக்கிலே நாங்கள் அதை மறந்து அதை விட்டு வேற சொற்களை யாரோ சொல்வதை கேட்டு வேறு வேறு ஏதோ கூறுகிறோம். அறங்காவல்
1: அது முடிஞ்சு அறிவாலயம் வந்துருது.
0: அறிவாலயம் என்று கூறுகிறோம். எதுக்கு அறிவு? அது அரசியலுக்கு அறிவாலயம். எப்படி திருமணம் பண்ணுவது, எப்படி மக்களுக்கு மூளை கலவுறது, எப்படி அழைச்சி வச்சிருக்கிறாங்க, எப்படி காவல குடும்ப ஆட்சியை வைத்துக் கொள்வது, எப்படி தொடர்ந்து ஒருவருக்கு பின்னால் ஒருவர் குடும்பத்திலே வருவதற்கு அந்த அந்த அந்த அது போற அது அறிவாலயம், அறிவு ஆலயம், அறிவை பெறுகிறார். இது அறம் வாழ்க்கையிலே மிக முக்கியது. அறம் அறம் எனப்படுவது இல் வாழ்க்கை என்று வள்ளுவர் அடித்து கூறியிருக்கின்றார். அறம் என்பது எங்கள் வாழ்க்கையின் நெறிமுறைகள், வாழ்க்கையின் கடைபிடிப்புகள். அறம் அறம் அன்று ஒன்று இருக்கின்றது. மற்றது கூறினார் அறக்கட்டளை. அதுபோர் அறக்கட்டளை இப்படி ஒரு அறக்கட்டளைக்கு காசுகளை அனுப்புறது அறக்கட்டளை. அது போற அறம் காவல், இந்த அறத்தை காத்துக் கொள்றதுக்கு ஒரு துறை இருக்கின்றது. அதுவும் இந்தியாவிலே பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே அறங்காவல் துறை. மக்கள் பாதுகாப்பு வந்து போலீஸ் காவல்துறை, அது போர் சமூக காவல். அறம் இந்த அறத்தை பாதுகாத்து நெறிப்படுத்தி கொண்டு வந்து நிலை நிறுத்தி இன்றும் வாழ்வதென்றால் அது அறம் காவல் நிலையங்களால் தான். அறங்காவல் நிலையம் அந்த அறச்சட்டளை கட்டளையை மீறி வேறு வழி செல்லாது. அறங்காவல் என்பது அது அந்த பெயரில் யாரும் போலியாகவும் இயங்க முடியாது. அந்த பெயரை அந்த பெயரை புனைந்து மறைத்து பூசி சில விடயங்களை செய்கிறார்கள். அறங்காவல் அது ஆதிகாலம் இருந்து இட்டவர். அரசன் கூட அந்த அறங்காவலுக்கு உட்பட்டவர் தான். ஒரு அரசன் நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் காலத்தில் கூட அறம் காவல் என்று ஒன்று புறம்பாக இருந்தது. அது ஏன் எங்கே போய்விடும், எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. காரணம் இந்த பேச்சு வழக்கிலும் மற்ற மூலக்கழுவி கொண்டு சில பேர் அதை செய்கிறத. இன்னைக்கு சுவாமி நித்யானந்தாவும் வைத்திருந்தாரே, அவர் அறங்காவல் நிலையம் வைத்திருக்கவில்லை, அறநிறை கலவத்தை வைத்திருந்திருக்கலாம். அவர் அவரையும் காத்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று அறங்காவல் தான். ஆனால் எங்கள் நாட்டவர்கள் புத்திசாலியர், அறங்காவலுக்கும் காப்பு சங்கிலி மூக்குச் சங்கிலி போட்டு விடுவார்கள். சரியா, அறங்காவலுக்கு இருந்து கொண்டு காவலை மீறுகிறவர்கள் இருக்கின்றார்கள் தான். ஆனால் அறங்காவல் என்பதுதான் சரியான. வாழ்த்துக்கள் ஐயா, எங்க இதை சொல்ல வைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி ஐயா. நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் முக்கியமானது.
0: பாடல்
1: இன்றைய தின பாடல் ஐயா, நிறைவு பாடலா கொடுத்துருங்க. நிறைவான பாடல வரும்போது வரட்டும். அது வந்து மாலையிட்ட மங்கை திரைப்படத்துல சொந்தமிழ் தேன்மொழியா.
0: அற்புதமான, அது நீங்க கேட்காது விட்டாலும் இறுதியாகத்தான் வரும் அந்த பாடல். நீங்க இறுதியாகத்தான் வந்து கேட்கு பல இடத்துக்கு வந்த விட்ட விருது வரை நீங்க விரிவா இருக்க.
1: நன்றி.
0: சரி, தமிழ் அடுத்தது அந்த அடிமை என்ற பதத்துக்கு எத்தனை தமிழ் பதங்கள் வந்தது இல்லையா? அதை யோசிக்கவே விருப்பம் இல்லையா அந்த சொல்லு.
1: சொன்ன சகோதரிக்கு நன்றி.
0: அதை நினைக்கவே விருப்பம் இல்லையா அந்த அந்த பதத்தை, அந்த விடயத்தை. அடிமை என்றதே விருப்பம் இல்லையா, யாருக்கும் சொல்லவே விருப்பம் இல்லை. பாத்துக்க, யோசிக்கவே இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கும் போது வணக்கம் கூறிக்கொள்வோம். நான் இப்பொழுது பாடலை தொடர்ந்துறேன். அடுத்து வரும் பாடல், அடுத்து வரும் பாடல் எங்களுக்கு அன்பு ராமன் அவர்கள் கேட்டிருந்தார், கண் எதிரே தோன்றினாள் என்ற பாடல். இருவர் உள்ளம் திரைப்படுத்த பாடல் வருகின்றது, கேட்போம்.

அற்புதமான ஒரு பாடல், காலத்தால் அழியாத ஒரு பாடலை காதலோடு கேட்டு மகிழ்ந்தோம் என்ற உறவுகளில் மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் கதம்பம். கதம்பத்திலே வந்து பங்கு பற்றி யார் சொல்வதோ நிகழ்வு புதையிலே கலந்துவிட்டு தாங்கள் விரும்பிய பாடலை கேட்கும் வேளையிலே அந்த பாடல்கள் மறுநாள் மாலை உங்களுக்கு ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. அதை நிறுத்தி அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்தி வேறு நிகழ்வை தருவதற்காக இப்பொழுது தினமும் கதம்பத்திலே நீங்கள் முடிந்த நேரத்திலே நீங்கள் கேட்ட பாடல்களை நான் தந்து முடித்து விட்டுத்தான் செல்வேன். இப்பொழுது நேரம் 11:40 உங்களுக்கு இருப்பினும் பாடலை தருகின்றேன். அந்த வகையில் அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா இஞ்சிக்குடியில் இருந்து வந்து கேட்ட பாடல் வேலைக்காரி என்ற ஒரு திரைப்படம். மிகவும் பழைய திரைப்படம், ஆனால் நல்ல ஒரு திரைப்படம். அதிலே வந்து பாடுபவர்கள் கே வி ஜானகி, தன்னுடைய எஸ் ஜானகி இசைக்குயில் அல்ல, இது வேறு ஒரு ஜானகி, கே வி ஜானகி என்ற அம்மா பாடியிருக்கின்றார். அந்த பாடலோடு அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் நாங்கள் அநேகம் கேட்ட பாடல் தான். நான் பல காலங்களுக்கு முன் என் தந்தையார் குரலே கேட்ட பாடல் இந்த பாடல். இந்த தந்தையார் இந்த பாடலை பாடுவார். நேற்றைய தினம் ஷியாமலா நீங்கள் ஒரு பாடலை கொண்டு வந்தீர்கள், அந்த பாடல் அந்த ஒரு பக்தி பாடல் மாதிரி வந்த பாடல் என் சிந்தை நோயில் வாடும் என்ற பாடல், அது கூட என் தந்தையார் பாடுகின்ற ஒரு பாடல், பழைய பாடல் இந்த பாடல். நான் நீண்ட காலத்தின் இந்த பாடலை இன்று கேட்க இருக்கின்றேன் உங்களோடு சேர்ந்து. ஷியாமலா நீங்கள் வந்து சிறப்பித்து கதம்பத்தை அலங்கரித்து கேட்ட பாடல் வேலைக்காரி என்ற திறம் ஓரிடம் தனிலே. அற்புதமான கருத்து, இன்றும் பொருத்தப்படக்கூடிய கருத்து பாடல். கேட்போம் இந்த பாடலை இப்பொழுது.

ஆண்டுகள் எத்தனை என்று எண்ணுகிறீர்கள்? 1949 ஆண்டு இந்த பாடல் திரைப்படத்துக்கு வந்தது. அந்த பாடல் இன்றும் அதை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். இந்த படத்தில் நாயகன் வந்து கே ஆர் ராமசுவாமி என்ற ஒரு சிறந்த நடிகர், தலை சிறந்த நடிகர். அவரோடு இணைந்த நாயகி யாராக இருக்கலாம்? பொன்மனச்செம்மல் அவர்களுடைய பத்தினி வி என் ஜானகி அம்மா என்றால் பாருங்கள் எவ்வளவு கால. ஆர் சுதர்சனம் அவருடைய இசையில வந்த பாடல் இன்றுதான் அதை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் மகளே சியாமலா, இந்த ஞாபகத்தை ஊட்டி. ஓர் இடந்தனிலே நிலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்க இந்த பூமியிலே நிலையாக நிற்பது பணமும் காதலும் என்றதை கூறி அந்த காலத்திலே கூறிவிட்டார்கள். அது என்ன செய்கிறது என்பதை கூறினார். அந்த பாடகை பாடியவரும் நல்ல குரலே பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாடலை கேட்டு சிறப்பித்தமைக்கு. இது கதம்பம், கதம்பத்திலே பலதும் வரந்தான் செய்யும். அடுத்த பாடல் யார் கேட்டது? யாழ்ப்பாணத்திலிருந்து ஈழத்திருநாட்டின் யாழ் நகரிலிருந்து கேட்டிருக்கின்றார் அன்பு மகள் கௌரி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்து பாடல் உங்களுக்காக வருகின்றது.

ஆடல் நின்றுவிட்டது. அந்த பாடலை தந்தவர் கௌரி அவர்கள். கௌரிக்காக ஒலித்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முனியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் தினமும் மலரும் கதம்பம் கதம்பத்தில் இப்பொழுது கனடாவின் நேரம் 2:22 பிற்பகல். பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் 11:51 ஆகின்றது. அங்கே ஆசிய நாடுகள், அடுத்து சவுதி அரேபியாவில் 9:22, பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 7:22 மாலை நேரம். பாடல்களை தொடர்ந்து வரும் வேளையிலே அடுத்த பாடல் அவர் கேட்டுவிட்டு தூங்கியிருப்பார் என்று எண்ணுகின்றேன். சில சமயம் தூங்காமல் நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருப்பார். எங்கள் காரைக்கால் சேப்பு விஜயராகவன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார், தகிடத்திமி தகிடத்ததிமி என்ற பாடல், சலங்கையொலியிலிருந்து. அதுவும் ஒரு நாட்டிய பாடல் கேட்போம்.

0: நான் பேசிய ஒலி உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது. சலங்கை ஒலி பாடலை கேட்ட எங்களுக்கு காற்றலையில் வந்து கலந்து சிறப்பித்த மகான் அவர்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து. அவர் வந்து சிறப்பாக கலம்பத்திலே கலந்துவிட்டு யார் சொல்வதோ நிகழ்ச்சியிலும் கண்டுபிடியிலே கலந்துவிட்டு சென்றபொழுது அவர் இன்றைய தினம் கேட்கும் பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து தங்கங்களே நாளை தலைவர்களே வருகின்றது அந்த பாடல்.
1: தங்கங்களே நாளை தலைவர்கள்.

0: இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேலை. அடுத்த பாடல், அடுத்த பாடலாக வருகின்றது எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு கேட்ட பாடல், திக்கே தெரியாத காட்டில் திரைப்படுத்த பாடல் காற்றலையில் வருகின்றது இப்பொழுது. குளிர் அடிக்கவே கிட்ட வா என்ற பாடல்.
1: குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்

திக்கு தெரியாத காட்டில் திரைப்பட பாடலை தந்தவர் ஃபாரூக் சவுதி அரேபியாவிலிருந்து. அவர் பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் வர இருக்கின்றது. எங்கள் அன்பு நீ நெஞ்சம் அண்மையில் இணைந்தாலும் தொடர்ந்து முன்னியல் தமிழ் வானொலியில் அப்பாவும் மகளும் வந்து இணைந்து கொள்ளும் பட்டணம் வெங்கட் அவர் கேட்ட பாடல் ஒன்று வருகின்றது. சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து அவர் பங்கு பற்றி விட்டு கேட்டு சென்ற பாடல். மன்னிக்க வேண்டும், சூரியகாந்தி அல்ல, அவர் கேட்ட பாடல் சூரியகாந்தி திரைப்படத்து பாடல் தான். அதற்கு முன்பு ராபிக் வந்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் அல்லவா. ராபிக் பாடலை கொடுத்து விட்டு வெங்கட்ராமன் படத்துக்கு பாடலுக்கு வருகின்றேன். தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படம் ராபிக். நீங்கள் கேட்ட பாடல் காத்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் பாடலுக்காக என்று எனக்கு தெரியும். அந்த பாடல் வருகின்றது. வடிவேலன் மனசு வைக்க

வடிவேலன் மனசு வச்சால் எல்லாம் நல்லாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றதானே, ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தேவைக்கு வடிவேலன் துணைக்கு அனுப்பார்கள். வடிவேலனும் ஓய்வு எடுக்காமல் எங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பார். அதைத்தான் இன்றும் செய்கின்றோம் நாங்கள். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் வடிவேலனை அழைக்கின்றோம். நாங்கள் நன்றாக இருக்கணும், வேலெடுத்து விளையாடி என் வினைகளை எல்லாம் வேறறுத்து விடப்பா என்று கேட்போம். அந்த வகையில் அடுத்த பாடல், அடுத்த பாடலை தந்தவர் வெங்கட், பட்டணத்திலிருந்து கேட்டிருந்தார். சூரியகாந்தி திரைப்படத்தின் ஒரு பாடல். சூரியகாந்தி திரைப்படத்திலே ஒரு அம்சம், ஒரு சிறப்பு, இந்த பாடலை எழுதிய கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தானே பாடுவது போன்று நடித்து இருக்கின்றார். சூரியகாந்தி திரைப்படத்திலே அற்புதமான ஒரு அறிவியல் தத்துவத்தை எடுத்து தரும் இந்த பாடல். கட்டாயம் நாங்கள் எல்லோரும் கேட்கத்தான் வேண்டும். கண்ணதாசன் ஐயாவின் வரிகளிலே, எம் எஸ் விஸ்வநாதன் இசை மன்னருடைய இசையினிலே, டி எம் சவுந்தரராஜன் இசை சக்கரவர்த்தியின் குரலிலே கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். கேட்போமா அந்த பாடலை?

0: உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இது எங்களுடைய பட்டணம் வெங்கட் அவர்களுக்காக ஒலித்த பாடல். இன்றைய நிகழ்விலே வந்து இணைந்தவர்கள் எல்லோரும் பாடலை தந்த வேளையில் ஒருவர் மட்டும் பாடல் தரவில்லை. அவர் பணி நிமித்தம் நேரங்களை மிச்சப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர். ஆனாலும் எந்த தொல்லை எந்த பணி இருந்தாலும் தானும் வானொலியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று ஓடி வந்து கரம் கொடுக்கும் ஒரு அன்பு நேய நெஞ்சம், நீண்ட நாள் உறவு. அவருக்கு பணிகள், அவருடைய வேலை நேரங்கள், அவருடைய வீட்டு எல்லாவற்றையும் நேரம் எடுத்து சிவ நேரத்தை பொன்னாக மதிப்பவர். இப்பொழுதும் அவர் காற்றலையில் கலந்துவிட்டு சென்றார். பாடலை தரவில்லை என்றவென்றால் நீண்ட வரிசையில் நின்று பாடல் கேட்க வேண்டாம், ஐயாவுக்கும் அது கொஞ்சம் நேரம் போவதாக இருக்கும், மற்றவர்கள் பாடலை கேட்போம் என்ற ஒரு நல்ல நோக்கமும் உள்ளது அவருக்கு. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர் நித்திரையாக இருந்தாலும் கூட இந்த வானொலியில் என்னுடைய குரல் வரவில்லை என்றால் உடனே மஞ்சள் நோட்டீஸ் அனுப்புவார், உங்களுடைய குரல் வரவில்லை என்று முழித்துக் கொண்டே இருப்பார் தூங்கினாலும். தற்செயலாக எங்கள் வானொலி ஒலிக்கவில்லை என்றாலும் உடனே எனக்கோ மகளுக்கோ அடித்து எப்படியும் அந்த வானொலியை இயங்க வேண்டும், என்ன காரணம் என்று கேட்டுக்கொள். அவ்வளவு தூரம் வானொலியை தன்னோடு நேசித்துக் கொண்டு சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நீ நெஞ்சம், வேறு யாரும் இல்ல. அவரை இப்பொழுது தூக்கத்துக்கு சென்றால் தூக்கத்திலிருந்து எழுப்பவும், தூங்காமல் இருந்தால் சிரிப்பதற்குமாக ஒரு பாடலை தரப்போகின்றேன். நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை அந்த பாடல். அவர் வேறு யாரும் இல்ல, என் அன்பு நீ நெஞ்சம் வண்டிக்கு வச்சு வைத்தார் சந்தன் ராஜ் அவர்கள். தூக்கத்திலே இருந்தாலும் இந்த பாடலை கேட்டு ஒரு வகையில் இருந்து சிரித்து விட்டு தான் திரு தூங்குவார். அது மட்டுமல்லாமல் தூக்கத்தை குறித்து பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் தரும் பாடல்களை கேட்டுவிட்டு இங்கே எனக்கு புலனத்திலே நன்றி சொல்லி எழுதுகிறீர்கள். நன்றி சொல்ல தேவையில்லை, இது என் கடமை. வருகின்ற இந்த பாடல் அது அந்த இந்த பாடல் வருகின்றது ஆயிரம் மலை என்ன திரைப்படம் அது, அந்த திரைப்படத்து பாடல் வருகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்பதற்கு ஆயத்தமாக அவர் நான் கூறியதை கேட்டிருந்தால் எழுந்திருந்து கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பார். இல்லாட்டில் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடல் அவருக்காக ஒலிக்கின்றேன். அவர் தூங்கினால் எழுந்துருவார், தூக்கத்தில் இல்லாவிட்டால் சிரிப்பார், தூங்கினாலும் தூக்கத்தோடு கேட்பார். அவர் அப்படி தூங்கினால் அவருடைய தூக்கத்தை குழப்புவோம் இந்த பாடலோடு.

நான் குழப்பு வந்தேன், பிரபா காற்றலை குழப்பி விட்டது போல் தெரிகின்றது. சற்று ஒரு இரண்டு பத்து வினாடிகள் இல்லை இல்லை சரியாக வரவில்லை என்னுடைய இந்த தலை. ஓகே, இப்பொழுது வரும் பாடல் கேட்போம். பாடலை இணையதளமும் களைத்து விட்டது போல் தெரிகின்றது. எங்கே அது பாடல் வருது இல்லையா? தாமதித்துக் கொண்டிருக்கின்றது பாடல் வரை. அவர் தூக்கத்தால் இருந்து கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. சுத்திக் கொண்டே இருக்கின்றது வலைத்தளங்கள். சில சமயங்களில் இப்படி செய்வது உண்டு எங்களுக்கு. அதனால் பொறுமை வேண்டும், பொறுமை. இறுதி நேரத்தில் வந்து இப்படி இருப்பி நிற்கின்றது வலைத்தளம், சுத்தி கொண்டிருக்கின்றது. கணினி இப்பொழுது தொழில்நுட்பவியலாளர்களையும் அழைப்பது கடினம், வரமாட்டார்கள். திருப்பி மூடித்தான் வர வேண்டும். எங்கோ நிற்கின்றோம் நாங்கள். தூக்கத்தால் எழுந்து சுவாரஸ்யமா பாடலை கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்படி ஆகிவிட்டது என எண்ணுவார். அவர் என்னடா இது

இனிமையான அந்த பாடலை அவர் தூக்கத்தை விழித்தெழுந்து கேட்டாரோ தூக்கத்திலிருந்து கேட்டாலும் இடையிலே பாடலும் குழம்பி குழம்பி வந்ததோ ஒரு நகைச்சுவையாக இருந்தார் உறவுகளை. இந்த வேளை இன்னொரு பாடல் விசேஷமாக காற்றலைக்கு வராத ஒருவருக்கு கொடுக்க இருக்கின்றேன். அவர் வேறு யாருமல்ல, அவர் வானொலியோடு உறைந்து வானொலியோடு இணைந்து வானொலியே சுவாசம் என்று சுவாசித்துக் கொண்டு அல்லும் பகலும் இருக்கும் ஒரு அன்பு உள்ளம் தர்மசீலர். எங்கள் வானொலியில் எப்பொழுது சென்றாலும் ஓடி வந்து விடுவார். எங்கே சோர்வடையது என்று பார்த்து அங்கே தூக்கி விடுவார். தத்துவ பாடல்களை கேட்டு மகளும் ஒரு அன்பு உள்ளம். மகனே மகனே என்று நான் நினைக்க நீண்ட நாள் உறவு என் அன்பு மகன் செல்வகுமார் புதுக்கோட்டை. நீங்கள் நிகழ்ச்சியிலே இறுதி நேரத்தில் தான் வருவீர்கள். அப்பா பாடல்களை கொடுத்துக் கொண்டு அப்பா நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்க போட்டியிலே எல்லாரும் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்று சற்று விலகி பின்பு தான் வருவீர்கள். எங்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த வகையில் இன்று நீங்கள் வந்தீர்கள். உங்களை அழைக்க முடியவில்லை, ஏனென்றால் போட்டி முடிந்து விட்டது பாடல் கொடுக்கும் நேரம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்றுதானே இந்த நிலையை நான் ஆரம்பித்தேன். ஆதலால் நீங்கள் அழைத்தும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்பு மகனே செல்வகுமார். உங்களுக்காக ஒரு பாடல் நான் தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடலை இப்பொழுது நீங்கள் விழிப்பாக இருந்தால் கேட்பீர்கள். வேறு புலனத்தில் இருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. வருகின்றது பாடல் அன்பு மகன் புதுக்கோட்டை செல்வகுமார். நீங்கள் இணைய முடியாமல் இருந்தீர்கள், அதற்காக ஒரு பாடல் தருகின்றேன். இதுதான் அந்த பாடல். உங்களுக்காக நான் தரும் பாடல் அன்னை திரைப்படத்து பாடல்.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற

இனிமையான இந்த பாடல் ஒலித்தது யாருக்காக என்றுதானே எண்ணுகிறேன். நான் கூறும் பொழுது ஆளியை உயர்த்தவில்லை, உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் இதை அது ஒரு ஆச்சரியமாக இருக்கட்டும் என்று அதிசயிக்க வேண்டும் என்றதற்காக தந்தேன். அன்பு மகன் செல்வகுமார் வந்து அழைத்ததுக்காக, அவர் வராது விட்டாலும் இந்த நோக்கத்துக்காகத்தான் நான் புரிந்து கொண்டு அவருக்காக கொடுத்த பாடல் அவர் நன்றி கூறி எழுதியிருந்த வேளையிலே, அவர்கள் எப்பொழுதும் நான் சோர்வடைந்திருந்த நேரத்தில் நான் ஆட்கள் குறைவாக இருக்கின்றது போல் என்று எண்ணும் வேளையிலே இருவராக வருவார்கள். சிங்க குட்டிகள் என்று கூறுகின்றதில் ஒரு குட்டி செல்வகுமார் என்றால் அடுத்தது கண்ணன் என்று கூறிக்கொள்வேன். இவ்வளவு கண்ணன் தூக்கத்தில் இருக்கின்றாரா, வேறு யாருடன் பேசிக்கொண்டிருக்கா தெரியவில்லை. இந்த பாடல் அவருக்காக கொடுத்தேன். அவர் காட்டிலைக்கும் வரவில்லை, இருப்பினும் காட்டிலை கேட்டுக்கொண்டிருப்பார். இருவரும் ஒன்றாக வரும் வேளையிலே அவருக்கும் கொடுத்த வேளையில் இவருக்கும் ஒரு பாடலை கொடுத்தேன் என்பது உறவுகளே. நேரத்தையும் நான் கட்டுப்படுத்திக் கொண்டு இறுதியாக ஒரு பாடல், அந்த பாடலை கேட்பது வளமையாக இன்று எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால், அதனால் தான் இந்த பாடலை இவர்களுக்கு கொடுத்தேன். முன்பு கதம்பத்திற்கு வரும்பொழுது நாகப்பன் வருவார், நாகப்பன் வந்தால் இறுதி வரை இத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அனுப்பி வைத்து என்னையும் எல்லாம் மூடும் வரை பார்த்து கொண்டிருந்து இறுதியாகத்தான் செல்வார். நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் என்று கூறுவேன். கடையை பூட்டின போது கடையை பூட்டினாலும் பூட்டு இழுத்து பார்த்து போட்டு பொருள் நான் நகைச்சுவையாக கூறுவேன். அவர் என்று இந்த பாடல் கேட்டுவிட்டு இறுதியாக தாருங்கள் என்று கேட்டிருந்தார். அது எனக்கு மகிழ்வாக இருந்தது. என்னோடு இறுதியாக இறுதி வரை இருந்து கதம்பத்திலே செல்பவர் அம்மா இருந்தாலும் அம்மாவோடும் அப்படித்தான் செல்பவர். அவர் தான் தன் கடைசி என்ன முதலாவது ஆளாக வந்தாலும் இறுதி பாடல் தனக்கு நினைப்பார். அது அந்த நிலை வந்துவிட்டது அவருக்கு என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அதனால் தான் அவர்களோடு இணைந்து சிறப்பிக்கும் இவர்களுக்கும் இந்த பாடலை கொடுத்து நாகப்பன் ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள், இறுதியாக தாருங்கள் என்று. பணி செல்லும் பொழுது கூட பணியிலிருந்து எழுதுவார் பாடலை, அல்லது அவசரமாக அழைத்து கூறுவார் நீ என்று, இறுதியாக இந்த பாடலை தாருங்கள் நான் வீட்டுக்கும் போய் கேட்பேன் என்று. அப்படியெல்லாம் எங்களோடு இணைந்து இருந்தவர்கள் அசௌகரியமாக இருக்கும் பொழுது மனவருத்தம், சௌகரியமாக வந்தது சந்தோஷம் தானே. ஆதலால் நாகப்பன் நீங்கள் கேட்ட அந்த பாடல் வருகிறது ஐயா, செந்தமிழ் தேன்கொடி மொழியால் என்ற பாடல், மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து எங்களுடைய மகாலிங்கம் ஐயா அவர்கள், டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பாடிய அவர் குரலில் பாடிய பாடல். இப்பொழுது காற்றலில் உங்களுக்காக வரும்படி உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம் கதம்பத்தின் இறுதி பாடலாக.

இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இந்த உலகத்திலே என்று நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோமே தவிர உணர்ந்திருக்கின்றோம் அதைவிட மேலாக. புவி கேட்டால், இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இந்த புவியையும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின இறைவனையே அசைந்தாடியிருக்கின்றார். இசையால் ஒருவரை வயப்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல இசையை பற்றி கூறின வேளையிலே, காற்றலையில் நாங்கள் இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இந்த நுண்கிருமி காலத்திலே எங்கே போவதென்று தெரியாமல், யாரோடு பேசுவதென்று தெரியாமல், யாரோடு கைகுலுக்கி குதூகலமாக இருப்பது அப்படியே குதூகலிப்பது உல்லாசமாக இருப்பது என்று புரியாமல் தத்தளிக்கும் வேளையிலே, வீடுகளிலே இருந்து கொண்டு அழைப்பு மணியை அழைத்து தொலைபேசியிலும் வலைத்தளத்திலும் இருந்து கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருந்து சிந்தனையை சிதற விடாமல் செய்வதற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே, அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றலையில் பாடல்கள் கலந்து வந்து மின்னல் தமிழ் வானொலியில் இணைந்திருந்து கேட்டு தங்கள் இதயத்துக்கு ஆறுதல் தேடிக் கொள்ளுகின்றார்கள் என்று எங்களுக்கு பதிவுகளிலே பலர் எழுதியிருக்கின்றார்கள். யாரையும் துன்பப்படவிடக்கூடாது என்பது ஒரு அறவழி. அந்த வகையிலே நான் இன்று இந்த காற்றலையிலே வந்திருந்து இந்த காற்றலை இந்த நான் பல்கலை பல் துறையிலும் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மனதுக்கு விருப்பமானது கலை. இந்த கலை உணர்வு உள்ளவன் நான் கலைப்படைப்புகளிலே இருப்பேன். சும்மா இருக்கமா ஏதோ கிரிக்கிக் கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன், ஏதாவது செய்து கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட என்னை ஒரு இடத்திலே வந்து இருந்து நிலை நிறுத்தி என் மனதை சிதறவிடாமல் உலகளாக இருக்கும் என் நீய நெஞ்சங்களோடு ஊடறுத்து சென்று ஊடகத்துக்குள்ளால் புகுந்து இதயத்திலே ஊடறுத்து இருக்க வைத்தது இந்த மண்ணியல் தமிழ் வானொலி. இந்த மண்ணியல் தமிழ் வானொலியின் ஒரு கலைஞராக அல்ல, ஒரு ரசிகனாகத்தான் நான் இருந்தேன் முதலிலே. இப்பொழுது ஒரு கலைஞனாக ஒரு தொகுப்பாளராக இந்த இடத்துல இருப்பதற்கு காரணமாக இருந்தது அன்னை கலைத்தாய் எனக்கு கொடுத்த அன்பு மகள் மீரா. கலையுலகில் மட்டுமல்ல பொது உலகிலும் என்னை அப்பாவென்ற ஸ்தானத்தில் வைத்து என்னை இவ்வளவு தூரம் காத்துக் கொண்டு வருபவர் அவர்தான். இந்த நேரத்தில் அவரை இணைத்தவுடன் அவருடைய சிரிப்பு எனக்கு எப்பொழுதும் வரது. இந்த வானொலிக்கு நான் வரும்பொழுதும் இந்த பாடல் சிரிப்பு என்னை இணைத்து விட்டது இந்த வானொலி. ஆதலால் நான் இறுதி பாடல்னு நாகப்பன் உங்களுடைய பாடலை தந்துவிட்டு மீண்டும் ஒரு பாடல் கொடுக்க என் மனம் தோன்றுகின்றது. அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அன்பு மகள் உங்களுடைய இயக்குனர் மீரா அவர்கள்தான். அவருடைய சிரிப்பு எனக்கு எப்பொழுதும் மனதிலே இருக்கும். மகளின் சிரிப்பு அப்பாவுக்கு மகிழ்வை தரும். அவவை நினைத்து ஒரு பாடலை கொடுக்கின்ற இந்த பாடல் அவவுக்கு பிடித்த பாடல், அப்பாவுக்கும் பிடித்த பாடல் அவருக்கு தெரியும். அவ விரும்பும் பாடலாக ஒரு பாடலை தந்து காற்றலையிலிருந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு, அன்பு மகளே மீரா, உங்களுக்காக உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நான் தருகின்றேன் காற்றலையில், கேளுங்கள். இது நல்லதா, உங்களுக்கு விருப்பமா, மகிழ்வானதா, இலகுவாக இருக்கின்றதா, இதயத்துக்கு இதமாக இருக்கின்றதா, உங்கள் தனிமையை போக்கி நீங்கள் ரசனை உள்ள நீர்கள், கவிகள் எல்லாம் எழுதக்கூடிய வல்லமை உள்ள நீர்கள், உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன், கேட்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடல் தருகின்றேன். நம்ம உங்களுக்கு கேட்போமா? பெண்ணே நீ வாழ்க என்ற திரைப்படத்து பாடல் ஒரு சிறந்த பாடல் என்று நான் விரும்புகிற பாடல் தான். நீங்களும் விரும்புவீர்கள். தருகின்ற பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் அவ்வோடு.

0: அற்புதமான ஒரு பாடல். என் மகளின் பின்சிரிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு இப்படியாக தோன்றுகின்ற அந்த பாடலை கொடுத்தேன் அன்பு மகளே உங்களுக்கு. இந்த வழியிலே கண்ணன் நன்றி கூறி எழுதியிருக்கின்றீர்கள், செல்வகுமார் நன்றி கூறி எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த ஒன்றிய தமிழ் வானொலியே இந்த ஊடகத்தில் ஒரு குடையின் கிடந்து ஒரு தாய் பிள்ளை போல உறவாடி கொண்டிருக்கும் உண்மையான அன்பு விசுவாசத்தோடு, அதுதான் இந்த பிரதிபலிப்புகள், வேறு ஒன்றுமில்லை. இப்படி இந்த ஊடகத்திலும் இல்லாத ஒரு ஒரு ஒரு உறவு முறை எங்களிடம் இருக்கின்றது. அன்று அப்பா என்றீர்கள், அன்று அப்பா அப்பா என்றுதான் இன்றும் நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். மகனே என்றால் மகனே தான். பிரதியாக ஒரு பாடல் ஒருவருக்கு கொடுத்து ஒருவர் கொடுக்காதது போல் எனக்கு ஒரு தோற்றம் வந்துவிட்டது. அன்பு மகளுக்கும் ஒரு பாடலை தந்துவிட்டேன். நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் நிகழ்வுகளை. 12:50 ஆகின்றது உங்களுக்கு. இன்னும் 10 நிமிடத்தில் ஒரு மணியை எட்டி பிடிக்கப் போனீர்கள். இரவு நேரமும் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நாளை பணி இல்லை, வெளியே செல்ல வேண்டியதில்லை என்ற அந்த துணிவினாலே தான். நாளைய தினம் எங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இது பாட்டுக்கு பதில் பாட்டு. அனைவரும் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டை சிறப்பிப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு சாதனை கிளம்பும் பாரமாக நாளைக்கு அமைய வேண்டும். எல்லோரும் வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்தை வந்து அலங்கரித்து இந்த கதம்பம் நேரத்தையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்ற மகிழ்வு எனக்கு இருக்கின்றது. இனி எனக்கு அங்கே பதிவறையிலே வேலை இல்லை. இல்லாத விட்டால் இந்த பாடல்களை நான் தருவதற்கு 13, 14, 15, 16 பாடல்கள் அவ்வளவு தருவதற்கு எனக்கு அவ்வளவு நேரம் வேண்டும். அதை கொண்டு வந்து செய்வதற்கு அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்திக் கொண்டோம். இப்பொழுது உங்களோடு நான் அளவலாய் போட்டி நிகழ்ந்து கதம்பத்திலே நீங்கள் கதம்பத்துக்கு வந்து கேட்ட பாடல் அத்தனை பேரையும் தந்துவிட்டேன். எல்லோருக்கும் பாடலை தந்த மன திருப்தியோடு காற்றிலிருந்து நிறைவேற்றி விடைபெற எண்ணுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கணும். இப்பொழுது இருக்கும் இரவும் நாளைய பகலும் எங்களுக்கு இருக்கிற பகலும் வரப்போகின்ற இரவும் அமைதியான ஒரு நிம்மதியாக நீண்ட மூச்சு விட்டு தூங்கக்கூடிய ஒரு நிம்மதியான இரவாக இருக்க வேண்டும். நாளைய தினம் எழுந்தவுடன் புத்துணர்வோடு வர வேண்டும். பயமில்லாமல் இருக்க வேண்டும். பயத்திலிருந்து எங்களை போக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அந்த எல்லாம் வல்ல இறைவனுடன் அவனின்றி அனுபவம் அசையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அவனின்றி அனுபவம் அசையாது. அப்படிப்பட்டவனை நாங்கள் வணங்குவதற்கும் அவனுடைய அருள் இல்லாமல் நாங்கள் வணங்க முடியாது. அதனால் தான் மாணிக்கவாசகர் கூறியிருக்கின்றார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவருடைய தாளை வணங்குவதற்கும் அவருடைய அருள் எங்களுக்கு வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். எல்லோரும் வாழ்வின் விழுமியங்களை தந்து வழிமுறைகளை தந்து வாழ்வுகொள் என்று இந்த பிரபஞ்சத்திலே எங்களை ஒரு சிறு துளியாக இந்த மண்ணிலே படைத்துவிட்டு அதை பெருமையோடு எங்களை சுமந்து பெற்று தாய் தந்து தாய் தந்தை குரு தெய்வம் என்ற வழியிலே எங்களை வளர்த்து கொண்டு வந்து விடுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் தான் நாங்கள் கேட்க வேண்டும். வேறு யாரிடமும் கேட்க முடியாது. நோயற்ற வாழ்வு, அந்த குறைவற்ற செல்வம், அதுதான் உலகத்திலே எல்லோருக்கும். குறைவற்ற செல்வம் என்பது நோயற்ற வாழ்வுதான். அந்த நோயற்ற வாழ்வை எங்களுக்கு தராமல் காத்துக்கொள்ளுங்கள் இறைவா என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்குமாக மீண்டும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறங்கி எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று கூறி நாளைய தினம் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும். இன்றைய பொழுதை இனிதாக தந்த இறைவா நாளைய பொழுதையும் இனிதாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து வரும் நிகழ்வை கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோடு காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ததீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: எம்டிஆர் எஃப்

இரவு நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இந்த காற்றலைக்கு வருகிறது கதம்பம். கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் அழகாக என்னையெல்லாம் எடுத்து வர முடியுமோ அதெல்லாம் எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, உங்கள் விருப்ப பாடல், நீங்கள் விரும்பிய பாடலை முழுதாக பாடலாம், எடுத்து வாருங்கள் அன்பர்களே. முதலில் என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 10:46 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம். இணையான பாடல்களை இப்பொழுது இன்னும் ஒரு பாடலை எடுத்து வர இருக்கிறேன். இன்று காட்டலையில் கவிதையை நீங்கள் கொண்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு கவிதை வைத்திருக்கிறேன். அந்த கவிதைக்குரிய பாடல் இப்பொழுது எழுந்து வந்துவிட்டேன் என்றாலும் பரவாயில்லை, இன்னொரு பாடலை தெரிவு செய்யலாம், ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வாருங்கள்.

பத்து மணி 81 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM கதம்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்களும் அழைத்து உங்களுடைய நிகழ்ச்சியை எடுத்து வரலாம். அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எடுத்து வரலாம். இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: வழியாக 10:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் நகைச்சுவை துணுக்கு உங்கள் விருப்ப பாடல் இனிமையா பாடலாம். இனிமையான குரல்ல சரி காற்றினை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். வணக்கம்.
1: இங்கிதமான இரவு வணக்கங்கள் மீரா.
0: இங்கிதமான இரவு வணக்கம் சாந்தி தங்கராஜா. எப்படி இருக்கிறீங்க?
1: நலம் நலம், நலமாக இருக்கின்றோம்.
0: நலமாக சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
1: நிச்சயமாக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும்.
0: நிச்சயம்.
1: நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நான் நீங்கள் இருக்கு, நீங்க நலமுன்னா நான் நான் என்ன
1: நலம் தான்.
0: சரி, இன்று நீங்கள் என்ன ஆக்கம் எடுத்து வர போகிறீர்கள்?
1: ஆமாம், அதற்கு முன்பு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் அதை சிந்தனை செல்வன் செல்வராஜா அவர்கள் அருமையாக அந்த நிகழ்வை செய்திருந்தார்கள். நல்ல பாடல்களுக்கு, நல்ல கருத்தாலமிக்க, நல்ல யதார்த்தமான விமர்சனங்களோடு சேர்ந்து அது ஒரு நதி பிரவாகமாக எங்களுக்கு நிறைந்து விட்டது என்று கூறும் அளவிற்கு அவரது விமர்சனத்தின் அவ்வளவு மெருகு தெரிகின்றது. கேட்கும் பொழுது என்ன கூறுவது, ஒரு பொறுப்பாக இருக்கின்றது என்றுதான் கூறுவேன் நிமிடத்திற்கு. அதுவும் அந்த கடைசி போட்டு ஒளிபரப்பு செய்த அந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் விருப்பமான பாடல்.
0: அவருக்கு நானும் கேட்டிருந்தேன், மறந்து விட்டேன்.
1: நல்ல ஒரு பாடல், அது நல்ல யதார்த்தத்தை கூறும் ஒரு நல்ல பாடல், நிறைய சிந்திக்க தோன்றும் ஒரு பாடல். நிச்சயமாக எனது இது நிறைய நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் அண்ணாவுக்கு கூறிக்கொள்வதை சந்தோஷப்படுகின்றேன்.
0: நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பாரு.
1: நிச்சயமாக நிச்சயமாக, ஏனென்றால் வாழ்த்து சொல்வதிலோ நன்றி கூறுவதிலோ இப்பொழுதுமே நாங்கள் பின்னிற்க கூடாது இல்லையா? அதனால் இப்படி கேட்காவிட்டால் தெரியாது, சில நேரங்களில் வேலை பகுதியில் கேட்க முடியாமலும் போய்விடும்.
0: உங்களுடைய
1: நன்றாக கிரகிக்கக்கூடியதாக இருந்தது. நல்ல கருத்துக்கள், செல்வான கருத்துக்கள் வந்து அங்கே விழுந்தது என்று தான் கூற வேண்டும். அவரது வாய்மொழியிலிருந்து சிந்தனைக்கு செல்வர், வாய்மொழியிலிருந்து இருந்த அந்த வார்த்தையின் வடிவங்கள், வார்த்தையின் வடிவங்கள் சிறப்பாக இருந்தன.
0: மற்றும் இன்னும் ஒன்று, உங்களுடைய நீங்கள் அந்த வாட்ஸ்அப் உங்களுடைய அந்த தளத்தில் நீங்கள் இல்லை, ஆனால் உண்மையாக உங்களுடைய நிகழ்வை கேட்டுவிட்டு எல்லோரும் உங்களை வாழ்த்தியிருந்தார்கள். கே.எஸ்.எஸ். கோபால், எங்களுடைய ரதீஷ், மற்றும் பலர், மஜித், மற்றும் பல நிறைய அன்பு உறவுடைய சந்தனம் எல்லோரும் காட்டினையும் சொல்லியிருந்தார்கள். அந்த நேரம் நீங்க கேட்கவில்லையோ தெரியாது.
1: உங்களுடைய
0: உங்களுடைய புதிய தென்றல், உங்களுடைய கவிதை, அன்று அன்று நீங்கள் எடுத்து வந்த கவிதை இவற்றை எல்லாம் சூப்பர் சூப்பர் என்று எழுதியிருந்தார்.
1: முடியாமல் போய்விட்டது உறவுகள் கடற்கடந்த நாடுகளிலும் இருந்து நீங்கள் கொடுக்கும் இந்த உற்சாகம், இந்த ஊக்கம் தான் எங்களை நிச்சயமாக வந்து வளர்க்கின்றது என்று கூற வேண்டும். ஏனென்றால் அதை என்னால் அந்த நேரத்தில் நான் கேட்க முடியாமல் போய்விட்டதற்காக நான் மனம் மறந்துகின்றேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். உங்கள் வாய் வார்த்தையால் சொன்னதற்கு என் இதயத்தால் நான் அத்தனை மஜித்
0: மற்றும்
1: அனு அவர் எழுப்பொழுதுமே கூறுவார்கள். எல்லா உறவுகளுக்கும் நன்றி கூறிய உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை உறவுகளுக்கும் என் இதயபூர்வமான சந்தோஷத்தையும் எனது நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காசு பணத்தினை விட பெரிதானது உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் கரகோஷங்கள் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எங்களை வாழ வைத்து எங்களை இன்னும் அடுத்து என்ன என்று செய்ய தூண்டுவது வந்து உங்கள் கர ஒளிகள், உங்கள் உற்சாகமான வரவேற்பு. நீங்கள் கொடுக்கும் கலைஞர்களாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த கலைஞனுக்கு நிச்சயமாக தேவை அந்த பலமான அமோகமான உற்சாகமான அந்த வரவேற்பும் அந்த கைத்தட்டலும் தான். இது இப்படி உங்களை எல்லாம் எங்களுக்கு நான் பெற்றேன் என்று நான் நினைக்கும் பொழுது பெருமைப்படுகின்றேன். இந்த அத்தனை பெருமைகளும் எங்கள் மூன்றிய தமிழ் வானொலிக்கும் அன்பான சகோதரி மீராவுக்கும் தான் நிச்சயமாக போய் சேரும். நீங்கள் எடுத்து வந்த இப்பொழுது புதிய புதிதாக மீண்டும் புதியவர் புலப்படுத்தது மாதிரி அதன் கிளைகள் பறந்து விரிந்து உலகமெங்கும் எல்லா இடத்திலும் எல்லோரையும் சென்று அடைகின்றது. அந்த வகையில் இந்த கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நிச்சயமாக நான் தனிப்பட்ட ரீதியில் கூட அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் அன்பான சகோதரி மீது அவங்களுக்கும் தான் என் இதயபூர்வமான நன்றிகளை. அவர்களுக்கு பாதி, உங்களுக்கு பாதி. மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.
0: அப்படி என்னும்
1: பறந்து வாழும் என் அன்பான அத்தனை சொந்தங்களுக்கு.
0: சாந்தி தங்கராஜா, எனக்கு நீங்கள் நன்றி சொல்லவே தேவையில்லை. இந்த வானொலி வளர வேண்டும், இந்த வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்பு போலவே வர வேண்டும் என்று ஒவ்வொரு நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அழைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். பலர் இருக்கிறாங்க, பலர், அதாவது எங்களுடைய சிவகுமார், மோகன சுந்தரம், எல்லோரும், இன்னும் பலர் சொல்ல எனக்கு நான் மறக்கவில்லை. ஆனால் சொல்வதென்றால் பட்டியலை சொல்லலாம், சிந்தனை செல்ல. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கும் போது என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல, இதுல இருக்கிறத விட பிள்ளை நீங்கள் அந்த பீம்ல இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமே, இப்படித்தான் சொல்லுவேன். சாமி கும்பிட்டு வழியில வரைக்கும் என்ன கும்பிட்டு வந்த நீங்கள், என்ன பூமியில இருக்கிறேன் ஏதாவது நினைச்சீங்களா என்று கேட்பார். ஆனா சில வேளையில நான் தளர்ந்து விழுந்த நேரம் மீண்டும் அதில் இருக்க வேணுமா என்ற ஒரு சிந்தனையோடு இருந்த என்னை
1: நிச்சயமாக இருக்க வேண்டும்.
0: எனக்கு ஊக்கத்தை கொடுத்து இதில் இருத்தி இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சந்தோஷத்தில், ஏதோ ஒரு மறுபுறப்படுத்தது போல நான் மீண்டும் இதில் இருக்கிறேன். என்ன, எனது தாயாரையும் நினைந்த வண்ணமே தான் இருக்கிறேன்.
1: ஏனென்றால் துறையில் வந்து நாங்கள் வந்து அடியெடுத்து வைத்து விட்டோம். எப்படித்தான் நாம் அதனை விட்டு அந்த காலகட்டங்களில் முடியவில்லை என்று இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து எங்களை வந்து ஒரு காந்த சக்தியாக மீண்டும் எங்களை அந்த அதாவது ஒளிவாங்கிக்கு முன்னால் அழைத்து வருவது. நாம் தமிழ் மொழி மீது கொண்ட பற்று இல்லையா தமிழர்களால், இந்த மொழியின் வந்து இனிமை, இந்த மொழியில் இருக்கிற சிறப்பு, இந்த மொழியின் மூலம் நாம் இதை செய்யலாம் என்று அந்த ஆர்வம் எல்லாமே சேர்த்து மீண்டும் மீண்டும் எங்களை நான் விட்ட இடத்தில் தொடர வைத்து விடும். அதில் வந்து எனக்கு வந்து ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்படித்தான் போய் சற்று நோய்வாய்ப்பட்ட சமயங்களில் ஏதோ ஒரு சமயத்துக்குள்ள இருந்தால் கூட மீண்டும் எங்களை அழைத்து வந்து விடும். அந்த வகையில் அனுக்கிரகமும் எல்லா உறவுகளும் இந்த பாசமும் தான் எங்களை இந்த இடத்தில் வந்து நிலை நிறுத்துகின்றது என்று கூற வேண்டும்.
0: 2008 நான் இந்த காற்றலையில் இருந்து நான் இறங்கினேன். அது ஒரு நாள் பூராம் அந்த நிகழ்ச்சியை செய்து வந்தவர்கள் எல்லோரும் அழுதார்கள். பின்பு கணேஷா பாட்டிகளில் நான்
1: என்னுடைய
0: எடுத்து வரும்போது இந்த ரோஜா மலர்களாலேயே என்னை முழுமையாக கொணர்ந்து அத்தனையும் படைத்திருந்தார்கள். அழுது பேச முடியாமல் அழுதேன் என்றால் நான் இதை விட்டு திரும்பவும் நான் உயிரோடு வந்து பேசுவேனா என்றதுதான் அந்த நிலையில் இருந்த போது. இருந்தாலும் மீண்டும் இப்படி நான் இந்த கட்டளையில் இருக்கிறேன் என்றா ஏதோ அவன் கண்ணன் அருளும் எனக்கு மீண்டும் அந்த புறப்பை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லவன்.
1: அந்த நாளை வளர்க்க முடியாது. நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எங்கள் எல்லோரது பிரார்த்தனையும் எங்கள் ஆவலும் எதிர்பார்ப்பும் அதுதான் என்று அது பாரதி கண்ட கனவு காணவில்லை, அது கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த ஒரு வசனம் எப்பொழுதுமே என்னது பின்னால் வந்து கொண்டே இருக்கும். கனவு மெய்ப்பட வேண்டும், நிச்சயமாக மெய்ப்படும் என்ற நம்பிக்கையோடு எங்களது நிகழ்வை தொடர்பும் மற்ற நேயர்களுக்கு வேண்டும்.
0: உங்களுடைய நிகழ்வு, இந்த நிகழ்வு இது வந்து ஒரு சாம்பிள் தான். இன்றைக்கு நீங்க கொடுக்கலாம், முன்பெல்லாம் நீங்க ஒரு மனத்தியானம் அப்படியே எடுத்து வருவீங்க, நாங்கள் அப்படியே அதை அசையாமல் இருந்து கேட்ட காலம் இருந்தது. விமர்சன கீதம், மற்றது கவிதை நிகழ்வு எல்லாம். இந்த சாந்தி தங்கராஜா இப்பொழுது இந்த நிகழ்வை நீங்க எடுத்து வருகிறீர்கள். இது ஒரு சின்ன பகுதி தான் அவருடைய பகுதி. வருங்காலத்தில் அது முழுமையாக பெற்று முழு பகுதியாக வர வேண்டும் என்று எனது கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களுடைய
1: ஒளிவாங்கிக்கு முன்னால் அந்த மைக்கின் முன்னால் இருந்து அந்த மைக்கை கையில் எடுத்து செய்யும் பொழுதுதான் அதற்குரிய 100% நிச்சயமாக கொடுக்க முடியும். அந்த உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஒரு பிரவாகமாய் வரும். இப்பொழுது என்ன முடிந்த அளவு நான் செய்கிறேன். இப்பொழுது அந்த நிலைக்கு இல்லை. இப்பொழுது இந்த இருப்பினும் எதிர்காலத்தில் அப்படி உங்களுக்கு முழுமையாக 100% நான் தருவேன் என்று
0: தர வேண்டும். தர வேண்டும் நீங்கள் உங்களுடைய பங்கு. என்னை நீங்கள் ஊக்கப்படுத்தி நீங்கள் என்னை செய்தவிட்டு இரவு பகனாக நித்திரை முடித்து நான் நடக்கும்போது ஏதோ ஒரு காத்துல போற மாதிரி போறேன். இப்ப கொஞ்ச நாளா நீங்கள் எல்லாரும் பீம்ல இருந்தா தான் சற்று முன்பு போல நானும் கொஞ்சம் ஓய்வெடுத்து அமைச்சிருக்கலாம். அதனால தயவு செய்து நீங்கள் அதெல்லாம் அடுத்து வர வேண்டும். சரி, உங்களுடைய அருமையான அந்த நிகழ்வுக்கு செல்லலாம். விமர்சன கீதம்
1: என்று நாயகன் படத்தில் இருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய நீரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் என்ற பாடல் அது.

நீ ஒரு காதல் சங்கீதம், இது சங்கீதமா இல்லை தெய்வீகமா, இது ஒரு நதி பிரவாகமா, இந்த இனிய இசை உள்ளத்தை அப்படியே ஆக்கிரமித்து விட்டது என்று கூறும் அளவிற்கு அந்த பாடலின் வரிகளை கவிஞர் வந்து அர்த்தமுள்ளதாக, இனிமையானதாக, உறவுக்கு உறுதுணையானதாக, தாள லயங்களோடு சேர்ந்து இதில் விளையாடி இருக்கின்றார் என்று கூறும் அளவிற்கு இது வந்து இடைக்கால பாடல்களை விட்டு அதற்கு பின்பு வந்த பாடல்களில் இதயத்தை தொட்ட ஒரு இனிய பாடல். எப்பொழுதுமே எந்த நேரத்தில் கேட்டாலும் மனதிற்கு வந்து ஒரு அம்மியத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு இனிமையான பாடல். அதுவும் இசையமைத்திருப்பவர் யாரென்றால் இசை ஞானி இளையராஜா. அவர் பாடலையே ஒரு திருப்பி போட்ட ஒரு மாமனிதர் என்று சொல்லும் அளவிற்கு இசைஞானியின் அந்த காலத்திற்கு பின்பு அந்த அந்த பாடல்களின் அந்த பரிணாமத்தில் வந்த பாவித்த அந்த இசை கருவிகள், வித்தியாசமான இசை கருவிகளோடு தென்மாண்டு பாடலாக இருந்தால் என்ன, கிராமத்து பாடலாக இருந்தால் என்ன, கும்மி பாடலாக இருந்தால் என்ன, காதலை சொல்வதாக இருந்தால் என்ன, இளையர்களை கூறுவதாக இருந்தால் என்ன என்று அத்தனைக்கும் ஒரு அவருக்கு மிக அவரன்றே கூறும் அளவிற்கு ஒரு தனித்துவமான ஒரு கலைஞன். நேற்றும் இன்றும் என்றும் ஒரு சாகாபரம் பெற்றவராகவே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா உள்ளங்களிலும் ஆசை. இளையராஜா என்றால் அப்படியே அங்கே வெட்டை கட்டி பரப்பது போன்ற ஒரு உணர்வு, அப்படி ஒரு சுகானுபவத்தை, ஒரு ஆனந்த லயத்தை மனதுக்குள் ஏற்படுத்தும் அந்த அருவியை போன்ற அந்த இசை, அந்த திங்களை போன்ற அந்த இசை, ஒரு புல்லாங்குழலினை வாசிப்பதை போன்ற ஒரு இசை, இலைகளின் மேலே அந்த பனித்துளிகள் விழுந்து அந்த பனித்துளிகள் சிறிது சிறிதாக விளக்கு விழும் அந்த மின்மையான அந்த இசை, இப்படி அவன் இசை என்பதும் பிரம்மாண்டம், ஆதியும் நானே அந்ததும் நானே என்று கூறுவது போல் இசையின் பிரம்மாண்டம் நிமிர்ந்து நின்று பார்த்து பிரமித்து போகும் அளவிற்கு அவரது இசை வந்து எங்களை எல்லாம் மாட்கொண்டு விட்டது. அந்த இசையினால் எங்களை கட்டி போட்டு வைக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். பாடலை கூற வந்த நான் இப்பொழுது இளையராஜா அவர்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்றால், இந்த பாடல் வழிகளை விட்டு விட்டு அந்த இசை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். அப்படி ஒரு இனிமையான ஒரு இசையை இந்த பாடலுக்குள் அப்படியே ஒரு கடல் அலை மென்மையாக தவழ்ந்து வருவதை போல யாத்திருக்கின்றார். படிப்படியாக மெது மெதுவாக அலை வந்து மென்மையாக அந்த கரையை தொட்டு அந்த திரும்பி செல்லும் அந்த அழகை இந்த பாடலில் அவரது இசை ஒரு சகாப்தம் படைத்திருக்கின்றது என்று கூறும் அளவிற்கு இனிமையாக அந்த இசையின் அழகை இங்கே நிலவச் செய்திருக்கின்றார். ஆம், நீ வந்த ஒரு காதல் சங்கீதம், உனது வாய் மொழி சொன்னால் தெய்வீகம், அதை அடுத்து காதலின் வரிகள் வந்து மிகவும் அற்புதமான வரிகள். அது கவிஞர்களுக்கே உரித்தான மனோபாவம். ஒரு பாடலை வந்து அவர்கள் யாக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலிருந்து அடுத்த வார்த்தை வந்து என்ன வருகின்றது என்று தெரியாது, ஆனால் அந்த வந்து விழும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து அற்புதம், அபாரம், அப்படியான வார்த்தைகள். அந்த சங்கீதமான அந்த காதல், அந்த வாய்மொழிகளால் அவனை கேட்கும் பொழுது அந்த சங்கீதம், அந்த தெய்வீகம், அந்த காதலை வந்து அடுத்த கட்டத்திற்கு கவிஞர் கொண்டு சென்று விட்டார். அதை தெய்வீகம் என்று கூறும் அளவிற்கு அந்த காதலுக்கு அங்கே வந்து மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அதன் அடுத்த வரிகளாக, ஆம், அந்த வானம் பாடி பறவைகள் ரெண்டு, இந்த கவலையும் மற்ற அந்த பறவைகள் குருகுலம் எங்கோ போகின்றது, இருவரும் ஒன்றிணைந்து செல்லும் அந்த அற்புதமான ஊர்வலத்தில் அங்கே கேட்கின்றது ஒரு கீதம். அது என்ன கீதம்? ஒரு சங்கீதமா இல்லை, காதல் காதல் என்ற ஒரு கீதம். அந்த வானம் பாடிகள் இரண்டும் பறந்து போகும் பொழுது அவர்களது அந்த பயணத்திற்கு ஈடு கொடுக்கின்றது இந்த காதல் காதல் என்ற ஒரு கீதம். அந்த காதலின் உச்சத்திற்கே சென்ற அந்த பறவைகள், பறவைகளை அநேகமாக உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், கிளிகள் என்று கூறுவோம். காதலிக்கு இவர்கள் எந்த நேரத்திலும் ஒருவரோடு ஒருவர் காதல் வயப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். காதல் அன்பு பாசம் என்பவற்றிற்கு
மனிதர்களை விட சில நேரம் மிருகங்களையும் பறவைகளையும் கூட மேம்படுத்தி பார்க்கும் இடம் கூறும் இடம் என்பது பாடல்களில் கவிதைகளில் எல்லாம் வந்து ஒரு காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடயம். அந்த அற்புதத்தை இங்கே பார்க்கின்றோம். பறந்து செல்லும் அந்த பறவைகளின் அந்த ஊர்வலத்தில் அங்கே கீதம் கேட்கின்றது. எப்படி என்றால், காதல் காதல் என்றொரு கீதம் கேட்கின்றது, அது அங்கே பாடுகின்றது. அந்த ஓசையோடு அவர்கள் பறந்து செல்லும் அந்த அழகு. இது பாடல் மாத்திரம் அல்ல, இந்த பாடலுக்குள் ஒரு கதை இருக்கின்றது இல்லையா? அந்த இரண்டு பறவைகளோடு அந்த கீதமும் சேர்ந்து பயணிக்கும் அந்த இடம், ஒரு அருமையான அழகான ஒரு காதல் கதை வந்து இங்கே வலைகளாக பிட்டப்பட்டது போல் இருக்கின்றது. அதை அடுத்து, இசை மலை எங்கும் தெளிகின்றது, எங்களின் ஜீவன் நனைகின்றது. இசை மலை காதல் என்ற அந்த கீதம் இசை மலையாக அங்கு பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களின் ஜீவன் நனைகிறது. ஆத்மார்த்தமான அந்த இசை எங்கள் உள்ளத்தின் உள்ளே ஊடுருவி சென்று விட்டது. அந்த காதல் என்ற கீதமும் இந்த இசையும் சேர்ந்து உடல் நனையவில்லை, உள்ளம் நனையவில்லை, அங்கே ஜீவன் நனைகின்றது என்று கவிஞர் கூறியிருக்கின்றார். என் ஆன்மா நனைகின்றது, என் ஜீவன் நனைகின்றது. காதலின் உச்ச கட்டத்துக்கே அவர் சென்று விட்டார். எல்லாவற்றையும் கடந்து அங்கே ஜீவனுக்கு சென்று விட்டார். வாழும் பொழுது இந்த காதல் அழகு, காதல் பெருமை, வாழ்விற்கு பின்னும் அந்த ஜீவன், அந்த ஜீவன் அங்கே நனைகின்றது. எப்பொழுதும் ஜீவனோடு சேர்ந்து இந்த இடமும் இந்த காதலும் சரியாக பயணிக்கின்றது, அழகாக பயணிக்கின்றது என்பதை அங்கே ஆத்மார்த்தமாக கவிஞர் அங்கே கூறுகின்றார். கடல் அணை, அணை வந்து யாவும் இசை மகள் நீட்டும் அழகிய வீணை சுகஸ்தானம். அழகான வீணையை நீட்டும் பொழுது ஏற்படும் சுகம், அந்த இசையில் நாம் மயங்கி அதனை வைத்து விடுகின்றோம். அது போல இந்த கடலின் அணை கூட இங்கே அந்த இசையாக அதை கூட அங்கே ஒப்பிட்டு நோக்குகின்றார். நல்ல ஓமான ஓமியங்களை அழகாக இந்த பாடலில் ஒவ்வொரு இடத்திலும் கவிஞர் வந்து வானவெளியின் வர்ண ஜாலத்தை சொற்களை தமிழ் மொழியின் அழகில் அப்படியே கோலங்களாக அவர் அங்கே போட்ட அழகு வந்து பிரமிக்கத்தக்கது, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டியதாக இருக்கின்றது. இந்த அழகிய வீணையின் சுகஸ்தானத்தை நாம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். அந்த இரண்டு பறவைகளின் காதல் என்ற கீதத்தோடு செல்லும் அந்த ஊர்வலத்தில் இசை மகள் கூட இனிமையான அந்த வீணையின் இசையோடு கூடிய அது கற்பனையில் அவர்கள் அதனை ரசிக்கின்றார்கள். காதலுக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவம் அங்கே தெரிகின்றது. இங்கே வீணையின் இசை அதற்கு சூழ் சேர்க்கின்றது என்று கூறும் அளவிற்கு அந்த வானம் பாடி பறவைகளின் அந்த பயணத்தோடு இந்த இசையும் சேர்ந்து பயணிக்கின்றது. அடுத்த வரிகளாக, பூவை சூட்டும் கூந்தலில் என்ற ஆவியை நீயே சூட்டுகின்றாய், பூவை சூடுகின்றால் கூந்தலில், பூவை என்று பெண்களின் ஒரு பருவத்தை வந்து பூவை என்று ஒப்பிட்டு கூறுவார்கள், பெண்களுக்கும் பூவை என்று கூறுவார்கள். கூந்தலில் வந்து பூக்களை மாத்திரம்தானே சூட வேண்டும், ஆனால் நீ எனது ஆவியை தெளிந்தெடுத்து உன் கூக்களை மெருகூட்டுகின்றாயே, நான் உன் கூந்தலில் நான் ஆவியாக ஜீவனாக அமர்ந்திருக்கின்றேன் என்று கவிஞர் அங்கே கூறாமல் கூறுகின்றார். ஏனென்றால் அந்த காதலின் ஆழத்திற்கே அவர் உச்சத்திற்கே அவர் சென்று அந்த இடமாகத்தான் என்னால் அந்த வரிகளை வந்து பார்க்க முடிகின்றது. அதில் வந்து இதில் வந்து ஒரு சிலேடையும் இதுக்குள் ஒழுங்கு கொண்டிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். பூவை சூட்டும் கூந்தலில் என்று எடுக்கலாம், பூவை என்று அந்த பெண்ணையும் சேர்த்து எடுக்கலாம். அதனால் அதை சேவை முறையில் அங்கே கவிஞர் அந்த வரிகளை யாத்திருக்கின்றார். அழகாக இருக்கிறது. பூவை சூட்டும் கூந்தலில் ஏன் நீ என் ஆவியை நீ ஏன் சூட்டுகின்றாய், என்னுடைய ஆவியை உன் கூந்தலில் சூட்டி நீ அழகு பார்க்கின்றாயா தேவதையே என்று கேட்பதை போல் எனக்கு தூண்டுகின்றது. அற்புதம், அபாரம், அபாரமான வரிகள், நல்ல சிறந்த வர்ணனைகள். கவிஞர் வந்து கற்பனையில் தான் கண்ட அந்த காட்சியை வந்து அழகான வர்ணனைக்கு உட்படுத்தி இதனை யாத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அதுக்கு தேனை ஊற்றும் நிலவினை கூட தீமை எண்ணி ஊட்டுகின்றாய், அந்த நிலா பால் நிலவை பார்க்கும் பொழுதே அந்த நிலவை பார்த்து கொண்டிருப்பாராம்,
அந்த நிலா நிலவு கூறுமாம், உன் காதலியின் முகத்தை இந்த நிலவில் காண்கின்றேன் என கவிஞர்கள் அடிக்கடி கூறுகின்றார்கள். ஆனால் அங்கே காதலி தெரிவதில்லை, நிலவுதான் எங்களுக்கு தெரியும். இருப்பினும் அவளின் முகத்தை நான் அங்கே காண்கின்றேன். ஏனென்றால் அந்த காதலும் அந்த முகமும் அந்த உள்ளத்தில் வந்து அப்படி ஆள பதிந்து விட்டது. அதில் அந்த நிலவு எங்கே இருந்தாலும் நிலவோடு அவர்கள் வந்து உரையாடுவார்கள். அவர் காதலன் ஒரு இடத்திலும் காதலி ஒரு இடத்திலும் இருக்கும் பொழுதும் அதுவாக நினைந்து அங்கே உரையாடுவார்கள். அந்த உரையாடலில் அந்த நிலவே அங்கே நிலவுதான் அங்கே தூதாக செல்ல மீண்டும் அங்கும் இவர் அதை பார்த்து தன் காதலியின் வதனமாக நினைத்து உரையாடி கொண்டிருப்பார். அங்கு தன் காதலனோடு உரையாடுவது போல இரவுக்கு தூது வரும் நிலவு காதலுக்கும் தூது செல்கின்றது. ஆம், அந்த நிலவை நீ ஏன் தீமை ஏன் ஊட்டுகின்ற நிலவு தீப்பிடிக்குமா? கவிஞர் அங்கே தீப்பிடிக்க வைத்து விட்டார். அது எந்த தீ என்றால் அது காதல் தீ. அது நெருப்பு அல்ல பற்றி கொண்டு எறிவதற்கு அது எரிகின்றது. ஆம், காதல் என்னும் பாசத்தால் பிணைக்கப்பட்ட அந்த உள்ளங்களின் காதல் தீ தேனை ஊற்றும் என தேனினை ஊற்றி அப்படி அமிர்தமாக இருக்கின்றது. இனிப்பான தேனினை ஊற்றும் அந்த நிலவினை கூட தீயினை ஏன் நீ ஊட்டுகின்றா என்றால் அந்த காதல் தீ அங்கே கொழுந்து விட்டு எறிகின்றது. ஒரு புறம் அது வந்து தித்திப்பாக இருக்கின்றது, இனிப்பாக இருக்கின்றது, சுவையாக இருக்கின்றது. இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது அங்கே அது ஒரு தகிப்பாக இருக்கின்றது. அதாவது இதில் வந்து விரகத்தையும் வெளிப்படுத்துகின்றார் என்று தான் கூற வேண்டும். ஒரு ஒரு புறம் காதலின் அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார், அடுத்த புறம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த விரக தாபம் மேலிட்டு காணப்படுகின்றது. தீயிக்கும் தேனுக்கும் இரண்டையும் ஒரு இடத்தில் பொருத்தி பார்த்து தேனை ஊற்றும் நிலவினை கூட தீயினை நீ ஏன் ஊட்டுகின்றாய்? கடற்கரை காற்றே வழியை விடு தேவதை வந்தால் என்னோடு. ஆம், கடற்கரையில் வீசும் அந்த குளிர்மையான காற்று அதனை வந்து அனுபவிக்காதவர் எவருமே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷமாக அந்த மெல்லிய செந்தலை போன்ற அந்த காற்று படும் பொழுது உள்ளத்திற்கு மிகவும் வந்து உற்சாகமாக இருக்கும். அப்படியான அந்த கடற்கரை காற்று நீ வழியை விட்டு விலகினில் என் தேவதை இங்கே வருகின்றால் என்னை காண வருகின்றால் அதனால் நீ அந்த பாதையை சற்று விட்டு விலகி நின்று அந்த வழியினை எனக்காக செய்துவிடு என்று அங்கே காற்றை கடற்கரையில் வீசும் அந்த தென்றல் காற்றை கவிஞர் கேட்கும் அந்த இடம் அத தன் காதலிக்காக இதனை விட்டு செல்லென்று பல பூதங்களில் ஒன்றான காற்றை கூட அங்கே நீ சற்று வழியை விடு என்று கேட்கும் அளவிற்கு இந்த காதலின் மகத்துவம் தான் அங்கே பரிணமிக்கின்றது என்று சொல்லலாம். நாம் தேவதை வந்தால் அதை வழியை விட்டால் தான் என்னுடைய தேவதை என்னோடு இணைந்து கொள்வாளாம் என்று கூறுகின்றார். மணல் வழியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. மணல் வழிகளின் என்றோ ஒரு நாள் இருவரும் சேர்ந்து நடந்து சென்ற அந்த நினைவுகள் அவர்களுக்கு தங்கள் ஆயுள் முழுவதும் தங்களோடு சேர்ந்து அதுவும் ஒன்றாக பயணிக்கின்றது. எங்க யாரெல்லாம் பயணிக்கின்றார்கள்? இரண்டு வானம் பாடி பறவைகள், கடற்கரை, கடல் அலை, தென்றல் காற்று என்ற எல்லாவற்றையும் துணைக்கு அழைத்து உவமான உவமேயங்களை சிறப்பாக கொடுத்து யாத்திருக்கும் இந்த பாடல் இனியது இனியது இனியது. மணல் வழிகளில் அந்த பாதம் நடந்ததை காற்றே நீ எப்பொழுதுமே வந்து மறைக்காதே, அதை நீ மறக்காதே. ஆம், இந்த பயணம் இனிமையாக தொடரட்டும். ஆம், இந்த காதலின் பயணம் இனிமையாக தொடரட்டும். கண்களில் தொடங்கி இதயத்தில் நுழைந்து, கண்களில் தொடங்கி இதயத்தில் நுழைந்து, சதயத்தில் உறைந்து, சதயத்தில் உறைந்து, நாடி நரம்புகளில் நர்த்தனமிட்டு, நாடி நரம்புகளில் நர்த்தனமிட்டு, உள்ளங்களை ஊஞ்சலாட வைக்கும் இனிய காதல், உள்ளங்களை ஊஞ்சலாட வைக்கும் இனிய காதல் தொடரட்டும். நீ ஒரு காதல் சங்கீதம், சங்கீதமாக தொடரட்டும் இது. உன் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், அந்த சங்கீதமும் தெய்வீகமும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைகளில் தொடரட்டும். இனிமையான இருவரின் குரல், இருகுரல் இசை மனோ சித்ரா இணைந்து இசையின் சிகரம் இளையராஜாவின் இசையமைப்பின் நாயகன் கடத்தில் வந்த இந்த நீ ஒரு காதல் சங்கீதம் இதனை நாங்கள் இப்பொழுது கேட்போம். மாமீரா,

0: நன்றியாக சாந்தி தங்கராஜா, நீங்கள் எடுத்து வந்த அந்த விமர்சனம் இருக்கிறீங்களா? நானும் மயங்கினா என்னங்க உண்மையிலேயே உங்களுடைய அந்த விமர்சனம் அன்று கேட்டது போல இன்று மீண்டும் அது என்னுள்ளே பாய்ந்தது. அசையாமல் அப்படியே இருந்தேன் என்னால் கேட்டுக்கொண்டு. இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வந்தது சாந்தி தங்கராஜா, அன்றையெல்லாம் நீங்கள விமர்சன கீதம் எடுத்தோடனே அடுத்த உறவாக எங்களுடைய அம்மா இப்படி ஒவ்வொருத்தராக எடுத்து வருவார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டு லைத்த காலம் அது மீட்டிக்கொண்டே வந்தது, சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு பாடலுக்கு நல்ல ஒரு விமர்சனம் நீங்கள் எடுத்து வந்தீர்கள். அந்த காதலை பற்றி, காதல் இல்லாமல் உலகம் இல்லை, இருந்தாலும் அந்த பாடலை நீங்கள் அதை எடுத்து வந்த பின்பு நான் அந்த பாடலை அந்த படமாக பார்க்கிறேன் அந்த வீடியோவில், அது எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறது. அதை உன்னிப்பாக நீங்கள் பாடலை கேட்டு எழுதியிருக்கிறீர்களோ, ஆனால் அதை பார்க்கும்போது நீங்கள் சொன்னதை எல்லாம் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கை.
1: ஆனால் நான் சில நேரம் வந்து இந்த படத்தை பற்றி யோசிப்பதில்லை. இந்த பாடல் வரிகள், பாடல் வரிகள் என்ன கூறுகின்றது, கவிஞர் தன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார், என்ன எதை கூற விளைகின்றார், அவர் என்ன உணர்வை கொடுக்க விளைகின்றார், அவரது கருத்து என்னவாக இருக்கின்றது. மற்றது இசை, மற்றது இசை, இசை வந்து இசை அப்படியே இசையால் வசமாக இதயம் எது என்று கூறுவதைப் போல இசை வந்து எல்லாவற்றையும் வசப்படுத்திவிடும். இந்த பாடல் வரிகள் அதுல உள்ள அழகுணர்வும், அதுல அதுல உள்ள கற்பனை வரிகளும், சிலேரை ரோமான ஓமயங்கள், அடுக்குமொழிகள் என்று தமிழ் மொழியில் எத்தனை அழகு இருக்கின்றதோ அத்தனை சிறப்பையும் வந்து அந்த பாடல்களிலே அந்த கவிஞர்கள் வந்து கொட்டி குவித்திருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு அந்த பாடல் வரிகளை ஆத்திருக்கின்றார்கள். அடுத்து அந்த பாடும் இருவரின் இரு குரல் இசை, அந்த குரல் இசை கூட அந்த பாடலுக்கு வந்து எவ்வளவு தூரம் நீர் கொடுக்கின்றது, அதனை ஒரு ஒரு ஜீவனாக அந்த பாடலை வந்து வாழ வைக்கின்றது இல்லையா. அவர்கள் கொடுக்கும் அந்த உயிர் அந்த பாடலுக்கு அப்படி அதன் உள்ளே சென்று பாடியிருப்பார்கள். இப்பொழுது சாதாரணமான ஒரு பாடலை கேட்பதற்கும் இப்பொழுது நான் ஒரு விமர்சனத்தை இப்பொழுது கூறினேன். விமர்சனம் அதாவது இது விமர்சனம் என்று கூற முடியாது. என் இதயம் அடைந்த சந்தோஷம் இது, என் இதயம் அடைந்த பூரிப்பு இது, என் இதயம் அடைந்த புலகாங்கிதம் இது, என் இதயம் அடைந்த இன்பம் இது என்று கூறுவது. அதுதான் வந்து அந்த வரிகளே அங்கே வருகின்றது இல்லையா. தேனை ஊற்றும் நிலவினை கூட தீ இதைவிட என்ன கூறுவது, தீயினை நீங்கள் ஊட்டுகிறாய், அற்புதமான வரிகள். அந்த உணர்வைத்தான் நான் இப்பொழுதே வந்து கூற விளைகின்றேன். அதற்கு பின்பு நானே சில நேரம் கேட்ட பிறகு கூட என்ன கூற போகின்றேன் என்று கூட சில நேரம் எனக்கு தெரியாது. இந்த பாடலை கையில் எடுத்தவுடன் எனக்கு அது ஒரு இந்த பாடல் என்ன எப்படி என் இதயத்துக்குள் வந்தது என்று நினைப்பேன். நான் நினைத்து விட்டு தான் இந்த விமர்சனத்தை நான் எனக்கு என்ன இப்பொழுது தோணுகிறது அதைத்தான் நான் கூறினேன். ஆனால் பின்பு அதற்கு பின்பு பாடலை மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு இப்பொழுது இந்த பாடலில் இப்படியும் விடயங்கள் இருக்கின்றதா என்று அவர்களும் புதிய ஒரு கோணத்திலும் அதனை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது எனக்கென்று அமைந்திருக்கின்றது. நன்றி மீரா.
0: இல்லை, என்னவென்றால் நாங்கள் பாடல்களை ரசிக்கிறோம். பாட்டை ஒரு பாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டு வேலை செய்வோம், ரசிப்போம், இசையை ரசிப்போம். ஆனா அந்த அதனோட வரிகளின் அர்த்தங்களை வந்து நாங்கள் கண்ணை மூடி அந்த வரிகளை உள்வாங்கி இது இது சொல்லுகிறது, இது இது சொல்லுகிறது என்னும் போது எங்களோடு ஒன்றி போகிறது. வாழ்க்கையில் வருகிற யதார்த்த வாழ்வின் முக்கியத்துவத்தை தான் இந்த கவிஞர்கள் அதை எழுதுகிறார்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டுத்தானா எழுதுகிறார்கள் அல்லது
1: இல்லை அப்படி என்று இல்லை. அதான் எனக்கு நன்றான நினைவு வருகின்றது. ஒரு அம்மையார் கூறியிருந்தார், அவர் நன்றாக வயது போனவர், கனேடிய மண்ணில் இருக்கின்றால் மிகவும் பிரபலமானவர், நன்றாக கவிதை எழுதக்கூடியவர். அவருக்கு இப்பொழுது வயது முதிர்ந்து விட்டது. அப்பொழுது நான் இதனை கட்டாயமாக கூற வேண்டும், ஏனென்றால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் வந்து கவிதையில் ஒரு கடல் என்றுதான் அவரை எப்பொழுதுமே நான் சொல்லுவேன். நான் அப்படி அவரது கவிதைகள் அவர் கூறும் விதம் அப்படி உள்ளத்தில் வந்து அவர் ஒரு பொறுப்பாக இருக்கும். அப்பொழுது யாரோ அறிவித்தாளர் கேட்கின்றார் அவரை, நான் இதை கட்டாயமாக கூற வேண்டும், ஒரு காதலை பற்றி அவர் அந்த ஒரு கவிதை வந்து காதலி நாளத்துக்கே அவர் சென்று வந்தது மாதிரி ஒரு அப்படியே ஒரு கவிதையை அவர் வாசிக்கின்றார். அப்பொழுது அங்கே கேட்கின்றார்கள் என்னவென்றால், என்னவென்று நீங்கள் இப்போ அதாவது நீங்கள் இப்பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்பது மாதிரியான ஒரு கேள்வி. அது மிகவும் தப்பான விடயம், உடனடியாக நிறுத்திவிட்டு கூறினால் அது எனது கற்பனை என்று.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: இந்த வயதில் வந்து எல்லாத்தையும் கலந்துதான் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பராயத்திலும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வந்து எங்களுக்கு படிப்படியாக அமைந்து விடுவது உண்டு. பெற்றோர்களின் மடியில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வயது வந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுது ஒரு மாதிரி, அதன் பின் எனது வயது இள வயது தோழிகளோடு பழகும் பொழுது ஒரு மாதிரி, திருமணம் அதன் பின்பு வாழ்க்கை அப்படி என்று படிப்படியாக மாறிவிடும். ஆனால் வந்து ஒரு கதாசிரியனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ வந்து அவனுக்கு உயிர் வந்து இந்த தமிழ் மொழிதான், அவனது ஜீவன் இந்த மொழிதான், இந்த மொழியின் சிறப்பு சொன்னான். அது அப்படியே அவர் கூறினார், இந்த வயதில் அப்படியெல்லாம் என்னால் காதலிக்க முடியாது. நான் இதை கூறுவதில் நான் உண்மை நிறைய இருக்கின்றார்கள், நிறைய ஆர்வம் இருக்கின்றது, நான் தப்பாக நினைத்து விடுவார்களோ இந்த பயமும் சிலருக்கு இருக்கின்றது. அந்த அம்மா கூறினார், இது நான் இதனை வந்து எனது கற்பனையில் பார்க்கின்றேன் ஐயா என்று கூறினார்.
0: நீங்க சொல்வது எங்களுடைய தேவராணி அம்மாவே?
1: ஆமா ஆமா. அப்பொழுது நான் நின்றிருந்தேன், அதாவது எனது உணர்வுகளால் நான் நின்றிருந்தேன் அந்த இடத்தில். அந்த இடத்தில் சரியானவை கூறியிருக்கின்றார் அவர்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: வாயில் படுத்து நோயை விழுந்தால் காதல் காண கொண்டு வருகிறேன், அது தரிசனம் படத்தில் இடம்பெற்ற படம் பாடலாது. அப்படி அந்த வயதிலும் கூட எழுத முடியும், தனிய காதலையும் எழுத முடியும், யதார்த்தத்தையும் கூற முடியும், தத்துவத்தையும் கூற முடியும், வாழ்வின் அந்திமத்தையும் கூற முடியும்.
0: ஆனால் அவரையாவே முடியும். ஆனால் அவர் இப்பொழுதும் கவிதைகளை எழுதுகிறார். முகநூல் பக்கத்தில் அனுப்பக்கூடியவர்களுக்கு அனுப்புகிறார். நாங்களும் லைட் இருக்கிறோம், அதிலே ஏதோ நாங்களும் அதிலே ஊழி விட்டது போல. ஆனா எப்படி அவர் எழுதுகிறார் என்று, அவர் ஏதோ ஒன்றை ஒரு பூவை பார்த்து எழுதுகிறார். அந்த படத்தை போட்டுட்டு
1: அதற்குள் நாம் ஆழ்ந்து இருக்கும்போது என்ன, இப்பொழுது நான் வந்து நண்பர் என் தாயும் எனது பாட்டியாரின் மடியும் நான் சிறு குழந்தையாக எனக்கு நினைவு தெரிந்த நாள், 2 வயது, 3 வயது, 4 வயது, அந்த உணர்வுகளை என்னால் எடுத்து வர முடியும், என்னால் முடிகின்றது, என்னால் முடிகின்றது, முடியும். அது அப்படி நிறைய இருக்கின்றவர்கள். அது வந்து அது நாங்கள் வந்து ஒன்று அனுபவித்தது, ஒன்று வந்து எங்களது கற்பனை. இப்ப நான் ஒரு விடயத்தை செய்ய போகின்றேன் என்றால் நான் செய்ய போகின்றதிலே அந்த விடயம் நானாக இருக்க
0: வேண்டும்.
1: அந்த விடயம் நானாக இருந்தால்தான் அவர் கோயில் கொடுக்க முடியும் என்பது தாழ்மையான கருத்து.
0: கவிஞன்
1: அதற்கு வெளியில் என்று பார்க்க கூடாது, நான் அதற்குள் இருக்க வேண்டும், அதுவாக நான் இருக்க வேண்டும்.
0: கவிஞர்கள் கவிதையை எழுதும் போது, ஒரு பாடலை வடிக்கும் போது, தாங்கள் அந்த பாத்திரமாக மாறி தான் அவர்கள் அதை எழுதுகிறார்கள். அந்த பாத்திரத்தில் தான் இருப்பது போல அதை தன்னுடைய
1: அடிக்கடி நான் ஒரு நிகழ்ச்சி எடுத்து வருவேன், வாலிப கவிஞர் வாலி என்று. வாலி ஐயா தனது அந்திம காலத்தில் கூடிய கூட எழுதியிருந்தார், கன்னிய கன்னிய காதல் ரசம் சுத்தும் கவிதைகளை பாடல்களாக அவர் யாத்திருந்தார் இல்லையா. அப்பொழுது அங்கே அவர் நிற்கின்றார் இல்லையா, அவரது பாடல்கள் இன்னும் எங்கள் இதயத்தில் இருக்கின்றது. எத்தனை பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஒவ்வொன்றும் வந்து அருமை அற்புதம், ஒவ்வொன்றிலும் அப்படி வேறொரு போல் எழுதியிருக்கின்றார்கள். அவர் எழுதும் ஒவ்வொரு சொற்களும் ஒரு வரிக்கு வேறு அவர்கள் கொடுத்திருக்கும் அந்த இப்படி இருந்தார்கள், இப்படி இந்த தாமரை கண்ணங்கள், இத்தனை பாடல் அவரது பாடல் வரும் அந்த பாடலை அமிழ்த்துவது நன்றிகள் மீறாமலே.
0: நன்றி இல்லை, அது சரி. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், உங்கள் விருப்பமாக ஒரு பாடல்?
1: ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இன்னொரு முறை முடியுமானால் நீளம் இருந்தால் இதே பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் முடியுமானால். அடுத்ததாக நண்பர் கேட்டிருந்தார், ஆகாயம் ஏன் இங்கே அழுகின்றது என்று. இப்பொழுது அவருக்கு வானொலிக்கு வர முடியாது, காலையில் வேலையிட்டு நிச்சயமாகிவிட்டார். முடியுமானால் அதனையும் எடுத்து வாருங்கள்.
0: ஆகாயம் ஏன் அழுகிறது என்று,
1: ஆகாயம் ஏன் என்று அழுகின்றது
0: என்ற பாடல். அந்த படம் அவருக்கு தெரியாது அப்படித்தானே?
1: படம் தெரியாது, படம் கூகுளில் அடித்தால் வந்துவிடும்.
0: எடுத்து
1: வருகிறேன். சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நான் விடை தருகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 11:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. முந்தைய தமிழ் வானொலியில் நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்கள், கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் விரும்பிய பாடல், நீங்கள் முழுமையான ஒரு பாடலையும் நீங்கள் எடுத்து வரலாம். எங்கே அன்பு உறவுகளை அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5141592379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம், விருப்ப பாடலையும் கேட்கலாம். ஒரு பாடலை எடுத்து வரலாம் கட்டளையில், அந்த பாடலை தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பாடல்கள் எல்லாமே முத்தான பாடல்கள் தான். அதில் இனி சில பாடல்கள் எங்களை எங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கும். அந்த பாடல்களை எடுத்து வரத்தான் நாங்களும் விரும்புவோம். அது சரியான ஒரு பிழை என்று தான் நினைக்கிறோம். எல்லா பாடலையும் எடுத்து வர வேண்டும் அல்லவா? இனிமையான பாடல்களை எப்படி எல்லாம் சரி

நேரம் சரியாக 11:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்கள் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் விரும்பிய பாடலை வந்து கேட்கலாம். நீங்கள் முழுமையான பாடலையும் எடுத்து வரலாம். ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. இந்த பாடலை எத்தனை தடவை நீங்கள் பாருங்க, எத்தனை வருடங்களாக எல்லோரும் எனக்கு இந்த பாடல் தாங்கோ, இந்த பாடல் தாங்கோன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் எப்பயாவது சலித்திருக்கிறதா? இல்லை. இன்னும் இன்னும் மெருகூறி மெருகூறி அது மெருகூறி உங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்பட்டுப்பட்டு ஒவ்வொரு இசையோடு ஒவ்வொரு அர்த்தங்களோடு ஒவ்வொரு பாடல்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பாடல்கள், ஒரு சில குரல்

ஒரு சில அர்த்தங்கள் எங்களை சூழ்ந்து, அந்த பாடல்கள் நாங்கள் ஆயிரக்கணக்கு தடவைகளாக கேட்டாலும் அழுக்காகாமல் இருக்கும். ஏதோ ஒரு வயதில் இருந்து கேட்க தொடங்கிய இந்த பாடலையும் கேட்கலாம். எனக்கு உண்மையிலேயே எனக்கு மிக பிடிக்கும். இது எல்லோருக்கும் பிடிக்கும். யாரை கேட்டாலும் எனக்கு பிடிக்குமே என்று சொல்வார்கள். கேட்போம் அந்த காந்த குரலில் வரும் அந்த பாடலை. காந்த குரல்னு

0: சரியாக 11:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, காற்றணியில் வந்திருக்கும் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்கே வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: ஹலோ, வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். நீங்கள் இரவு வேளையில் கேட்ட பாடலை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம், கேட்டீங்களா? தூங்கிக்கொண்டிருக்கும் போதும் ரதீஷ் இந்த பாடலை கேட்பாரா? அவர் அத ஒரு நகைச்சுவையாத்தான் கேட்டிருந்தார். உடனே எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் சொன்னேன், ஏன் அவன் இப்ப அவர் நல்ல தூக்கத்துல இருப்பார், நீங்க பாடலை எடுத்து வாடுறீங்க, அப்ப அவர் கேட்பாரா இல்லையாண்டு ஒரு சந்தேகத்துல வந்து கேட்டிருந்தேன். நகைச்சுவையா கேட்டிருந்தார். நாங்கள் எடுத்து வந்திருந்தோம், இரண்டு பாடலையும் நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். நல்ல ஆனா அந்த இது இன்னமோடு விடையம் ரதீஷ், ஒரு ஒன்றின் மேல் நீங்கள் ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களோட காதுக்குள்ள அது ஒழிக்கத்தான் போகுது, அது உங்களுக்கு கேட்கத்தான் போகுது. நான் சொல்லுவது உங்களுக்கு அந்த பாடல் கேட்ட மாதிரி இருக்கும், கேட்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன அதன் மேல் இருக்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்தால் அது உங்களை வந்து அடையும். அதனால அவர் கேட்டதுக்கு பதில் நான் சொல்லல, அப்படி சொல்லி இருக்கலாம், விட்டுட்டேன். ஆனா அது நீங்க கேட்டீங்களோ இல்லையோ உங்களோட மனசுல பதிஞ்சிருக்கு தானே பாடல், இல்லையா? சரி, இன்றைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தார், நல்ல தத்துவ பாடல்களை எடுத்து வந்திருந்தார். நல்ல ஒரு நிகழ்ச்சி, லைவாவே எடுத்து வந்திருந்தார் அவர் நிகழ்ச்சியை. நீங்கள் அந்த நேரம் நான் நினைக்க வேலையில் இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன், காலை நேரம் ஆனா கேட்டிருப்பீர்கள் நினைத்தோம். இனி வருகிற காலத்தில் இப்படி ஒவ்வொரு மனத்தையாலும் அவருடைய நிகழ்ச்சிகள் வரும். காட்டோடு கதையும் காணும் அந்த நிகழ்ச்சி இன்னும் நீங்கள் யாரும் கேட்கவில்லை, அழகாக எடுத்து வருவார் அந்த கதையோடு. அன்று நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கரு அதையும் கொடுத்திருக்கிறேன் அவரிடம். நான் அந்த சிப்பியின் கதை அவரிடம் கொடுத்திருக்கிறேன். அவர் அதுக்கு நிச்சயமா அவர் அதை அழகப்படுத்தி அவர் அதுக்கு உரிய எல்லாம் வர்ணனை செய்து எடுத்து வருவார், அது விரைவாக எடுத்து வருவார். அவர் எடுத்து வந்த பிறகு நீங்க கேப்பீங்க, அதை எனக்கு எனக்கு தாங்காத ஏண்டு மேக்கப் போட்டா தான் விருப்பம் இல்ல இருக்கு. நான் சிரிச்சு சிரிச்சு இப்படி நகைச்சுவையா சொல்லுவது, நீங்க யாரும் சின்ன கோவிலீங்களோ தெரியல, என்ன சிரிக்கணும் என்பதற்கான அப்படி சொல்லுவாரு இல்லையா? சரி, நலமா இருக்கிறீங்களா? என்ன சோர்வா இருக்கிறது போல் இருக்கிறது ரதீஷ், என்ன நடந்தது?
1: இல்ல அக்கா, ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல.
0: காற்றலைக்கு வரும்போது எவ்வளவுதான் கஷ்டங்கள் அதுகள் இருந்தாலும் இந்த காற்றலை உங்களை எல்லாம் மாட்டிவிடும், சரியா? மாட்டிவிடும். மற்றது சோகம், நீங்கள் என்ன பாருங்களேன் அப்படி என்று இந்த உணவுதான் இயலாவிட்டாலும் இந்த ஒளிவாங்கிக்கு முன்பாக வந்தோடனே நான் எல்லாத்தையும் மறந்து நான் ஒரு சின்ன சிட்டுக்குருவி போல பறந்து சிறகடிச்சு பறக்கிறேன் உங்களோட எல்லாரோடய. காற்றலை நீங்க வந்த உடனே வரும் ஒவ்வொரு நேர்களுடைய தலையை சுற்றி சுற்றி பறக்கிறேன் கேள்வி கேட்டு கேட்டு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கற்பனையில ஒரு சின்ன குருவி அதுதான் வாழ்க்கை, அந்த இடத்துக்கு நாங்க போயிட வேணும். பின்பு அந்த அந்த ஒரு சொற்ப நேரம் வந்தாலும் எல்லாம் மறந்து ஒரு நிலையில் இருக்கிறோம் இல்லவா, அது எங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். சரி, உங்களோட மற்ற அந்த அவருக்கு நாங்கள் விசாரிக்க விடக்கூடாது, அதுக்கு தான் நான் விசாரிக்கிறேன். உங்களோட இசையமைப்பாளர் எப்படி இருக்கிறார்?
1: அவரு நான் காலையில வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தோம், எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிருக்கோம்.
0: ஸ்கூலுக்கு போயிருப்பார். அவரு நர்சரிக்கு போறாரு இல்லையா?
1: ஆமா, நர்சரிக்கு போயிருக்கோம்.
0: இங்க நாளைக்கு அங்குதான் எல்லாம் பழகி கொண்டு வரேன் எல்லாம் துணியாட்டம். சரி, இன்று உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஒரு ஹிந்தி பாடல் தான் வேணும்.
0: ஹிந்தி பாடல், என்ன படத்தில் இருந்து?
1: அது சுதார்த்து என்ற ஹிந்தி படத்தில் இருந்து திரைப்படத்தில் இருந்து
0: ஒரு கேள்வி. இந்த ஹிந்தி பாடல்ல இப்ப நீங்க தமிழ் பாடல் மூலமையா நீங்க பாடி இருக்கிறீங்க, நாங்க கேட்டு இருக்கிறோம், சரியா? மலையாள பாடல் நீங்கள் மூலமையா இன்னும் பாடவில்லை நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடிட்டு விட்டுருக்கீங்க.
1: இல்ல மலையாளம் பாடல அன்னைக்கு
0: அதுவும் பாடியிருக்கீங்க, முதலும் ஒரு பாடல் நீங்கள் அந்த கரோக்கியோடு பாடியிருக்கீங்க. தமிழ் பாடல் நீளமான ஓடையில் நீங்கள் தமிழில் பாடவில்லை, தமிழ் பாடல் நீங்க முழுமையா பாடவில்லை, அதே போல ஹிந்தி பாடலும் நீங்கள் முழுமையா பாடவில்லை. ஆனா அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளும். ஏனென்றால்
1: இல்ல எனக்கு ஹிந்தி பாட்டு
0: முடியும் நீங்க அப்படியே ட்ரை பண்ணி ஒரு எடுத்து பாருங்க. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இப்படி கேள்வி கேட்டு கேட்டே எனக்கு கடைசியா ஒரு கேள்வி என்ற ஒரு பட்டப்பேரை வைக்க போறாங்க போல இருக்கு எல்லாரும். இன்னும் ஒரு கேள்வி. காலையில் எழுந்த உடனே நீங்க எல்லாம் எல்லாம் குளிச்சு குளிச்சு போனோட நீங்க சாமி உங்களுடைய இறைவனை இப்ப யார் யாரோ எல்லாரும் தங்களுடைய சுவாமியை தான் கும்பிடுவார்கள், இல்ல கடவுளை கும்பிட போவார், நீங்களும் கும்பிடுவீங்க அப்படித்தானே? சரி, கும்பிடும் போது எவற்றி எல்லாம் நீங்க உடனே இப்படி அவரை கேட்டு கும்பிடும் போது முதல் நீங்கள் கேட்கும் விடயம் என்ன, உங்களோட மனசு சொல்லும் விடயம் என்ன அவரிடம்?
1: முதல் கேட்கறது இல்லையா?
0: அதாவது இப்ப நாங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் போன உடனே கைய கூப்பி கண்ணை மூடின உடனே முதல் விடயம் மனசுல ஒரு விடயம் அடிக்கடி அதைத்தான் எல்லோரும் எடுத்த, நான் அப்படித்தான் ஒரு விடயம் ஒன்று, அதாவது ஒரு விஷயம் ஒன்று, அந்த விஷயம் மட்டும்தான் முதல்ல எந்த மனதில இருந்து கடவுளிடம் கேட்பேன். அப்ப அந்த அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எப்ப நீங்க சாமி கும்பிட போனாலும் ஆனா காலையில் எழுந்து கேட்டது அர்த்தம் அது ஃப்ரெஷ்ஷா போயிருக்க கேட்கறது. அப்ப நீங்க என்னத்தை முதல்ல கேட்பீங்க, என்ன விடயம் உங்களோட மனதில இருந்து முதலிடம்?
1: நான் வந்து முதல்ல நம்ம கோயிலுக்கு போகும்போது ஹலோ
0: இருக்கிறேன் சொல்லுங்க.
1: கடவுளை கடவுளை எல்லா ஜீவஜாலங்களையும் காப்பாற்றணும் அப்படிதான் சொல்லுவேன். மலையாளத்தில் நான் இப்ப சொன்னது உங்களுக்கு புரியுமா தெரியாது,
0: இன்னொரு சொல்லுங்க மலையாளத்தில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: தெய்வமே எல்லா ஜீவஜாலங்களையும் ஒரு அசுவும் இல்லாத நோக்கணும், அதாவது
0: அதனால இப்ப
1: மலையாளியர் இருக்கிற ஒரு
0: எல்லா இடம் இருக்கிறார்கள், எல்லோரும் எல்லா இடம்
1: தமிழ் இடத்துல ஒரு மூலையில ஏதாவது ஒரு மலையாளிஸ் ஒரு தமிழ் இருக்கும்
0: இருப்பாரு நிச்சயமா. இங்க என்னுடைய ஒரு நண்பி மலையாள பையனு தான் திருமணம் பண்ணி தெரிந்தார், ஆனால் அவர் பேசும் தமிழ் எங்களுடைய தமிழ் தான் பேசுகிறார். அது அவர் மலையாளத்தில் பேச சொன்னால் தான் மலையாளத்தில் பேசுகிறார். அது எப்படி என்று கேட்டால் எனக்கு அது பழகி போச்சுன்னு சொன்னார். இவ நான் திருமணம் முடித்து இப்போ ஓட பாசையே பேசி பேசி பழகி போயிச்சேன்னு சொல்லுவார். அழகிய இரண்டு பெண் குழந்தைகள் பார்த்தா சும்மா கண் ரெண்டும் அப்படியே மூடி திறக்கணும் போல இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் போது இரண்டாவது குழந்தை என்னிடம் ஓடி வருவார், என்னோட தாயாரிடம், எங்களோட அம்மா கண்ணனை போல அவளுக்கு என்ன செய்து பார்ப்பார், உண்மை அச்சுறுத்தி குழந்தை கண்ணன் போலயே இருப்பார். இப்பொழுது அவள் பெரிய பொண்ணு, இப்ப அழகிய பொண்ணு, டொரண்டோ நகரில் இருக்கிறார்கள். அப்படி அவருடைய பேச்சு எங்கட தமிழத்தான் பேசுறது, அதை எப்படி கண்டு எனக்கு தெரியாது சொல்ற, நான் பழகிடணும்னு சொல்றேன். அப்படி
1: கொஞ்சம் அப்படியே பழகினா எல்லாருக்கும் அப்படி சரியாகும்.
0: ஆனால் மலையாளம் தன்னுடைய பாஷையும் அந்த அதே அப்படியே அச்சுறுத்தி பேசுகிறார் வேணுமென்றார். ஆனா தமிழையும் எங்கிற தமிழையும் நன்றாக பேசு, அது நினைக்கிறேன் பழக்கத்தில் வந்து விட்டது அப்படியே.
1: சரி, மீரக்க வந்து ஒரு வருஷம் இப்போ
0: கூடுதலாக இருந்தால் நாங்கள் அந்த பாசையை கற்றுக்கொள்கிறோம். முன்பெல்லாம் எங்களுடைய தாயகத்தில் இரண்டு பாஷைகள், சிங்களம் தமிழ். நாங்கள் சிங்கள பக்கத்தில் இருக்கும் போது அச்சுறுத்தி நாங்கள் பேசும்போது சிங்களவர்கள் போலவே தான், சிங்களம் தான் கூடுதலாக எங்களுடைய வீட்டில் கூட சிங்களம் தான் பேசணும். பின்பு நாங்கள் தமிழ் பேசுவோம். இப்ப நன்றாக தமிழ் சிங்களமும் நன்றாக பேசுவோம். அது என்னென்றால் அவர்களோடு சுற்றாடல் இருந்தால் அப்படி இருந்தால் நாங்கள் அதைத்தான் பேச முடியும் இல்லையா? சரி, என்றாலும் இன்றைக்கு ரத்தீஷிடம் அந்த உற்சாகத்தை காணையில நான் ஷாகுல் ஹாமியின் குரலை கேட்கலையோ இல்லாட்டி என்னென்று தெரியல, ஒரு சோர்வாகத்தான் பேசுகிறீங்க.
1: அவர் வந்து இப்ப டியூட்டில இருக்கு
0: நினைக்கிறார், தேனோட நிக்கிறார், தேன் அவருக்கு ஒரு பாட்டு எடுத்து வரலாம் இல்லையா, தேன் தேன் தேன் என்ற ஒரு பாட்டு.
1: நல்ல பாடலா இல்லையா?
0: ஏதோ ஒரு படத்துல இருக்கா, கில்லி
1: படத்துலயா?
0: உங்களுடைய பாடலை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள், நான் அந்த பாடலை எடுத்து வருகிறேன் ஒரு இரு பாடலுக்கு பின்பாக. நல்லது,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: இன்னொரு அழகாக சொல்லுங்கள் இன்னொரு தடவை, எங்க அந்த முடிப்பதை என்ன சில வழியில் நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக மாறலாம், போயிட்டீங்களோ?
1: மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து சொல்லுங்க.
1: மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து
0: விடைபெறுவது,
1: விடைபெறுகிறது ரதீஷ் பாலக்காடு.
0: பாலக்காடு, சூப்பர், நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே என்ன அழகு என்றால், நாங்கள் சொல்லும் போது இல்லை இயலாது, நான் சொல்ல மாட்டேன் என்று அப்படி சொல்லவில்லை பாருங்கள் என்ற அந்த தமிழின் மேல் இருக்கும் ஆர்வமும் ஆசையும் அதுதான். அவர் நான் சொல்லிக்கலையே சில இல்லையாக்கா, என்ன அழையலாது, நான் சொல்ல மாட்டேன் என்று அப்படி சொல்லவில்லை, சொன்னதை அப்படியே கிளிப்புள்ளை போல சொல்லுகிறார். ஆனா சொன்னவர் அடுத்த முறையும் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறார், அதுதான் அந்த பெருமைக்குரிய உடையம். சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம், இனிமையான பாடல். இன்னொரு பாடலை தொடர்கிறேன், இந்த பாடலை தொடர்ந்து ரத்தீஷ் உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன். அன்பு உறவுகளை நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடுவோம். வணக்கம்.
1: ராமு
0: ராமு, எப்படி இருக்கீங்க ராமு?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நீங்க இப்ப எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படித்தானே?
1: ஆமா மேடம், கேட்டு.
0: ராமுடைய பாடல் எல்லாம் அப்போது எடுத்து வந்திருந்தேன், அது சற்று தாமதம். அது கேட்டீங்க?
1: நைட்டு போட்டீங்களா? கேட்டு மேடம்
0: கேட்டீங்க அதுதானே. அப்ப என் மேல கோபம் இல்லையா? சற்று தாமதமாக எடுத்து வந்தது கோபம் இல்லையா? இல்லையா?
1: இல்ல மேடம்,
0: இல்ல இல்ல. சரி, இப்பொழுது நலமா இருக்கிறீங்க? இப்ப வேலையில நிக்கிறீங்களா?
1: மேடம், மேடம்
0: நீங்க வேலையில் இருக்கிறீங்களா இப்ப? என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இப்ப செந்தூர பூவே.
0: செந்தூர பூவே படத்துல அந்த பாட்டு?
1: ஆமா, அந்த படத்துல, அந்த படத்துல வந்து அந்த செந்தூர பூவே பாட்டு.
0: பூவே பாட்டு எங்க ராம ஒருத்தர் ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க பாக்கலாம். டக்கண்டு
1: செந்தூர பூ
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் உண்மையா நல்லா இருக்கிறது. இன்னொரு பாட்டு என்ன உங்களோட? இன்னொரு பாட்டு, அடுத்த பாட்டு என்ன?
1: 16 வயது வந்து
0: உங்களோட 16 வயது
1: இந்த சொந்தம் இது வருஷம் 16 பூ பூக்கும் மாசம் தை மாசம்
0: பூ பூக்கும் என்ன தை மாசம் இந்த நாட்டில் அந்த பாட்டை கேக்குறீங்க அப்படிதான்? நல்ல பாடல் தெரியுங்க. நீங்க 16 வயசு நினைச்சு நீங்க உங்களோட 16 வயசு நினைச்சிட்டீங்க.
1: இல்ல மேடம், எனக்கு வந்து 41 வயசு ஆகும் மேடம்.
0: அதெல்லாம் சொல்லலாம். இவ்வளவு வெள்ளை உள்ளமா இருக்கிறீங்களே, புட்டு புட்டுன்னு உங்களோட வயசு.
1: உங்களுடைய
0: பாடலை எடுத்து வருகிறேன். உங்களோட பேசிய சந்தோஷம் என்ற துடிதுடிப்பாக
1: பேசுகிறீர்கள்.
0: நீங்க அனுப்பினீங்களா? நான் பாக்குறேன். என்னடா
1: படம் வந்து சட்டம்ன்ற படத்துல அனுப்பணும்.
0: சட்டமன்ற படத்துல என்ன பாட்டு கேட்டிருந்தீங்க?
1: அம்மம்மான்னு ஒரு பாட்டு. அம்மா சரணம் சரணம்
0: சரணம் சரணம். சரி, நான் அந்த பாடலையும் உங்களுக்கு அங்க எடுத்து வருகிறேன். சரியா?
1: சரி மேடம், நன்றி.
0: ராமுக்கா அப்ப இன்னைக்கு 3 பாட்டு அப்படித்தானே?
1: சரி மேடம்.
0: ஒரு போனஸ் பாட்டு.
1: போனஸ் பாட்டு, பொங்கல் பொங்கல் போனஸ்.
0: அப்போ பொங்கல் வரவே இல்லை, அதுக்கு நீங்க போனஸ்
1: பொங்கல் போனஸ்.
0: நீங்க பொங்கல் வரையில நீங்க அதுக்குள்ள ஒரு போனஸ் இப்போ கேக்குறீங்க? பொங்கல் அண்ணங்க தரணும், அதுக்கப்புறம் தரணும்.
1: இது அட்வான்ஸ். அட்வான்ஸ்
0: சரியா? அட்வான்ஸ் சரி. உங்களுக்காக அந்த பொங்கல் போனஸ் சரியா? இளைஞருங்க, எங்களுடைய வானொலிய கேட்டுக்கொண்டிருங்க. எங்களோட குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்க, நீங்க கை கோத்து நிக்கிறீங்க, அடிக்கடி வந்து சிறப்பீங்க. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ
0: நன்றி. தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM தமிழ் வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்படியான இப்படி ஒரு சந்தோஷமா பேசுறவர்கள் வந்தால் சந்தோஷம் தான். அப்படித்தான் பேசும். காற்றடையில பேச வேணும். களவற்ற களவற்ற வெள்ளை உள்ளத்தோடு பேச வேணும். அதுதான் முக்கியம். அதாவது மனதில் மறைவிருந்தால் பேச்சு வர மறக்கும். மனதில் ஒளிவிருந்தால் பேச்சு வெளியில் துளிர்க்க மறுக்கும். இதெல்லாம் எனக்கு வர்ற கவிதை இல்ல, வரி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு வரி. ஏனென்றால் நாங்கள் எது எது எல்லாம் மனசுல ஒளிக்கிறோமோ அவற்றை எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிற்கும் போது மௌனமாகவே நிற்போம். என்ன கள்ளத்தனம் அந்த மனதில் அந்த விடயம் ஒரு கள்ளத்தனமா இல்லை என்றால் வெகுளியாக வெளிப்படையாக பேசுவோம். அது மனிதனிடம் இருக்கும் தன்மை. அதை பார்க்கறதுக்கு மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், தெரியும். சரி, பாடலை கேட்போம். எனக்கு மிகவும் பிடித்த இந்த பாடல், நீங்களும் கேட்டு பாருங்களேன்.

0: சரியாக 12:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தின் இனிமையான பாடல்களை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடுத்த பாடல் ரதீஷ், உங்களுடைய பாடல் காற்றிலிருந்து வருகிறது, கேட்போமா? அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார். அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கிறீங்க. சரி, பாடலை எடுத்து வரலாம்.
1: ஏ மாதவ், தூ கபி புச்சேகா நீ
2: கியா
1: மேரா பியார் கித்னா ஹை?
2: கித்னா ஹை?
1: ஆஸ்மான் கே இஸ் கினாரே சே உஸ் கினாரே தக், உஸ்ஸே பி ஆகே இத்னா. और तू कितना प्यार करता है?

தேவன் பெரியார் 12:18 நல்ல இனிமையான பாடல். அந்த காட்சி அமைப்பு பார்க்கும்போது நன்றா இருக்கிறது. ஆனா மலையாளம் முழங்குற மாதிரி இந்த ஹிந்தி எங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் அந்த பாடலின் இசை, அந்த காட்சி அமைப்பு நன்றாக இருக்கிறது. சரி, இனி ஹிந்தியையும் படிச்சிருவோம். யாராவது ஹிந்தியில இருந்து வந்து பேச வந்துட்டாங்கன்னா அவங்களும் கேட்டு கேட்டு படிச்சிடலாம், யாருமே வர இல்லை. சரி, இது உண்மையிலே இசைக்கு நாங்கள் மொழி பார்க்க முடியாது. காட்சி அமைப்பையும் பார்த்தேன், நன்றாக இருந்தது. ரதீஷ் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. சரி ராமு, உங்க பாடல் காட்டிலுக்கு வருகிறது. செந்தூர் பூவை கூப்பிடுவோமா?

நேரம் சரியாக 12:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி கதம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாட்டு ராமு உங்களுடைய மூன்று பாட்டு தருவதா சொன்னேன், அதுல இப்ப இரண்டாவது பாட்டு வருகிறது. இதோ உங்க பாட்டு.

0: வெளியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். இனிமையான பாடலுக்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கு 5145129 2379 என்று வந்துள்ள கதை, கட்டுரை, கவிதை, இவற்றோடு முழுமையான பாடல், நீங்கள் உங்கள் குழலை முழுமையான பாடலையும் பாடி காட்டலாம் செய்யலாம். உங்களுடைய சட்டம் படுத்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு இனிமையான பாடலை நான் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். இங்கே நேர்களும் இணைந்து கொள்ளலாம், இந்த பாடலை கேட்கலாம்.
1: அந்த அம்மர் நதி யார் தெரியுமா? நான் சொல்ல நீ அசந்து போயிடுவேன். அந்த அம்மர் நதிய வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ,
0: என்ன இதுலயும் ஒரு ஹலோ வந்துருச்சு. சரி பாக்கலாம்.
1: ஹலோ, லட்சுமியா? அந்த அம்மர் நதி யார் தெரியுமா? அவன்
0: பாடல் வராம ஹலோ தான் வர போதும். இனிமையான பாடல் என்று பார்த்து சரி பாடலை கேட்க.

கலங்குகிறாள், என்று நடப்பதை நினைப்பதில் மயங்குகிறாள். அன்று நடந்ததை நினைப்பதில் கலங்குகிறாள்.

நேரம் சரியாக 12:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. கதம்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக ராமுவின் பாடல் சட்டம் படத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்து வந்த பின்பு அவருடைய பாடலை எடுத்து வரலாம். இந்த பாடல் தொடர்கிறது.

தாம் தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீ

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 4வது நாள் காரிக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

வளமையாக நாங்கள் தினமும் வந்து இணைந்து கொள்ளும் இந்த வேளை இன்று 11:33 முற்பகல் என்று எங்களுக்கு காட்டும் இந்த நாளில், இந்த கிழமையில் உங்களுக்கு 9:03 இரவு வேளை என்று கூறிக்கொள்ளுகின்றது. இனிமையான இந்த இங்கிதமான வேளையிலே எங்கள் சுற்றாடலை நோக்கி பார்க்கும்போது காலநிலை இன்று என்னவாக இருக்கின்றது? எல்லாம் மாறி மாறி வெப்பத்தை தந்து கொண்டு மழையை தரும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கும் என்று இப்பொழுது நாங்கள் சரியாக என்ன வெப்ப நிலையில் இருக்கின்றோம் என்றால் 25 இருக்கின்றோம். இது படிப்படியாக இன்று 27 வரை செல்லும். நேற்று நாங்கள் 31 கண்டிருந்தோம். மாலை நேரத்தில் 70% மழை இருக்கும் என்று கூறினார்கள். அது பொய்த்து விட்டது. எங்களுக்கு அந்த குறியே இல்லாமல் வெப்பத்தை தான் அனுபவித்தோம். ஆனால் இரவு நேரம் கொஞ்சம் தணிந்திருந்தது. அதே போன்று இப்பொழுது 25 இது இன்று 27 வரை செல்லும் வகையில் இன்றைய பகல் பொழுது நீண்ட பொழுதாக இருக்கும் வழமை போல இன்று 15 மணி நேரத்துக்கு மேல் பகல் இருக்கும். அங்கு அங்காலு வினாடிகளும் இருக்கின்றன. இருப்பினும் இந்த வளர்ப்புறை காலத்திலே இரவு நேரத்தில் குளிர்மையாக இருக்கும், பகல் வேளையில் வெப்பமாக இருக்கும். இந்த வெப்பத்தை நாங்கள் வெளியே சென்று உணர வேண்டுமாக இருந்தால் அது 25 இருக்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே தான் உணர்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவையில் இன்று பார்க்கும்போது சூரியனுடைய ஒளி மிகவும் துல்லியமாகவும் காற்றோட்டம் சிறப்பாகவும் இருக்கின்றது. வெப்பம் வெளியே வெப்பமாகத்தான் இருக்க செய்கின்றது. இது இந்த காலகட்டம். ஆனால் இங்குள்ளவர்கள் அருமையான காலநிலை, அற்புதமான காலநிலை என்று கூறுவார்கள். ஏனென்றால் இன்னும் ஓரிரு மாதத்துக்குத்தானே இந்த வெப்பம், அதன் பின்பு குளிரை நோக்கி செல்லப்போகின்றோம் அல்லவா? அந்த வகையில் எங்கே நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6478746415 என்ற வளமையான எண்களோடு இணைந்து இன்று கதம்பத்தை நாங்கள் அலங்கரிக்கப் போகின்றோம். அந்த வேளை உங்கள் காலநிலை, உங்கள் உடல்நிலை, உடல்நலங்களை பற்றி பேசிவிட்டு ஆரம்பிப்போம். மிகவும் ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்ச்சி என்று அது எதுவாக இருக்கும், காரிக்கிழமை தோறும்

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த பாடலை கேட்டவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரமும் சிறப்பாக பாட்டுக்கு பதில் பாட்டை எடுத்து சென்ற என் அன்பு உறவுகள் இன்றும் வர இருக்கின்றார்கள், இணைந்து கொள்வார்கள். அந்த வகையில் எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று படமொன்று வரைந்து எல்லோருக்கும் வணக்கம் கூறி வரவேற்று வாருங்கள் இணைந்துடுவோம் என்று கூறும் வேளையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று அன்போடு வரவேற்று காத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் அப்பா வருக வருக என்று வணக்கம் கூறி தந்திருக்கின்றார். அவர்களை எல்லாம் வரவேற்று கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே எங்கே இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு நாங்கள் என்ன பாடலை கேட்க போனோம், பாடல் ஒன்றை தந்தால் தானே தரலாம் என்று நீங்கள் எண்ணும் வேளையில் பாடல் ஆயத்தமாக இருக்கின்றது உங்களோடு இணைந்து கொள்வதற்காக. அதில் வரும் முதல் வரியை கொண்டு நீங்கள் பாடலை தரப்போகிறீர்கள். விறுவிறுப்பாக பரபரப்பாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரம் வரை இயங்கி குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் எங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட எல்லையை அடையும் வரை காத்திருந்து அதனுடனே நிறுத்தி வாக்கு நாங்கள் எண்ணிக்கையில் தொடங்கி இன்று யாரு அதிகமான பாடலை தந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் கருத்தில் கொள்ள இருக்கின்றோம். கடந்த வாரம் பாதிவழி வந்தாலும் சிறப்பாக இயங்கி இருந்தார்கள் அன்பு உறவினர்கள் பலர். குழந்தை நட்சத்திரங்கள் கூட வந்து எங்களோடு இணைந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் ஆரம்பிப்பார்கள், ஆரம்பித்து விறுவிறுப்பாக கொண்டு சென்று எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து விட்டு அவர்களால் தொடர்ந்து வர முடியாது விட்டாலும் எங்களோடு பங்களித்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு எல்லோரும் விருப்பமான பாடலும் கொடுக்கப்பட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் என்றெல்லாம் ஒலிக்க இருக்கின்றது நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையில் வாருங்கள் இணையங்கள் மீண்டும் கூறுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 நியதிகள் விதிகள் முறைகள் நான் கூற தேவையில்லை, உங்கள் எல்லோருக்கும் பழக்கப்பட்டது, வரும்போது தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் இணையங்கள் இந்த இலக்கத்துக்கு. சரி, இதை கூறுகின்றீர்களே, என்ன பாடலோடு நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இங்கே எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் பாடலை கேட்பதற்கு. அந்த பாடல் எந்த பாடல்? இந்த பாடல். இந்த பாடலின் முதல் வரியில் வருகின்ற ஏதாவது ஒரு பதத்தில் நீங்கள் பாடலை தொட்டு அந்த பாடலையும் தொட்டு இந்த பாடலையும் தொட்டு எங்கே கொண்டோடி வர இருக்கின்றீர்கள் பாடுகின்றது பாடல்.

பாடும் போது நான் தென்றல் காற்று. இனிமையான வரி அல்லவா இதில். இந்த வரியிலே உள்ள முதல் வரி அந்த பதங்கள் எத்தனை பதங்கள்? பாடும் போது நான் தென்னங்காற்று. இந்த பதங்களை கொண்ட பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், இணையுங்கள், முந்துங்கள், உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு குவியுங்கள். எத்தனை பாடலை கொண்டு வருகின்றீர்கள் என்று பார்ப்போம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் நேராக இணைந்திருப்பவரை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் கே எஸ் கிருஷ்ணன் என்று தெரிகின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ஐயா. மகிழ்ச்சியாகவும் இருக்கோம். வானொலி நேயர் ஒருவரை சந்தித்தோம் இன்னைக்கு, தேவா அவர்கள்.
0: அப்படியா? தேவாவை சந்தித்திருக்கிறார்கள். ஓம் நம சிவாய சந்தித்தீர்களா? வாழ்த்துக்கள். வேறு பேர் யாரை சந்தித்தீர்கள்?
1: அவர்கள் மட்டும்தான் ஐயா.
0: ஆஹா, எப்படி இருக்கின்றார்? நலமாக இருக்கின்றாரா? நன்றாக பேசினீர்களா?
1: அழகாக பேசுகிறார்.
0: வாழ்த்துக்கள். புதிய உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையில் நேரில் கண்டு மகளும் பாக்கியமும் எங்கள் வானொலியில் உண்டு. எங்கள் அன்பு உறவுகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள் எங்கள் தமிழ்நாட்டில் என்பதை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியினால் ஒன்றாக இணைந்தீர்கள். நேரலையிலும் நீங்கள் நேரிலும் சென்று இணைகின்றீர்கள் என்பதை எண்ணும்பொழுது அந்த பாச இணைப்புக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள். நீடு வளரட்டும் உங்கள் நட்பு.
1: நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நலமாக இருக்கும் இந்த வேளையிலே பாடும் போது நான் தென்றல் காற்று என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: பாடும் வானம் பாடி
0: என்ற பாடலை
1: பாடும்.
0: ஓ, வாழ்த்துக்கள். பாடும் வானம் பாடி என்ற பாடலை நீங்கள் தருகின்றீர்கள். முதல் பாடலாக கெட்டிக்காரன் நல்ல ஒரு நண்பரையும் சந்தித்து வந்திருக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் அடுத்து எந்த நண்பர் வருகின்றார் என்று உங்கள் பாடல் இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் கிருஷ்ணன் தான் அழைக்கின்றார். அவரை இணைத்து விடுகிறேன். பாருங்கள் கிருஷ்ணன், இரண்டாவது பாடலை தாருங்கள். கிருஷ்ணன், இரண்டாவது பாடலையும் தாருங்கள்.
1: போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம் ஐயா.
0: பாடும் போது என்றதுல நீங்கள் போதுமோ என்று எழுதியிருக்கின்றீர்கள். போது என்று அங்கே கூறின கருத்து வந்து வேலை, இது போதுமான. சரி, போதுமோ இந்த இடம் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஞாபகத்துக்கு வந்த பாடலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போதுமோ இந்த இடம், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அழைத்து விடுவோம். அடுத்து உறவாக என் அன்பு மகள் ஷியாமலா வந்துடும். அன்பு மகளே ஷியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா மகளே? வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களா? எப்படி உங்களுடைய உங்களுடைய நேர்முகங்கள், வைத்தியருடைய நியமனங்கள் எப்படி சென்றது? நலமாக இருக்கணும். அங்க இஞ்சிக்குடி எப்படி இருக்கிறது? அல்லோல கல்லோலமா இருக்கிறதா? அப்படியே விட்டது விட்டபடியே இருக்கிறதா? வைத்தது வைத்தபடியே இருக்கின்றதா? சரி, சிறப்பு மகளே.
1: அற்புதம்.
0: காத்து காத்து ஊத காத்து, நல்ல பாடல், சிறமான பாடல். காத்து ஊத காத்து. வாழ்த்துக்களம்மா, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலையும் சியாமலா நீங்களும் தர இருக்கின்றீர்கள். தாருங்கள் உங்கள் பாடலை. வாருங்கள் வாருங்கள், தாருங்கள். இரண்டாவது அழைப்பு
1: வந்து பூவுக்குள் சீலிருக்கின்றதே அந்த பாட்டு.
0: எப்படி எப்படி எப்படி அந்த பாடல்?
1: தென்றல் தென்றல் வந்து
0: வாழ்த்துக்களம்மா, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவிடம் நான் செல்கின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியம். அன்பு உறவு வந்து விட்டார். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
0: காற்று வாங்க போனேன், நல்ல ஒரு நண்பரை சந்தித்து வந்தேன் என்று பாடலாம்
2: இல்லையா? ஆமா, இத்தனை திருப்பணத்துல புடவை இருக்க போனோம்.
0: அவர் தானே புடவையில வல்லவராஜ். அவர் தெரியுது, அவர் நல்லா தினிச்சு தெரிஞ்சு தந்திருப்பாரு. சிறப்பு,
2: நல்லதான். அவர்தான் வாங்கிவிட்டார்.
0: தந்து மங்களமான வேளையிலே சந்தித்திருக்கீங்கள். மங்களமாய் வளரட்டும் உங்கள் நட்பு. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், நல்ல பாடலை தாருங்கள். ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கும் முன்பு பாடலை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று எண்ணினால் இதோ வருகின்றது பாடல். பாடும் போது நான் தென்றல் காற்று.

0: கிருஷ்ணன் வந்து விட்டீர்கள், உங்கள் நண்பரும் வந்து சென்று விட்டார். தாருங்கள் உங்கள் பாடலை இப்பொழுது.
1: கவிதை அரங்கேறும் நேரம்.
0: ஓ, அவர் கவிதை வாங்கினவுடன் நீங்கள் கவிதை அரங்கிற நேரம் என்று தருகிறீர்கள். இனிமையான தொடர்பு, இனிமையான தொடர்பு. மீண்டும் பாருங்கள், கவிதை அரங்கேறும் நேரம். இப்பொழுது அடுத்த உறவாக வருவது மகளே ஷியாமலா, நீங்கள் தான் கொண்டு வாருங்கள்.
2: உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் அந்த பாடல்
0: சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்திருக்கினாள். எங்கே தேவா, உங்கள் பாடலை தாருங்கள். தேவா தாருங்கள்.
3: ஐயா, தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை கொடுக்கும் காலமடி.
0: என்ன ஞாபக சக்தி ஐயா உங்களுக்கு. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் இனிமை. மீண்டும் வாருங்கள். இப்பொழுது சியாமலா மீண்டும் பெறுகின்றார். வாருங்கள் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம் வந்து பாட்டுதான்.
0: ஓ, நீங்கள் கவிதை கேளுங்கள் என்று வந்துவிட்டு அவர் கவிதை இறங்குறோம் என்றால் நீங்கள் கவிதை கேளுங்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கவிதை கேளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை வந்து விட்டார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களே, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: இரு நேரம் வணக்கமையா உங்களுக்கு. பல நேரம் வணக்கத்தோடு சொல்லுவேன்.
0: இரண்டு நேரம் வணக்கத்தோடு இனிமையோடு இணைந்து கொள்ள நலமா இருக்கின்றீர்கள் தானே. ஆமா சார், என்ன பாடல் ஐயா?
4: செந்தமிழ் பாடும், செந்தமிழ் பாடும்.
0: உடனே செந்தமிழை கொண்டு வந்து விட்டார். செந்தமிழ் பாடும் அருமை அருமை, செந்தமிழ் பாடும் சந்தன காற்று என்றவுடன் புறபுறுப்பாக கிருஷ்ணன் வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
1: கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீ.
0: என்ன, நீங்க உத்தமன் இல்ல, வாதனால் தான் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள், வாருங்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருவது அன்புடன் ஷியாமலா. வாருங்கள் ஷியாமலா, வாருங்கள்.
2: கையோடு கை சேரும் காலங்களே அந்த பாடல்.
0: அற்புதம், அற்புதம். கையோடு கை சேர்க்கும் என்ற பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க தேவா, உங்கள் பாடல் என்னவாதுக்கும்?
3: கவிதை பாடும் குயிலே, குயிலே அந்த பாட்டு.
0: அட்ரஸ் ஆக்கி என்ன கவிதையிலே எடுத்து விட்டார். கவிதை பாடு குயிலே, குயிலே. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சிறப்பான பாடல் தந்தீர்கள் தேவா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மூன்றியல் தமிழ் வானொலி வந்து இணைந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணன், சியாமலா, தேவா, சந்தன்ராஜ் அவர்கள் இணைந்து தந்து கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணன் வருகின்றார் அடுத்த பாடலை தருவதற்கு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: கலகலன்னு ஆடையிலே
0: கேட்டீங்களா? கை வளையல் என்றோடனே உடனே கையோடு கை என்றோடனே கை வளைவி எல்லாம் என்று வந்து விட்டது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றேன். உறவை ஓடி வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: சம்மதம் என்றேதான் ஜாடை சொல்லுடுமே. அருமையான பாடல் வந்த வரியை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடல் வந்துவிட்டார் சம்மதம் என்று பதில் தருவதற்கு
1: சந்தன.
0: அப்படியா? அடங்க அப்பா, அடங்க அப்பா, போதும் போதும். எங்கே தந்து விட்டார் அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தாருங்கள்.
2: தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா?
0: உறங்காது, உறங்காது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்த பாடலுடன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில பாட்டுக்கு பதில் பாட்டு உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வேகமாக விவேகமாக எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் புதைந்து கிடக்கும் பல பாடல்களை தேடி எடுத்து கொண்டு வந்து குவிப்பதில் வல்லவர்கள் கிருஷ்ணன் வந்துவிட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள்.
2: இன்னொரு தென்றல் காற்றே, தென்றல் காற்றே.
0: பிசையா இந்த கோடையில தென்றல் என்றவுடன் நல்லா தான் இருக்கின்றது. தென்றல் காற்றே, தென்றல் காற்றே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜ் அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள். என்னுடைய தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, வணக்கம்.
3: கண்கள் இரண்டும் என்றும் உன்னை கண்ணு தேவை.
0: அப்பா உடனே வந்து விட்டார். கண்கள் இரண்டும் என்று மன்னாதே மன்னன். வாழ்த்துக்கள் தேவா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் நெய்வேலி அரசடி குப்பத்தில் இருந்து ஜாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம். என்ன பாடல்?
4: தென்றல் வரும் செய்தி வரும்.
0: ஓ, தென்றல் வரும் செய்தி வரும், மன்னன் வரும் என்ன பாடல். ஓகே, தென்றல் வரும் செய்தி வரும், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள் கிருஷ்ணன்.
1: செய்தி வருதுங்களே, செய்தி சொல்லட்டுமா சம்மதமா?
0: செய்தி சொல்லட்டுமா சம்மதமா? செய்தி சொல்லட்டுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். இனிமையான பாடல். எங்கே கிருஷ்ணன், உங்களுடைய பாடல். விறுவிறுப்பாக செல்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே மகளிர் சேமடா தாருங்கள் உங்கள் பாடலை பாருங்கள்.
5: கண்கள் எங்கே, நெஞ்சமும் எங்கே.
0: இனிமையான பாடலப்பா. கண்கள் எங்கே, கர்ணன், கர்ணன் திரைப்படம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் எங்கே சரவணன், சரவணன் உங்களுடைய பாடலை தர வேண்டும். சரவணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: செய்தி கேட்டோம், செய்தி கேட்டோம், சேட்டன்.
0: ஓ, மாடி வீட்டு ஏழை அல்லவா, அதனால சேத்தா சேட்டன் வீட்டு செய்தி கேட்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். செய்தி கேட்டோம், செய்தி கேட்டோம், சேத்தன் பற்றிய செய்தி கேட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்தது யாராக இருக்கலாம்? சந்தனராஜாக இருக்கின்றது. வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: நெஞ்சம், நெஞ்சம் எங்க, என்னுடைய தலைவர் பாட்டு வந்துருச்சீங்க. நெஞ்சாங்கோட்டில் மாமலை.
0: காலையில பாடல் நான் நினைத்திருப்பா. நெஞ்சாங்கோட்டில் நெஞ்சாங்கோட்டில் நீ. வாழ்த்துக்கள். நெஞ்சாங்கோட்டு தலைவர் வராது விட்டாலும் அவருடைய பாடல்கள் வரும். எங்கே தேவா உங்கள் பாடல்?
3: நெஞ்சம் மறப்பதில்லை.
0: சிறப்பு, உடனே தந்து விட்டார். நெஞ்சம் மறப்பதில்லை, சுட சுட. வாழ்த்துக்கள் தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடல் தாருங்கள்.
2: கண்கள் இரண்டும் விதி விளக்காக.
0: ஓ, கண்கள் இரண்டும் முடி, கண்கள் இரண்டும் முடி விளக்காக எரியுதோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல் சரவணன் தரப்போகின்றார். சரவணன் தாருங்கள் உங்கள் பாடலை. சரவணன், உங்களை இணைத்து விட்டேன், உங்கள் பாடலை தாருங்கள்.
4: நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு.
0: ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் சரவணன். ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேரம் நேர்மை உண்டு, அதண்டா உண்மை. நெஞ்சம் உண்டு, வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்ததுக்காக உடனே அடுத்த பாடலை சியாமலா தரப்ப உண்டார். தாருங்கள் சியாமலா உங்கள் பாடல்.
5: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் ஒரு நொடி பாரன்றது.
0: வசிக்கிறாவன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெஞ்சம் ஒரு முறை நீ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. எங்கே சந்தன, உங்களுக்கு பாடலை எதிர்பார்க்கின்றோம்.
1: அடுத்த பாடல் போடுறேன், நெஞ்சில் மாமலை போடுறேன் தலைவர்.
0: நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாருங்களேன், தலைவர் ஞாபகத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தலைவர் என்றால் ஒரு ஆனந்தம். எங்க கிருஷ்ணா வாருங்கள், எல்லோரையும் ரசிக்கும் அவர். அந்த பாடலை தந்து விட்டாரு ஐயா, அந்த பாடலை எங்களோட சேவா தந்தாரு.
2: மதி ஆண்டவன் சன்னதி, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி.
0: அதான் உண்மை ஐயா, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். சிறப்பு சந்தன்ராஜ் சாருங்கள்.
1: நீ இல்லாத போது
0: அடிக்கடி அப்படியா? சரி சரி, நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம். வாழ்த்துக்கள். இந்த வழியில தான் அடுத்த பாடலை சியாமலா தரப்பு ஒன்று, இல்லை சரவணன் தரப்பு ஒன்று. சரவணா கொண்டு வாருங்கள்.
4: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: அப்படியா? ஓ, நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். நீ வர, அது ராஜாதான் ஐயா, நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது வருகின்றார் சியாமலா. வணக்கம்
5: சியாமலா.
0: நீதானா நிசந்தானா நிக்க வச்சு நல்ல பாடல். வாழ்த்துக்கள். நீதானா நிசந்தானா, அதுதான் நீ தீர்மானிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் தருகின்றார் இப்பொழுது ஒரு பாடலை. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: நீ ஒரு காதல் சங்கீதம்.
0: நீ ஒரு காதல் சங்கீதம், இனிமையான பாடல். நீ ஒரு காதல் சங்கீதம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இனிமையான பாடல். நல்ல நல்ல பாடல்களை கொண்டு வருவார்கள் கெட்டிக்காரர்கள். நீங்கள் இந்த வழியை சந்தன்ராஜ், நீங்கள் என்ன பாடலை சிறப்பு உண்டீர்கள் தாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. எதிர்பார்த்தேன் இளங்கிலிய காணொலி.
0: அவர் நீ வர வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? சரி சரி, எதிர்பார்த்தேன் இளங்கிலியை காணவில்லையே.
2: நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
0: ஓ, கண்ணான்றது தொங்கி பேரும் இல்லையா ஐயா? நீயும் நானுமா, நீயும் நானுமா. இப்ப கிருஷ்ணன் நானும் இல்ல, எல்லோரும் இருக்கின்றோம், இதிலே கலந்து கொள்வோம். பிறகு சரவணன் நீங்கள் என்ன நிரப்புகிறீர்கள் கொண்டு வாருங்கள்.
4: சங்கீதம் பாடணும் பாடல் அந்த.
0: ஆமா ஆமா, சங்கீதம் பாட கேள்வி ஞானம் வேண்டும், ஞான சூன்யம். இது நம்ம ஆடு அப்படிதானே? சங்கீதம் பாட, சங்கீதம் பாட கேள்வி ஞானம் வேண்டும். இங்கே கிருஷ்ணா, இங்கே உங்கள் பாடல் எழுத்து விடுங்க. என்ன பாடல் கிருஷ்ணா நீங்கள் தரப்போகிறீர்கள்?
2: நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் வேறு ஐயா.
0: மாடப்புறா, நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் என்று. வாழ்த்துக்கள். ஒரு நிலையிலை பார்த்தால் என்று இனிமையான பாடலை தந்த பாடலே. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் போல் தெரிகின்றது. சியாமலா உணைக்கின்றார். யார் இணைய விரப்போகின்ற பார்ப்போம். யாருக்கு கிடைக்கின்றது? சந்தன்ராஜ் கிடைப்பு கிடைச்சப்பட்டது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே. புறா புறா பெண்புறா, அவர் மாடப்புறான்னு நீங்க படத்தின் பேரை கேட்டோன்னு. நீயும் நான் புறா புறா மாடப்புறா, புரிய புறா புறா மாடப்புறா. அடுத்த பாடல யார் தரப்போறீர்கள்? சியாமலா தரப்போறீர்கள். சாருங்கள் சியாமலா.
5: அப்பா, கேள்வி நாயகனே. எந்த பாட்டு?
0: ஆஹா ஆஹா ஆஹா, கேள்வியின் நாயகனே. அபூர்வராகங்கள், கேள்வியின் நாயகனே. இனிமையான பாடல் வாணிக்கிறார் என்ற பாடல். இங்கு சந்தன்ராஜ் நீங்களா தரப்போகின்றீர்கள்?
1: வணக்கம் ஐயா. இளங்கிலியே இன்னும் விலங்கிலியே ஐயா.
0: ஓ, இளங்கிலியே இன்னும் விலங்கிலியே. என்ன வரிகள் ஐயா? வாழ்த்துக்கள். இளங்கிலியே இன்னும் விலங்கிலியே. வாழ்த்துக்கள். போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை தருவதிலே. இப்பொழுது கிருஷ்ணன் இணைந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: மாடப்புறா பாடுதம்மா.
0: மாடப்புறா பாடி ஆடுத, மாடப்புறா பாடுதம்மா. என்ன திரைப்படத்தை தெரியாது என்ன? வாழ்த்துக்கள். எங்க சியாமலா கொண்டு பாருங்க. நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம்.
5: அந்த
0: பாடலாங்க சந்தன்ராஜ் பாடிய பாடல். நீயும் வந்தது புறா வந்தது கேளா என்ன
5: வந்துவிட்டு
0: உங்களுக்கு அற்புதமான பாடல் இல்ல, உங்களுக்கு விருப்பமான பாடல். நீ இல்லாத உலகத்திலே, அருமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: ஐயா கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா.
0: அந்த பாடல் என்னுடைய கிருஷ்ணன் பாடிவிட்டார். இன்னொரு பாடலை தாருங்களேன்.
3: கண்கள் இரண்டும் என்றும் உன்னை கண்டு தேடுவேன்.
0: வாழ்த்துக்கள். கண்கள் இரண்டும் என்று என்னை கண்டு என்ன என்று காணும் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நான் அடுத்தவரவிடம் செல்கின்றேன். அவர் வேறு யாருமல்ல, அவர்தான் எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் போல் தெரிகின்றது. பார்ப்போம், இருவர் இணைக்கின்றார்கள் ஒரே நேரத்தில், யார் இணையப் போகின்றார்கள் என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம், யார் இணையப் போகின்றார்கள், யாருக்கு இடம் கிடைக்க போகின்றது? ஓடி வாருங்கள், எங்கே பார்ப்போம். ஆ, வந்துவிட்டா, கிருஷ்ணனுக்கு தான் கிடைத்தது. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலை.
0: அப்படியா, கண்ணான கண்ணனுக்கு அவசரம் இல்லையா? உங்களை போல புத்திசாலி. நன்றி நன்றி நன்றி. வந்துவிட்டார் எங்களுடைய சரவணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சரவணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: உலகம் அழகு கலைகளில் சுரங்கம், இணைப்பு இணைப்பு செய்ய கிடைக்க மாட்டேங்குது.
0: ஆமா ஆமா, அப்படிதான் எல்லோருக்கும் அப்படிதான் ஒரு வழியிலே. எந்த பாடலுக்கு இந்த உலகம் என்று வருகின்றது? ஐயா சென்று விட்டார். எந்த பாடலுக்கு பாப்போமா? உலகம். அடுத்து சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்க அந்த பாடலை.
6: தென்றல் ஒரு பாட்டு கட்டும்.
0: தென்றல் பாட்டு கட்டும். தென்றல் ஒரு பாட்டு கட்டும். இனிமை தென்றல் ஒரு பாட்டு கட்டும். தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா.
6: ஐயா கொஞ்சம் சலங்கை கேட்டேன் அந்த பாடல். ஐயா
0: என்ன பாட்டுக்கு ஐயா இந்த பாடல்?
6: கொஞ்சம் சலங்கை. ஐயா கொஞ்சம்
0: சரி, இந்த பாடலுக்கு தாருகிறீர்கள் இந்த பாடலை? கொஞ்சம் மண்ட வரி ஏதாவது பாடல வந்ததா? கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டு என்ற பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்புகின்றார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: பாட்டு வரும் பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால்.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். 50 பாடல்களை கண்டுவிட்டோம். நேரம்
6: தெரியாமல்
0: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜினிய பாடல். நாங்கள் 50 பாடலை தாண்டி விட்டோம். நேரம் சரியாக 12:01 நண்பகலாக இருக்கின்றது. மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் இணைந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
6: ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான்.
0: மீண்டும் ஒரு ஜீவன் தான், ஒரு ஜீவன் அழைத்தது என்று பார்த்தால் உடனே பாடலும் தந்து விட்டார் அந்த ஜீவன. ஒரு ஜீவன் அழைத்தது. சரி, இங்கே இப்பொழுது ஷியாமலா
5: தரப்போகின்றார்.
0: அப்படி வருங்க, அவர் பாட்டு வருமென்றால் உங்களுக்கு பாட்டு ஒரு பாட்டு வந்து விட்டது. பாட்டு ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சரவணன் தரப்போகின்றார். சரவணன் கொண்டு வாருங்கள். ஒரு பெண்புறா. வாழ்த்துக்கள். ஒரு பெண்புறா வாழ்த்துக்க உயிரே. ஒரு பெண்புறா. டரன் டரன் டரன். தேவா கொண்டு பாருங்கள். தேவா உங்கள் பாடலை.
3: ஐயா ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருத்தி ஒருவனை இது கடந்த வாரம் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல். சந்தன்ராஜ்
6: பெண் போனால் அவள் பின்னாலே
0: கூட பழக்கம். பெண் போனா பின்னாலே போறது மத்தவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்களே. மூன்று பேசுவது கடினதான். இப்ப எங்கே கிருஷ்ணன்ராஜ் கிருஷ்ணன் உங்களோட பாடலை தாருங்கள்.
2: ஒரு பெண் புறா.
0: அதைத்தான் இப்படி தேவா பாடினார். அதைத்தான் இப்படி தேவா பாடினார். இல்ல இல்ல, சேவா இல்ல, சரவணன் சரவணன் பாடினார். சரவணன் பாடியிருந்தார். கொண்டு
2: வாருங்க.
0: ஆமா பாடிட்டேன், நீங்கள் பொருள் தாருங்களேன்.
2: ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓமை நாமை.
0: நீங்க தான் பொக்கிசமாச்சு எடுத்தவுடன் எத்தனை கொண்டு வருவீங்க. ஒரு கிளி உருகுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
7: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்,
0: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். ஓ நல்ல பாடல், வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் தந்து விட்டீர்கள். இப்பொழுது தருகின்றார் அரசடி குப்பம் எங்களுடைய சரவணன். வணக்கம் சரவணா. என்னையா
4: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்வான்.
0: வாழ்த்துக்கள். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்ந்தவன், உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்வன், வாழ்த்துக்கள். சந்திராச்சாரங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தரவுடன் அங்கே சியாமலாவை காணவில்லை. சியாமலா இஞ்சிக்குடி வந்தவுடன் வலைக்க வலைத்தளம் புறப்புறுப்பாக காணவில்லை. இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும். பாடும் போது நான் தென்றல் காற்று என்ற பாடலை தரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை இணைந்து வந்து கொண்டிருக்கின்றன, குவிந்து கொண்டிருக்கின்ற பாடல்கள். சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார் அடுத்த பாடலை தருவதற்கு.
7: ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
0: என்ன அவங்களும் திக்குவாய்?
7: நன்றி.
0: அவங்களும் திக்குவா? ஒரு வார்த்தை பேச ஒரு வருடம் என்ற பாடல் இருக்கு. வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை பேச இவ்வளவு காலம் செல்லுது. கிருஷ்ணா இதற்கு என்ன பதில்?
2: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
0: என்ன அப்ப நீங்களா ஒரே மாதிரி திக்குவாயா? ஆ சரி, பார்த்துக்க மன்னிக்க வேண்டும். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். மீண்டும் சந்தன் ராஜ், உங்கள் பாடல். போட்டி பலமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். என்ன பாடல் சந்தன் ராஜ் அவர்களே?
7: ஒரு நாள் போதுமையா?
0: காணாதையா? ஒரு நாள் போதாதையா? பல நாள் வேண்டும் எங்களுக்கு. ஒரு நாள் போதும். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா? எங்கே காணவில்லை? அப்பா வார்த்தை மாறிவிட்டாரா? வார்த்தை தரவிட்டாரா? ஓகே, வறுமையின் நிறம் சிறப்பு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடமா? தவறிவிட்டதுக்கு வாழ்த்துக்கள் இல்லை, பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
2: வணக்கம். ஒரு வருஷம் காத்திருந்தால் கையில் ஒரு பாப்பா.
0: ஒரு 9 மாசம் போதாதா? ஒரு வருஷம் காத்திருக்கணுமா ஐயா? என்ன ஐயா நீங்கள், ஒரு வருடம் காத்திருந்த 10 மாதத்துல போயிட்டு விடுறாரு. ஒரு வருடம் காத்திருந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு 2 மாதம் கேப் போட்டுட்டா போட்டுருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவா திறப்புகின்றார். கொண்டுவாருங்கள் தேவா உங்களுடைய இனிமையான பாடலை. என்ன பாடல் நினைத்து விட்டேன் தேவா உங்களை? ஓ தேவா கொண்டுவாருங்கள் உங்கள் பாடலை. தேவா இணைத்து விட்டேன் தேவா, இணைப்பு கிடைத்து விட்டதா
7: ஐயா? ஆ கிடைச்சிட்டு. தாயை சிறந்த கோயிலும் இல்லை அந்த பட்டியா?
0: அப்படியா, தாயை சிறந்த கோயிலும் இல்லையா? சரி சரி சரி, ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது உண்மை உண்மை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடல். சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
5: அப்பா ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது.
0: அட்ரஸ் ஆக்கியன. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. பிருந்தாவனம் எங்கள் வீடானது. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். அன்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இந்த பாடல், சிறப்பான பாடல். இங்கே கிருஷ்ணா நீங்கள் தாருங்களே உங்கள் பாடலை. கிருஷ்ணா.
2: தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா.
0: அப்படியா, தாய் தந்த நல்ல வரியெல்லாம் படுத்து தருகிறார்கள். என்ன தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரஸ்வதி சபதம். எங்கே சியாமலா நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: ஒரு புல்லாங்குழல்
0: அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் தான். புல்லாங்குழல் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரவணன் இடறப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, நெருக்கமா இருக்கிறது சரவணனுக்கு. வந்து விட்டார் வந்து விட்டார் சரவணன். தாருங்கள் சரவணன்.
4: வீடு மனைவி மக்கள்.
0: என்னையா? ஆ வீடு மனைவி மக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்திலே அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள், அதே பாடலை. கிருஷ்ணன் தாருங்கள் நீங்கள்.
2: ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.
0: அது என்ன இந்த துவாரம் எல்லாம் அடைச்சு போச்சு ஐயா? அதுதான் ஐயா, அது ஊமையா போச்சு ஐயா? ம் அந்த பாத்துக்குது ஐயா. ஒரு புல்லாங்குழல் ஊமையானது. வந்து விட்டார் என்னுடைய குளப்படி சிங்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். வணக்கம்.
8: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
8: நலம் நலம் அறியாவளும்.
0: எல்லோரும் நலம் நலம் தந்து குறிப்பிட்டு நாங்கள் எல்லோருடைய நலத்தை நீங்கள் நலமா இருக்கும். இந்த வேளையில என்னுடைய பாட்டுக்கு பதில் பாட்டுல என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? வேறு ஏதாவது குறை இருக்கின்றதா?
8: இல்லப்பா, நல்லா இருக்குப்பா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: அப்படியா, நல்லா இருக்கபடியே சாய்ந்து கொள்கிறீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கவனம் முழுந்து விடக்கூடாது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நல்லா இருக்க, நல்லா இருக்கப்பா. சாய்ந்தானே சொன்னேன், எங்களை படிச்சீங்க வந்து மீண்டும் வளையுங்கள், வாருங்கள். கெட்டிக்காரன்,
8: கெட்டிக்காரன்,
0: மீண்டும் பாருங்க. மகளே சியாமலா வந்து விட்டீர்களாம்மா, நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா, வணக்கம். சியாமலா, வணக்கம். மகளே சியாமலா பாடுங்கள்.
5: ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த பாட்டு
0: இன்னொரு 10 சேர்த்து 40 சேருங்களேன் மகளே. என்ன வந்தது? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தர வேண்டும் என்று எண்ணும் வேளையில் வந்து விட்டார் மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணய்யா தாருங்கள். கிருஷ்ணய்யா,
9: ஒரு கொடியில் இருமலர்கள்.
0: ஒரு கொடியில் இருமலர்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக எங்கள் அன்பு சந்தன்ராஜ் அவர்கள் இணைந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
10: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் இல்லையா?
0: படுவாங்களா சுல்லாங்குழல் பத்தி அவங்க சொன்னா நாங்க தர மாட்டோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சர்வதற்காக ஒருவர் ஓடி வருகின்றார். அவர் யாராக இருக்கும் என்றால் அது சரவணன் தான். கொண்டு வாருங்கள்
9: சரவணன்.
0: ஓ அப்படியா, முத்துக்கள் சிரிக்கிறதா ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முத்துப்பல் சிரிப்பென்னவோ, முத்துப்பல் சிரிப்பென்னவோ, முல்லை சிரிப்பென்னவோ என்ற பாடல் இங்கே இப்பொழுது தருவது யாராக இருக்கும்? மகள் சியாமலாவாக
5: இருக்கிறது.
0: உடனே கொடியிலே ஒரு பாடல் எடுத்து வந்து விட்டாரப்பா. கொடி விட்ட முல்லை மேல் கொடி விட்ட, வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்களேன். உங்களுடைய சந்தர்ப்பம்.
9: ஒரு மூடன்
0: ஓ
9: கதை சொன்னா.
0: அது யாரு? நீங்களா நானா? அந்த மூடன் நீங்களா நானா? நான் இல்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கே சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: அப்பா, ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு. அந்த பாட்டுப்பா
0: அட்ரஸ் அங்கே என்ன? ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு, கனவிலே அவன் வந்தான். அற்புதமான பாடல். ஒரு நாள் இரவு சவாரி அழகி அம்மா பாடிய பாடல் அந்த கட்டத்துக்கு. எங்கே
9: மலரி மலரி?
0: ஓ சரவணன் தந்து விட்டார் மலரி மலரி என்ற பாடல். மலரே மலரி, அது எப்படி வரும் அந்த பாடல்? மலரே மலரி, மலரே மலரே என்று கூறியிருக்கின்றீர்கள். பல மலர்கள் வருகின்றது இப்பொழுது. சியாமலா என்ற மலர்
5: வருகின்றது.
0: ஒரு நாள் ஒரு கனவு, ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்க முடியாதானே. எங்கே தேவா கொண்டு பாருங்கள் நீண்ட நேரத்துக்கு பின்பு. தேவா தாருங்கள்.
10: கதைகேளு கதைகேளு கருமேட்டு கருவாயன் கதைகேளு கதைகேளு.
0: அது எப்படி இருக்கையா அந்த கதை? நல்ல கதையா அவருது அந்த கதை? கதைகேளு கதைகேளு. எங்கே சியாமலா உங்கள் சந்தர்ப்பம் கொண்டு வாருங்கள். சியாமலா உங்களை இணைக்கப்பட்டேன் மகளே. சியாமலா நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இணைத்து விட்டேன்.
5: அப்பா, ஒரு தெய்வம் தந்த பூவி. அந்த பாட்டுப்பா
0: அற்புதம், அற்புதம். ஒரு தெய்வம் தந்த பூவி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பூவி எங்கே அடுத்த பாடல்? தேவாவினுடைய பாடல். தேவா கொண்டு வாருங்க.
10: ஒரு நாள் போதுமா?
0: அது ஒரு நாள் சந்தன்ராஜ் முதல் கேட்டு விட்டார்கள் அந்த பாடல். ஒரு நாள் போதுமா ஒரு ஒரு பாடல் கொண்டாருங்கள்.
10: ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, என் குடியிருப்பு, என் கோலம்.
0: அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் விட்டாச்சு. இப்ப வேண்டாம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பது விட்டாச்சு ஐயா. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. எங்கே சரவணன் உங்கள் பாடல் எதுவாக இருக்கும்? கொண்டு வாருங்கள் சரவணா உங்கள் பாடலை தாருங்கள். சரவணன்,
9: கதை கதையும் காரணமும்.
0: கதை கதையாம் காரணமாம். ஓ அப்படியா, வேறு கதையா இருக்கு, நீங்கள் காரணத்துல போட்டு விடுறீங்களா? கதை கதையாம் காரணம். அங்கே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
5: அப்பா, ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு.
0: சிறப்பு. ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு, வாழ்த்துக்கள். குடியிருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்கள்
1: இறங்கிவிட்டார்.
0: ஒரு தெய்வம் தந்த உடனோட தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் என்று வந்து விட்டார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் என்று கூறிவிட்டீர்கள். இப்பொழுது அதற்காக ஒரு பாடலை சரவணந்த இல்லை சந்தன் கிருஷ்ணன் தரப்பு உண்டார். பாருங்கள் கிருஷ்ணா.
2: குடிமகனே பெருங்குடிமகனே
0: எல்லாரும் கூடாத பழக்கமானது ஒரு கோப்பையிலேயே குடியிருப்பேன்னா உடனே குடிமகனை தேடிவிட்டார். குடிமகனே பெருங்குடிமகனே யாரையா அந்த பெருங்குடிமகன், நாங்கள் எல்லோரும் பெருங்குடிமக்கள் தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ்யா.
0: அது கேட்ட பாடல் நீங்க ரெண்டு மூணு நாட்கள் முந்தி கேட்டீங்களே அந்த
1: பாடல்.
0: புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ். நல்ல பாடல் அந்த பாடல், இனிமையான பாடல். தளத்திலும் கேட்டிருந்தீர்கள். இப்பொழுது சாமராஜர்
5: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அந்த பாட்டுமா
0: அந்த பாடல் மகளே. சரி தெய்வம் தந்த வீடு இல்ல இல்ல இல்ல சரி தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வம் தந்த வீடு நல்ல பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் இணைகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா.
2: குடிக்காதே தம்பி குடிக்காதே
0: நான்
1: படித்தேன் காஞ்சியில நேற்று.
0: தம்பி நான் படித்தேன் காஞ்சியில நேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல. தம்பி நான் படித்தேன் காஞ்சியில நேற்று. வாழ்த்துக்கள்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் மறந்து விடலாம்.
0: இப்ப குடிப்பதற்கு மரம் இருக்கிறதா மறந்து விட மனம் இருக்கிறதா எது இருக்கிறது உங்களுக்கு? குடிப்பதற்கு மனம் இருந்தால் மறந்து விடலாம் என்ற எண்ணம் தான் இப்பொழுது இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அங்கே வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: குயில் பாட்டு ஓ வந்தது
0: ஓ அந்த ஓ வந்து விட்டுதா குயில் பாட்டுல ஓ வந்து விட்டுதா குயில் பாட்டு ஓ வந்தது என்ன குயில் பாட்டு ஓ ஓ என்று இழுக்கும் பாடல் நல்ல பாடல். இங்கே மீண்டும் சந்தன் ராஜை தொடர்ந்து சியாமலா வருகின்றார்.
5: காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி போட்டு வச்சு அந்த பாட்டு
0: பாட்டுங்க அப்பா காஞ்சியில படிச்சு ரெண்டு ஒண்ணு காஞ்சி பட்டு வந்து விட்டுதா கட்டிக்காரி கட்டிக்காரி காஞ்சி பட்டுடுத்தி கை தூரி போட்டு வச்சு வாழ்த்துக்கள்
1: காஞ்சிப்பட்டு
0: சேலை கட்டி அடுத்த பாடலை தரப்போகின்ற கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா என்கள் பாடல் என்ன பாடல்
2: கொண்டு நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று.
0: அதுதானே இப்பொழுது என்னுடைய சந்தன் ராஜ் படித்தார். அதுக்கு பல பாடலும் வந்துவிட்டது. அடுத்தது
2: தம்பிக்கு ஒரு பாட்டு. அன்பு தம்பிக்கும் ஒரு பாட்டு ஐயா.
0: தம்பிக்கு ஒரு பாட்டு தங்கச்சிக்கும் ஒரு பாட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் சில போகின்றீர்கள்? அடுத்த பாடல் நூறாவது பாடல்.
1: ஒரு பாட்டு வந்துருச்சு தலைவர் பாட்டு.
0: என்ன பாடு?
1: காஞ்சி பாட்டு சேலை கட்டி வந்துருச்சு.
0: கட்டிப்புடி
1: கட்டிப்புடி
0: ஓ கட்டிப்புடி கட்டிப்புடி நூறாவது பாடலை தந்தார் சந்தன் ராஜ் அவர்கள்.
1: வாழ்த்துக்கள். நம்ம பாடி இருக்க வேண்டிய பாட்டு இது.
0: அவர் வருவார் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை நினைக்கிறார் இடம் கிடைக்கவில்லை கட்டிப்பிடி கட்டிப்பிடிதா அது கட்டிப்பிடித்தா பரவாயில்ல கண்டபடி கட்டிப்பிடுறாங்கல்ல பாடுறாங்க. வாழ்த்துக்கள். எங்கே சரவணன் வந்து விட்டார். உங்கள் பாடலை தாருங்கள் சரவணன். சரவணன் உங்களை இணைத்து விட்டேன் தம்பி உங்களை இணைத்து விட்டேன் சரவணா சரவணா சரவணா சரவணா. ஓ தொல்லைதான் நினைய பாருங்கள் சரவணன் உங்களுக்கு இணைத்து விட நெருக்கமாக இருந்தீர்கள் கொண்டு வாருங்கள்.
2: காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான்.
0: ஓ காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தானா வாழ்த்துக்கள். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலாதரம் பாடல் கொண்டு வாருங்கள் சியாமலா.
5: அப்பா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து
0: வெட்டிட்டீங்களா கட்டி அவர்கள் கட்டி புடிதா கட்டி புடினா கட்டி தங்கம் ஆக்கி விட்டா உடனே கட்டி தங்கம் வெட்டி எடுத்து வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா நீங்களும் என்ன கட்டி கொண்டு வருங்க கொண்டாருங்கள். கிருஷ்ணன்
11: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லும்.
0: பாட்டு பாடவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார் அன்பு உறவு. எங்கள் இங்கே போட்டி பலமாக இருக்கின்றது, அதிலே சந்தன்ராஜ் இடம் கிடைத்து விட்டது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
12: பறந்து செல்லவாங்கிறாரியா, பறந்தாலும் விட மாட்டேன்.
0: அதானே பறந்து செல்லவா கிருஷ்ணா, நீங்க பறந்து செல்லாலும் விட மாட்டார் ஐயா. பாட்டு பாடவா பறந்து செல்லவாண்டீர்கள், பறந்தாலும் விட மாட்டேன். இவர் கடந்த வாரமும் சொன்னார் இந்த பாடலை, இந்த வாரமும் சொல்லுகின்றார் கடந்த பறந்தாலும் விட மாட்டேன். சரி சேமலா, நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்ற? இல்லை அரசுக்கு இப்ப நான் வருகின்றேன் வருகின்ற சந்திரங்க சரவணன் அவர்கள். யார் சரவணனா சியாமலாவா? சரவணனா சியாமலாவா? சரவணன், சரவணன் தான் வருகின்ற. வணக்கம் சரவணன், கொண்டு வாருங்கள்.
4: வெட்டி வேறு வாசம்.
0: அப்படியா, வெட்டி வேறு வாசம், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அது வெட்டி பல கதையுமே அந்த பாடல எழுதுறோம். வெட்டி வெட்டி வேறு வாசம், விரலுக்குள்ள வீசும் வெட்டி வேறு வாசம், முதல் மரியாதை வெட்டி வேறு வாசம் தன்னன்ன தானா. எங்க சேமலா உங்கள் பாடல் தாருங்களம்மா. வாழ்த்துக்கள் மகளே, கண்ணாளனே வாழ்த்துக்கள். எங்க கண்ணாளா கட்டி பிடிக்கணும்னா கண்ணாளனு வந்து விட்ட பாடு. வாருங்கள் சந்தன்ராஜ். இல்லை இப்பொழுது கிருஷ்ணன் வந்திருக்காங்க, கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா வாசம் இல்லாத மலர்தானே தேடுது. என்ன செய்யறது, நேற்று வரை தனிமையிலே, இன்று வரை தனிமையிலே. சரி அடுத்த பாடல் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அன்புடன் எங்கள் சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
13: அப்பா மலரோடு விளையாடும் தென்றலே வாராய்.
0: மலரோடு விளையாடும் தென்றலே வா, நல்ல பாடல். மலரோடு விளையாடும், அது மலரோடு விளையாடுகிற தென்றல் எப்படி அழகாக சுகந்தமாக இருக்கும். நேரம் சரியாக 12:20 எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 9:50 அந்த வழியில வந்து இணைந்து விட்டார் அன்புடன் சரவணன். பாருங்கள் சரவணன் என்ன ஐயா என்னத்திலும் கட்டுறாங்க. அடுத்த பாடல் அதுக்கு தான் கிருஷ்ணன் ஒரு பாடல் தரப்பு கொண்டார். என்ன பாடலா இருக்கும் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
11: தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி ஐயா.
0: ஓ, அவர் வந்து விடுவார் ஐயா, தேடி வரும் கண்களுக்கு சாமி ஐயப்பன் வந்து விடுவார், தேடி வரும் கண்களுக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு. சியாமலா நீங்க தாருங்க மகளே.
13: அப்பா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அந்த பாட்டுப்பா.
0: ஐயோ பாவமா, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீடு வரை தான் வாழ்க்கை. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை சாருங்கள்.
12: மனைவி வந்த நேரம்
0: வந்துட்டாவா? மனைவி வந்த நேரம் வந்துட்டாவா? வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அப்படி கிடையாதுதான், வந்த நேரம். சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றார் என்று எழும்பொழுது சரவணனாக தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் சரவணா, வணக்கம்.
4: வீடு வரை உறவு,
0: அதுதான் இப்பொழுது சியாமலா தந்திருந்தார். நீங்கள் இன்னொரு தாருங்கள், இன்னொரு. வீட்டுக்கு வந்தா மச்சான் அந்த பாடல போடுவோமா? ஜாலி போட்டுருவோம். என்ன வந்தது, வீட்டுக்கு வந்தா மச்சான், வீட்டுக்கு வந்தா மச்சான். சரி வாழ்த்துக்கள், வீடும் வீட்டுக்கும் ஒன்றுதான். எங்கே அடுத்த பாடலை யார் தருவது? கிருஷ்ணன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
11: மனைவி அமைவதெல்லாம்
0: பாட்டா நல்லது, ஒரு பாடல் அம்மா, அந்த பாடல் இனிமையான உருக்கமான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகாலட்சுமி, சன் ஆஃப் மகாலட்சுமி. எங்கே அடுத்த பாடல் மீண்டும் சியாமலா நீங்கள்
13: தான்.
0: உயர்ந்தவர்கள் அல்லவா தான் இறைவன் இரண்டு பொம்மைகள், இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, ரெண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தான் தான் விளையாட. வாழ்த்துக்கள். எங்கே சிரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்,
0: அதைத்தான் இப்பொழுது எங்களுடைய சியாமலா பாடியிருந்தார். நீங்கள் வேறு ஒரு பாடல், என்ன பாடல்? என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள்.
14: இறைவனிடம் கையேந்துங்க.
0: ஆஹா, ஹாஜியாரிடம் போய்விட்டீர்களோ? ஹாஜியாரிடம் போய்விட்டீர்கள். இறைவனிடம் கையேந்துங்கள். வாழ்த்துக்கள். சியாமலா நீங்கள் தாருங்கள்.
13: இறைவனிடம்
0: கையேந்து சந்தன்ராஜன் கையேந்தால் யாருக்கு இறைவன் கொடுப்பது? இறைவன் இறைவன்
13: ஐயோ இயற்கை என்னை
0: இறைவன் பெறுவான்
13: சொன்னதான் இறைவன் அப்படி வரும்பா.
0: ஆமா, இறைவன் பெறுவான் என்ற பாடல போட்டு விடுவோம் தலையடியை. அதான் பாடல், இது யாருக்கோ கொடுக்க வலிக்கிட்டு உங்களுக்கு கிடைத்து விடுது. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடல்.
15: இறைவன் உலகத்தை படைத்தானா?
0: அவன் தானே, அவன் தான், ஏழ்மையை அவன் படைக்கவில்லை, இறைவன் உலகத்தை தான் படைத்தார். வாழ்ந்து ஏழ்மையை நாங்கள் தான் படைக்கின்றோம். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ், ஓ கிருஷ்ணன் சென்ற இடத்தில் கிருஷ்ணா அவர் வைத்து விட்டார். நீங்கள் சந்தன்ராஜ் தர வேண்டும். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. ஓ, சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டது. இணைப்பை துண்டிப்பவர்கள் உடனடியாக துண்டித்து பழக வேண்டும். தொடர்ந்து சிக்கலில் தான் இருக்கின்றது சந்தன்ராஜ் அவர்களுடைய. எங்கே சந்தன்ராஜ் மாட்டிக்கிட்டீர்கள் நீங்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சியாமலா வருகின்றனர். சியாமலா தாருங்கள்.
13: அப்பா இறைவன் இருக்கின்றான் அந்த பாட்டு பாட்டாங்களா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. இல்லை இல்லை,
13: பாடிட்டாங்களா?
0: இல்லை இல்லை, பாட இல்லை. நீங்கள் தாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கட்டிக்காரு கட்டிக்காரு கொண்டு வாருங்கள். இறைவன் இருக்கின்ற பாடல் வந்து இல்லை இல்லை. எங்கே அடுத்த பாடல் சரவணன் தரப்போகின்ற. சரவணன் தாருங்கள்.
4: என்னையா?
0: வருவான் வடிவேலனோ?
4: வருவான் வடிவேலன்.
0: ஓ, வருவான் வடிவேலன்.
4: வருவான் அந்த பாடல்.
0: ஆமாம், வருவான் வடிவேலன். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பிலே என்ன தாமதம்? யாருடைய இணைப்பு உங்களுக்கு கொழுவி கொண்டு உங்களை சிக்கல் வைத்துக் கொண்டிருக்கின்றது? வர வேண்டும். அடுத்த பாடல் தருவதற்காக ஓடி வருகின்றார். எங்கே வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். பாடல்களோ அழைப்புகள் இறுக்கமாக நெருக்கமாகிவிட்டது. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும்.

0: எங்கிருந்து தேடி கொண்டு வராது, நீங்க தானே தந்தீங்க. இது குழந்தை பாடும் தாலாட்டு, குழந்தை பாடும் பூவாளம், குழந்தை பாடும் தாலாட்டு அதற்கு பூவாளம். இங்கு சரவணன் தாருங்கள்.
1: வடிவேலன் மனசு வச்சான்,
0: வடிவேலன் மனசு வச்சுட்டாரா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வடிவேலனோட தான் நிக்கிறீர்கள். வடிவேலன் மனசு வச்சால் வாழ்த்துக்கள். சியாமனா உங்கள் சந்தர்ப்பம். வடிவேலும் மயிலும் துணை, மகளெல்லாம் சும்மா வடிவேலன் இருந்தான், வடிவேலுட்டே சென்று விட்டாள் மகள். வடிவேலும் மயிலும் துணை அம்பிகாவதி. சுங்கை சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
2: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா ஐயா?
0: சும்மா இதுக்கு போய் அலட்டிக்கிறாங்க இவங்கள. ஏன்னா இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? எங்கே சாமலா உங்கள் பாடல்? வருவார் வருவார் வருவார் வருவாயா வேல்முருகா, வந்து விட்டீர்கள் நீங்க, வருவார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வருவாயா வேல்முருகா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் ஒளிபரப்பும் காரிக்கிழமைகளில் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு குவித்துக் கொண்டிருக்கின்றார் பாடல்களை சரவணன் தாசி. வந்துவிட்டார் கிருஷ்ணன்.
1: இது இரவா பகலா?
0: ஓ தெரியலையா? நீங்க கண்ண முடிக்கொண்டிருக்கீங்க, தெரியவில்லை. நீங்க கண்ண முடிக்கொண்டிருக்கீங்க, அதனால தெரியவில்லை. இது இரவையா உங்களுக்கு? இரவையா எங்களுக்கு? பகலையா? இது இரவா இல்லை பகலா? இரவும் பகலும் இணைந்திருக்கின்றது ஐயா. சரவணன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மயிலே மயிலே தோகை எங்கே?
0: ஆகா ஆகா, அது அது கொட்டி விட்டு வந்து விடுது காட்டுக்குள்ளே. மயிலே மயிலே தோகை எங்கே? பாவம், அது தோகை இல்லாத மயிலுண்டா, அது பெண்மை இல்லாமே ஐயா. அப்புறம் என்ன கேள்வி ஐயா? ஐயோ கடவுளே, பத்திரிகை என்னுடைய என்னுடைய தாள்கள் சிதறிச் செல்கின்றன, என்ன காரணம் என்று தெரியவில்லை. எங்கே இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? வந்திருப்பவர் சியாமலாவாக இருக்கின்றது. வணக்கம் மகளே சியாமலா, கொண்டு வாருங்க.
3: போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே?
0: அந்த அதானே என்ன, போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன். சச்சச்சச்சே, வாங்க உடம்பு வேண்டாம் இந்த புத்தி என்று. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நீங்கள் இப்ப என்ன கூற போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். தோகை இளமையில் நாங்கள் போட்டியிலே இருக்கிற பயணம் முடியவில்லை. எங்கே சந்தன்ராஜ் தாருங்கள்.
2: கையில வாங்கின பையில போடலையா?
0: அது இது அடிக்கடி உங்களுக்கு நடக்குதுயா? இந்த கையில வாங்கின பையில போடல, காசு போனிடம் தெரியல. ஐயோ பக்கத்தில் உள்ளவங்க திருடிட்டாங்களோ. கையில வாங்கினேன் பையில போடுல, இந்த பட்டுக்கொட்டையார் பாடிவிட்டார். நிழலும் பெருகு இந்த பாடல். எங்கே சரவணா கொண்டு பாருங்கள்.
1: புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி கண்டதில்லை.
0: அப்படியா? அப்ப புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி, அப்ப யார் ஐயா வச்சானவர்? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்றவர்களும் புத்தி இல்லையாமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்? கிருஷ்ணா விளங்குச்சா? இரவா பகலான்னு நீங்கள் எண்ணீங்களா? இரவும் பகலும் மலரட்டும் அப்பா, விடுங்கள். இரவும் நிலவும் மலரட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கர்ணன். வாழ்த்துக்கள் எங்கே கிருஷ்ணா? இல்லை சந்தன்ராஜ் தாருங்கள்.
2: மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாயா?
0: ஐயோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாயா? ஆமா, மண் எவ்வளவு பிரயோஜனமானது, எவ்வளவு பலம் உள்ளது. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்ற, அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். எங்கே தாருங்கள் சாமலா உங்கள் பாடலை.
3: மயிலாடும் பாறை பக்கத்தில ஓட,
0: மயிலாடும் பாறை அங்க வேதாரண்யத்திலே தான். மயிலாடும் பாறை, மயிலாடும் பாறை அங்க பார்த்து நீங்கள் தான் நீ மயிலாடியதை. எங்கே பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை.
0: ஐயோ,
1: புன்னகை செய்யும் சின்ன பிள்ளை.
0: யாரையா அந்த புத்தி சிகாமணி? புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை. வாழ்த்துக்கள். அஞ்சுக்கு பிறகு வந்த பிள்ளை, ஆறாரோட ஆறாரோட அசட்டு பய பிள்ளை ஆறாரோ. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சரவணனுடைய பாடலாக இருக்கின்றது. சரவணா கொண்டு வாருங்கள். உங்களை இணைக்கின்றேன், உங்களை இணைக்கின்றேன், இணைத்து கொண்டே இருக்கின்றேன். இணைய மறுக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம்? சிக்கல் தான், போட்டி தான். போட்டியாக அழைத்து கொண்டிருக்க ஒரு ஒரே நேரத்தில் இருவர் அழைத்த இந்த இணைப்பு எனக்கு கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். அதற்கிடையே ஒரு யாரும் முண்டி அடித்து கொண்டு வருகின்றார்களோ தெரியவில்லை. சரவணனுடைய இணைப்பை தெரியவில்லை, இணைக்கப்படுவதில்லை. அணைந்து விட்டார் சார்.

0: நிலவு ஒரு பெண்ணாகி.
1: ஓ அப்படியா, எப்ப ஐயா அப்படி வந்தது நிலவு ஒரு பெண்ணா? அப்படின்னா ஒவ்வொரு நாள் நிலவில் முடித்திருப்போம், பெண் வருந்தானே. நிலவு ஒரு பெண்ணா, அது அவ்வை கிளை மாதிரி இருக்கு ஐயா. வாழ்த்துக்கள். சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
2: முத்தி சிகாமணி பெற்ற புள்ள அந்த பாட்டுப்பா
1: அவர் தந்து விட்டார், அதுக்கு ஒரு பாடலை நீங்கள் தாருங்கள். உடனே எடுக்க வேண்டியது, மனிதன் இருக்கிறது, மயில் இருக்கிறது, நிலவு இருக்கிறது, தொகை இருக்கின்றது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதை போடுவோம். நிலவுக்கு என்மேல்
2: என்னடி கோபம்,
1: சிறப்பு விடமாட்டாள், விடமாட்டாள்னா நிலவே என்னிடம். கட்டிக்காரி மகளே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தாருங்கள்.
3: பக்கத்துல இருப்பேன்.
1: நீங்க சொல்றதும் மாநில தூரத்துல இருக்கின்றீர்கள், எப்படி ஐயா பக்கத்துல இருக்க போறீங்க? மனத்துல இருக்கின்றீர்கள் ஐயா, பக்கத்துல இல்ல மனதில இருக்கின்றீர்கள். பக்கத்திலே இருப்பேன் நாம் பார்த்து பார்த்து வந்துட்டான் குளப்படி சிங்கம். ஒரு தடவை இணைப்பு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். என்ன ஐயா?
4: நிலா காயுதப்பா.
1: காயுதா? நிலா காயும் நிலா காயுதே என்ற பாடல, நிலா காயும் நேரமா என்ன பாடல்?
4: நிலா காயுதே.
1: நிலா காயுதே அந்த என்ற பாடல் நான் சொன்னேன் குழப்பட சிங்க உண்டு. நல்ல பாடல், நல்ல பாடல். நிலா காயுது டார டார டாரா. எங்கே வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
5: நிலவே என்னிடம் நெருங்காதே.
1: அப்படிதான் நான் இப்ப டக்குன்னு புடிச்சு விட்டாரு. கட்டி காரன் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மகளே. வாங்க சியாமலா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சியாமலா
2: அப்பா நீ
1: கொண்டு வாருங்க.
2: நிலவும் நிலவும் மலரும் பாடுது அந்த பாட்டு.
1: இரண்டாவது செய்ய நிலவம்மா, அதனாலதான் நிலவும் மலரும் பாடுது. நிலவும் மலரும் பாடுது என்றால் தேன் நிலவு அந்த திரைப்படத்தில் தன் வாழ்த்துக்கள். பாருங்கள் சந்தன் ராஜாயா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? கொண்டு பாருங்கள்.
3: நெருங்கி நெருங்கி பழகும் போதுயா.
1: நெருங்கி நெருங்கி பழகும் போது, நெருங்கி நெருங்கி பழகும் போது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கும் வருகிறார்கள், இங்கும் வருகின்றார்கள். இவர் அட்டாவதானி தானே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? சரவணனுடைய பாடல். சரவணா தாருங்கள்.
4: நெருங்கி பழகும் போது.
1: அப்படித்தான் அவர் பாடினார், நெருங்கி நெருங்கி பழகும் போது என்று. வேறொரு பாடல தாருங்களேன். வேறொரு பாடல வரப்போ ஒன்றுகளா? சரி வாருங்கள், தாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: மலரும் வான் நிலவும் சிந்து மலகெல்லாம் உன் எழில் வண்ணமே.
1: அது அவர் உங்களுடைய காளிதாசருடைய பாடல். வாழ்த்துக்கள். வந்து விட்டார் வாரோ கடிகாரன். அடுத்த தடவையாக ஓடியாரு.
4: மலர் கொடுத்தேன்.
1: கொடுத்துட்டீங்களா கட்டிக்காரன்? கை நிறைய வளையல் கொடுத்தீர்களா? மலர் கொடுத்தேன் கை கூலுங்க பாடுவேன். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு கட்டிக்காரன். அடுத்த பாடலை சேர்வதற்காக கிருஷ்ணன் வருகின்றாரா, சியாமலா வருகின்றீர்களா? எங்கே பார்ப்போம்? சியாமலா வருகின்றார். கொண்டு வரும்
2: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
1: அப்படியா? எப்ப சொன்னதாம்மா? பகலா இரவா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. வாழ்த்துக்கள். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் 150 பாடல்களுக்கு மேல் கண்டுபிட்டோம். நேரம் இப்பொழுது சரியாக உங்களுக்கு 10:05 என்று காட்டும் வேளையில் எங்களுக்கு 12:35 நண்பகல் என்று காட்டுகின்றது. மீண்டும் சியாமலா வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் சியாமலா.
2: குலுங்கி குலுங்கி சிரிக்கும் சிரிப்பில் இவ்வளவு ஒரு பாப்பா.
1: குலுங்கி குலுங்கி சிரிப்பதில் இவ்வளவு ஒரு பாப்பாவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெருங்கி நெருங்கி நீங்கள் குலுங்கி குலுங்கி. எங்கே சரவணன் தாருங்கள்.
4: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கும்.
1: அப்படியா? அதனாலதான் அந்த வில்லங்கம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்து விட்டது. இனிமேல் கண்ணை மூடிக்கொண்டு பாருங்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு விறுவிறுப்பாக சென்று கொண்டு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கின்றது அவர்களையும் சந்தன்ராஜ்.
3: வானம் அருகில் ஒரு வானம்.
1: ஓ, இது கடந்த வாரம் வந்த வானம் தான் இந்த வாரம் வந்திருக்கிறது. வானம் அருகில் ஒரு வானம், வானம் அருகில் ஒரு வானம். வாழ்த்துக்கள். இங்கே நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் விரைவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொகையான பாடலை தந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய அப்படியா பூத்து பூத்து குலுங்குதா பிடுங்க இறந்தவர்கள் எல்லாவற்றையும் சேவனா அது உங்களுக்கு வேண்டாம். பூத்து பூத்து குலுங்குது குலுங்கா குலுங்கா கொட்டிப்போம் இல்லவா வாத்துக்கள் பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அதை பார்த்து பார்த்து சிரிக்குதுன்னு மனசு வாழ்த்துக்கள். எங்கே வந்துட்டார் வரும் கட்டிக்காரன் வர கொண்டு வாருங்கள்.
4: அப்பா கண்ணை நம்பாதே
1: ஆ
4: கண்ணை நம்பாதே
1: அப்படி ஏன் ஐயா கண்ணை வேறு எதை நம்புறத கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுமா அப்ப நம்ப கூடாத நம்ப நம்ப அனுபவம் பேசுதோ கண்ணை நம்பாதே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் வாழ்த்துக்கள். சரவணா உங்கள் கருத்து என்ன பாடல்ல வருகின்றது?
0: வானம் என்ன மேலே இருக்கு பூமி என்ன கீழே இருக்கு அந்த பாடல்.
1: ஏன் ஐயா அப்படி இருக்கு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி அதுக்காக கிருஷ்ணன் வருக சமாதானமா ஒரு பாடலை தருவது. கிருஷ்ணா என்ன பாடல் ஐயா?
5: ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே.
1: சரி நீங்கள் ஏமாற்றினீர்களா அல்லது ஏமாந்தீர்களா?
3: பூந்தோப்பு
1: நல்லா தண்ணி நீர் வைத்திருக்கீர்கள். பூத்தது பூந்தோப்பு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக சியாமலா வந்து விட்டார். என்னை கண்டு நான் ஆட வாழ்த்துக்கள் மகளே சிரிப்போடு சிரித்து வாழ வேண்டும். எங்க சரவணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
0: ஏமாற சொன்னது நானா இம்மீது கோபம் தானா?
1: நீங்கள் ஏமாற இருக்கின்றீர்களா? உங்களை யாரும் ஏமாற்றி இருக்கின்றார்களா? அப்ப நீங்கள் யாரையோ ஏமாற்றி இருக்கிறார்கள். ஏமாற சொன்னது நானாண்டு கேட்கின்றார். வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு பாருங்க அடுத்த பாடல்.
2: கிருஷ்ணன் கேட்டு கேள்வி நினைச்சு சிரிச்சப்பா.
1: எதம்மா
2: உன்னை கிருஷ்ணன் கேட்டீங்களா ஏமாத்துறீங்களா ஏமாந்துறீங்களா?
1: அப்பா தகச்சு வெகா கேட்டு
2: உன்னை உன்னை கண் தேடுதே அந்த பாட்டு
1: பாடா. கணவனை கண்டது அதுல ஒரு விக்கல் வரும் அல்லவாமா? உன்னை கண் தேடுதே அப்படி ஒரு விக்கல் வரும். உன்னை கண் தேடுதே வாழ்த்துக்கள். உறங்க அமளி இதுல வாடுறங்க. அடுத்த கிருஷ்ணா நீங்கள் வாருங்கள். ஏமாற்றாது ஏமாறாது வாருங்கள்.
5: உன்னை சொல்லி குற்றம் இல்லை.
1: நன்றி ஐயா நன்றி ஐயா. என்ன சொல்லி குற்றம் இல்லையா? உன்னை சொல்லி குற்றம் இல்லை. நான் அப்படி சொன்னது குற்றம் இல்லை என்று கூறுவதற்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக வந்து காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பாரு கடிகாரன் பாரு வாங்க பாரு. அப்படியா நாங்கள் நீ அடக்கத்தோடு பேசுறோம் ஐயா. ஆடாதடா ஆடாதடா ஆடாதடா ஆடாதடா மனிதா அறிவுரை கூறுகின்ற அறிவுரை கூறுபவர் குளப்படி சிங்கம். வாழ்த்துக்கள் மகனே வாழ்த்துக்கள். எங்கே அன்பு மகளே சியாமலா ஓடி பாருங்களம்மா உங்கள் பாடலை தாருங்களடா.
2: அப்பா நானாக நான் இல்லை தாய் அந்த பாட்டு
1: என்ன நடந்தது இல்லை அப்படி நானாக நான் இல்லை அந்த அவசரம் என்ன பாடல் நானாக நான் இல்லை தாய் நானாக நான் இல்லை தாயே. எங்கே சரவணா கொண்டு பாருங்கள்.
0: உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்.
1: நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் ஐயா உண்மை சொல்ல மாட்டேன் ஐயா. உன்னை ஒன்று கேட்பேன் நான் சொல்ல மாட்டேன் எப்படி நான் மெட்டு வேண்டியது சொல்ல முடியும். எங்கே அடுத்த பாடலை தேர்வதற்கு சந்தன்ராஜ் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள்
3: சந்தன். வயசு பொண்ண வசியம் செய்யும்
1: வந்துட்டீங்களா? வளையல் கொண்டு வந்துட்டார் உளவுக்காரன் வளையல்காரன் வந்து விட்டார் எங்கள் இளவு அது இள வயசு பெண்ணை மயக்குவதற்கு இளவு வயசு பெண்ணை மயக்குகின்ற வளையக்கார் வயசு பெண்ணை வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் எங்கே அடுத்த பாடலை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் வேளையில் காத்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை தருவதற்காக. கிருஷ்ணா வர வேண்டும் தர வேண்டும் உங்கள் பாடலை.
5: இளமையனும் பூங்காற்று பாடி.
1: ஆமா அப்ப பாடிட்டுதான் இளமையன்று அந்த பூங்காறு பாடிட்டு தான். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு கிருஷ்ணா சிறப்பு. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது சியாமடா ஓடி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சியாமடா.
2: சொல்லத்தான் நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, யார் தடுத்தது சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் நான் இருக்கிறது, சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சொல்லத்தான் நினைக்கிறேன். எங்கே சரவணன் உங்கள் பாடல்
0: பூங்காற்று புதிதானது.
1: அப்படியா? ஒரே என்ன காற்று குளிரா இருக்கும். பூங்காற்று குளிரானது
0: புதிதானது.
1: அது புதிதானது, இது புதிதான். நானும் குளிரண்டா, புதிதானது புதிய. வரப் வந்து விட்டார். வணக்கம் பாரு. வணக்கம்
4: பூங்காற்று திரும்புமா?
1: அவர் பாயா இப்பதான் பூங்காற்று புதிதென்று கூறுகிறேன். திரும்புமா உங்களோட பக்கத்துக்கு திரும்ப பாக்குறீங்க பாத்தீங்களா? பூங்காற்று திரும்பும், திரும்பும், நிச்சயமாக திரும்பும் மகனே. பூங்காற்று திரும்புமா? அது திரும்பும், திரும்பும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. எங்கே கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
5: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா?
1: இந்த பாடலா இருக்கு பாருங்கக்கா, இந்த பாடல்
5: இல்ல
1: எங்கேயோ கொண்டே மாத்துகிறார் வாத்தியார். என்ன சரி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது சரவணனுடைய பாடலா இருக்கும். எங்கே சரவணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சரவணா தாருங்கள் உங்கள் பாடலை. சரவணனுடைய அழைப்புக்கு தடைகள் வருகின்றதுவா? கொண்டு வாருங்கள் சரவணன்.
0: திரும்பி வா ஒளியே திரும்பி வான்னு பாடல்
1: கடைசியில் அப்படி வா திரும்பி வான்னு அழைக்க ஒழிக்கிட்டீங்களா? போயிட்டாங்களா? திரும்பி வா உயிரே திரும்பி வா மீண்டும். வாழ்த்துக்கள். அவ்வளவு படித்தான் அழைக்கின்றால். எங்கே மீண்டும் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றோம். தாருங்கள் சந்தன் ராஜ் தர வேண்டும்.
3: பூங்காற்று புதிதானதியா?
1: அது இவர் தந்து விட்டார் என்னுடைய. இல்ல இல்ல, என்ன தந்து விட்டார் அந்த பாடலை கிருஷ்ணன் சரவணன்.
3: ஆமா.
1: பூங்காற்றிலே உன்
3: சுவாசத்தை தேடி
1: பார்த்தேன். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை. வாழ்த்துக்கள். திருப்பி திருப்பி பார்த்தா கிடைக்கவில்லையா? எங்கே சியாமடா உங்கள் பாடல்? சியாமடா, சியாமடா இணைந்து விட்டேன் இல்லையா? சரி, பாரோ கிடைப்போம். பாரோ வாருங்கள், பாரோ வாருங்கள், வாருங்கள். என் குளப்படி சிங்கம் வந்து விட்டார், வந்து விட்டார். தம்பி கொண்டு வாருங்கள் மகனே. பாரோ வாழ்த்துக்கள். மனம் என்றால் மேடை உண்டு. சிறப்பு சிறப்பு. வாருங்கள் மீண்டும். இப்பொழுது அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள். நான் பேசுவது சரியாக கேட்கின்றது தானே உங்களுக்கு? சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா.
2: மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசு காதலிக்க.
1: உண்மைதான், அந்த வயசுல காதலிச்சு விட்டுரும். மனசே மனசே குழப்பம் என்ன, ஏன் குழம்புகிறீர்கள்? நான் பேசுவது துல்லியமாக கேட்கின்றதா மகளே? ஆம் கேட்கின்றது. வாழ்த்துக்கள். எங்கே சரவணன் நீங்கள் வாருங்கள். சரவணன், சரவணன் இணைப்பு வல்லமை காணாமல் இருக்கு, இணைப்பாக இருக்கின்றது. ஆம் வந்து விட்டார், வந்து விட்டார் சரவணன். தாருங்கள்.
0: மேடையில் அடித்து மெல்லிய பூங்காற்று.
1: அவர் மேடை போட நீங்க மேடையில் மெல்லிய பூங்காற்றி ஆட வைக்கிறீர்களா? மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று. இனிமை அடுத்த பாடலை தருவதற்காக மகள் ஷியாமலா இல்லை சந்தன் ராஜ் வருகின்றார். சந்தன் ராஜ் உங்களை இணைத்து விட்டேன். மாட்டிக்கொண்டீர்கள் எங்கேயோ ஒரு அழைப்புகளை மாட்டிக்கொண்டீர்கள். எப்படியும் பார்ப்போம். இணைத்து கொண்டு பிச்சை அடிச்சு கொண்டு வாங்க. வந்துட்டார். வயிற்று பீத்து கொண்டு வந்து விட்டார். பூங்காற்றே பூங்காற்றே பூவிடம் பூங்காற்றே பூங்காற்றே. சிறப்பான பாடல்தான் அந்த பாடலும். என்ன பாடல்தான் சிறப்பு இல்லை, எல்லாம் சிறப்பான பாடல். எங்கே சந்த இவளுக்கு கிருஷ்ணன் சிறப்பு ஒன்றாராம் ஒரு பாடல். என்ன பாடல் கிருஷ்ணா சிறப்பு ஒன்றீர்கள்?
5: பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா.
1: ரெண்டு சொன்ன என்னய்யா? ரெண்டு
5: சொன்னா
1: என்ன? அப்புறம் பறந்து சொல்ல வேண்டிய. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை தருவது சந்தன் ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
3: சந்தன் இல்லாத மாற்றம்.
1: நேற்று இல்லாத மாற்றம் அது ஒவ்வொரு நாளும் மாற்றம் தான், மாற்றத்துக்கு மாற்றமே இல்லை. நேற்று இல்லாத மாற்றம் என்று என்னது இல்லாத மாற்றம் சிறப்பு கோரி பாளையம் அங்கே மீண்டும் உங்களுடைய இந்த புண்ண வந்து விட்டதா வாழ்த்துக்கள். இந்த புன்னகைய என்ன விலை? ஒரு 50 காசு தான் பெறும் வாழ்த்துக்கள். இப்பொழுது புன்னகை 50 காசு தான். எங்க சியாமலா நீங்களும் என்ன சொல்லுகிறீர்கள்? கொண்டு வாருங்கள்.
2: சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளை செந்தமிழ் பாட்டு.
1: ஓ, சொல்லி சொல்லி வந்ததில்லை, பாடி பாடித்தான் வந்தது. வாழ்த்துக்கள். நாங்கள் நிறைவேறும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். விரைவோடு வாருங்கள், சந்த சரவணம் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா வாருங்கள்.
5: இந்த பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவின் தொட்டியலில் கட்டி வைத்தேன்.
1: அப்படி கட்டி வைத்தா முழுந்துவாதா? வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். சந்தன ராஜன் சொல்கிறேன்.
3: சந்தன காட்டில் சுந்தர பூக்கள் ஐயா.
1: சந்தன காட்டில் சுந்தர பூக்கள் என்ன வரிகள் ஐயா? சந்தன காற்றில் சுந்தர பூக்கள். வாழ்த்துக்கள். சரி, அப்படி நான் அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா வந்து விட்டார். அடுத்து ஓ அப்படியா? ஓ சரி, அது நல்லது. உண்மையான பெயர் தமிழுக்கும் அமுது என்று பெயர். அமுது என்று பெறும். இன்னும் 12 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. பார்ப்போம் அதற்கிடையிலே. எங்க இப்பொழுது யார்
3: வந்திருக்கின்றீர்கள்?
1: ஓ, சந்தன்ராஜுக்கு அமுதை பொழியும் நிலவும் வந்திருக்கின்றது. அமுதை பொழியும் நிலவே. இருமை இருமை இருமை இனிமையான இசை. எங்கே அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். பாருங்கள் கிருஷ்ணா.
5: சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து.
1: அப்படியா? சந்தனத்துல வாசம் எடுத்தா மட்டும்தான் தடவி விட்டா குளிர்வியா இருக்கு, நல்லா இருக்கும் ஐயா. வாழ்த்துக்கள். போயிட்டு வாருங்கள். அடுத்த பாடலை தாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது சந்தன்ராஜ் வருகின்றார். தாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ். சந்தனராஜ், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
3: அமுதே தமிழே அழகிய மொழியே.
1: ஓ, நீங்க அப்படி வந்துட்டீர்கள். கோவில் கோவில் புறா சுத்தி வருவேன். அமுதே தமிழே நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடல் சியாமலா திறப்புகின்றார். சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன். தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அந்த பாட்டுப்பா.
1: ஓ, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சின்னக்கா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. நேரம் சரியாக 12:50. நாங்கள் எல்லையை அடைந்தவுடன் நிறுத்துவோம், எல்லை நேரம் வந்தவுடன் நிறுத்துவோம். வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள். நாங்கள் நெருங்கி இரண்டையும் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், எல்லையையும் நேரத்தையும் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த அழைப்பு யாராக இருக்கலாம் தேடிக்கொண்டிருக்கின்றது. மூன்றாம் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டு காரியக்கிழமை தோறும் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு சரவணன் கொண்டு வருகின்றார் பாடலை. சரவணா, கொண்டு வாருங்கள்.
0: செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு.
1: அப்படியா? நல்லா இருக்கும் ஐயா, ஒரே மங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் வாடி போமே. செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். செவ்வந்தி பூக்களை வீடு செய்கிறீர்களா? எங்க சாம்பலா, நீங்களும் என்ன வீடு செய்ய போறீர்கள்? கொண்டு வாங்க.
2: அழகிய கண்ணே உறவுகள் நீ, அந்த பாட்டு
1: நல்ல பாடல். அழகிய பெண்ணே நீ உறவுகள் நீ, அழகிய பெண்ணே. வாழ்த்துக்களம்மா. அழகிய கண்ணே உறவுகள் நீ. வந்துட்டார் பா ஃபாரூக். எங்களோடு விடாமல் ஓடி வாருங்கள் ஃபாரூக்.
4: அக்கா அக்கா பெட்டிக்கட அக்கா அக்கா.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி?
4: அக்கா அக்கா பெட்டிக்கட அக்கா அக்கா.
1: ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. மெஸ்ஸி புக்கு போஞ்சோர் போசோ போசோ. அப்பா அப்பா அப்பா அப்பா. சுக்ரியா சுக்ரியா சுக்ரியா. வாழ்த்துக்கள் மானே, சிறப்பு மானே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் சிறப்பு உண்ட. கொண்டு பாருங்க.
3: உறவுகள் தொடர்கதையா?
1: ஓ, அது தொடர்கதை தானே ஐயா. உறவுகள், உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன்? தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
5: கண்ணே கனியே முத்தே.
1: ஓ
5: மலரே.
1: ஓஹோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சியாமடா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்ல திருமணி
1: அப்பா அப்பா நல்ல அப்பான்னு இப்ப அக்கா அக்கா நல்லா காணுது அக்கா அக்கா வாழ்த்துக்கிழமா சிறப்பு கொண்டு வாருங்கள். இன்னும் மூன்று பாடல்கள் தேவைப்படுகின்றது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு. நேரத்தை கருதாமல் மூன்று பாடலை தந்துவிட்டால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முடியும். எங்கே இப்பொழுது யார் அந்த பாடலில் ஒரு பாடலை கிருஷ்ணன் தருகின்றார் ஒரு பாடலை கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கிருஷ்ணா? கிருஷ்ணா என்ன பாடல்? ஆ என்ன பாடல்?
5: கண்ணே உன்னை நான் அடையும் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கண்ணு நெஞ்சமா.
1: அது ஏனென்றாலேயே அங்க தேனி விடுவார், தேனி வந்து கொட்டி விடுவார் அவருக்கு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் தரும் பாடலாக இருக்கிறது, கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
3: முத்துக்களோ கண்கள்யா,
1: அற்புதமான முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். இறுதி பாடலை பாரூக் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். பாரூக் கொண்டு வாருங்கள். கண்ணும் கொள்ளை அடித்தால் இனிமையான பாடல் வாழ்த்துக்கொள்ளுங்கள். சியாமலார் இணைப்பில் இருக்கிறார், எடுக்க முடியவில்லை. நாங்கள் எல்லையை தொட்டு விட்டோம், 12:53 தொட்டு விட்டோம், அதாவது 200வது பாடலை கண்டுபிட்டோம். போதும் இனி என்று நிறுத்தி நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்வோம். பாடல்களை கேளுங்கள், எண்ணிக்கை ஆரம்பிக்கின்றது. இன்றைய பாடல் வெற்றி பாடல் யார் என்று எண்ணிக்கொண்டு அறிவிக்கும் வழியில் ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்பதற்காக

0: விபத்து நடந்த பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஐயோ தெளிய நினைக்கிறேன்.
1: என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணை எடுத்துக்கிட்டே

அது கொஞ்சி விடைகள் கிடைத்துவிட்டது. அன்பு உறவுகளே, உங்கள் பொறுமைக்கு நன்றி. இனிய பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளை, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 4வது நாள் காரைக்கிழமை நிகழ்ந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே மொத்தம் 6 உறவினர்கள் வந்து 200 பாடல்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே கொடுத்து விட்டார்கள். வாழ்த்துக்கள், திருப்தி. அந்த 6 பாடல்கள் அறுபேரும் வந்து கிருஷ்ணன், ஷியாமலா, தேவா, சரவணன், ஃபாரூக், சந்தன்ராஜ் ஆகியோர் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து பாடலை தந்தார்கள். ஒரு சிலருடைய இணைப்புகள் ஒரே நேரத்தில் 2 பேர் 3 பேர் அவதியாக அழைக்கும் பொழுது அதை ஈடு கொடுத்து அதற்குள்ளாலே திக்குமுக்காடி வந்தது போன்ற ஒரு பிரமையை எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தது. வரும் வேளையிலே பாடல்களும் பாடல்கள் வரிகளுக்கு தரும் கருத்துக்களும் அதிலே நாங்கள் நகைச்சுவையோடு புனைந்து கொண்டது அத்தனையும் சிறப்பாக இருக்கின்றது என்று இங்கே ஒருவர் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எழுதியிருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டம் மட்டுமல்ல, உலகளாக இருக்கின்ற 5 கண்டங்களிலும் எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் யாரையும் காணவில்லை. ஏனைய 4 கண்டங்களிலிருந்தும் எங்களுக்கு உறவினர்கள் வருகின்றனர். அது எங்கள் சர்வதேச வானொலி, சர்வதேச நேயர் விருப்பம், சர்வதேச படுமுறை விருப்பத்திலே எங்களால் அறியக்கூடியதாக இருக்கும். நேரம் சரியாக 1:09. இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு கிடைத்த புள்ளிகள் மொத்தமாக 200 பாடல்கள். எந்த பாடலும் தவிர்க்கப்படவில்லை, சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, பரபரப்பாக செய்தார்கள். ஆனால் நிதானமாக செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வகையிலே இடையிலே வந்து இணைந்தாலும் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் நகைச்சுவையாக நாங்கள் பேருக்கு விடாப்பிடியாக அவர் வந்து இணைந்ததே வந்து இறுதி நேரம் இல்லை, பாதி நேரத்தில் வந்து இணைந்திருந்தார். பாதி நேரத்தில் வந்து இணைந்தாலும் அவர் இறுதி 73வது பாடலில் வந்தார். மிச்சம் 123 பாடல்களுக்குள்ளே 6 பேரோடு பகிர்ந்து கொண்டு தன்னை மேடுபடுத்தி சிறப்பாக நிகழ்ந்து குறைந்த பாடலென்றாலும் நிறைவான ஒரு நிகழ்ச்சியை தந்திருக்கின்றார். 8 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அவர் வருவார். அவருக்கு இணையதளம் கிடைக்க அழைக்க அழைப்பு கிடைக்கவில்லை அப்பான்னு கூறியிருந்தார். சிறப்பு சிரமணா, இந்த பாரூக், உங்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து தேவா அவர்கள் விறுவிறுப்பாக வந்து அவருடைய உடல்நிலை எனக்கு நன்றாக தெரியும், மாத்திரைகள் சரியான நேரத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதனாலும் அதற்கு தன்னுடைய நேரத்தை கொடுப்பதனால் தொடர்ந்து அவரால் இணைய முடியவில்லை. இருப்பினும் 12 பாடலை அதிகப்படியாக கொடுத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து வந்து இணைந்தவர்களுள் சரவணன் அவர்கள். சரவணன் அவர்களும் இடையிலே இல்லை, அதற்கு முன்பே வந்துவிட்டார் அவர். இருப்பினும் அவர் இணைந்து நன்றாக சிறப்பித்தார். அவருக்கு இணைப்பு, அவர் இணைக்கும் பொழுது அவரை நான் இணைக்கின்றேன், அவர் அழைக்கின்றார், நான் இணைக்கின்றேன். அழைக்க இணைக்க அழைக்க இணைக்க என்று போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருந்ததில் எத்தனை பாடல்களின் நேரம் சென்றுவிட்டது என்று நான் கூற வேண்டும். காரணம், ஒரு நேரத்தில் பல இணைப்புகள் என்னோடு இணைகின்றது. போட்டி என்றால் ஒரு இணைப்பிலே தான் பெற வேண்டும், முண்டி அடித்து கொண்டு பெற வேண்டும் என்பதற்கிணங்க. இருப்பினும் அவர் 31 பாடலை இன்று கொடுத்து 3வது இடத்தில் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சரவணா, உங்களுக்கு மீண்டும் அடுத்த நிலையை அடைய வேண்டும். பொறுமையோடு வாருங்கள், சிறப்பாக இயங்குங்கள் என்று நல்ல பாடல் தெரிவுகளை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. அடுத்து 2வது இடத்தை இன்று பிடிக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். 47 பாடல்களை கொடுத்து 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். அவர் 1வது இடத்துக்கு வருவார் என்ற எண்ணம் அவ்வகு தூரத்தில் என்றால் அவருக்கும் 1வதாக வந்தவர்களுக்கும் அதிகம் வித்தியாசம் இல்லை. 47வது இடத்தை பெற்றிருக்கின்றார், 2வது இடத்தை. அப்போ இன்னும் இருவர் இருக்கின்றார்களே, ஒரு இடம் தானே இருக்கின்றது என்றால் 1வது இடத்தை இருவர் பெறுகின்றார்கள் என்று இந்த மொழிய தமிழ் வானொலியில் இன்றைய நாளில் 1வது இடத்தை இருவர் பெறுகின்றார்கள். அவர்கள் யார் யார்? ஷியாமலா, சந்தன்ராஜ் இருவரும் 1வது இடத்தை பெறுகின்றார்கள். 51 பாடல்கள் தலா தந்து இன்று 1வது இடத்தை பெற்றுக் கொண்டார்கள். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே 2வது இடத்துக்கு 1வது இடத்துக்கு 4 பாடல்கள் தான் வித்தியாசம். கடந்த வாரம் 5 பாடல் இடைவெளியில் 1-2 வந்தது. இன்று 1-2 4 பாடல்கள் தான் வித்தியாசம். 51 பாடல்களை சந்தனராஜ், சியாமலா, நீங்கள் இருவரும் தந்து இன்று 1வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உறவுகளே, இதில் வந்து உங்கள் கருத்துக்களையும் தந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் உடனடியாக வந்து தாருங்கள். உங்களுக்கான பாடல்கள் ஒலிபரப்பாக்கப்படும் என்று கூறிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியை நன்றியோடு உங்களுக்கு வரவேற்று வாழ்த்து கூறி உங்கள் பாடல்களை தொகுத்து வழங்கி சிறப்போடு இருக்கு நான் பாடலை தர ஆயத்தமாகிறேன். ஓடி வாருங்கள். இணையங்கள் 6-4-7-8-7-4-6-4-1-5 எண்களோடு தொடரட்டும் நிகழ்ச்சி.

0: வந்துவிட்டார் எங்களுடைய பாரூக். வணக்கம் பாரூக்.
1: வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாருடைய நலம் நலமதி ஆவல். இன்று போட்டியில் பங்கு பெற்ற சியாமலா, முதலிடம் எடுத்த சந்தன்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாம் இடத்த பிடித்த கிருஷ்ண ஐயா அவர்களுக்கும், மூன்றாம் இடத்த பிடித்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேனப்பா. என்னுடைய விருப்ப பாடல் வீரா படத்திலிருந்து எக்கா எக்கா பெட்டி கடை எக்கா என்ற பாடலை தரும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இது வீரா என்ற திரைப்படமா? வீரா பூ.
1: ஆமா,
0: வீரா வீரா
1: வீரா வீரா ரஜினி ரஜினி படம்.
0: ஆ, வீரா என்ற படம். ஏக்கா ஏக்கா வா வாழ்த்துக்க. எப்படி இருந்தது நிகழ்ச்சி? நிகழ்ச்சி எப்படி இருந்தது?
1: சந்தோஷமா இருந்ததுப்பா. என்று போல இன்றும் இனிமே இருந்தது.
0: உங்களுக்கு இணைப்பு எப்படி? உங்களுக்கு இணைப்பு பெரிய கடினம் என்ன? ஏனென்றால் ஒரு தடவை
1: எல்லாரும் ஒரே நாட்டில் இருந்தானே அழைக்கின்றோம்.
0: ஆமா,
1: அயல் நாட்டில் இல்லதான்.
0: ஒரு ஒரு தடவை எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் 500 தடவை அழைத்திருந்தாராம், தெரியுமா? எண்ணி கிடங்க. 500 தடவை ஒரு கால் கிடைக்கும். இப்ப பாருங்கள், அவர் நீங்கள் அழைத்த அழைப்பில் உங்களுக்கு 8 இணைப்பு தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. கிடைத்தபடியே எத்தனை அழைப்பு அழைத்திருப்பீர்கள் அங்கே பார்த்தால் தெரியும். 55 இணைப்பும் கிடைத்திருந்தால் 55 பாடல்கள் கிடைத்திருக்கும். இதுதான் போட்டி, இதுதான் வந்து நீங்கள் இணைந்த குறைந்த நேரம்னாலும் சிறந்த பாடல்களை தந்திருக்கு. நல்ல நகைச்சுவாம இருந்தது மகனே. நலமாக இருக்கணும் அந்த இணைந்து சிறப்பித்துக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் எடுக்கலாம் பாடல்கள் நிறைய. நீங்கள் முன்னுக்கு வரலாம். இப்படித்தான் வந்தவர்கள் 8, 9, 10 வந்து இப்போ முதலிடத்துக்கு வருகின்றார்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்கள் பாடலை தருகிறேன். ஏக்கா ஏக்கா பாடலை தருகிறேன் என்று
1: குழப்பிடுவேன்.
0: அவளோடு நான் அன்போடு பாசத்தோடு
1: அழைப்பேன்.
0: நன்றி மகனே, நன்றி மகனே, நன்றி மகனே. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார் வரப்போகிறேன்? உங்கள் விருப்பமான பாடலை விரைவாக பதிவு செய்ய வேண்டும். விரைவாக செல்லும் நிகழ்ச்சி நேரம் குறைவாக இருக்கின்றபடியே நான் இந்த நேரத்திலே முழு பாடலையும் தந்து செல்ல வேண்டும். ஆதலால் பாருங்கள், இணையுங்கள் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அலையங்கள் 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 வந்துவிட்டார் என்று முதலாவது இடத்தை இருவராக பங்கிட்டுக் கொண்டதே ஒருவர் சியாமலா. வணக்கம் அலே. கடந்த வாரமே தெரியும் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து விட்டீர்கள் என்று. இன்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நீங்கள்
0: இருவரும் முதலிடம் பெற்றமைக்கு வாழ்த்து தந்திருந்தார். அது மட்டுமல்ல, ஏக்கா ஏக்கா அவன் குளப்படி சிங்கம் குறும்புக்கார பையன். வாழ்த்துக்கள்.
2: எனக்கு பாரு தம்பி நினைச்சா என்ன சிரிப்பு வரும்? ஒரு தடவை ஒரு பாட்டு ஒண்ணு பாரு, கங்கை நதியோரம் ராமன் நடந்தான்ற பாட்டுல, கங்கை நதியோரம் யாரோ நடந்தாருப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு.
0: யாரோ நடந்தார் டேஷ் டேஷ்னு கூட சொல்லல, யாரோ யோசிச்சு பத்தி சொல்லிவிட்டாரு.
2: யாரோ நடந்தாரு அது இப்பவும் நினைச்சு நினைச்சு சிரிப்போம்ப்பா. பாரு பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டுனா
0: அது யார் நடந்தது
2: ஞாபகம் தான் வரும்.
0: அது என்னென்றால் யார் நடந்தது என்றால் அவருக்கு விருப்பமானவர் நடந்திருக்கிறார். அந்த பெயரை அவர் கூறவில்லை. சிறப்பு. என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. என்னுடைய முயற்சிக்கு என்னுடைய முயற்சி திருவணி ஆக்கும் என்பதற்கிணங்க. இன்று உங்களுக்கு ஓரிரு தடவைகள் வலைத்தளம் எனக்கு கிடைக்கவில்லை உங்களுடைய இணைப்பு கூட. ஆனால் 4 பாடல்கள்
2: தான் காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும்
0: 4 பாடல்கள் தான்
2: வித்தியாசம்.
0: 4 பாடல் வித்தியாசத்தில் நீங்கள் இருவரும் கிருஷ்ணனை முந்தி இருக்கீங்க. கிருஷ்ணன் அருகிலே வந்து விட்டார். அடுத்த வாரம் பார்ப்போம் போட்டி எப்படி இருக்கும் என்று. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தந்து கொள்கிறேன். என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
2: அவர்கள் படம் பா.
0: அவர்கள் அதுல என்ன பாடல்?
2: காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன, காத்து சதி பண்ணதால இந்த பாட்டு கேக்குறேன்.
0: ஆஹா, அதுக்கு தடை போட முடியாது. காற்றுக்கென்ன வேலி என்ற பாடல் உங்களுக்கு,
2: அதனாலதான் போய் இந்த பாட்டு கேக்குறேன்.
0: அவர்கள் அவர்கள் நல்ல நீங்கள் கேட்கும் பாடல்கள் வரியெல்லாம் சிறந்த வரிகளோடு கேட்பீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் உற்சாகப்படுத்துங்கள். உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வைத்தியரின் ஆலோசனையை கைவிட வேண்டாம். நன்றி மகளே. வாழ்த்துக்கிழமா. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் இருக்கிறீர்கள் வாருங்கள். ஓடி வாருங்கள், வந்து விட்டார் எங்களுடைய கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம்.
3: வணக்கம்
0: நலம் நலவான நலம் நாடுவதும் அதுவே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுதுதான் நான் தண்ணீர் குடித்தேன், பறந்து விட்டது. நான் எங்கே விட்டீர்கள்? அங்கும் பார்க்க முடியாது, இங்கும் பார்க்க முடியாது, காதுக்குள்ளே உங்களொலி, இங்காலே கண்ணிலே பதிவு, கையிலே எழுதுகோல். டேங்கப்பா, எங்கே சிறப்பாக இதுதானே. நாங்கள் பயிற்சி சாலைகளுக்கு சென்று உடற்பயிற்சி செய்வது, மசாஜ் சென்டர்களுக்கு சென்று மசாஜும் செய்ய தேவையில்லை இந்த நிகழ்வில் இணைந்திருந்தால். சிறப்பு சிறப்பு, நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களை வெகு தூரம் இல்லை, மிகவும் சிறப்பு, நல்ல போட்டியினர், சிறப்பான போட்டியாக இருந்தது, நல்லதாக இருந்தது. நீங்களும் விடவில்லை, உங்களுக்கும் இரண்டு மூன்று தடவைகள் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, எடுக்க எடுக்க கட் ஆகின்றது எனக்கு. அதுதான் போட்டியை கிட்டத்தட்ட எத்தனை அழைப்புகள் அழைத்திருப்பீர்கள்? நூறு நூறுக்கு மேல இருக்கும். ஒரு தடவை எங்கள் எல்லாரையும் விட கூட அழைப்பு பெற்று பிறந்த பாடலை தந்த சந்தன்ராஜ் அழைத்திருக்கின்றார் நிறைய தடவை, ஆனால் விடாபடியாக இருந்தார் அவர். இப்பொழுதும் சிறப்பு, அவர்கள் இருவருக்கும் சேர்த்து உங்களுக்கு இரண்டாவது தரத்தை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் முதலுக்கு தண்டிக்க வேண்டும், நீங்கள் வச்சிருந்த தடவை முதலாவதாக வந்தனீர்கள், சந்தர்ப்பம் பார்ப்போம். ஆனால் உங்களுடைய முயற்சி சிறப்பாக இருந்தால் நல்ல பாடல்களை தந்தீர்கள் என்று. இப்பொழுது என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம்?
3: படம் ராணி லலிதாங்கி.
0: ஓ, அவன்ற படம் ராணி ராணி லலிதாங்கியா? சரி, அது
3: இன்பம் பேரின்பம்.
0: அப்படி ஒரு பாடலா? எங்க அந்த பாடல பாடுங்க முதல் வரியை.
3: இன்பம் பேரின்பம், அது பி பானுமதி அம்மா பாடுற பாடல்.
0: அது பாடும்போதுதான் இன்பம், நீங்களும் அவ பாடும்போதுதான் இன்பம். அதனால் விட்டு விடுவோம், அவ பாடலை கேட்போம். நன்றி, வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். முதல் இரண்டு இடங்களை பெற்றவர்கள் வாழ்த்து கூறி மூன்றாவது இடத்தை பெற்றவர் தந்தபோது உங்கள் பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். நன்றி கிருஷ்ணா, நன்றி. அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும்? ஓடி வர வேண்டும், இன்னும் பத்து நிமிடம் தான் எங்கள் நிகழ்ச்சிக்கு இருக்கின்றது. ஆனால் இன்று பாடல் முழுவதும் தந்துதான் நான் செல்வேன் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது பாடல்களுக்கு செல்ல இருக்கின்றோம், வாருங்கள், அழையுங்கள், இடையிலே அழைக்க வேண்டும்.

0: இது மொண்டியல் தமிழ்
1: வானொலி. நியூ மொண்டெலியே பீச், அஸ் பியூர் அஸ் அவர் நேச்சுரல் ஸ்பிரிங்ஸ், மொண்டெலியே.
0: 24 மன்ற தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே கலந்து விறுவிறுப்பாக இயங்கி பாடல்களை 200 பாடல்களை குவித்துவிட்டு வெற்றி இடங்களை விற்றுக்கொண்டு பாடல்களை கேட்கும் வேளையிலே அன்புடன் வந்து இணைந்து எங்களை எல்லாம் மகளிர் ஆழ்த்திய எங்கள் ஃபாரூக் அவர்கள் இந்த பாடலை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஃபாரூக் வந்து வீரா திரைப்படத்திலிருந்து இப்படி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்களே என்று எண்ணும் மன்னன் தந்த பாடலை தருகின்றேன். ஏக்கா ஏக்கா எங்கே அந்த பாடலை கேட்போம்.
2: தொங்குகிற பாடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது, எம்மா எம்மா ஊரு இது, அடி பங்க

எளிமையான அந்த பாடல், நகைச்சுவை என்றாலும் நல்ல கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு பாடலாக கிடைத்தது. வீரா திரைப்படத்திலிருந்து என் கடைக்குட்டி சிங்கம் என்றும் குளப்படி சிங்கம் என்றும் கூறப்படும் ஃபாரூக் வந்து இணைந்து எங்களை மகிழ்வித்து பாடல்களை தந்துவிட்டு அவர் கேட்ட பாடலாக அவருக்கு அளித்தோம். அவர் கேட்டு மகிழ்ந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலுக்கும் செல்ல இருக்கின்றேன். இடையூறு நேரத்தில் ஓடி வந்து இணைந்து மிகவும் மகிழ்ச்சியோடு சிரிப்புகளை தாங்கி வந்து அன்பாக இணைந்து கொள்ளும் என் அன்பு நண்பர், எங்களுடைய அன்பு தம்பி ஆர் தேவா நாச்சியார் கோவிலிருந்து அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் அவர் முதலில் இணையும் போது கேட்ட பாடலாக அந்த பாடலை தருகிறார்.

இனிமையான இந்த பாடல் காற்று வாக்கில் வந்து இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டிலே பங்களித்து தன்னுடைய கடமையை புரிந்த அன்பு தேவா, நீங்கள் விரும்பும் பாடலாக தந்திருந்தேன், நீங்கள் விரும்பியிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு தான் இந்த பாடலை எக்கா எக்கா பாடலை கேட்டேன் என்று நன்றி கூறி எழுதியிருக்கின்ற ஃபாரூக் நன்றி என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் அன்பு சரவணன் இவ்வளவு இடரின் மத்தியில் ஓடி வந்து இணைந்து பாடல்களை தந்து தானும் ஒருவராக இணைகின்றேன் என்று மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா சரவணன். சரவணா, உங்களுடைய வலைத்தளம் இன்று சீர்கேடாக இருந்தாலும் சீராக உங்களுடைய கடமையை செய்து 31 பாடல்களை குவித்திருக்கின்றீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது நல்ல நல்ல பாடல். அந்த பாடலை தந்த இடத்திலே உன்னை ஒன்று கேட்பேன் என்று ஒரு பாடலை கேட்கும் பொழுது நான் கூறுவேன், நான் உண்மை சொல்ல மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா. அந்த பாடலே உங்களுக்கு விருப்பமான பாடலாக இப்பொழுது ஒலிக்க வைக்கின்றேன். கேட்பீர்கள் என்ற எண்ணத்தோடு ஒலிக்கின்றது அந்த பாடல். பிரபல திரைப்படமான புதிய பறவை திரைப்படத்திலிருந்து உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் என்று பாடுகின்றது.

சிறப்பான அந்த பாடல் புதிய வரவை திரைப்படத்திலிருந்து உன்னை ஒன்று கேட்பேன் என்று கேட்டவளை நான் கூறமாட்டேன் என்று கூறி நகைச்சுவை செய்த வேளையிலே சரவணன் உங்கள் மனதிலும் பதிந்திருக்கும் இந்த பாடலை தந்து மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலேகத்திலிருந்து வாரத்தில் வரும் காரிக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே உற்சாகமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக கலகலப்பாக சிறப்போடு வந்து இணங்கி இயங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றீர்கள். அந்த வேளையிலே மூன்றாவது இடத்தை பெற்றவர் என்றால் அப்படின்றா இரண்டாவது இடத்தை ஒருவர் பிடிக்கவில்லவா வேண்டும். அவர் வேறு யாருமல்ல பல தடவைகள் முதலாவது இடத்தை பிடித்தவர். அவருக்கும் இன்று பல தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து இயங்கி பல பல பழைய பாடல்களை எல்லாம் தர வேண்டும். இன்று பழைய புதிய பாடலை தந்து மகள வைத்து 47 பாடல்களை தந்து முதலுக்கு வந்தவருக்கும் இவருக்கும் 4 பாடல் வித்தியாசத்தில் இருந்தன. அவருக்கும் சில தடைகள் இருந்தது. இருப்பினும் சிறப்பாக இயங்கிவிட்டு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மகிழ்ச்சி என்று என்னும் வகையிலே ராணி லலிதாங்கி திரைப்படத்திலே ஒரு பாடல் அந்த பாடல் தர இருக்கும்போதே அந்த பாடல் தஞ்சை ராமையா தாஸ் தான் அந்த பாடல் எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த பாடலுக்கு நடித்தவருக்கு பாடல்களை எழுதுவதென்றால் மிகவும் கடினம். இந்த பாடலை நடித்தவர் தான் பாடியும் இருக்கின்றார். பத்மஸ்ரீ பி பானுமதி அம்மா அவர்கள் அதற்கான இசையை நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா கோர்த்திருக்கின்றார். இன்பம் பேரின்பம் என்று அவவின் குரலே கிருஷ்ணா உங்களுக்கான பாடல் தான் அந்த பாடல். நல்ல நல்ல பாடல்களை தளங்கள் எல்லாம் தந்து எங்களை சிந்திக்க வைப்பீர்கள். அந்த வகையில் இந்த பாடலும் அப்படியாக இருக்கும். அங்கே கேட்டு மகிழ்வோமா?

சபா சிறந்த ஒரு பாடல், முத்தமிழும் கொண்ட பாடல், இயல் இசை நடனம் மூன்றும் அமைந்த பாடல். அது மட்டுமல்லாமல் பேர் புகழ் எல்லாம் பெற்று இசை உலகுக்கு புகழ்ச்சித்த ஜி ராமநாதன் ஐயாவின் அவர்களின் இசையையும் கேட்டு மகளும் வாய்ப்பை தந்த கிருஷ்ணா உங்களுக்கு நன்றி. இனிமையான இந்த பாடல் பி பானுமதி அம்மா அவர்களின் குரலிலே பாடப்பட்ட பாடல். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்காக இருக்கும் என்று எண்ணினால், இன்று வழக்கமைக்கு மாறாக முதலாவது இடத்தை இரண்டு உறவினர்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவர்கள் ஷியாமலா அவர்களும் சந்தன்ராஜ் அவர்களும். அந்த வகையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடலாக ஓடி வந்து ஷியாமலா ஒரு பாடலை கேட்டிருந்தார். இருவரும் 102 பாடலை இவர்கள் தட்டி கொண்டார்கள் அல்லவா, மிகுதியைத்தான் மற்றவர்கள் எடுத்தார்கள். இருவரும் சேர்ந்து ஒருவராக ஒரு பரிசை இருவரும் தட்டி கொண்ட வேளையில் உங்கள் இருவருக்கும் அந்த வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் கொடுத்து கொண்டு பரிசாக நீங்கள் கேட்ட பாடல், அவர்கள் கேட்ட திரைப்படத்தில் பெண்ணுக்கு முதலிடம் என்ற வகையில் இருவரும் முதலிடம் பெற்றார்கள். பாடலை கேட்கும் சந்தர்ப்பம் பெண்மைக்கு முதலிடம் என்று சியாமலா நீங்கள் கேட்ட பாடலாக அவர்கள் திரைப்படத்தில் காற்றுக்கு என்ன வெயிலி அதற்கு காரணமும் கூறியிருந்தீர்கள். நான் தலைத்தளத்தில் வந்து இணைவதற்கு இந்த காற்று தடையாக இருந்ததென்று, அப்படி என்றால் இந்த முதலாவது இடத்துக்கு சிலவுல மாற்றம் ஏற்படுத்திருக்குமோ, கூடுதலாக தந்திருக்கலாமோ என்று எண்ணும் வேளையில் இங்கே எத்தனை தடவை நீங்கள் அழைத்தீர்கள் என்பதையும் எனக்கு குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அத்தனை தடவை அழைத்தும் இத்தனை பாடல்தான் தந்தீர்கள். அவர் மொத்தம் 200க்கு மேற்பட்ட அழைப்பை 200 இங்கே தந்திருந்தாரே, அழைத்து விட்டாரோ 255 அழைப்பு தந்து 51 பாடலை தந்திருக்கின்றார் கெட்டிக்காரே. வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிந்து கொண்டு நீங்கள் கேட்ட காற்றுக்கென்ன வேலி திரைப்படுத்தும் பாடலை இந்த வெற்றிக்காக கிடைத்த பாடலாக நீங்கள் விரும்பும் பாடலாக ஒலிபரப்புகின்றோம். அனைவரும் கேட்டு மகிழ்வோமே.

சிறப்பான கருத்துள்ள ஒரு பாடல், உட்கருத்து கொண்ட அருமையான பாடல் ஒன்று அற்புதமாக கேட்டு மகிழ்ந்தால். முதலாவது இடத்தை பெற்ற இருவர்கள் ஒருவர் ஷியாமிடா. இணைப்புகளிலே வந்து அழைப்புகளின் வரிசையிலும் அவர் கிருஷ்ணனை முதல் வரிசை முதல் நேயராக வந்து இரண்டாவது நேயராக ஷியாமிலா வந்து எல்லா இடத்திலும் பெண்மைக்கு முதலிடம் அவருக்கு முதலாவது வரிசை பெற்றுக் கொண்டதுக்காக அவருக்கு இந்த பாடலை கொடுத்து அதே வேளை அதே நேரத்தில் அதே தளத்திலே இணைந்து 51 பாடலை தந்து நானும் இருக்கின்றேன் என்று தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிய சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுக்காக ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது எனது தெருவிலே. நீங்கள் தந்த பாடல்களே ஒரு பாடல், அது எந்த பாடலாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் தான் அந்த பாடல். நீங்கள் தந்த வேளை அதை பதிவு செய்து இப்பொழுது ஒலிபரப்புவோம். கேட்டு

இந்த பாடலை தந்த பாடல்கள் 51 பாடல்களுக்கும் ஒரு பாடலாக தெரிவு செய்து அன்பு சந்தன்ராஜ் உங்களுக்கான வெற்றி பாடலாக தந்திருக்கின்றோம் என்று வந்து இணைந்த 6 உறவினர்களும் அற்புதமாக நேரத்தை காலத்தை உணர்ந்து உங்கள் தடைகளையெல்லாம் கடந்து ஓடி வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து மகளை செய்தீர்கள். உலகளாவே இருக்கும் அன்பு உறவினர்களின் தகவல்கள் பதிவுகளாக கிடைத்திருங்க. இது ஒரு அற்புதமான நிகழ்வு, வேறு வானொலிகளில் கேட்க முடியாத ஒரு நிகழ்வை நாங்கள் நேரே பார்ப்பது போன்ற சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கொண்டு சென்றீர்கள். அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அன்பு உறவு ஒருவர் அனுப்பியிருக்கின்றார். அதே நேரம் என் அன்பு உறவுகளை உங்களுக்கான பாடல்களை நான் தந்த வேளை நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்பது போன்று எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் வர முடியாதவர்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள். வந்தவர்களும் வர முடியாதவர்களும் எனக்கு தகவல்களை தந்து எனக்கு உற்சாகம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நீடித்துச் செல்வதற்கேற்ற அனுமதியை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்களுக்கு என்னுடைய மனங்கறிந்த நன்றியை உங்களோடு இணைந்து தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நேரம் 1:55 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு 11:25 நிமிடம் என்று காட்டும் இந்த வேளையிலே மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இணைந்த அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இறைவனை வேண்டி அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிய வைத்த அன்பு தமிழ் இவர்களுக்கெல்லாம் தாழ்வணிந்து வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவா உன்னையன்றி எதுவும் இல்லை, நீயின்றி எதுவும் அசையாது இணைய இயலாது, அவனன்றி அனுபவம் அசையாது என்பதற்கிணங்க பல்லோரும் ஏற்ற பணிந்து வாழும் நாங்கள் ஒருவராக உன் கரம் உன் பாதம் பணிந்து இருகரம் நீட்டி சிரம் தாழ்த்தி அனைவரும் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அமைதி சாந்தம் நிலவ வேண்டும், சமாதானம் வளர வேண்டும், எல்லாம் சமதர்மமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் சீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று உங்களுக்கு கூறி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் மீண்டும் வணக்கம் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அனைவருக்கும் நன்றி. 7வது மாதம் 4வது நாள் 2026வது ஆண்டு காரைக்கிழமைகள் தோறும் பெறும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகின்றது என்று வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். வாழ்வோம் பலமாக என்றென்றும் அன்பும் தமிழும் கொண்டு.

0: சரியாக 12:45. என்ன அன்பு உறவுகளுக்கு பாடல்களை கேட்பதற்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க போல இருக்கு. இப்ப எந்த பக்கம் காத்தடிக்குது, ஏன்னா எனக்கு பிடித்தமான பாடல்லாம் அடுத்து வரலாம் போல இருக்கிறது. எனக்கு பிடித்த ஒரு இனிமையான பாடல் நீலா படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். இந்த நாட்கள் இந்த பாடல் நாங்கள் கேட்கவில்லை, கேட்போம்.
1: அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஆமா,

0: அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு.
1: நேரம் சரியாக 12:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியில் நீங்கள் நேர் நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம். எங்கே நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 5145129 2379 இன்னொரு பாடலை கேட்கலாம்.

மணியாக 12:57 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். இப்பொழுது தவழ்ந்து வரும் பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கொண்டிருங்க. அடுத்த பாடலை தொடரலாம்.

சரியாக 1:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் வரும் அடுத்த பாடல். இனிமையான ஒரு பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் சலுக்காது இந்த பாடல். கேட்போம்,

வழியாக ஒரு மணி 8 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 1:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல் காற்றறைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 1:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM முந்தைய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. காற்றிடையில வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: அன்பு ராணி.
0: அன்பு ராணி, அன்பு அன்பு ராணி சரியா நான் சொன்னது
1: அப்படிதான்.
0: ஒரு எண்ணையும் போட்டுருவோம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் பசங்க எல்லாம் அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
0: பெரிய பசங்க ஸ்கூலுக்கு போய், அந்த பெரிய சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பெரிய பசங்க எங்க நிக்கிறாங்க?
1: பெரிய பசங்க கடையில இருக்கோம்.
0: கடையில இருக்கிறாங்க. தாமதமா எந்த நேரத்துல உங்களுக்கு பிஸியா இருக்கும் கடை? சரியான
1: கடை இல்லையாங்க?
0: கடையில
1: அது கரெக்டா சொல்ல முடியாது.
0: முடியாது சில நேரம்
1: டைம் தான் பிஸி அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது. திடீர்னு ஆள் இல்லாம இருப்பாங்க, திடீர்னு ஆள் வருவாங்க. இதுதான் மெயின் ரோட்ல இருக்கு, தெரு உள்ள கிடையாது, ரோட்ல இருக்குதான் மெயின் ரோட்ல. அதனால பர்டிகுலரா ஒரு டைம் சொல்ல முடியாது.
0: முடியாது. நல்ல நல்ல நிறைய நிறைய மக்கள் வரணும், நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும். அப்பதான் சந்தோஷமா எல்லா வியாபாரம்
1: பெருகும்.
0: இதையெல்லாம் நாங்க எங்கட வானொலியில மட்டுமில்ல, எங்கள்ட்ட நாங்க கும்பிடும் போது எல்லாம் நாங்களும் அதை நினைச்சு கும்பிடுறோம். சரியா? அப்பதான் அவருக்கு நிறைய ஆக்கள் வந்து நிறைய சம்பாதிச்சா நிறைய வானொலிய
1: ஆசீர்வாதம் தான். உங்களோட ஆசீர்வாதம் தான்.
0: இதை கேட்கிற நீங்க நிறைய வானொலிய வாங்கி அப்படி சுருக்கி அடுக்கல.
1: அது உண்மைதான். நீங்க வந்து பாருங்களேன் ஒரு நேரம்.
0: அப்படிய வாங்கி சுத்தி அடுக்கி வைக்கலாம் வானொலி பெட்டிய இல்லையா?
1: ஆனா அம்மா, உங்களோட நம்பிக்கை வந்து யாருக்குமே வராது. தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ் ஓவர் உங்களுக்கு.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: நேற்று நைட்டு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அதாவது
1: தயாபுரமா, அந்த உங்கள்ட்ட தயாபுரம்
0: தயாபுரம்
1: உங்கள்ட்ட பேசும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: அப்படி இல்ல, பொதுவா ஒரு சின்ன விடயம் என்னென்றால், சிலவற்றை தெரியாமல் அறியாமல் தான் மற்றவர்கள் பேசுவது. ஒரு சின்ன வட்டத்துக்கு வச்சுக்கொண்டு அது ஆராய வேணும். நாங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், குழந்தைத்தன்மை எங்களிடம் இருக்க வேணும். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் தெரிந்து வச்சிருக்க வேணும். அனுபவிச்சவர்களுக்கு அது புரியும். அனுபவிச்சு அப்ப அது அவர் அவரும் சின்ன பையன், ஆனா அவர் வளர்ந்து வர்ற ஒரு பையன், உண்மையிலேயே நல்ல ஒரு கலைஞன். பாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சது தானே பாத்தீங்களா, எப்படி நல்லா பாடினார்.
1: அழகா பாடினாங்க,
0: அழகு, நல்ல இனிமை. அந்த அவருடைய ஏக்கம் அங்கு நடைபெறும் அந்த துன்பங்களுக்கிடையே அவர் இருந்து பாக்குறார் நேரடியாக. அது அவர் பார்த்துத்தான் சொல்லுங்க. எங்களுக்கு உணர்விலேயே புரிஞ்சு கொள்வோம். நானு சிலருக்கு உணர்விலே போயிரு,
1: கரெக்ட் தான்.
0: அது நாங்கள் நிலை சிலை நாங்கள் அதை சரி செய்ய, அதுக்கு ஒரு விடயத்தை எடுத்து வருவதற்கு சரியான தளமும் சரியான கூட்டுறவும் எங்களுக்கு இல்ல. யாரையும் நம்ப முடியாமல்
1: இல்ல
0: எங்களுக்கு.
1: உண்மைதான்.
0: அதை எடுத்து வாங்க எடுத்து வாங்க. ஒவ்வொரு விடயமும் நான் உங்களுக்கு தெரியாத அங்க செய்யும் போது ஒவ்வொருவர்கிட்டையும் கையளிப்பேன். போய் கஷ்டமானவர்களை போய் நீங்க கூட்டிட்டு வந்து பீலுக்கு கூட்டிக்கணு வாங்க, அதுல வச்சு பேசுங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களை கேட்டுட்டு உதவி செய்ய போறாங்கன்னு சொன்னா நேரடியாகவே அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுத்து விடலாம். அவர்கள் அங்கேயே போய் பார்த்தா
1: கிடைக்கும்,
0: தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அந்த எங்களுக்கு உதவி
1: ஒரு சிலராலதாம்மா எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்காம போகுது.
0: போகிறது நிச்சயமா. அதை ஓம் செய்யற நின்று இடையில் இருப்பவர்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டு ஒரு குழப்பம் செய்து இல்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அதுக்கு நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறேன். இல்லையாண்டி இல்ல, கைவிட்டு விடவில்லை. நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறோம் அந்த வழியில. அந்த பையன்
1: தளராத மனசு இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் வராதுமா அது?
0: நிச்சயமா. நாங்கள்
1: எல்லாராத மனம் எல்லாத்துக்கும் வராது.
0: எதையும் கொண்டு போக வேண்டும் ராணி. உண்மையிலேயே நான் இப்ப இதுல இருந்து பேசுறேன். நான் எதையும் எனக்கென்று எடுத்து வைக்கவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. எதிலும் ஆசையும் இல்லை எனக்கு. எனக்கு விருப்பம் எல்லாம் அன்பாக, ஒரு அரவணைத்து அன்பாக யாராவது இருக்க மாட்டார்கள். அன்புக்கு அடிமையாக யார் இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் தேடமா. அதுதான் நிரந்தரம்.
1: அதுதான் நிரந்தரம். உண்மைதான். அது
0: எவ்வளவு பெரிய மாட மாளிகையில நாங்கள் இருந்தாலும், நாங்கள் ஒரு நிமிஷத்தில் எங்கள் காற்று எங்களை விட்டு போய்விட்டால் அந்த மூச்சு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு.
1: அது உண்மைதாமா.
0: ஆனால் அந்த போன நேரத்திலும் கூட எங்களை வந்து நாங்க மேலேந்து பார்த்து கொண்டிருப்போம், எங்களை வந்து அவ்வாறு அணைச்சி ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கதற உள்ளங்கள் சுற்றி வர நிற்கும் பாருங்க. அது அந்த அன்போட அதுதான் நிரந்தரம் இல்லையா?
1: அது ஒண்ணுதான்
0: மறக்க. நீங்க பாருங்க சில பேரை அவர்கள் இருந்த பின்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லையா நாங்கள்?
1: ஆமா ஆமா,
0: அந்த அன்புதான் நிலையா நிக்கிறது.
1: அன்புகள் மட்டும் நம்ம நிலையானது, பணம் காசெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்.
0: இல்ல
1: ஒரு எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் ஒரு வேலை சாப்பிட முடியுமா? அந்த பணத்தை வச்சு
0: சாப்பிட முடியுமா?
1: சாப்பாடு இருந்தா மட்டும் சாப்பிட முடியும்.
0: யாரோட வச்சு
1: என்ன செய்ய முடியும்?
0: தட்டுக்குள்ள பணத்தையே மட்டும் நாங்க போடுறோம் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாக்க.
1: அது எல்லாராலையும் முடியாதுமா? அப்படி
0: அதுதானே. அதனால நாங்க சந்தன வாஜில மளிகை கடைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்க இல்லையா? அதுல ஒரு பக்கத்துல ஒரு வீடு வாங்கி விட்டுட்டு அதுலயும் ஓடி எனக்கு இப்போது இப்படி ஒரு ஆசை வந்துட்டுச்சு ராணி. எனக்கு இப்ப என்ன நீங்க கேட்கல, சந்தன வாஜில
1: சொல்லுங்கம்மா,
0: சந்தன வாஜி கடைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வீடு உண்டு வாங்கி வச்சுட்டு அடிக்கடி சின்ன பிள்ளைமா ஓடி ஓடி வந்து அந்த பொருட்கள்ல அவ்வப்போது தேவையான வாங்கி
1: குருவி ரொட்டியும் வாங்கி சாப்பிடுங்க.
0: அதுல வந்து காசு கொடுத்து மாமா எனக்கு ஒரு இந்த மிட்டாயில ரெண்டு தாங்க கேட்டோன்னு மாமா கொடுப்பாரு. சந்திரமா ராஜ் மாமா இந்தாம்மா இந்த ரெண்டு மிட்டாய் சரி இந்த இது மாமாவோட எக்ஸ்ட்ரா மிட்டாய் எவ்வளவு கொடுக்க வேண்டும்.
1: காசு கொடுத்து நீங்க வாங்க கூடாது. அம்மா பிள்ளை வருவனு சும்மாவா? ஃப்ரீ தான், ஃப்ரீ சர்வீஸ்.
0: அப்படி இந்த பிள்ளைகள்லாம் ஃப்ரீயா கொடுத்தா அண்டாது. அது ஸ்வீட்ஸ்
1: நீங்க இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்க மாட்டீங்களா? அப்போ சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்க,
0: நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்க சின்ன பிள்ளையா.
1: மொட்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி, முழங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டு அப்படி இருந்திருப்பீங்க. ஹாஃப் கட்டிங் கட் பண்ணி
0: பப் மாதிரி தலைமையில வெட்டி
1: கரெக்டா?
0: சரி அது சரி சரி
1: இல்ல அவங்க குழந்தையா இருந்தா எப்படி?
0: சரி சரி உண்மை உண்மை உண்மை நீங்க சொல்றது
1: கரெக்டா. நீங்க எப்படி இருந்தீங்கம்மா?
0: அப்படிதான் இல்ல அப்படிதான் இருந்தேன். அப்படித்தான் எங்க அம்மா அப்படித்தான் எல்லாம்
1: அப்படிதான் இருந்தீங்க.
0: தலைமுடிய வெட்டி ஒரு பக்கமா கிளிப் குத்தி அப்படியெல்லாம் விடுவாங்க. சரியா சொல்லுங்க.
1: உங்களுக்கு மலரும் நினைவுக்கு கொண்டு போயிட்டேன் பாத்தீங்களா?
0: அதுதான் உங்களே எல்லாம் கூப்பிடுறது அந்த நினைவை எல்லாம் மூட்டி பாக்கலாம் இல்ல இல்லையா?
1: மீண்டும் ஒருமுறை பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
0: மீண்டும் ஒருமுறை பிறந்த மாதிரி, மீண்டும் ஒருமுறை அந்த முட்டாக்கி கை நீட்டின மாதிரி. எங்கட வீட்டுக்கு பக்கத்தால கரம் சுண்டல் போவோம். சுண்டல் சுண்டக்கடலை இரவு நேரத்துல அந்த வண்டில போவோம். இரவு நேரத்துல நாங்க இப்படி எல்லாம் உள்ளுக்கு இருப்போம், யோசிச்சு கொண்டே இருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் மோத்த பாப்போம், என்ன அம்மா அப்ப வாங்கி தருவாங்களா அம்மா அப்பா ரெண்டு அப்படி இப்படி பாக்குற முடிக்கிறத பாத்துட்டே பாவம் வந்து சரி என்ன போய் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கு. அது அந்த தும்பு முட்டாஸ், தும்பு முட்டாஸ், பஞ்சு மிட்டாய். அப்படி ஒரு இன்னொன்று இருக்கு நைஸ் என்று சொல்லுவாங்க, வட்டமா இருக்கும், கலர் பிங்க்ல இருக்கும். அதெல்லாம்
1: பாட்டில் வட்டமா அடிக்க வச்சிருப்பாங்க
0: அதுதான். அங்க இருக்கா இப்போ?
1: இருக்குமா?
0: அப்படிங்களா?
1: அவங்க குழந்தை இருக்கு இருக்கு, அங்க தூத்துக்குடி எங்க ஊர்லயும் இருக்கும்.
0: அதுக்கு அது அதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? இவ்வளவு பெரியவர என்னத்துக்கு கடவுள் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டாரு தெரியாது.
1: நாங்களே அப்படிதான் சொல்லுவோம். நம்ம வீட்டுல குட்டி தம்பி இருக்கிறான் பாருங்க, அந்த வயசுலயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே நிறைய நாள் யோசிச்சிருக்கேமா.
0: அப்படிங்களா? உண்மையா? அந்த
1: எந்த கவலையுமே இல்லாம வாழலாம்.
0: வாழலாம் கேட்டது அடம் பிடிச்சு வாங்கலாம். இப்ப நாங்க அடம் பிடிச்சு ரெண்டு கவிதை கொண்டு வந்தோம் அப்படி. இந்த கதை
1: நம்ம அடம் பிடிச்சா நம்ம யார் தரா?
0: அதானே, இப்ப அடம் பிடிச்சா தர மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள் அடம் பிடிச்சா கொடுப்பாங்க.
1: சின்ன
0: பிள்ளைகள் நாங்க அடம் பிடிச்சு பேசாம அவங்களோட கோவமா போய் கைய கட்டி கொண்டு இருந்தா அவங்களுக்கு அது ஒரு பாவம் ஆயிரும், உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லையா, அந்த சந்தர்ப்பம் எல்லாம் இனி எங்களுக்கு.
1: நான் சின்ன பிள்ளைல ரொம்ப அடம் பண்ணி எதுவுமே கேட்க மாட்டேமா.
0: அதான் இப்படி இருக்கீங்க,
1: அப்பா கஷ்டப்படுறாங்க, அப்பாவுக்கு கஷ்டம் வைக்க கூடாது, அது ஒண்ணு மட்டும் தான் நினைப்பேன்.
0: உண்மையா? அப்படித்தான், அது உண்மை. நல்ல பழக்கம் இருக்கும்போது கேட்கலாம்.
1: அது அப்படியே பழகி போச்சு. வீட்டுல எல்லாருமே அப்படிதான். தங்க, எனக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி. தம்பி தான் துறை பேசுவான் பாருங்க, தூத்துக்குடியில இருந்து.
0: ஆமா ஆமா, அவர் துறை.
1: அது தம்பி நாலாவது அவன். அதுக்கு முன்னாடி மூணு பொண்ணு நாங்க. அதனால வீட்டுல எதுவுமே அடம் பண்ணி கேட்கவே மாட்டோம்.
0: நல்ல பழக்கம். சரி, என்ன
1: ஏப்ரல் மே லீவ் இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவு கைத்தொழில் ஏதாவது செய்வோமா?
0: செய்வீங்க.
1: ஸ்கூல் லீவ், ஏப்ரல் மே லீவ் விட்டுட்டாங்கனாலே அந்த ரெண்டு மாசம் ஏதாவது செய்வோம்,
0: கைத்தொழில் செய்வீங்க. இருந்தாலும் இப்ப நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? இன்னும் இன்னும் நீங்க சந்தோஷமாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கி
1: அன்பான கணவர், அமைதியான வாழ்க்கை.
0: வாழ்க்கை நிச்சயமா. உங்களோட கணவர் உங்களுக்கு மட்டுமில்லை அன்பு, எங்களுக்கு ஊருக்கே ஊருக்கே அன்பாயிட்டு. அதுவும் பாரு,
1: கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகுமா எங்க ஃபேமிலியில என்னைய விட அவங்களதான் தேடுவாங்க.
0: பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா, நாங்களே எல்லாம்
1: தேர்றோம், எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுவாங்கம்மா. எங்க ஃபேமிலில இருந்து யாரு போன் பண்ணலனாலும் நான் அவங்க பண்ணாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு என்ன நிலைமையோ தெரியல அப்படின்ட்டு போன் பண்ணி பேசுவாங்க.
0: நிச்சயமா அப்படித்தான் இருக்கணும் உண்மை. சரி, அப்ப அவருக்கு ஒரு பாட்டு, அவருக்காக ஒரு பாட்டு, உங்களுக்காக ஒரு பாட்டு
1: கேளுவா.
0: அவருக்காக நீங்க ஒரு பாட்டு கேளுங்க, உங்களுக்காக அவர் ஒரு பாட்டு கேட்கட்டும். சரி,
1: துள்ளாதங்கனம் துள்ளில இருந்து மேகமாய் வந்து போகிறேன். அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு, மேகமாய் வந்து போகிறாய். சரி, அவருக்கு என்ன பாடல்?
1: அவங்களுக்கு நானே சொல்லிடுவா?
0: இல்ல, அவர் பேசி அவர் சொல்லட்டுமே. அட, அவரோட உள்ள உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன உங்களுக்கு கேட்க போறாருன்னு?
1: ஆமா, ஈரோட ஊரையில் தானே.
0: புடவை அரவாசிய கொடுங்க அவருக்கு.
1: என்னமா?
0: உடவையில அரவாசிய கொடுங்க அவருக்கு.
1: கொடுக்கணுமா? கொடுக்கல.
0: ஈரோ ஈரோ ஊரோட வேண்டாம்.
2: ஆம், காற்று காட்டலைக்கு வருகிறது.
0: இன்றைக்கு
2: வணக்கம். நேரம் 12:07 நிகழ்கிறது. நல்லாங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். உங்களை காணையில, கவிதைய காணையில, உங்களை காணையில, பாட்ட காணையில, ராமு மட்டும் துடி துடிப்பா வந்து போனார்.
2: ராமு காலையில வந்துட்டாரு,
0: வந்து ஆப்பு தீர மூன்று பாட்டு.
2: நிச்சயமா நிச்சயமா, அவருக்கு காலையில போன போய் கேட்டேன் என்னன்னா, நான் வாட்ஸ்அப்ல போடவும் போடவும் அப்படின்னா லைனுக்கு வர்றேன் அப்படின்னாரு. வாங்க, அவசியம் வந்து பேசுங்க அப்படின்னா.
0: உண்மையா வந்து மூணு பாட்டு
2: காலைல ஐயாவோட ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருந்தாங்க ஐயா.
0: இப்ப
2: தத்துவ நிகழ்ச்சியோட சிட்டுக்குரிய பாட்டு போதும். நீங்க எங்க அந்த சிட்டுக்குரிய காணனாலும் தேர்வு செய்ய போறேன். தேஞ்சிட்டா சாதா சித்தா
0: ஏதோ உங்களோட தலைய சுத்திர சித்தா.
2: ஆமா,
0: சரி, அப்படி ஒரு சிட்டுக்குருவி உங்களை தலைய சுத்தினா நீங்க எப்படி பாப்பீங்க?
2: அதேஞ்சித்துன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அதோட சின்னது ஒண்ணு இருக்கு. சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அதோட சின்னது தேன் சித்துன்னு ஒண்ணு இருக்கு.
0: தேன் சித்து
2: அது இன்னும் சின்னதா இருக்கும்.
0: அந்த சின்ன சின்ன அந்த பிளாக்கோட்ட குருவி மாதிரி இல்லையா, குட்டி
2: வளர்த்துக்கிட்டே இருக்கும் அது. ஆமா, அது உள்ள அப்படியே இலையை தைச்சுதான் அவ்வளவு கூட முட்டையெல்லாம் விடும். எங்க மரத்துல கூட அப்ப கூட கட்டும்.
0: என்ன நிறம் அது? என்ன நிறத்துல இருக்கு? என்ன கலர்ல இருக்கு?
2: அது வெள்ளையும் இருக்கும், லேசா பச்சைல கொஞ்சம் கலர் கம்மியான ஒரு கலரா இருக்கும். அது வாய் மட்டும் நல்லா ஊசி மாதிரி இருக்கும். அது சின்னதா,
0: அதான் தேன் எடுத்துக்கொண்டு போய்
2: தேன் செட்டும்
0: தேன் செட்டு.
2: அதுதான்
0: அதுதான்
2: பறந்த மாதிரியே அப்படியே உயும்.
0: நிச்சயமா நிச்சயமா. அது அப்ப
2: நல்லா
0: நான் நல்லா இருக்கேன். அப்ப அந்த நீங்க அந்த செட்டு மாதிரி தான் நேச்சிட்டீங்க இல்லையா?
2: ஆனாலும் பாருங்க, பல லட்சங்களை இழந்தாலும் லட்சியத்தை இழக்கவில்லை என்ற உங்களின் ஊக்கம் மிகுந்த உள்ளத்தை உணர முடிந்தது நேற்று
0: இரவு.
2: எப்பொழுதுமே அவர்தான் நினைக்கிறாங்க.
0: இன்னும்
2: அங்கீகரிக்கப்படாம நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. உண்மையிலே எல்லாம் பெரிய விஷயம்.
0: நிச்சயமா உண்மைதான்.
2: வரணும், அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லாம போயிடுது, அதுதான் உண்மை.
0: நிச்சயம் உண்மை.
2: எல்லாருமே உங்களை போன்ற ஒரு கட்டுப்பாட வச்சிருக்காங்க. டக்குன்னு நல்லா ஊக்கப்பட்டவங்க வளராம போயிடுறாங்க.
0: இல்ல அப்படி இல்ல, நான் எப்படி சிட்டா பறக்கணும்னா அப்படித்தான் எனக்கு பின்னால வர எல்லாரும் பறக்கணும்னு ஒரு ஆசை.
2: நிச்சயமா
0: குதூகலமா பறக்கணும்.
2: ஆமா ஆமா.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஒருவேளை தேன் குடிச்சதால கூட குடிச்சதால கொஞ்சம் உடல் நல்ல குறைவு தெரியல.
2: உடல் நல்ல கொஞ்சம் மடமடப்பா இருக்க.
0: நடக்கும் போது தள்ளாடுற போல இருக்கு இல்லையா? நடக்கும்போது
2: தள்ளாடுறாரு கட்டடத்தை கரெக்டா பிடிச்சு நிக்கிறார.
0: தள்ளாடுற வடிவா தான் அவர் கட்டிடத்தை பிடிக்கிறார், அது தெரியாது.
2: நிச்சயமா நிச்சயமா.
0: சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து போடுங்க, தை பிறந்தாச்சியில் இருந்து போடுங்க. உலகத்தில் அதிசயம் எட்டு
0: நல்ல பாடல் அந்த பாடல் அது உங்களோட சேர்த்து அறிவிப்பு கொடுக்கணும். நிச்சயமா நிச்சயமா. அவருக்கு எல்லோரும் நலத்தோட இருக்கணும், இந்த நோயற்ற வாழ்வு வேண்டும், அதுதான் நாங்கள் கடவுளை கேட்கறது.
2: நன்றி,
0: வணக்கம். நேரம் சரியாக 1:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இனிமையாக பேசி சென்றார்கள். இப்படி எல்லாம் மனம் திறந்து பேசுவதற்கு கடவுள் படைத்தது அப்படித்தான். ஆனால் அப்படி பேசாமல் அடங்கி வாழ மனிதன் கற்றுக்கொண்டு விடுகிறான். அதனால்தான் நோய் சொல்கிறது, மன உளைச்சல் வருகிறது, நிதானமற்ற உணர்வு இவற்றையெல்லாம் சூழ்ந்து கொள்கிறது மனிதனை. படைக்கும் போது பிறக்கும் போது வெள்ள மனதோடு குவா குவா என்று கத்திய மனிதன் பின்பு எதையுமே சொல்லாமல் மனதுக்குள்ளே அடக்கி வேதனைப்படும் தன்மை எல்லாம் படைப்புத்தான். சரி, ஒரு பாடலை கேட்போம். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அவர்களுடைய பாடலை எடுத்து வரலாம். மீண்டும் கோயிலா படத்தில் இருந்து இனிமையான இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்.

நேரம் சரியாக 1:46 இந்த இனிமையான பாடல் இல்லையா, நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். மீண்டும் கோகிலா படமும் நல்ல ஒரு படம், பாடலும் நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் சந்தனராஜ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 1:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். அதில் அடுத்து ராணி உங்க பாட்டு காட்டிலைக்கு வருகிறது. உலகத்திலேயே அதிசயமட்டு அதில் அவங்களையும் சேர்த்தா என்று சொல்ற அந்த பாடல் நல்லா தான் இருக்கு. அதிசயம் என்று வந்து விட்டால் உண்மையும் சேர்த்து என்று சொன்னால் அதிசயத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. என்ன அதிசயம் அதிசயம் வந்து மக்கள் எல்லாம் அவர்களை பார்க்க தொடங்கினா நாங்கள் இங்க கிட்ட போறது சரி. அதனால அதிசயம் வேண்டாம், நார்மலா இருந்தாலே போதும்னு சொல்லிக்கொண்டு காட்டிலைக்கு வருகிறது ராணி உங்க பாடல்.
1: நீ எழுதுன கவிதை ரொம்ப நல்லா இருக்கு.

சரியாக 1:57. இன்னும் ஒரு பாடல், ஒரு அன்பு உறவு கேட்டிருக்கும் இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: பாடலை இடைநிறுத்தி காற்றிலையில் வந்திருக்க வந்தோம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே ஸ்வாகதம்.
0: அங்கே அடுத்தது
1: அதை சொல்லியாச்சு, நீ அடுத்தது நீ கண்டுபிடிக்கணும்.
0: வணக்கம் வணக்கம் வந்தனம்
1: நமஸ்கார்
0: நமஸ்கார் நமஸ்தே
1: நமஸ்தே ஸ்வாகதம்
0: ஸ்வாகதம். அடே நானும் அப்படி படிக்கணும். நீங்க நல்ல ஒரு வாத்தியாரா இருக்கிறீங்களே. அப்ப அந்த அது ஒவ்வொன்றும் அந்த வணக்கத்தை குறிக்குது இல்லையா?
1: ஆமா,
0: சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாத்தியார்ட்ட நான் ஒரு மாணவியா சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மாணவர்கள் தான் ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொன்னு கத்துக்கிறோம் இல்லையா?
0: அதுல நீங்க வந்து சொல்ல விதம், நீங்க வந்து ஹெட் மாஸ்டர் பாருங்க எப்படி தப்பு.
1: கொஞ்சம்
0: ஹெட் மாஸ்டர் கையில பிரம்பு இருக்குமா?

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் 11:32 என்று காட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கும் இரவு நேரம் 9:02 என்று காட்டுகின்றது. உங்களுக்கு இரவும் எங்களுக்கு பகலும் நண்பகலை எட்டி பிடிக்கும் வேளை வந்துவிட்டது. ஆனால் வெளிச்சம் சாதாரணமான வெளிச்சமே தவிர சூரியனுடைய ஒளி எங்களுக்கு கிடைக்கவில்லை. உண்மையில் இன்று சூரிய பகவான் காற்றலே, அதாவது வானத்திலே 5:51 அதிகாலையிலே தோன்ற வேண்டும். ஆனால் அவர் தோன்றவில்லை. ஆனால் கிழக்கு வெளித்து விட்டது. அதற்கு முன்பே அவருடைய இன்றைய பகல் வேளை 8:02 வரை இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீண்ட பகல், ஆனால் உஷ்ணத்தை காணவில்லை. குளிரில் தான் இருக்கின்றோம். 12 பகை என்று காட்டுகின்றது. மழை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 12 பகை என்றால் அவ்வளவு பெரிய உஷ்ணம் இல்லை. சாதாரணமான குளிர் தான். நான் மேலங்கியோடு தான் செல்ல வேண்டும். இது ஒரு சாதாரணமான குளிர். ஆனால் உங்களுக்கு இந்த குளிர் இருந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த வேளையிலே 40 டிகிரியை ஏட்டி கொண்டிருக்கின்றீர்கள். சில பகுதிகளிலே மழை பெய்தும் இருக்கின்றது என்று அறிகின்றேன். இனிமையான இந்த நல்ல வேளையிலே வானொலியின் தொலை தொடர்புகள் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய வலை தொடர்புகள் என்று எண்ணும் வேளையிலே இன்று என்ன நிகழ்வு என்பது உங்களுக்கு தெரியும். 2023 ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் நாள் காரைக்கிழமை, சனிக்கிழமை. 4 மாதத்தின் 29ஆம் நாளிலே கால் வைத்திருக்கின்றோம். நீங்கள் அதை கடந்து செல்ல இருக்கின்றீர்கள். இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் பகல் நேரத்துக்கு வருகின்றோம். இனிமையான இந்த மகிழ்வான நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவன் எங்களை இணைத்து வைத்திருக்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழினே, அந்த குடையின் தடியாக, கைப்பிடியாக என் அன்பு மகள் இருக்கின்றார். அந்த குடையையும் தாங்கி, குடைக்குள் இருக்கும் எங்களையும் தாங்கி, எங்களுக்கு புகழும் பேரும் சேர்த்து கொண்டு தன்னுடைய வல்லமையான திறமையினாலே அவர் 26 வருடமாக ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்ற வான் அரசி என்று பெயர் பெற்றவர். அவர் ஈழத்திரு நாடு சென்ற வேளையிலே அங்கு அவருக்கு எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியையும் வானொலி அதிபரையும் நெறியாளியையும் மேற்கொண்டு அவருக்கு அவரை சிறப்பித்து கௌரவித்து விருது வழங்கி எங்களுக்கு எல்லாம் மகிழ்வை ஊட்டியிருக்கும் இந்த வேளையிலே எல்லாம் அல்ல இறைவா, என்னையும் படைத்து உங்களையும் படைத்து அன்னை தந்தை ஆசான்களை தந்து எங்களை மனிதர்களாக்கி ஒன்று சேர்த்து வைத்த இந்த வேளைக்கு எல்லாம் அல்ல இறைவனே உனக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு எங்கள் வானொலிக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்ததற்கு நன்றி கூறும் முகமாகவும் இந்த வணக்கத்தை என் அன்பு உறவுகளோடு தெரிவித்துக் கொண்டு, முகம் தெரிந்த தெரியாத என்னைய நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று காற்றலையில் இணைவோம் என்று கூறிக்கொண்டு 6478746415 என்ற பழமையான தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்று பாட்டு சவாரியை நிகழ்த்துவோமா என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் நிகழ்வை. எல்லோருக்கும் வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இனிமையான அந்த பாடல் வாரமொருமுறை வந்து கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டு எங்களை சென்று எங்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி ஒருவருக்கு ஒருவர் ஒரு பாடலுக்கு பதில் பாடலை கொடுத்து கொண்டிருந்து இத்தனை பாடல்களை கேட்டு மகளக்கூடும் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் கோடி கோடி கணக்கான பாடல்கள் கொட்டி குவிந்து கிடக்கின்றன. அந்த புதையல்களை எங்கள் மனதிலே பதைத்து வைத்திருக்கின்றோம். சிந்தையிலே இருக்கின்ற ஞாபகத்தை வேகம் விவேகமாக ஓடி வந்து ஒரு பதத்தை தந்துவிட்டால் அந்த பதத்தில் எத்தனை கோடி பாடல்கள் இருக்கின்றது என்ப அற்புதமான அந்த உண்மையை எடுத்து கூறும் வகையாக உங்கள் வேகம் விவேகம் ஞாபக சக்தியை தூண்டும் விதமாக இந்த நிகழ்வு அமைகிறது. என்பவர்களே, ஆரம்பத்தில் விரைவாக வந்து ஒலித்த பாடலுக்கு நீங்கள் பதில் தர வேண்டும். இன்னும் பாடல் ஒலிக்கவில்லை. இன்றைய பாட்டும் பதத்துக்கு என்ன பாடல் தரப்போகின்றார், எந்த பாடலில் எந்த வரி வரப்போகின்றது என்பது இன்னும் உங்களுக்கு தெரியாது. அதுதான் விவேகம். வேகமாக இயங்க வேண்டும், புள்ளிகளை சேர்க்க வேண்டும், பாடல்களை குவிக்க வேண்டும், முதலாவதாக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் என் அன்புனைய நெஞ்சங்களே, உங்களுக்கு சவால். எங்கே யார் கூடுதலான திரைப்படுத்து பாடலை சரியாக வந்து பதிந்து செல்கின்றீர்கள் என்பதை அறிவிக்கும் முன்பு அன்பு நீ நெஞ்சங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் தொலைபேசியை எடுத்து என்னை அழைத்து வந்த எந்த பாடல் வந்ததோ அந்த பாடல் கூறும் முதல் வரி, அப்படித்தானே தெரியும் எங்களுக்கு, முதல் வரி தேர்ந்தால் தானே அது எந்த பாடல் இந்த திரைப்படம் என்று எங்களுக்கு புரியும். அந்த முதல் வரியிலே வருகின்ற சொற்கள் நான்கோ ஐந்து இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சொல்லில் ஒரு பதத்தில் என்ன பாடல் ஆரம்பிக்கின்றது என்பதை நன்றாக சிந்தித்துவிட்டு அந்த பதிலை கொண்டு வந்து தாருங்கள். அடுத்த விண்ணப்பம், நீங்கள் அழைத்து என்னுடன் இணைத்து நான் பாடலை ஏற்றுக்கொண்டவுடன் நீங்களாகவே துண்டிக்க வேண்டும் உங்களுடைய தொலை தொடர்பை. ஏனென்றால் உங்களுக்கு பின்னாலே அழைத்து கொண்டே இருப்பார், நீங்களும் ஒருவர் பின் ஒருவராக அழைத்துத்தான் வருகின்றீர்கள். உங்கள் அழைப்பு வந்து உங்களுடைய இணைப்பு என்னுடன் கிடைத்து பாடலை தந்தவுடன் நீங்களாக துண்டிக்க வேண்டும். அடுத்தது ரெண்டித்தி ரெண்டு பாடலை ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பதத்துக்கு இத்தனை பாடல்கள் உண்டு, ஒரு பாடலில் பாதி வரி மட்டும் தெரிந்தால் போதாது. இப்போ நீங்கள் நினைத்து கொண்டு வரும் பாடலை இன்னொருவர் கூறிவிட்டால் அந்த நேரம் வீணடிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் சிந்தனையை மீண்டும் தூண்ட வேண்டி வரும். அதனால் சிந்தையிலே புகுந்திருந்தால் அந்த ஞாபகம் வளர்ந்திருந்தால் மாறி மாறி பாடல்களை தர முடியும். அதிகம் பேசவில்லை, நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கான பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் இதுதான். இந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதம் கொண்டு வர வேண்டும். அன்பு உறவுகளே, நாங்கள் அனைவரும் நலமாக பலமாக மகிழ்வாக நீங்களும் நாங்களும் இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே சிறப்பாக ஆரம்பிக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு தரும் நிகழ்ச்சி. இதுதான் நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடலுக்கான பாட்டு. இந்த பாட்டில் வரும் பதத்துக்குத்தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பாட்டில் வரும் முதல் வரியில் உள்ள பதங்களில் ஏதாவது ஒரு வரிக்கு, அதன் பின்பு ஒருவர் தந்த பாடலில் நீங்கள் பதத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த பாடலுக்கு தான் தர வேண்டும் என்றதல்ல. வாழ்த்துக்கள். வருகின்றது பாடல்.

ஏதோ ஒரு பாட்டு என்று ஆரம்பித்த அந்த பாட்டிலே முதல் வரிக்கான பாடல்களை தெரிந்தெடுத்துக்கொண்டு ஓடி வந்து பதிந்து விடுங்கள். வாழ்த்துக்கள்.

ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அப்பாடா, எத்தனை பதங்கள் வந்துவிட்டது! இத்தனை பதங்களிலும் ஏதாவது ஒரு பதத்தில் என்ன பாடல் உங்கள் இதயத்தை தொடுகின்றது, என்ன பாடல் உங்கள் சிந்தனைக்கு வருகின்றதோ அந்த பாடலை கொண்டு வந்து பதியலாம். ஆரம்பத்தில் நீங்கள் விரைவாக மன்னிக்க வேண்டும், விரைவாக இணைந்து கொண்டால் கூடுதலான அழைப்பை பெற்று, இலகுவான அழைப்பையும் பெற்று பாடல்களை பதிவு செய்யலாம். வருகின்றது, தொடர்கின்றது பாடல்.

0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, முதல் முதலில் இணைந்து கொள்கிறார் எங்களுடைய
1: ராஜ்குமார். ஐயா வணக்கம். வணக்கம், நலமாங்கய்யா?
0: நலமாக இருக்கின்றேன் ராஜ்குமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அதற்காக மீண்டும் அவர் தான் தருகின்றார் ராஜ்குமார். அடுத்த பாடலையும் அவர் தயாராக வைத்திருக்கின்றார், கொண்டு வாருங்க.
1: மீண்டும் ராஜ்குமாருங்க. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா, பால் நிலவை பார்த்து.
0: ஒன்றல்ல, பல பாட்டு பாடலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சபை. மீண்டும் யார் வருகின்றார்கள்? மீண்டும் சந்தனராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வணக்கங்கள் சந்தனராஜ், நலமா இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியோடு இருக்கும்.
2: நினைவுகள் கனவுகள் மனதிலே தோன்றுது.
0: அப்பா, நல்ல குதிரைகள் இந்த சவாரிக்கு வந்து போட்டி போட்டு பார்ப்போம். கெட்டிக்காரர்கள். அடுத்து வருகின்ற என் அன்பு மகள் சியாமலா. வணக்கம் மகளே சியாமலா.
3: அப்பா வணக்கம்.
0: எங்கள் தங்கிங்க போதாது மகளே, ஒரு நாள் போதாது இந்த நிகழ்வுக்கு, ஒரு நாள் போதுமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் உடனே கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஒரு நாள் போதுமா, இந்த ஒரு நாள் போதுமா ஐயா.
0: அந்த பாடலை இப்பொழுது சியாமலா பாடிவிட்டார்.
2: அப்படியா ஐயா? சரியா. போதும் எடுத்த ஜென்மம் ஐயா.
0: அடேங்க அப்பா, போதும். இனிமையான பாடல் பெருமூச்சோடு வருகின்றது. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை ராஜ்குமார் தான் தருகிறேன் என்று வருகின்றார். எங்கே ராஜ்குமார் உங்கள் பாடலை தார்
1: ஐயா? வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடல் கொள்ளவா? நன்றி.
0: பாட்டு பாடுங்கள், பாட்டு பேசுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை யார் தருகின்றார்? வந்துவிட்டார் தூர பயணம் சென்றால் மங்கள் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
4: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு. எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? பயணங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்ததா?
4: நன்றாக அமைந்தது.
0: சரி, இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் இணைத்து விட போகின்றீர்கள்?
4: ஏதோ ஏதோ ஒரு மயக்கம்.
0: ஓ, உங்களுக்கு அங்க சென்றவுடன் அப்படி வந்துவிட்டதோ. சரி, நல்லது நல்லது. மயக்கம் இல்லாமல் தெளிந்து மீண்டும் பாருங்கள். ஏதோ ஏதோ ஒரு மயக்கத்திலிருந்து மீண்டும் தெளிவீங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை மகள் சியாமலா கொண்டு வந்து விட்டாள். சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே. சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா ஒரு நாள் உன்னோடு, ஒரு நாள் அந்த காட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. ஒரு நாள் உன்னோடு, ஒரு நாள் என்ற பாடலை தருகின்றீர்கள். எங்கே தர்ம கிருஷ்ணன்? கிருஷ்ணன் மீண்டும் தருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
4: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாயா?
0: அப்பா, பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் நான் பாடுவது கேட்டாயா? வாழ்த்துக்கள் பலகோட்டியிலிருந்து. பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தலைவர் விட மாட்டார், ஓடி வந்து விட்டார். இன்று நல்ல குதிரைகள் பயணம்.
1: ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. நன்றி.
0: அப்படியா, ஒரே நாள் நிலாவில் பார்த்துட்டீங்களா? கெட்டிக்காரன். ரெண்டு நாள் பார்த்துருக்கலாம் தானே இன்னும். கெட்டிக்காரன், ஒரு கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ராஜ்குமார். அடுத்த பாடலை யார் தரப்பு ஒன்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வந்து தருகின்றார் சியாமலா. மீண்டும் வணக்கம் சியாமலா, வந்து விட்டீர்கள்.

0: நன்றியா.
1: அப்பா, ஒரு ஜீவன் அழைத்து விட்டதா? உங்களை அழைத்து துடிக்குது. ஒரு ஜீவன் அழைத்தது. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை யார் சிறப்பு கொண்டீர்கள்? ஞானசேகரன் நாச்சியார் கோவில் வந்து விட்டார். மகனே, ஞானசேகரன் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக உள்ளேனப்பா. இனி நண்பகல்
1: நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்கள் இரவு வணக்கத்தை தருகிறேன். என்ன பாடலை தொடுத்து விட போகின்றீர்கள்?
2: ஒருவன் மனது உண்பதடா.
1: வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஒருவன் மனது உண்பதடா, ஒளிந்து கிடப்பது என்பதடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ராஜ்குமார் வந்துவிட்டார். மீண்டும் கொண்டு பாருங்கள் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கம். ஏதோ ஏதோ ஏதோ ஒன்று உன்னை கேட்டே இல்லை என்றால்? நன்றியா.
1: இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் ஐயா? ஐயோ, சபதம் எல்லாம் போடுகிறார்கள்.
3: முடிவு எடுத்துக்கல.
1: முடிவு எடுத்து விட்டான். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
4: பாட்டு வரும் பாட்டு வரும், பார்த்து கொண்டிருந்தால்.
1: அடேங்க அப்பா, பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், கேட்டுக் கொண்டிருந்தாலும் பாட்டு வரும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சந்தன்ராஜ்
5: தரப்போகின்றார்.
1: வணக்கம் வணக்கம் சந்தனராஜ்.
5: நல்ல வெள்ளிக்கிழமையிலே அந்த
1: பள்ளியா? நல்ல வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இந்த சனிக்கிழமையா போயிடும். நல்ல வெள்ளிக்கிழமை நல்ல செய்தி தானே வந்தது நேற்று எங்களுக்கு, இல்லையா? நல்ல வெள்ளிக்கிழமையிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருகின்றார் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
3: ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் எங்கே காற்றில் இருந்திருக்கும், பில்லா டூங்கிய படம்.
1: ஏதோ ஏதோ பொருள்கள் ஏதோ ஏதோ மாதிரி தான் இருக்கின்றது. ஏதோ ஏதோ நினைவு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். சோமசுந்தரம் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை இது வணக்கம் வணக்கம். காற்றலை
6: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாரும் ரெண்டு முறை பிறக்கலாததான். வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். இணைப்பை துண்டியுங்கள். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார் பாடல். வணக்கம்
5: சந்தன். உலகம் யார் காணக்கூடும்?
1: ஒருத்தரும் காணலையா உங்களை தவிர? நான்
5: வணக்கம்.
1: நான் காணும் பிறந்த மனப்பான்மையல்லவா நான் காணும் உலகங்கள். அடுத்து வருகின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
7: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதி பேசுறேன்.
1: வாழ்த்துக்கள். முகவரி தெரிந்தோம், நலமாக இருக்கின்றீர்கள் என்று அறிந்தோம். என் பச்சைக்கிளி எனக்கு கூறிவிட்டது, பார்த்தீர்களா? கேக் கூறிவிட்டது. சரி, என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள்?
7: வந்து சந்திரராஜ பாட்டுக்கு பயன்பாட்டியா? நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலை சூட அப்படிங்கிற
1: கடந்த வாரமும் கேட்டீர்கள் ஐயா. நல்ல நாள் பார்க்கவில்லையா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை
3: ஐயா. ஏதோ நடக்கிறது, இதமாய் இருக்கிறது.
1: நீங்கள்
3: இறக்கை முளைக்கிறது. நன்றியா.
1: அந்த இடத்தை விட்டு விளக்க மாட்டீர்கள். ஏதோ தான் நிக்கிறீர்கள். ஏதோ மாதிரி இருக்கிறது. பார்ப்போம் பார்ப்போம். ஏதோ நடக்கின்றது ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருகின்றார் மகளே சியாமலா. கொண்டு வாருங்கள் மகளே சியாமலா.
8: அப்பா, ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா, அந்த பாட்டு.
1: உண்மை உண்மை. ஒரு கொடியில் இரு மலர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் எங்களுடைய அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்களே கொண்டு வாருங்கள்.
9: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை உடனே இல்லையா மறந்து போடுகிறாங்களப்பா. கண்ணுக்கு என்ன ஊத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாலே.
1: ஒரு உலக பாடல் இருக்கா ஐயா? ஒரு வானவில் போலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்தது ராஜ்குமார் தான் வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா, ஏதோ ஏதோ ஆசை உன்னை பார்த்து பேச நிக்குதுடா.
1: என்ன நிக்கிறீர்கள்? கட்டிக்காம ஒரு புடியில இருந்து ஒரு முடிவு காணத்தான் இருக்கின்றீர்கள். என்ன ஏதோ ஏதோ ஆசையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலை யார் தருவீர்கள்? அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
9: ஒரு முறை பார்த்தாலே போதும் உன் உருவம் மனதை விட்டு நீங்காதே போதும்.
1: ஒரு நாளும் நீங்காலையா? ஒரு முறை பார்த்தாலே போதும். ஆஹா, என்ன அருமையான பாடல். இனிமையான பாடலை கொண்டு வருகின்றீர்கள் ஐயா. ஒரு முறை பார்த்தால் போதும். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் என்ன கூறப் போகின்றீர்கள்? கொண்டு பாருங்கள் உங்கள் பாடல்.

0: அடுத்த பாடல் ராஜ்குமார், ஏதோ ஏதோ கொண்டு வருகிறீர்களா, என்ன கொண்டு வர போனீர்கள் ராஜ்குமார்? இங்கே ராஜ்குமார் சிக்கப்பட்டு விட்டார். ராஜ்குமார் வரும்பொழுது தடைகள் ஏற்பட்டு விட்டது ராஜ்குமார் உங்களுக்கு. ஒரே நேரத்தில் இருவர் அழுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், ரீடயல் அழுத்துகிறீர்கள் எல்லோரும். இல்லை, ஒருவருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு இப்பொழுது முதலில் தொடர்ந்து வருகின்றது என்று. யாருடைய அழைப்பு? ராஜ்குமாரின் அழைப்பு. இல்லை, அமைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. ஒருவருடைய அழைப்பும் எனக்கு தொடர்பு முடியாமல் இருக்க, யாரோ ஒருவருடைய அழைப்பு அப்படியே அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ரீடயலை அழுத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். வணக்கம் ஞானசேகரன், நீங்கள் தான் வைத்துக் கொண்டீர்கள். ஞானசேகரன்
1: என்னை தாக்க யாரோ போல் உன்னை பார்க்க படம் பையா. நன்றியா.
0: உடனே 911 அறிவியங்கள் பொலிஸ் வந்து பிடிப்பார்கள். ஏதோ ஒன்று தாக்குதான் சொல்லி, ஏதோ ஒன்று என்னை தாக்க. அடே அப்பா, வாழ்த்துக்கள். பையா திரைப்பட பாடல் வந்துவிட்டார் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள். வணக்கம் கே எஸ் ராஜா அவர்களே. வணக்கம் கே எஸ் ராஜா அவர்களே.
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
2: நிச்சயமாக ஐயா, சியாமலா கடந்து சென்ற பாடலை நானும் தொடுகிறேன். கொடியிலேயே மல்லிகைப்பு என்ற தொடங்கும் பாடல்.
0: அதைத்தானே தந்திருக்கார் சந்தன ராஜா. சந்தன் ராஜ் இப்பொழுது பாடியிருந்தார் அந்த பாடலை.
2: அப்படியா? அவர் போட அவர்
0: உடனே அடுத்த பாடல். எல்லோரும் லைனில் தான் இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன கொண்டு வந்தீர்கள்?
2: அடுத்த பாடல் நானும் வசந்த மாளிகை யாருக்காகனு தொடங்குற பாடல்.
0: அப்படி பாடல் அறம் இங்கே யாரும் பாடியிருக்கார்களா? யாருக்காக என்ற வரியில் எதுவும் பாடல் வந்திருக்கா?
2: அவர்கள் பாடவில்லை, நான் இங்கே
0: வந்த பாடலுக்கு தான் பதில் தர வேண்டும் ராஜா. மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? சியாமலா, நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். வணக்கம் சியாமலா.
3: அப்பா, மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: எங்க அப்பா, மயக்கம் எனது தாயகம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம் ஐயா. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நன்றியா.
0: அது நீங்க சொல்லித்தான் தெரிய வேணும் இல்லையா? நல்லவன் ஐயா, நீங்க நல்லவன், எங்களுக்கு நல்லவன் தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றீர்கள்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
4: உன்னை காணாத கண்ணும் கண்ணல, ராஜ்குமார் பாட்டு பதில் பாட்டு.
0: ஓ எஸ், ஓ நல்ல பாடல், நல்ல பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது யாரை, யாருடைய பாடல்? அடுத்த பாடல் வந்து ராஜ்குமாருடைய பாடல் தான் வருகின்றது. கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
1: ஐயா, ஒரு தங்க கொலுசு நான் தந்த பரிசு, வேற என்ன வேணும் கண்மணி?
0: ஒரு ஒரு வைர கொலுசும் தந்தா நல்லா இருக்கும் ஐயா. வாழ்த்துக்கள். ஒரு தங்க கொலுசு கொடுத்து விட்டு போகின்றார் நான் அந்த பெருசு தங்கச்சிக்கு. சரி, அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு
5: வாருங்கள்.
0: ஓ வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒருவன் மனசு 9, ஒருவன் மனது இப்ப 80 போயுது ஐயா, ஒருவன் மனசு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வருபவர் வேறு யாருமில்ல, எங்களுடைய அன்பு உறவு ராஜ்குமார் தலைவர் அவர்கள் தான். வாலிபர்
1: ஐயா வணக்கம். ஐயா, ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம்.
0: அது வந்து விட்டது ஐயா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, வந்து விட்டது. இன்னொன்று உடனே தாருங்கள்.
1: ஒரு ஒரே முறை உன் தரிசனம் உலாவரும் நம் ஊர்வலம். நன்றியா.
0: ஒரே முறை உன் தரிசனம். அடே அப்பா, இவ்வளவு தரிசனத்துக்காக எப்படி?
1: நன்றியா.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
6: கொடி கொடியாம் பூங்கொடியாம்,
0: கொடி கொடியாம் பூங்கொடியாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொடி கொடியாம் பூங்கொடியாம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக்கு ஐயா அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஜெகபர் சாதி கொண்டு
2: வர. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா. உன்னை உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படிங்கிற
0: அந்த பாடலை தந்து விட்டார்கள் ஐயா. ஞானசேகரன் தந்து விட்டு போகின்றார் ஐயா. உடனே வேறு ஒரு பாடலை அழித்து விட.
2: உன்னை அழைத்தது கண் அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: அடேங்க அப்பா, உன்னை அழைத்தது கண்ணா? அங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
5: ஒரு நாள் போதுமா?
0: அது சியாமலா கேட்டு விட்டார், நான் போதாது என்று கூறிவிட்டேன். நீங்கள் கொண்டு வாருங்கள் இன்னும் ஒரு பாடலை.
5: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: ஏனையா என்ன அதுகளை சாடுகிறேன்? நான் சொல்லவில்லை, மற்றவர்களை தானே பாடலை தந்தவர்கள். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை, கொண்டு வாருங்கள் ராஜ்குமார், உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே. நன்றியா.
0: ஓ, விஸ்வரூபம் எடுத்து விட்டீர்களா? உன்னை காணாத நான். ஓகே, விஸ்வரூபம் எடுத்து விட்டீர்கள். உன்னை காணாத. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார் என்று எண்ணும் வேளையில் அந்த பாடலை சந்தனராஜ் அவர்கள் சியாமலா கொண்டு
3: வந்தார்.
0: நீங்கள் தானம்மா கெட்டிக்காரி. நானே கெட்டிக்காரி கெட்டிக்காரி கட்டிக்காரி. நானே நானா. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரும் பாடலாக வருகின்றது. கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம்.
2: பிள்ளை மனம், வெள்ளை மனம்.
0: பிள்ளை மனம், பிள்ளை மனம், நல்ல பாடல். பிள்ளை மனம் எப்போதும் பிள்ளை மனம் தான். பிள்ளை மனம், பிள்ளை மனம். அன்புடன் ராஜா அவர்களே, நீங்கள் சிந்தித்து நல்ல பாடலை கொண்டு ஓடி வர உங்களால் முடியும். வாருங்கள், தொடர்ந்து இணையுங்கள். எங்கே ஞானசேகரன், நீங்கள் தரும் பாடலை பதிவோம், கொண்டு வாருங்கள்.
4: அப்பா ஜங்கபு சாதிக்கு பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா.
0: உண்மைதானே ஐயா அது. கண்ணை நம்பாத அவசியமா கண்ணை அழைத்தேன் சொன்னார்தான், கண்ணை நம்ப கூடாது இல்லையா? கண்ணை நம்பாதே, அது உண்மை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள், ஜெகபிரசாதிக்கு அவர்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாத்.
2: ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஒரு முறை தான் வரும் கவிபட கூறும் உல்லாச இன்பங்கள் காணும்
0: அப்படிங்க பாடல்.
2: அதே
0: எட்டு பாடலை பாடலை. அடுத்த பாடல் ராஜ்குமார் நீங்கள் தரும். அங்கே பச்சை கிளியும் பாடுகின்றது
1: ஐயா. உன்னை உன்னை கடலோ நேசிக்கிறேன், மலையளவோ இருக்கிறேன்.
0: அப்படியா? கொஞ்சம் மலையாள பொடுப்பு என்னையா கூடா வழக்கமா இருக்கு. கொஞ்சமா விரும்பி போட்டு பெருசா பொறுக்கிறீங்களே. உன்னை உன்னை நானே நேசிக்கிறேன், மலையாள வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எதுவா இருக்கும்? அடுத்த பாடல் சியாமலா தரும் பாடல். சியாமலா நீங்கள் கொண்டு வாருங்கள் பாடலை.
3: என்னண்டு
0: என்னம்மா என்னண்டு?
3: உன்னையே அன்புடன் வாரி
0: எழுத்து. அனந்த பாடல் அம்மா. உன்னையே வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. களஞ்சியம் அல்லவா என் மகள், களஞ்சியம் அல்லவா. சாதிக்கையா அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஜெகபர சாதிக்க அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் உருவம் மனசை விட்டு போகாது எப்போதும்.
0: ஒரு முறை பார்த்தாலே போதும். இந்த பாடல் வந்தது போல வந்தது வரவில்லை. நன்றி. அங்கே பச்சைக்கிளி நன்றா பாடுகிறது ஐயா. ஒரு முறை
2: அழைத்தான்
0: என் குரல் கேட்டு விட்டது அதுக்கு. வாழ்த்துக்கள் நன்றி.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த பாடலை யாத்திரப்பு ஒன்றீர்கள் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
7: நானே வருவேன் உன்னை.
0: வாருங்கள் ஐயா, வாழ வேண்டாம் என்று சொன்னது. வாருங்கள் வாழுங்க, வாருங்கள் பத்து முறை வாருங்கள், பதினைந்து முறை வாருங்கள். நானே வருவேன், வாருங்கள் ஓடி வாருங்கள். வரச்சொலித்தானே கூறுகின்றோம். அடுத்த பாடலை யார் தருகின்ற? ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்க
1: ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நான் பாடும் மௌனராக கேட்கவில்லையா? நன்றியா.
0: பலமா தானே பாடினீங்கள், எங்கே மௌனம் என்று பொய் சொல்லுகிறீர்கள்? மௌனம் ராகத்தை மௌனமாக சொல்லுவீர்களோ? சரி, வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் வணக்கம் ராஃபிக் அவர்களே. ராஃபிக் எங்கேயா ராஃபிக் கண்டு தேடினேன், பாருங்கள் ராஃபிக்.
8: ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு காலை வணக்கம், பகல் வணக்கம் ஐயா.
0: காலை இரவு வணக்கம் தந்த உங்களுக்கு நானும் ரெண்டு வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
8: நலமாய் மகிழ்வா,
0: மேலும் மேலும் மிக்க மகிழ்வாக இருக்கிறீர்களா?
8: ஆமா, மிக்க மகிழ மகிழ்ச்சி, திருப்தியா இருக்கையா?
0: திருப்தியாய் வாழ்த்துக்கள். அப்ப இப்ப கொண்டு வந்த பாடல், இந்த இப்ப கொண்டு வந்த பாடலை கேட்போமா? கூறுங்க.
8: கேட்போம்யா. கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, அந்த பாடலையா?
0: ஓ, கண்ணா அந்த பாடல் வந்ததா? ஓ, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அது உன்னை
8: உன்னை காணாத கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, அந்த பாடலையா?
0: நீங்க கண்ணாவே அழைக்கின்றீர்களா? சரி,
8: ஆமா ஆமா ஆமா.
0: விரைவில் இணைப்பை துண்டியுங்கள், மேலும் பாருங்கள். இணைப்பை துண்டிக்க வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஷியாமலா கொண்டு வாருங்கள் மகளே.
3: அப்பா ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த பாட்டுப்பா.
0: அடேங்க அப்பா, ஒரு தெய்வம் தந்த பூ அல்லவா? தெய்வம் தந்த பூவே அற்புதமான பாடல், கன்னத்தில் முத்தமிட்டால் இனிமையான ஒரு திரைப்படம். எங்க ராஜ்குமார், நீங்க கொண்டு வாருங்க.
1: நானாக நான் இல்லை தாயே நல், அந்த
0: பாடலுக்கு ஐயா நீங்களாக நீங்கள் இல்லையே. நானாக நான் இல்லை தாயே, இனிமையான ஒரு பாடல். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. கிருஷ்ணன் இணைத்து
9: மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: அப்படியாப்பா, மௌனம் பார்வையாலே பாட்டு பாடுது. வாழ்த்துக்கள் அப்பா, நீங்கள் அப்படி செய்வீர்களா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் பார்ப்போம், பாருங்கள். அடுத்த பாடலை ஜெகபிரசாதி கொண்டு வருகின்றார்.
10: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
10: உன்னைத்தானே உறவு என்று நான் நினைத்தது உன்னைத்தானே, அப்படிங்கிற பாடல்.
0: அப்படி சொல்லிவிட்டு ஏய் உன்னைத்தானேன்னு கூறுவார்கள் என்ன?
10: ஆமையா, ஆமையா.
0: கவனிக்காவிட்டால் ஏய் உன்னைத்தானே என்னும் கூறுவார்கள். வாழ்த்துக்கள்.
10: அது ஏய் உன்னைத்தானே, அது வேற பாடையா?
0: அது வேற, இது வேற. இது உன்னைத்தானே உறவு. வாழ்த்துக்கள்.
10: ஆமையா,
0: இத்தனை வரிகள் இருக்கிறது ஐயா உன்னை என்றதிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சேமடா கொண்டு வந்து
3: விட்டார். என்ன கூறே சொல்லிவிடு, அந்த பாட்டு.
0: இனிமை இனிமை இனிமையான பாடல். கண்ணா உனக்கு என்ன தளத்திலும் கேட்டிருக்கீங்கள் இந்த பாடலை நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் பாடப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள்.
9: மௌனத்தில் விளையாடு மனசாட்சியே.
0: நான் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், நான் நினைத்தேன் ஐயா நீங்கள் அந்த பாடல் தரும்போது அடுத்த பாடல் இதுதான் நீங்கள் கொண்டு வருவீர்களோ. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை, நூல் வேலியிலே கேட்ட பாடலை இப்பொழுது கேட்க அவலாத்தான் இருக்கின்றது. கேட்போம் வேண்டும் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? இனிமையான பாடல் ராஜ்குமார், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா ராஜ்குமார் ஐயா, நான் உணர்வோடு விழிக்கின்றேன், உன் நேசம் கண்ணீரில்
0: சித்திரம்பூந்திருக்கு. அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் நாகப்பட்டினத்திலிருந்து கொண்டு வருகின்றார். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
10: ஐயா வணக்கம். ஐயா கிருஷ்ண ஐயா பாடல பாட்டுக்கு பதில் பாட்டியா? ஒன்றே குளம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அப்படிங்க பாடல்.
0: அது உண்மை ஐயா, அது உண்மை ஐயா. ஒன்றே குளம் என்று
10: நிச்சயம் ஐயா,
0: அருமையான பாடல், நிச்சயம் அடிக்கடி பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் கிருஷ்ணன் கொண்டு வருகிறார். வணக்கம் கிருஷ்ணன்.
9: உனக்கும் உனக்கும் எனக்கும்
0: பொருத்தம் என்ன பொருத்தமோ, அந்த பாடம்
9: தானே?
0: உங்களுக்கும் எங்களுக்கும் இணைந்த பொருத்தம், அப்படியான பொருத்தம் ஐயா. உனக்கும் எனக்கும் இணைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் மகளே சியாமலா.
3: அப்பா கண்ணா கருமை நிற கண்ணா, அந்த பாட்டுப்பா.
0: அவன் கரப்பா இல்லாதவட்டா சும்மா விடுவாங்களா? கரப்பா இருக்கே இப்படி செய்யறாங்களா? கண்ணா கருமை நிறை கண்ணா, அவர் கொஞ்சம் நிறம் மாறி இருந்தால் அப்படி இருப்பார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய, இது யாருன்னு தெரியவில்லை, எங்க தருமபுரியில் இருந்து ராஜ்குமார் வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. படம் அமரகாவியம் படம், மௌனம் பேசும் வார்த்தையாவும் ஏதேதோ ஆசைகளை தூண்டிடுது.
0: மௌனம் பேசும் வார்த்தையாவும் ஏதேதோ உங்களை, ஏதேதோ உங்களை விட்டு போவாத ஏதேதோ செய்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க ஜெகவர்தி சியாமலா மீண்டும் கொண்டு வாருங்கள்.
3: அப்பா கண்ணன் மனம் என்னவோ கண்டுவா சென்றே, அந்த
0: நேரம் இல்லையம்மா, போய் தேடி கண்டுபிடிச்சு வாரது கண்ணன் மனம் கண்டுபிடிக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கே எஸ் கிருஷ்ணன் தர இருக்கின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் அவர்களே.
11: ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று செல்வம் எல்லாம்
0: செல்வமெல்லாம் அன்றன்று. இது எவ்வளவு அற்புதமான வரியுள்ள பாடல்களை அன்று கேட்டோம் ஐயா, இன்றும் கேட்க அவள் தான் வருவதில்லையே. எங்கே ஜெகபிரசாதுக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள் பாடலை.
10: ஐயா வணக்கம் ஐயா. ராபிக் பாடின பாட்டுக்கு பதில் பாட்டியா, கண்ணா தேடுகிறேன் வா அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: ஓ கண்ணா, அவருக்கு கண்ணா சேலைக்குள்ள போக நீங்க கண்ணா தேடுகிறீர்கள். கண்ணா அவர் வந்து உதவி செய்வார். சேலையா கண்ணன், சேலையா கண்ணனுக்கு சம்பந்தம் இருக்கின்றது. அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன நடந்தது உங்களுக்கு, ஸ்தம்பித்து விட்டீர்கள். அங்கே ராஜ்குமார் நீங்கள் வருகின்றீர்களா? வந்து விட்டார்.
1: ஐயா வணக்கம் ஐயா. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா. நன்றியா.
0: பக்கத்து வீட்டுல இல்லையா ஐயா ரோஜா? நீங்க தன்னந்தனி. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ சொல்லுங்க கேட்கின்றோம். எங்கே ஞானசேகரன் ஓடி வாருங்கள் மகனே. ஞானசேகரன், ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
12: தெய்வம் தந்த பூவேன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. தெய்வம் இருப்பது எங்கே?
0: அது எங்கே என்று நானும் தேடுகிறேன், எங்கள் மனதில் இருக்குன்னு கூறுகிறார்கள். தெய்வம் இருப்பது எங்கே எல்லாம் தேடுகிறோம், அது எங்கள் உள்ளத்திலே தான் இருக்கின்றது. தேட வேண்டாம், கண்டுபிடிங்கள்.
10: வணக்கம் ஜெகபிரசாதி. கண்ணன் காதலன் கண்ணில் தோன்றும் மாயவன்
0: அப்படிங்கிற
10: காதலன் கண்ணில் தோன்றும் மாயவன் அப்படிங்கிற பாடல்.
0: அப்பா கண்ணன் உங்கள் காதலன், இனிமையான பாடலா இருக்கின்றது ஐயா, நல்ல பாடல. கண்ணனுக்கு வந்துவிட்டா போதும், எத்தனை கண்ணனை கொண்டு வர முடியும். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார், கண்ணன் என்றவுடன் கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கண்ணன், கிருஷ்ணன்.
11: மண் என்றால் நான் மரமாவே, மலை என்றால் நான் பயிராவே.
0: இருந்துட்டு போங்க, யாருக்கு எப்படி இருந்துட்டு போங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த பாடல் ராஜ்குமார், நீங்கள் தரும் பாடலாக.
1: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமார், ராஜ்குமார் ஐயா. படம் வந்து புத்தம்புது காலை. பாடல் வரிகள் வந்து கண்ணா தூது போடா, எந்த இடம் கண்ணா தூது போடா. நன்றியா.
0: அந்தால தூதுக்கும் விடுகிறீர்களா ஐயா? நீங்கள் யாரும் அவரை போய் பார்க்க சொன்னாங்க, நீங்கள் கண்ணாவ தூது போட வைத்து விடுவீர்கள். வாழ்த்துக்கள். புத்தம்புது காலை திரைப்பட பாடல, வாழ்த்துக்கள். நல்ல பாடலா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனந்தன் வந்துவிட்டார் ஆனந்தமாக எங்களை மகள வைப்பதற்கு. வணக்கம் ஆனந்தன், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
13: மகிழ்வோட இருக்கிழக்காலங்கள்லாம் பார்த்து சிறப்போட இருக்கும் ஐயா.
0: அப்படியா, விழாவை பார்த்து சிறப்பா இருக்கு. அம்மாவுடைய விழாவை பார்த்து இல்லையா? வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஆனந்தத்தை, எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்திருக்கின்றார் அவர். வாழ்த்துக்கள்.
13: கொடுத்திருக்காங்களா? எல்லாருமே ஒரே
0: புத்துணர்வோட இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். எல்லோரும் பகிர்ந்த வாழ்த்துக்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். இந்த வேளையில என்ன பாடலை தொடுப்போம்?
13: கண்ணா உனக்கு என்ன குறைன்னு பண்ணாங்க. கண்ணா உனக்கு என்ன குறை சொல்லிவிடு, கண்ணீர் இருக்கு உன் விழியில் தள்ளிவிடும். அந்த பாடல்,
0: அந்த பாடலை தான் பாடினார்கள். கண்ணா உனக்கு என்ன குறை என்று ஷியாமலா பாடிய பாடல்.
13: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, அந்த பாடல் குற்றங்க.
0: கண்ணா தேடுகிறீர்களா? கண்ணா உன்னை தேடுகிறேன். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், சிறந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். ஒரு இடைவேளைக்கு பின்பு வருகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
14: கண்ணான கண்ணே என் மீது சாயவாயா.
0: ஓ விசுவாசம், விசுவாசம்.
14: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்ணான கண்ணே என் மீது வாத்தம் சரி, அடுத்தது யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா
0: வணக்கம்.
1: ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம். நன்றியா
0: ஐயா. ஒருவர் மீது ஒருவர் சேர்ந்தா விழுந்துருவாங்கள ஐயா. மெதுவாக ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து. இனிமை இனிமை எங்க ஜெகபார் சாதிக்கையா அவர்களே, நீங்கள் சாய போறீர்களா மோத போகின்றீர்களா? கொண்டு வாருங்கள்
10: ஐயா. வணக்கம் ஐயா. ஞானசைலன் ஐயா பாடின பாட்டுக்கு பதில் பாட்டியா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படிங்கிற
0: பாடல். சரி அதுதானே ஐயா, வேற என்ன கிடைச்சு?
10: நிச்சயமா நிச்சயமா
0: தந்த வீடு. வாழ்த்துக்கள்.
10: நன்றி நன்றி.
0: அடுத்த பாடலை கேட்போம். ஜெகபிரசாதிக்கு அவர்களே ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வருங்கள் ராஜ்குமார். உங்கள் பாடல்.
1: வணக்கம் ஐயா. ராஜ்குமார் சட்டவாழ்குரிய படம். கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம். நன்றியா.
0: அந்த எல்லா வேலையும் செய்யும், தூது செல்லும் பார்க்க செய்யும், வர செல்லும் போக செய்யும், தூதும் சொல்லுதான். கண்ணன் வந்து பாடுகிறான். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். மீண்டும் பாருங்கள். மீண்டும் வந்து விட்டார் எங்களுடைய சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
15: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
15: மலர்ந்தது அந்த பாடலியா?
0: ஓ அப்படி ஒரு பாடல். ஓ அப்படி ஒரு பாடல் இருக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஜெகபிரசாதிக் அவர்கள் தான் கொண்டு வருங்க. இன்றைக்கு போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
10: சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா? கண்ணான
0: நானும் ஒரு பெண். கருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள். அவர்களே அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருவது? ராஜ்குமார் தான் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா, ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது.
0: எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்களுடைய வரியிலே. எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே. சந்தன ராஜ் என்ன நடந்தது இணைப்புகளுக்கு? கண்ணை காட்டு போதும். அதுதானே இந்த கண்ணை கடவுள் படைத்து இத்தனை அற்புதங்களை செய்தார். ஆனந்தன் இல்லை வருவதற்கு முன்பு சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம். வருகின்றார்கள். மீண்டும் அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? ஆனந்தன் தரப்போகின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
16: கண்ணான கண்ணின் சந்தன் ராஜ் பண்ணங்க. கண்ணே கலைமானே கன்னிமயிலேன கண்டேனூனை நானே.
0: இப்பதான் மூன்றாம் முறையில நிக்கிறீர்கள். மூன்றாம் முறைதானே இப்ப அவரும் இறக்கும் கனிமானே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் அடுத்த பாடல் கொண்டு வந்து விட்டார் எங்களுடைய சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
15: வணக்கம் ஐயா. நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்.
0: ஓ நண்டு. நான் ஒரு கோயில் நண்பர்கள் நண்பர்கள். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம். இனிமையான பாடல். அடுத்த பாடல் நங்கூரம். அடுத்த பாடல் அடுத்த பாடலை தருகின்றார் மீண்டும் ஜெகபர் சாதிக்
10: அவர்கள். ராஜ்குமார் பாடல பாட்டு பெல்பட்டியா? ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது அப்படிங்கிற
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல். ஒரு ஜீவன் அழைத்தது. வேணும் மீண்டும் மீண்டும் ஒரு பாடல். சாரி மீண்டும் பாருங்கள்.
1: கண்ணாவா கண்ணாவா காலம் முழுவதும் ஒன்னாவா.
0: ஓ
1: தேங்கையின் மைந்தன்.
0: ஒன்றா தான். சரி அடுத்த பாடல் யார் தருகிறது? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
5: கண்ணனுக்கு கோபம் என்ன, கண்ணில் ஒரு தாபம் என்ன, அன்னபூரணி படம்.
0: ஒரு கோபம் இல்லையா கண்ணனுக்கு, அவர் அப்படி தான் விளையாட்டு செய்வார். அப்படித்தான் கண்ணனுக்கு கோபம் என்ன, ஒரு கோபம் இல்லை. நீங்களே கிருஷ்ணன்
5: மீண்டும் அடுத்த வாரம் வருகிறான்.
0: அப்படியா, பயணம். நன்றி நன்றி, இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. கிருஷ்ணன் அவர்களே நலமாக வளமாக
5: பாதுகாப்பாக,
0: கோயம்புத்தூர் வந்து விட்டீர்கள். சரி நன்றி, பயணம் சிறப்பாக அமையட்டும், பாதுகாப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் பயணத்தில் வந்து கொண்டு எங்களோட
1: ராஜ்குமார் ஐயா, ராஜ்குமார் வணக்கம் ஐயா. கண்ணம் கண்ணம் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். நன்றியா,
0: சும்மா பார்த்து கண்ணு அடிக்கிறவங்க கொள்ளி அடித்தாலும் காதல் ஐயா. ஐயோ, கண்ணும் கண்ணும் கொள்ளி அடித்தால் என்ன வரிகள் ஐயா, என்ன வரிகள், கொல்லும் வரிகளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
10: ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சந்தன் ராஜ பாட்டுக்கு பதில் பாட்டியா? வணக்கம் ஐயா. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, நாலு பேரு சொன்னாங்க அப்படின்னு
0: பாடல. நாலு பேர் சொல்லட்டும் ஐயா, நாங்கள் அப்படி சொல்லலையா. அவர்களே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
15: வணக்கம்.
0: வணக்கம்.
15: உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்டு சொன்னது ஒரு செய்தி.
0: அப்போ நான் சொன்னேன் இந்த மட்டும் தொடச்சொல் தான், அந்த சென்றல் சொன்னா அந்த தென்றல் உங்களையும் வந்து தொட்டு விட்டதா? சரி, உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்ட, உன்னை தொட்ட தென்றல் அந்த தென்றலுக்கு ஒரு வயல எல்லாரையும் தொட்டு கொண்டு செல்கின்றது, பாத்தீங்களா? அதுதான் அது தென்றல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
1: ராஜ்குமார். ராஜ்குமார் ஐயா,
0: ஒரு
1: படம் வந்து காலை கூத்து. கண்ணை கட்டி காட்டில் விட்டு போறாளே, கண்ணழகி கண்ணழகி தானே கையை கட்டி ஆத்தில் விட்டு போறாளே. நன்றியா.
0: ஆபத்து விட்டு போக வேண்டியானையா, அவ கண்ணை கட்டி போட்டு போனா கையையும் கட்டி போட்டா, அதனால அவக்கே இல்லாது இல்லையா. சரி சரி, வாழ்த்துக்கள் நன்றி. எப்படியோ தப்பித்துக் கொள்ளுங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
15: வணக்கம் ஐயா. நான் வானவில்லையே பார்த்தேன், காணவில்லையே வேர்த்தேன்.
0: அது கொஞ்ச நேரம்
15: மாறி
0: வானவில், வானவில்லையே நிழலும் பார்க்க கூடாது, வானவில்லையே பார்த்தேன். அன்பு கிருஷ்ணன் அவர்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டார். அவர் பயணத்தில் இருந்து கொண்டும் எங்களோடு பங்களித்ததுக்கு வாழ்த்துக்களையும், சிறப்பான பயணமாக அவர் அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவாக ராஜ்குமாரிடம் செல்லுகின்றேன். வணக்கம் ராஜ்குமார். உங்களுக்கு
1: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா, கண்ணுக்குள் 100 நிலவை, இது என்ன கனவா? நன்றியா.
0: ஒரு நிலவே பார்க்கலாம இருக்கு ஐயா, 100 நிலவு கண்ணுக்குள் 100 நிலவு. வாழ்த்துக்கள். பியூஸ் அடிச்சு விடும் ஐயா. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன ராஜ் அவர்கள் தான்
15: தருகின்றார்கள். கண்ணழகே கண்ணழகே அந்த பாடலையா?
0: ஓ நல்ல
15: நன்றி.
0: கண்ணழகே கண்ணழகா, இனிமையான பாடலா இருக்கு ஐயா. கண்ணழகே கண்ணழகே. சரி, அடுத்த பாடல் யார் தரப்போகின்றார்? அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
10: வணக்கம் ஐயா. சந்தன ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா? உன்னை தொட்காற்று வந்து எம்மை தொட்டது என்ற பாடல் ஐயா.
0: அது தென்றல் இப்ப காற்றாக மாறி விட்டது இல்லையா, அவருடைய தென்றல் போய் தொட்டு விட்டது. உங்களிடம் வந்தது காற்றாக உருவாக்கம். வாழ்த்துக்கள் கூறும் வேளையில் அடுத்த பாடலை தருகின்றார் மீண்டும் சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
15: ஒரு பூ எழுதும் கவிதை ஐயா. நன்றி வணக்கம்.
0: பூவும் கவிதை எழுத துவங்கிட்டது ஐயா. ஒரு பூ எழுதும் கவிதை, புது புது பாடல்கள் மலர்கின்றது, பூ எழுதும் கவிதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
1: ஐயா ராஜ்குமார் இருக்கியா? வணக்கம் ஐயா. நான் என்பது நீ எல்லவோ தேவ தேவி. நன்றியா.
0: ஓ நான் என்பது நீ எல்லவோ, அப்படி மாறி விட்டீர்களா இப்ப. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே எங்களை நாகப்பன் மந்திரம்தான் குதிரை ஓட்டம் நன்றாகத்தான் இருக்கு அவருக்கு பணி என்று. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர்களே. வாழ்த்துக்கள் வணக்கம்.
15: வணக்கம் ஐயா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் ஐயா.
0: ஓ கொஞ்சம் ஓய்வெடுங்க.
15: நன்றி வணக்கம்.
0: ஓய்வெடுக்கலாம் இல்லையா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். எங்கே சியாமலா, உங்களை நீண்ட நேரம் காணவில்லை, சாந்தியை என்று சத்தத்தையே காணவில்லை, என்ன நடந்தது? வாருங்கள் எங்கே. அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வருவார்
1: ஐயா. கண் ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு
0: தலைவா தலைவா உங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. கண்ணோ ஒடுக்கா எல்லாம் என்று அது ஜீன்ஸ் திரைப்படம். வாழ்த்துக்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. வந்துவிட்டார் என்னுடைய சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்கள்.
15: பூங்காற்றே பூங்காட்டை பூவிடும் நீ செல்லியா?
0: ஓ பூங்காற்றே பூங்காற்றே பூவிடும் நீ செல்லு. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இனிமையான பாடல் இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன பாடலாக இருக்கும்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்புடன் ராஜ்குமார் அவர்கள் தான் மீண்டும்.
1: ஐயா வணக்கம் ஐயா ராஜ்குமாருங்க. நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும்?
0: சந்தன் ராஜ் கண்டுபிட்டார். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் ஆனந்தன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
16: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். குறுங்கள். ஓ ஓ, இது எதிர்கட்சியினுடைய சதியாக இருக்க வேண்டும். வலைத்தளம் வேலை செய்யவில்லை. உங்களை சத்தத்தை தடுத்து விட்டார்கள் எதிர்கட்சியினர். சூழ்ச்சி புரிந்து விட்டார்கள் ஆனந்தனுக்கு. சரி, சூழ்ச்சியை வெட்டி எறிந்து விட்டு வாருங்கள். வருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
15: அவருக்கு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானையா.
0: என்னத்தான் நீங்க நம்பி வந்திருப்பீர்கள்.
15: வாழ்த்துக்கள்.
0: வெற்றி நிச்சயம். போட்டி பலமாக இருக்கிறது. உன்னைத்தானே நம்பி வந்தேன் தஞ்சம் என்று மானே. அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது போறியா தலைவர் அவர்கள்.
1: வணக்கமே ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் வாருங்கள்.
1: பூக்கம் பூக்க தரணும் ஆறுரே பார்த்ததாரும் இல்லையே.
0: ஆனந்தன் விடாமுயற்சியுடன் வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் ஆனந்தன், கொண்டு வாருங்கள்.
16: முன்னே தொட்டு தென்றல் பாடல் வந்ததுங்க. தொட்டு வீட தொட்டு வீட தொடரும் கைப்பட்டு பட்டு வீட மலரும்.
0: தொட்டு விட தொட்டு விட தொடரும். வாழ்த்துக்கள் ஐயா, தொடருங்கள் ஐயா. அடுத்த பாடல யார் தர போகிறீர்கள்? ராஜ்குமார், கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் உங்கள் பாடல். எங்கே ராஜ்குமார் நீங்கள் வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை தந்தீர்கள். அடுத்து எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன். வணக்கம்.
15: பாபா என் வீணையே.
0: போடுவோமா பாபா போடுவோமா? ரெண்டுக்கும் பொருத்தம், ரெண்டுக்கும் பொருத்தம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், லலலலா பாடல். லலலலா பாடுவது சாதாரணமான விடயம் இல்லை. ராஜ்குமார் நீங்க கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா, பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா. நன்றியா.
0: பூ முடிச்சு பொட்டும் வச்ச வட்ட இல்லாவா? வட்ட இல்லாவில் பொட்டு வச்சா
1: அப்படி?
0: சரி சரி, எல்லாம் விட்டு விடாம பாப்பீர்கள் ஐயா. எல்லாம் மச்சொட்டாக பூ முடித்து. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போறீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்கள் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
15: வணக்கம். வா வா வாத்தியாரே வாயா. நன்றி. வணக்கம்.
0: கொஞ்சி கொடி கொஞ்சி கொஞ்சி கிளங்கன். வா வா வாத்தியாரே வா. முந்தான முடிச்சு. இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடல் யார் வந்து கொண்டிருக்கின்றார்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்கள் ராஜ்குமார் அவர்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். இருவருக்கும் பலத்த போட்டியாக
1: இருக்கின்றது.
0: வாழ்த்துக்கள். இத்தனை பாடல்கள் இன்னும் ஞாபகத்திலே வைத்திருப்பது என் உறவுகள். வந்துவிட்டது. அடுத்த ராஜ்குமார் அவர்கள்.
15: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சந்தன் ராஜ்.
15: வணக்கம்.
0: வணக்கம்.
15: ஒரு கிளியின் உறவிலே சிறுகிளியின் உறவியா?
0: உங்கள் பாடல் சரியான பாடல் நினைக்க வேண்டும். ராஜ்குமார் வாருங்கள். ராஜ்குமார், ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்க.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். மீண்டும் கொண்டு வாருங்கள் ராஜ்குமார். அடுத்த பாடலையும்
1: ஐயா வணக்கமே ராஜ்குமாருங்க. பூவிலே மேடை நான் போடவா, பூவிலே முட நான் பாடவா. நன்றியா.
0: கடந்த வாரமும் கொண்டு வந்தீர்கள்.
1: ஐயா ஒவ்வொரு வாரமும் இதான் பாடிட்டு இருக்கிறேன். நன்றியா.
0: பூவில மேடை போட்டால் அதுல காலம் மிதிக்கும் போது அது நசுங்கி போமில்ல ஐயா. பூவிலே மேடை போட கூட பொய்யெல்லாம் சொல்லுகிறார்கள் காதலர்கள். என்ன சரி, அடுத்த பாடலை யார் தருகின்றது? சந்தனராஜ் அவர்கள் தருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன்ராஜ்.
17: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.
0: அது என்னன்னா புல்லாங்குழல் பிஞ்சு போச்சு. அதான் ஒரு ஊமையா போச்சு. ஒரு புல்லாங்குழல் ஊமையானது. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், நல்ல வரிகள். அந்த வழியில் ராஜ்குமார் நீங்களும் கொண்டு வர. இரண்டு குதிரைகள் மாறி மாறியோடு.
1: ஐயா வணக்கம். ராஜ்குமார் தாங்க ஐயா.
0: வணக்கம் ராஜ்குமார்.
1: படம் சீருங்க ஐயா, படம் சீர். வா வாசகி, வா வாசகி என்னோடு வா.
0: அந்த வரிசை பாடல்கள் வருகின்றது இல்லையா? வா வாசகி, வா வாசகி, வாழ்த்துக்கள்.
1: வா வாசகி, வா வாசகி என்னோடு வா. நன்றி.
0: சாய் வந்து விட்டால் கேட்டு மகிழ்ந்துருவோம். இங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரப்புகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். நீங்கள்
17: ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை.
0: உண்மை உண்மை உண்மை. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருவது? ராஜ்குமார் தருகின்றார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நானே நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு திசை பார்க்கல, ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன். நன்றியா.
0: ரெண்டு திசையை கூட பார்த்திருக்கலாம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
17: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: நான் தேடும் செவந்தி போகுது.
0: தேடும் செவந்தி போகுது. வாழ்த்துக்கள். நான் தேடும் செவந்தி பூவை தேடிக்கொண்டிருங்கள். அடுத்த பாடலை தாருங்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசகரன்.
17: சந்தன்ராஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. தென்றலுக்கு இன்றும் வயது 16 அன்றோ.
0: ஆமா, அதுல என்ன மாற்றம்? அது இனிமையாகத்தான் இருக்கும், விதமாகத்தான் இருக்கும். தென்றலுக்கு என்றும் வயது 16. வாழ்த்துக்கள் மகனே. மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் மகனே. அடுத்து ராஜ்குமார் அவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல்.
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
1: ஒரே முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம். ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது. அது வந்துருச்சுங்களா?
0: ஒரு காதல் நீங்க அடித்தது கூகுளே அடிக்கும் போது ஒரே பெரும் ஐயா. மீண்டும்
1: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. நன்றியா. இதாச்சும் எடுத்துங்க. நன்றி, நன்றி.
0: ஊரிலே ஒரே ராஜா. இப்ப ஒரே ஒரு ஊர்ல ரெண்டு ராஜாவும் வந்து விட்டேன். திரைப்படம் வந்து விட்டதானே. ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ஊரிலே. என்ன பாடல்? படிக்காத மேதை. அடுத்த பாடல் சந்தனராஜ் நீங்கள் தாருங்கள்.
17: வணக்கம் ஐயா. எரிக்கிற பூங்காற்றே நீ போறவழி தென்களுக்கு.
0: பூங்காற்றே நீ போறவழி தென்கிழக்கோ. பூங்காற்றே நீதான பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாரா இருக்கலாம்? நான் என்றால் ஏரிக்கரையின் மேலே என்று பாடியிருப்பேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம் ஐயா. படம் வணக்கம் ராஜ்குமாருங்க. படம் தாசுங்க ஐயா. வா வா வா நீ வரா கட்டி போ போ போ. நன்றியா.
0: அதான் கூப்பிட்டு பாக்குறேன் இல்லைன்னா போங்கன்னு கழிச்சு விட்டுறணும் இல்லையா? வா வா நீ வராட்டி போ. அதுதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான வரிகளை கொண்டு வருவீர்கள் நீங்கள் கொண்டு வரும் பொழுது. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகிறார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
17: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: பூங்காற்று புதிரானது. நன்றி. வணக்கம் ஐயா.
0: அதே ஒரு புதிர் தான் ஐயா. பூங்காற்று இப்படி வருகிறதுன்றது ஒரு புதிர் தான். பூங்காற்று புதிரானது. அடுத்தது புதிதானதோ புதிரானதோ எப்படி வருமோ பார்ப்போம். அடுத்த பாடலை தருகின்றது யாராக இருக்கலாம்? ஆனந்தன் அவர்கள் போல் தருகின்றது. இல்லை, ராஜ்குமார் அவர்கள் தான்.
1: ஐயா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்.
0: அப்படியா? எப்பவாவது?
1: நன்றியா.
0: எப்படி எப்பவாவது நடந்திருக்கா? அப்படி நீங்க உங்களுடைய ஆணை.
1: அது வாய்ப்பே இல்லைங்க. ஓட்டே நடக்கிறது இல்லை. நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக, மகிழ்வாக, சுவாரஸ்யமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தர இருப்பது யாராக இருக்கலாம் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்ல, எங்களுடைய அன்பு சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள். ஜெகபர் சாதிக் ராபிக் ஒதுங்கி விட்டீர்களா? ஓடி வாருங்கள் உங்கள் பாடல்களை கொண்டு வந்து தாருங்கள். வலிச்சேர்க்கவன் ஆனந்தன் அங்கே ஆனந்தன்
1: ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா வணக்கம் ராஜ்குமார் தான்
0: ஆனந்தன் உள்ளட முடியாது
1: ஐயா திருவின் குரல் பாட படம் வா தாரகையே என் தாய்மொழியே என் திருவின் குரலே சிலிக்கான் சிலையே நன்றியா
0: வா தாரகையே என்ற பாடல் ஆனால் மனக்களஞ்சியத்திலிருந்து வரும் பாடல்கள் தான் சிறப்பாக இருக்கும் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் எங்க மாமா கூறுங்க சந்தன் ராஜ் கூறுங்க
18: வணக்கம்
0: சந்தன் ராஜ்
18: நான் பெற்ற செல்வம் நலமாகவே அந்த பாடலியா
0: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் அந்த பாடல் தானே தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் ஆனந்தன் ஆனந்தமாக வந்து விட்டீர்கள் வணக்கம் ஆனந்தன்
16: நான் எரிக்கரத்தில் இருந்துன்னு ராஜ்குமார் பண்ணுங்க எரிக்கர பூங்காற்றே நீ பொறவழி தென்கிழக்கு
0: அந்த பாடல சந்தன் ராஜ் பாடினேன் நீங்கள் என் ஏரிக்கரை மேலே பாடலாம் தானே
16: மேலே போறவரு பெண்மையிலே என்னருமை காதலியே
0: நெல்லு கொஞ்சம் நெல்லு கொஞ்சம் நானும் பாறேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அருமையான பாடல்கள் தானே அந்த பாடல் தந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் ஓடி வாருங்கள் எங்கே சந்தன் ராஜ் நீங்கள் வாருங்கள்
18: வணக்கமையா ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்கிறது நெஞ்சுக்குள்ளையா
0: சின்ன மணிக்குள் சிந்து படிக்குது இல்லையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கேயும் சிந்து படிக்கின்றது எங்கள் வீட்டோரத்திலே பறவைகள் சின்ன மணிக்குயில்கள் வந்து பாடுகின்றன அங்கே பெரிய மணிக்குயில் என் மகள் வீட்டில் இருக்கின்றது என்று அறிவித்தல் வந்திருக்கின்றது எங்கே ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்
1: ஐயா ராஜ்குமார் ஐயா படம் உதயம் NH4 வா இரவுகளை கொள்வோம் வா மது நதிகளை கொள்வோம்
0: அந்த ராகம் எப்படி வரும் பாடங்கள் கேட்போம்
1: இரவுகளை கொள்வோம் வா மது நதிகளை கொள்வோம் ஐயா உதயம் NH4 நன்றியா
0: வாழ்த்துக்கள் பாடல்களை கேட்பதே அரிதாகத்தான் இருக்கின்றது கவனம் கவனம் ராஜ்குமார் ராஜ்குமார் கவனம் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள் சந்தன ராஜ் நீங்கள்
18: தரப்போகின்ற மணிக்குயில் இசைக்கு தடி மனமதில் மயங்கு தடியா
0: ஓ மணிக்குயில்
18: நன்றி வணக்கம்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது 2-in-1 இருக்கின்றார் சந்தன் ராஜ் அவர்கள் 2 பணியோடு இருந்து கொண்டே எங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கார் கெட்டிக்காரன் ராஜ்குமார் கொண்டு வாருங்க
1: ஐயா வணக்கம் ஐயா ராஜ்குமார் வா வா வஞ்சி இளமானே நன்றியா
0: அப்படி இருந்தும் ஒரு தரம் சொல்ல வஞ்சி இளமானே நீங்க யாரும் கூப்பிடவில்லையா வா வா வஞ்சியுள்ள மானே என்ற பேர்த்துக்குத்தான் நான் நன்றி சொல்லவனும் பழத்து சொல்லவனும் நல்லா கொம்பிட்டு நன்றா பாக்குறீர்கள் கெட்டிக்காரங்கள் கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை
18: பூஜை உண்டுயா
0: ஓ நன்றி உடனே தந்து விட்டார் சந்தன் ராஜ் வா வா அன்பே பூஜை உண்டு வாழ்த்துக்கள் பூஜையில நாங்களும் கலந்து விடலாமா எங்கே அடுத்த பாடல் ராஜ்குமார் நீங்கள் அவருகின்றீர்கள் வாருங்கள் வாருங்கள் எங்கே எங்கே வாருங்கள் வந்து விட்டீர்களா
1: வாத்தி படம் ஒரு தல காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள்ள வந்த நன்றியா
0: அப்பா ஒரு தலை காதல் ஒரு தலை எப்படி இன்னும் தடவை சொல்லுங்க ஒரு தலை காதல வந்து வாத்தி மனதுல புகுந்து விட்டா இது ஒரு பாடல் வாழ்த்துக்கள் எங்கே அடுத்த பாடலை திறப்புகின்றார் சந்தன ராஜ் அவர்கள் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே
18: வணக்கம் ஐயா பூஜைக்கேத்த பூ இது நேத்து தானே பூத்ததியா
0: நேத்து தான் பூத்தது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா
18: இருக்குது
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் அடுத்த பாடலை தருவது ஒரு யாரும் இல்ல ஞானசேகரன் அவர்கள் மகனே ஞானசேகரன் கொண்டு பாருங்கள் ஐயா உங்கள் பாடலை
17: சந்தன்ராஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா நான் யார் நான் யார் நான் யார் அந்த பாட்டுப்பா
0: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கேட்ட பாடலுக்கு நீங்கள் நான் யார் என்றால் அது ஞானசேகரன் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் ராஜ்குமார் தருகின்றார் வணக்கம் ராஜ்குமார்
1: ஐயா வணக்கம் ஐயா வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே நன்றியா
0: பாத்தீங்களா உள்ளத்திலே இருக்கிற பாடல் ராகத்தோட வருகின்றது கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் தருகின்றார்
18: வணக்கம் ஐயா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அந்த பாடலையா
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கே சேமலா விரைவாக வந்தீர்கள் பேச காணவில்லை உங்களோட இணைப்புகளை ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்
1: ஐயா வா வா கண்ணா வா வா கண்ணா பாட்டுங்க, கவிதைகள் உனக்காக இருக்கிறது.
0: வா வா கண்ணா,
1: பழைய பாடல்.
0: வாழ்த்துக்கள்
1: கண்ணா,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த பாடல் சந்தன்ராஜ் சொல்கின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
18: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
18: வா வா இதயமே நாளும், அந்த பாடலியா. நன்றி.
0: இதயமே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார் தான் தருவார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார், நீங்கள் வர வேண்டும் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: வா முனியமா, வா முனியமா சொல்லுங்க. நன்றியா.
0: பெரிய முனியமா, பெரிய முனியமா கூப்பிடுங்க. யாரையும் விட்ட பாடலை தான் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் தலைவர் அல்லவா. சரி சரி, உங்கள் பொறுப்பு தான், ஆடி காட்டுங்கள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள், சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
18: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
18: ஒரு பாட்டு அது
0: வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு அது உயிரை மசக்குது. ஏன் வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு அது உயிரை மயக்குது, உயிரை வாட்டுது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார் நீங்கள் தான், இருவருக்கும் தான் போட்டி.
1: கண்ணை கலைமான படம். வணக்கங்க ராஜ்குமார். வா வெள்ளை ராசாத்தியே, மேக இறங்கி வந்தால் மண்ணில் பசி இருக்கும், சொந்தம் இறங்கி வந்தால் வாழ்வில் உசி இருக்கும்.
0: நன்றாக வாசிக்கிறீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: வேலை ஆகுதுங்க.
0: வாழ்த்துக்கள். வேலை ஆகுது, வேலை நடைபெறும், நடைபெறும். யார் பத்தியும் அரிசி ஆகட்டும். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம்.
18: வணக்கம் ஐயா. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானதுயா.
0: ஓ, உங்களுடைய வீடு எப்பொழுதும் பிருந்தாவனமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடாகிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
18: வணக்கம் ஐயா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து.
0: ஓ, நான் ஒரு சிந்து காவடி சிந்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? கண்ணன்.
19: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: ஓ வணக்கம். வணக்கம் சோமசுந்தரம். வணக்கம்
20: அப்பா. வணக்கம் அப்பா.
0: இது கண்ணன். இங்க சோமசுந்தரத்துல குரல் கேட்டு. சரி கண்ணன், வணக்கம். கண்ணன் எப்படி இருக்கீங்க கண்ணா?
20: வணக்கம் அப்பா. பரவாயில்லைங்கப்பா, உடம்பு.
0: வணக்கம். வணக்கம் மானே, குறுங்கள்
20: அப்பா. நான் வஞ்சி இளமானே.
0: பாடி விட்டார்களே அந்த பாடலை.
20: பாடிட்டாங்களா?
0: அந்த பாபாவில் கன பாடல் வந்து விட்டாங்க எல்லோரும். இன்னொரு பாடல் எடுங்க, ஒரு ஒரு பாடலை கொண்டு வாருங்க.
20: சரி சரி. வருது வருது இளங்காற்று, அந்த பாட்டுங்கப்பா.
0: வருது வருது இளங்காற்று. வாழ்த்துக்கள். வந்தது அந்த பதம் வந்தது. வருது வருது இளங்காற்று. வாழ்த்து, வாழ்த்துக்கள். ராஜ்குமாரிடம் போகின்றேன். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமாருங்க. படம் ஆம்பளை. வா வா வா வெண்ணிலா, உன் கண்கள் என் மின்னலா பாடல் வருங்க.
0: நீங்கள் நீங்கள் உங்கள் படத்துல இல்ல, ஆம்பளை என்ன படம்?
1: அது நானா பாடம் வச்சுக்க. நன்றி.
0: நீங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆம்பளைதான், ஆம்பளைதான். எங்க சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
18: வணக்கம் ஐயா. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஐயா.
0: அந்த பாடல் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். ஒரு ஜீவா இல்ல, அவரில் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது கண்ணன். கண்ணன் இல்லை, ராஜ்குமார் வந்து விட்டார். கண்ணா விரைவாக இணைந்து கொள்ளவன். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: நான் ராஜா பக்கத்துல. நன்றியா.
0: நானூறு பொங்கி ராஜாவா?
1: நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா.
0: ஓ,
1: ரஜினி பாடலுங்கயா. நன்றி நன்றி.
0: இது ஆரம்பிக்கிறது நான் அண்டு தானே ஆரம்பிக்குது.
1: ஆமாங்கயா. நான் போக்கிரிக்கு போக்கிரி
0: ராஜா
1: பக்கத்துல.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ராஜகுமாரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது கண்ணன் தரப்பு உண்டார். வணக்கம் கண்ணா.
20: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: அப்படியா? மயக்கம் எனது தாயகம், மயக்கமான. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? வணக்கம்.
19: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சோமசுந்தரம்.
19: சிவபட்டிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: கேட்கின்றது, முதலில் கேட்டது தடைபட்டு விட்டது. கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் தளத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். அங்க வாழ்த்துக்கள் போட்டிருந்தீர்கள் பார்த்தேன். வாழ்த்துக்கள், வரவேற்புகள் உங்களுக்கு. நன்றிகள். எங்க என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
19: ஒரு பாடல.
0: என்ன பாடல் ஐயா?
19: வா வான்னு ஒரு பாடல் ஆரம்பிச்சார்ல.
0: பல பாடல் வந்தது, கூறுங்கள். நீங்கள் ஒன்று கூறுங்கள்.
19: ஆமா, அந்த பாட்டுக்கு இணையா வந்து வா வா பக்கம் வான்னு சொல்லிட்டு தங்க மகன்ல ஒரு பாடல் இருக்கு.
0: வா வா பக்கம் வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார். ராஜ்குமார் போட்டிகள் பலமாக.
6: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா படம் சென்றல்ல வா நீ வா நீல நயனா நீ தானே அழகு வதனா. நன்றி.
0: நீ வா அழகு வதன வாழ்த்துக்கள்.
6: நீல நயனா நீ தானே அழகு வதனா. நன்றி.
0: பார்த்து படிக்கும் போது இலகுவா படிக்கிறாய் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கும்? அடுத்த பாடல் தருவது எங்களுடைய சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
19: மயக்கமா கலக்கமான ஒரு பாடல் இருக்குங்க.
0: அந்த பாடல் வந்து விட்டது. ஆமா வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். நன்றி. அடுத்த பாடலை தருகின்றார் கண்ணன். கண்ணா கொண்டு வாருங்கள். கண்ணா
20: அப்ப மயங்கி விட்டேன் உன்னை கண்டு.
0: இது என்னடா மகனே, கட்டிக்காரன் மயங்கி விட்டேன் உன்னை கண்டு. வாழ்த்துக்கள் மகனே. மீண்டும் வாருங்கள் ஐயா, வாருங்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார். போட்டிகள் மீண்டும் சூடு பிடிக்கின்றது.
6: அதை
0: விட்டு போ, அது உங்களுக்கு அந்த செல்லம் உங்களுக்கு விட்டு. நன்றி. அடுத்த பாடல் சந்தனராஜ் நீங்கள் கொண்டு
18: வரீங்க. நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்.
0: இது நித்தமும் இந்த பாடல். நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது கண்ணன். கொண்டு வாருங்கள் கண்ணன். கட்டிக்காரன்
20: நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளே நம் சொந்தம்.
0: நீதானே என் பொன் வசந்தம். இந்த பாடல் தட்டுப்படுகிறது, இருப்பின் நான் சரி பார்க்கின்றேன். கட்டிக்காரன் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள்.
18: வணக்கம் ஐயா. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் இருக்கியா.
0: அப்பாடா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சமா அந்த கடன்கள். நான் பட்ட கடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ராஜ்குமார் தருகின்றார். வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா. படம் ஊரியடி ரெண்டுங்க. படம்
0: என்ன? படம் என்ன படம்?
6: பாடல் வந்து
0: என்ன படம்?
6: உரியடி. உரியடி உரியடி ரெண்டு.
0: உரியடி இரண்டு.
6: உரியடி
0: எத்தனை? ஒன்று ரெண்டு மூணு. சரி உரியடி இரண்டு. என்ன பாடல்?
6: வா வா பெண்ணே என் பாடல் இசையே நீ வா வா.
0: போதும் ஒரு வரி போதும் ஒரு வரி போதும். வா வா பெண்ணே ஒரு வரி போதும். வா வா பெண்ணே.
6: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? என்னுடைய சோமசுந்தரம். வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம்.
19: எங்கும் நெஞ்சம்னு சொன்னார் இல்லைங்கயா, அதுக்கு பதில நெஞ்சம் மறப்பதில்லை இந்த பாடலுங்கயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழக்கவில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஞானசேகரன் கட்டிக்காரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
18: சந்தன்ராஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு. எந்த பாடல்?
0: அமாவாசை என்ன வந்திருக்க மாட்டாது இல்லமானே. அது நல்ல பகல்
18: போலிரவு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் தருகின்றார்கள்.
6: வணக்கம் அல்லையா. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நன்றியா.
0: ஏன்னா அவன் இங்கிருந்தோ வந்தாள் அல்லவா, அதனால்தான் அப்படி ராஜ்குமார்.
6: நன்றி.
0: வாழ்த்துக்கள். நான் உன்னை அழைக்கவில்லை. அப்படி பாடி காட்டுங்களையா ஒரு தடவை. அடுத்த பாடல் யார் தந்து? கண்ணா கொண்டு வந்து விட்டான். கண்ணா
20: நீ எங்கே என்னே இன்றி நான் எங்கே.
0: இனிமை நீ எங்கே நான் எங்கே. நீ எங்கே என் அன்பே. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள்.
6: வணக்கமே ராஜ்குமார். படம் வண்டிங்க. வண்டி
0: வண்டி.
6: பாடல் வரிகள் வந்து வா வா என் கூட வாழ சொல்லித்தரேன்.
0: இன்னும் வா வா சீரீஸ் முடியவில்லையா? வாழ்த்துக்கள் ராஜ்குமார் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சோமசுந்தரம். வணக்கம்.
19: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது நான் ஆரம்பிச்சார்லங்க சந்தன ராஜ.
0: ஆமா
19: அதுக்கு வந்து நான் ஏன் பிறந்தேன் ஒரு பாடல் இருக்குங்க,
0: அது உங்களுக்கு தான் தெரியும் ஐயா. அப்பா அம்மா கேளுங்கள், என்னம்மா நான் பிறந்தேன் என்று, நான் ஏன் பிறந்தேன். வாழ்த்துக்கள் மாதிரி நிலப்பாடல் சோசுந்தரம் இனிமேல் வாழ்த்துக்கள். நான் ஏன் பிறந்தேன், இது ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி, தங்களை தாங்களே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கண்ணன் கொண்டு வருகின்றாரா? கண்ணா இல்லை, ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
17: சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு.
0: அங்கே ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் பாடினாரு, நீங்கள் ஒரு கோப்பையிலே இல்லை, இந்த பாடல் வந்தது போல் இருக்குது ஐயா. இல்லை வரவில்லை. வாழ்த்துக்கள். ஒரு கோப்பையிலே, இது கண்ணதாசனுடைய கோப்பை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரத்த திலகம் திரைப்பட பாடல் அந்த பாடல். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: இரவும் வரும் பகலும் வரும் உலகம் உண்டுதான் ஐயா.
0: அதே திரைப்படம் ஐயா, இரவும் பகலும், இரவு வரும் பகலும் வரும் உலகம் உண்டுதான். அது உண்மைதான். நாங்கள் இரவிலும் பகலும் இருக்கின்றோம், உலகம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அடுத்த பாடலை தர இருக்கின்றார், யாராக இருக்கலாம்? ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார்.
21: ஐயா வணக்கம். ராஜ்குமாரிங்க, மன்மதிலை புதுப்படங்க, ரெண்டாவது வந்த படம். வா கணக்கு பார்க்காம விளக்கம் கேட்காம விளங்கலாம். நன்றியா.
0: இப்ப யாரையா யாரிடம் கேட்பது? கணக்கு இருந்தா தானே கேட்பது. வா கணக்கு பார்க்கலாம். எத்தனை வரிகளை கொண்டு வருகின்றார்கள் அப்பா. அங்கே அடுத்த பாடல் எங்களுடைய சோமசுந்தரம் தர இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சோமசுந்தரம்.
19: வணக்கம் ஐயா. இப்ப வா வான்னு ஒரு பாடல்

0: வாழ்ந்து பாடுகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. என் சப்தஸ்வரம் நீ அந்த பாடலையா. நன்றி வணக்கம்.
0: சப்தஸ்வரம் நீ, நல்ல ஒரு பாடல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கேட்காத பாடலாம் கொண்டு வருவார், வராத பாடலை கொண்டு வருவார் கட்டிக்காரன். எங்கே கண்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் கண்ணா, அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும், விரைவாக வர வேண்டும். அடுத்த பாடலை ராஜ்குமார் நீங்கள் தருகின்றீர்கள் கட்டிக்காரன்.
1: ஐயா வணக்கமே ராஜ்குமார்.
0: வாழ்த்துக்கள்.
1: படம் வந்து திருமணம் என்னும் நிக்கா. பாடல் வரிகளை வந்து, ஒரு கண்ணுக்குள் புட்டி வைப்பேன் என் செல்ல கண்ணே.
0: ஓ, என் செல்ல கண்ணனை.
1: நன்றி நன்றி.
0: ஒரு கண்ணுக்குள் பொத்தி வைக்கவில்லை, கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன். ஒரு கண்ணுக்கு பொத்தி வைக்கல, ரெண்டு கண்ணுக்கு தான். வாழ்த்துக்கள். கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் செல்ல கண்ணனை. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம்
1: சந்தனராஜ். நீ பேச வேண்டும் ஐயா.
0: நிச்சயமாக. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச, அப்படித்தானே இப்பொழுது நடக்கிறது. எதை பேசினாலும் திருப்பி பேசுகிறார்கள் தானே. வாழ்த்துக்கள் ஞானதேவன் கொண்டு வாருங்கள்.
2: சந்தராஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. உலகம் உலகம் அழகு கலைகள் சுரங்கம் அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழகு பெண்களின் சுரங்கம். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கண்ணன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கண்ணா.
3: நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை வேற அறிஞர் காட்டும் பாதை.
0: அது உண்மை மகனே. எங்கள் வீட்டு பிள்ளைதானே ராசா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்றும் எங்கள் வீட்டு பிள்ளை கண்ணன். வாழ்த்துக்கள். எங்கே ராஜ்குமார் தலைவர் ஓடி வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னா தெரியுமா? நன்றியா.
0: அது பொன்மணிய கேட்டா சொல்லும் ஐயா. பொன்னுமணிய.
1: ஆமாங்க.
0: நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று அனுமரண்டா திறந்து காட்டியிருப்பார். இது கேட்டாதான் சொல்லுவார்கள். கேட்டாலும் சொல்ல முடியாது. எங்கே அடுத்த பாடல் சோமசுந்தரம் நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை சோமசுந்தரம் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கமா. வணக்கமா. என்ன ஒரு தலைப்புல ஆரம்பிச்சார்ல என்ன, அதுக்கு வந்து என்மன வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளை.
0: அது பாடிவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள் அந்த பாடலை. எங்கே இன்னொரு பாடல் எங்கே கொண்டு வாருங்கள். உடனே காலம் தாமதிக்கின்றது. சரி மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். ராஜ்குமார் காவல் இருக்கின்றார். வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: நஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் கண்ணே நெற்றி போட்டில்.
0: விருப்பமான பாடல் ஐயா. நெற்றி போட்டில் நீக்கிறாய் கண்ணே.
1: நன்றி நன்றி.
0: நெஞ்சாங்கூட்டில் நெஞ்சாங்கூட்டில் நெஞ்சாங்கூட்டில் நெஞ்சாங்கூட்டில் நீக்கிறாய் கண்ணே. வந்து விட்டார் சந்தனராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்களால் தருகின்றார்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை தந்தது வானம். நன்றியா.
0: அட்ரஸ் ஆக்கேன்ற நெஞ்சில் மாமலை தந்து விட்டது. நெஞ்சில் மாமலை இப்ப தேவைதான் அது இல்லையா அந்த உஷ்ணமான காலத்திலே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
5: நீயே நீயே நானே நானே.
0: ஓ சன்ன மகாலட்சுமி, சன்ன மகாலட்சுமியுடன் சென்று விட்டீர்கள். நீயே நீயே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரும் பாடலாக இருக்கலாம்? அந்த பாடல் ராஜ்குமார் தரும் பாடலாக இருக்கின்றார்.
1: ஐயா நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஆனந்தன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன் அவர்களே. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. என் சசத்தனம் நீ என்ன சொல்லி பண்ணாங்க?
1: சத்தரம் புன்னகையில் கண்டேன்.
0: ஓ, சத்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன்.
1: சங்கீ

0: கீதத்தை தாலாட்டில் கேட்டேன், நடமாடும் கலைக்கூடம்
1: அடடா,
0: விழிஜாலத்தில் உருவானதோ.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை அடுத்த பாடலை சோமசுந்தரம் கொண்டு வருகின்றார். கேட்டு விடுவோம் அவருடன் ஒரு பாடலை. வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
2: வணக்கமையா, வணக்கமையா. அந்த நெஞ்சம்னு ஆரம்பிச்சார்ல, அதுக்கு நெஞ்சம் மறப்பதில்லை அந்த பாடல்யா?
1: அதுதானே கொடுத்திருக்க முதல், நெஞ்சம் மறப்பதில்லை நினைவை விளக்கவில்லை என்று. சரி, ஓடுவோம் ஓடுவோம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. திங்கட்கிழமை ஓடுவோம் பாட்டு ஜவாரியிலே. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வருகின்றான் கண்ணன். கண்ணா ஓடுவாருங்கள். கண்ணன் கண்ணன்
3: விடப்பா, நெஞ்சம் நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: அப்படித்தான் சோமசுந்தரமும் பாடிவிட்டு செல்லுகின்றார். இப்பதான் ஓடினார் பாடிவிட்டு. என்ன மாதிரி பாட?
3: நெஞ்சே நெஞ்சே நெருங்கி விடு. அத பாட்டுக்கு
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புதிய ஒரு வஞ்சகல்யாணி குதிரை உருவாகின்றது எங்கள் சவாரியிலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜ்
4: கொண்டு அருகில் ஒரு வாரம்.
1: நீங்க இரண்டு நாட்களுக்கு முந்தைய கேட்ட பாடலையே அந்த பாடல், வானம் அருகில் ஒரு வானம் இல்லையா, தளத்தில் எழுதிய பாடல் நீங்க. 87. அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன் அவர்களே.
4: வணக்கம் பாப்பா. ராஜ்குமார் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி, அந்த பாட்டுப்பா.
1: நிச்சயமாக ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
1: பள்ளி விழா வருவாள், ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்பு உறவு ராஜ்குமார் அவர்கள் தான் தருகின்றார்கள்.
5: ஐயா வணக்கம். ஐயா ராஜ்குமார் தாங்க. நீதானா நீதானா என் அன்பே நீதானா. நன்றியா.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. நீதானா நீதானா
5: வந்துருச்சிங்களா? நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்.
1: ஐ டோன்ட் கேர், நீ பார்த்தேன்னு பார்த்தேன். ஐ வில் சீ யூ.
5: கடமை செய். நன்றி
1: ராஜ்குமார். அதுதான் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம நான் பார்த்துக்கொண்டே இருப்பேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுதான் அவர்களுடைய டியூட்டி. பார்த்தே பார்க்க இல்லையோ, நான் பார்க்க வேண்டும். எங்க அடுத்த பாடல் கண்ணன் நீங்கள் தருங்கள் உங்கள் பாடலை.
3: அது மௌனராகம் கேட்கவில்லையா?
1: அது வந்து விட்டது மானே அந்த பாடல். நான் பாடும்
3: மௌனராகம் பாடும் பாடும் நலமாக வேண்டும், இசைவெல்லாம் நதியாக ஓடும்.
1: சிறப்பாகத்தான் இருக்கும் அது நீங்கள் பாடும்போது. வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை கொண்டு ஓடிவாருங்கள். அடுத்த பாடல் தருகின்றார் ஆனந்தன் அவர்கள். ஆனந்தன் ஓடிவாருங்கள்.
0: நெஞ்சே நெஞ்சே நெருங்கி விடுன்னு கண்ணன் பண்ணங்க. நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு வார்த்தையங்களையும் கொண்டுதான் தெரிகின்றீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே கண்ணன் நீங்கள் கொண்டு பாருங்கள்.
3: நான் பாடிய முதல் பாட்டு இந்த ஏழைகள் குரல் கேட்டு.
1: அப்படி ஒரு பாடல் இருக்க. நான் பாடிய முதல் பாட்டு அவள் பாடிய தமிழ் கேட்டு, அவள் பாடிய தமிழ் கேட்டு வேண்டும் ஒரு வரி இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் கவிஞராக பாக்குறீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். பாடிய முதல் பாட்டு அவள் பாடிய தமிழ் கேட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது
5: வணக்கம் ராஜ்குமாரிங்க. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. நன்றியா?
1: அது போதும். லவ் பண்ணாட்டில் பரவாயில்ல, சும்மா பார்த்தாலே போதும். நீ பார்த்த நல்ல வரிகளோட கொண்டு வருவீர்கள் பாடல்களை. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். அடுத்தது ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன் அவர்களே.
4: வணக்கம் அப்பா. ராஜ்குமார் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன். இந்த பாட்டுவா?
1: அப்படியா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் ஒருத்தியே பார்த்திருக்கின்றீர்கள், அதுதான் அழகியாக தெரிகின்றது. சரி, அடுத்தது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் சோமசுந்தரம் அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள் தருகின்றார்கள் பாடலை கேட்போம். என்னையா
2: வானம் ஆரம்பிச்சார்ல அந்த பாட்டுக்கு வந்து, வானத்தை பார்த்தா பூமியை பார்த்தா மனுஷனை என்ன பாக்கலையா அந்த பாடலுங்க?
1: நீங்க உங்களை பாக்க இல்லையா, உங்களை பார்த்தா தெரியுமே மனுஷன் மாதிரி இல்லையா, நீங்களும் மனுஷன் தானே. சரி, நான் வானத்தை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? சந்தனராஜ் தர இருக்கின்றார். கொண்டு வாருங்கள்
6: சந்தனராஜ். என் உள்ளம் என்று பள்ளமானையா?
1: ஓ ஐயோ, பழையா மண் போட போகணுமா, தார் போட போகணுமா, கல் போட்டு போகணுமா? சா, அவ்வளோ பொருளாத பார்வையா, பார்த்த பார்வையில என் உள்ளம் பள்ளமாய் போய்விட்டு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அன்புடன் ஞானசேகரன் தருகின்றார். வணக்கம் ஞானசேகரன் அவர்களே.
4: வணக்கம் பாப்பா. ராஜ்குமார் பாட்டு பதில் பாட்டுப்பா. நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: ராட்சசி
5: நீ என் நண்பனே வாழ்வில் நெஞ்சிலே. நன்றியா.
1: ராட்சசியா? ராட்சசி திரைப்படத்தில் நண்பனே.
5: நீ என் நண்பனே வாழ்வாய் நெஞ்சிலே.
1: ஓ, நீ நன்றி அப்பா. ராட்சசி என்றும் அப்படி இலகம் இருக்க அவளுக்கு. கட்டிக்காரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோமசுந்தரம் கொண்டு வாருங்கள் உங்கள்
2: பாடலை. ஆரம்பிச்சார்ல.
1: ஆமா,
2: அந்த பாடலுக்கு நான் தேடும் செவ்வந்தி போகுது அந்த பாடலுங்க.
1: அந்த பாடல் ஒரு ஐவித்தியமா இருக்கிறது. இன்னொரு பாடல் இருந்தாலும் என்ன சார் அந்த பாடல் எடுத்துக் கொள்வது?
2: நானே நானா யாரோ தானா அந்த பாடலை வச்சுக்கலாமா?
1: அது வந்து விட்டது. இந்த பாடல் எடுத்துக்கொண்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, மீண்டும் பாருங்கள். அங்கே ஞானசேகரன் கொண்டு பாருங்கள்.
4: ராஜ்குமார் பாட்டு பதில் பாடுப்பா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்து அந்த பாட்டுப்பா.
1: இனிமையான பாடல். அங்கே உங்களுடைய வலைத்தளம் எதிர்கட்சியின் சதி வேலை நடைபெறுகின்றது.
5: நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள். நன்றியா.
1: நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள். இனிமை, இனிமை.
5: நன்றி.
1: இது என்ன திரைப்படத்துல இந்த பாடல்? சரி, சென்று வாருங்கள். அடுத்த பாடல் கண்ணன் தரும் பாடல். கண்ணன் கொண்டு
3: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய்.
1: சரியான பாடல் ஐயா. கண் விழித்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். சென்று மீண்டும் பாருங்கள். ஓய்வெடுத்துக் கொண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் இல்லை, ஆனந்தனை முந்திக் கொண்டு ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். போட்டிதான் பலமாக இருக்கின்றது. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்களுடைய வரி ஆரம்பிட்டுப்பா.
4: ராஜ்குமார் பாட்டுக்கு பதில் பாடுப்பா. நான் சிரித்தால் தீபாவளி.
1: நல்லது மானே, நல்ல பாடலா இருக்கின்றது. நான் சிரித்தால் தீபாவளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் சிரித்தால் தீபாவளி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஆனந்தன் அவர்கள் கொண்டு வரும். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
5: ஆனந்தமா கொண்டு பாருங்க. நன்றி. ராஜ்குமார் பண்ணங்க. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, பரந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ.
1: நல்லா, மறக்க இல்ல, கவலைப்படாதீங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சோமசுந்தரம். கேட்டு மகிழ்வோம். வணக்கம், வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே.
2: நான் இப்ப ஒரு பாடல் ஆரம்பிச்சாருலங்க, அதுக்கு வந்து சந்திரபாபு பாடலுங்க. நான் ஒரு முட்டாளுங்க ஒரு பாடல் இருக்கு.
1: நல்லா தெரிஞ்சவங்க சொல்லிருக்காங்க ஐயா, நாலு பேர். நல்லது ஐயா, நல்ல வாழ்த்துக்கள் ஐயா. அப்படித்தான், அதுதான் எங்க நாலு பேர் வேணும். நான் ஒரு முட்டாளுங்க. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடலை யார் தரப்போறேன்? நேரம் நெருங்கி கொண்டு வருகின்றது. நீங்கள் ஞாபகம் ஊட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். கண்ணா கொண்டு வாருங்கள். கண்ணா உங்கள் பாடலை.
3: பார்க்க பார்க்க சிரிப்பு வருது, அடக்க முடியல. நீ பொங்கி போட்டு திங்கிறத போ, எனக்கு புரியல.
1: அதான் பார்க்க பார்க்க சிரிப்பு வருதுன்னு நல்ல ஒரு பாடல் அந்த பாடல் ஐயா. வாய மூடிக்கணும், சிரிக்க வேண்டியதுதான். பார்க்க பார்க்க சிரிப்பு வருது, நல்ல பாடல் அந்த பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தருகின்றார்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: ஞாபகம் வருது, ஞாபகம் வருது.
1: வருது, ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த வழியில தான் அடுத்த பாடல் தருவது எங்களுக்கு ராஜ்குமார்.
5: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
5: ஐயா 10:30 ஆயிடுச்சுங்க, இரவு 10:30 ஆயிடுச்சு, ஞாபகப்படுத்ததான் கூப்பிட்டேன். ஒரு பாடல் சொல்லிருங்க. வா வா மஞ்சள் மலரு ஒன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே.
1: நன்றியா. வாவாவில இருந்து போகவில்லையா? வா வா மஞ்சள் மலரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞாபகம் மூட்டியதுக்கு நன்றி கூறுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கின்றது, தொடர்வோம், கூறுங்கள். நேரம் நான் தருகின்றேன். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? கண்ணன் இல்லை ஞானசேகரன் இல்லை கண்ணன் இல்லை ஞானசேகரன் தான் மனைந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
4: ராஜ்குமார் பாட்டுக்கு பதில் பாட்டப்பா. நானா பாடு நானா அந்த பாட்டுப்பாடுவது நானா அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாட்டு வந்து விட்டது மகன்.
4: அப்பனா இல்லை நீ தெய்வமா டியர் மகனிங்க பாட்டுப்பா.
1: இனிமையான அவற்றை பாடல உங்களுக்கு அலாது விருப்பம் தாரே. நான் தெய்வம் நீ தெய்வமா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் போறீர்கள்? அடுத்த பாடல் என் கண்ணன் தருகின்றான். கண்ணா தருங்கள். கண்ணா
3: பார்க்காதே பார்க்காதே பஞ்சாங்கத்தை பார்க்காதே.
1: சும்மா பஞ்சாங்கத்தை பார்க்காம
3: தள்ளவே தள்ளவே தவணிய தள்ளவே.
1: அதுதானே பொல்லாத முடிய என்ன மகனே. சரி, நல்ல புத்திமதி கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து சோமசுந்தரம் கொண்டு பாருங்கள். இல்லை ஆனந்தன் இல்லை சோமசுந்தரம் கொண்டு பாருங்கள். சோமசுந்தரம் சோமசுந்தரம் ஐயா சோமசுந்தரம் அவர்களே, என்ன நடந்தது? புரட்சி செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் கொண்டு வர.
6: ஞாபகம் இருக்கிறதா அன்பே? ஞாபகம் இருக்கிறது ஐயா.
1: நல்ல ஞாபகம் இருக்கு ஐயா, நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? நேரம் சரியாக வந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. அதற்கிடையில சேர்க்க வேண்டிய பாடல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போ கொண்டீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். ஞானா கொண்டு வாருங்கள் மகனே.
4: பதில் பாடுவாங்க. சூரியகாந்தி படம்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் என்றால் நானும் அவளும். வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். இங்கே அடுத்த பாடலை யார் தரப்போ கொண்டீர்கள்? அடுத்த பாடலை தருவது கண்ணன் தருகின்றா இல்லை ராஜ்குமார் தருகின்ற.
5: ஐயா வணக்கமே. ராஜ்குமார் ஐயா.
1: ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
5: மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். மறக்குமா
1: நெஞ்சம். நல்லது ஒரு பாக்ஸ் ஐயா. மறக்காத ஒரு நாளும் மறவாது, எப்போதும் நினைவில் இருக்கும், மறந்தது மாதிரி நடிக்கும். கண்ணா கொண்டு வாருங்கள். கண்ணா உங்கள் பாடலை.
3: என்னை கொல்லுதே
1: கெட்டிக்காரன். சுட சுட ரசிச்சிருக்கீங்க கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் அப்பாவிடம் கூறுற பதிலா? வாழ்த்துக்கள். அங்கே ஆனந்தன் அன்போடு வருகின்ற. ஆனந்தா வாருங்கள். ஆனந்தா தொலைபேசி உங்களுடன் தருகின்றேன். ஆனந்தா ஆனந்தன் ஓடி வாருங்கள். ஆனந்தன் ஐயோ ஆனந்தன், எதிர்கட்சியினுடைய சதி உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது உங்களுக்கு. எல்லாம் சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள். இந்த ஊடகத்தில் இந்த ஊடகத்தில் நீங்கள் ஓடி வந்து விடுங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
6: வணக்கம்.
1: வணக்கம். கூறுங்கள்.
6: ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவி செய்வது. அந்த பாட்டு நன்றி வணக்கம்.
1: அது இப்ப தவாலை மாத்தி விட்டு கைபேசி கொண்டு வைக்கலாம். அதுக்கு ஒருவர் மனதை ஒருவர் அறிய. வாழ்த்துக்கள். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் ஐயா.
4: அப்பா ராஜ்குமாரோட பதில் பாடுப்பா. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை.
1: அது வந்து கண்ணன் பாடியிருந்தவர் அந்த பாடலை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. எங்க
4: அப்படின்னா? நீயா படத்துல, நீயா படத்துல நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா. அந்த பாட்டுப்பா.
1: காண்ற வெண்ணிலாவை கட்டிலேயே காணவனும் மேலும். நல்ல
4: பாடல்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல யார் தர வேண்டும்? அடுத்த பாடல தருகின்றார்கள் ராஜ்குமார் அவர்கள்.
5: ஐயா வணக்கம் ஐயா. படம் மெட்ராஸ்ங்க ஐயா. நான் நீ நாம் வாழவே உறவு நீயே.
1: இது என்ன பண்றியா? இது வசனமா பாடலா? எப்படி எப்படி
5: பாடலுங்கய்யா? நேரம் இல்லாத காரணத்தினால ராகம் பாடல.
1: எப்படி வருது? எப்படி
5: நான் நீ நாம் நீ நான் நீ நாம் வாழ்வே உறவே நீ நாம்
1: உறவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யாரு? அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ். ஓ சந்தன்ராஜ், எதிர்கட்சியின் சதி பலமாக இருக்கின்றது உங்களுக்கு. எங்கே உங்கள் இணைப்பை காணவில்லை. கண்ணன் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் கண்ணன்.
3: ஒருவன் மனது
1: ஒன்பதடா
3: என்பதடா,
1: அது அந்த பாடல் வந்து விட்டதே மகனே.
3: அப்படிங்களா? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
1: ஓ அப்படியா? ஒருவன் ஒருவன் தமிழ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? நிறைவுக்கு வரப்போகின்றது நிகழ்ச்சி. அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தன. கொண்டு வர.
6: மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மழைக்கால மேகம் ஒன்று. வாழ்த்துக்கள் மழைக்கால மேகம் ஒன்று. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கண்ணன். கொண்டு
3: வருகின்ற சாய்ந்து போலே ஆடலாம் பாடலாம்.
1: அது பாடி விட்டார்கள். அப்படி சாய்ந்து நின்று பாடி விட்டார்கள். வேறு வேறு பாடல்.
3: அப்படியா?
1: அப்படி சாஞ்சிட்டாங்க.
3: என்ன
1: பாடல வந்தது? ஒருத்தி
3: ஒருத்தி அல்லப்பா, ஒருவர் தான்.
1: ஒருவர் என்ன? நீங்கள் அப்படி ஒருத்தி ஒருவன் என்று பாடுவீர்கள். ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டால் வருதா, ஒருவன் ஒருத்தியை நினைந்து விட்டால் வருமா அந்த பாடல்? மீண்டும் பாருங்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
5: நான் நடந்தால் என் பேச்சு சரவடி, என்னை சிற்றும் காதல் கொடி
1: நீ. அப்பா சரவடி சடபட சடபண்டு வருகிறது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
4: ஞானசேகரன் ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் அந்த பாட்டு போ.
1: என்ன ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து பிறக்கலாம், ஒன்று பின்னால் பிறக்கலாம் ஐயா. அதுதான் கவிஞர் சொல்லியிருக்க. ஒருவர் ஒருவராய் பிறந்தோம். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை யார் தருகிறது? சந்தனராஜ் அவர்கள் தருகின்றார்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில் உன்னுடைய.
1: வாழ்த்துக்கள். ஊஞ்சல் உலா வரும் நாளில். ஊஞ்சல் வரும் ஊஞ்சல் வரும் நாளில். வாழ்த்துக்கள். பாடல் நிறைவுக்கு வருகின்றது நிகழ்ச்சி. அடுத்த பாடலை தருகின்ற ராஜ்குமார் விரைவாக வந்து விட்டார். ராஜ்குமார் கொண்டு பாருங்கள்.
5: முடியலைங்களா? வாவா காதல் துஷ்யந்தா, உந்தன் கண்கள் கற்கண்டா. நன்றி.
1: அடேங்க அப்பா, காதல் துஷ்யந்தனும் வந்து விட்டானா? காதல் துஷ்யந்தன், ஐயோ மறந்து போன மனுஷன். அவனையும் போய் கவிதையில் எழுதுகிறார்களே. துஷ்யந்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றீர்கள்? கண்ணா கொண்டு பாருங்கள். கண்ணா உங்கள் பாடலை.
3: அப்பா ராஜ்குமார் பாடின பாட்டு, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றின்னு பாடினார். அதுக்கு பதில் பாட்டுப்பா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன்.
1: கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடலை தருகின்றார் ஞானசேகர சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
6: வணக்கம் ஐயா. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகுமா?
1: அதான் காதல் இல்லாத அப்படி வாழ்க்கை. வாழ்த்துக்கள்
6: ஐயா. நேரம் தாண்டி விட்டது.
1: நித்தோடு நிறைவுக்கு வருகின்றது பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஓய்வு கொடுப்பதிலே குறியா இருக்க, கவனமா இருக்கணும்னு சொல்லி. எங்கே ஞானசேகரன் உங்களுடைய உங்களுடைய குழுவல் உங்களுடைய நீங்கள் சிக்கப்பட்டு விட்டீர்கள். எங்கே கண்ணன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: அப்ப என்னோட பாட்டுக்கே நான் இன்னொரு பாட்டு சொல்ல. நன்றி நன்றி சொல்ல உனக்கு பாட்டுக்கு போல. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறிய அந்த பாட்டுக்கு.
1: வாழ்த்துக்கள். இதோடு நிறைவு பெறுகின்றது.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்களை இதமாக தந்து எங்களை கலந்து சிறப்பித்தவர்கள் இங்கே இறுதியாக ஞானசேகரனையும் அழைத்து விடுவோம். தவறுதலாக. வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
4: அப்பா ராஜு பாட்டுக்கு பதில். ஒரு கிளி உரிமையில் பழகுது ஓ மைனா
1: ஓ மைனா மைனா வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. உங்கள் பாடல் எடுத்துக்கொண்டேன். நன்றி, இணைந்து சிறப்பிச்சமைக்கு. வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா. நன்றி.
1: வாழ்த்துக்கள் மகனே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனி நான் இருந்தால் இவர்கள் எல்லாரும் என்னை திட்டுவார்கள், கட்டாய ஓய்வு தந்து விடுவார்கள். வாழ்த்துக்கள். இனிமையான பாட்டுக்கு பதில் பாட்டு சவாரி அற்புதமாக ஓடி சென்றது. இன்று புதிய குதிரைகள் அழகாக ஓடியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருடைய விடைகளையும் நான் பெற்று யார் கூடுதலான பாடலை தந்தார் யார் வெற்றியாளர் என்று கூறுவதற்கு சில நிமிட நேரங்கள் எடுக்கலாம். அதுவரைக்கும் இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள் என்று அன்போடு கூறி நான் எண்ணிக்கையில் எண்ணு தொடங்குகிறேன்.

இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பவர்களும் எண்ணிக்கைகள் முடிவடைந்து விட்டன. ஓரளவுக்கு எண்ணிக்கையை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இன்றைய பாட்டு சவாரி பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாக ஆரம்பத்திலே ஆரம்பித்தது. சிறப்பான உற்சாகத்துடன் ஆரம்பித்து ஒரு சிலருக்குள்ளே போட்டி பலமாக இருந்து இடையிலே ஒரு கொஞ்சம் சோர்வடைவது போல் இருக்கும் பொழுது அடுத்த உறவுகள் வந்து பலிச்சை திறந்தார்கள். இனிமையாக ஒவ்வொருத்தரும் வந்து சிறப்பாக விளையாடிய வேளையிலே ஒரே ஒரு இடையூறு இருந்தது. எங்களுடைய வலைத்தளம் எங்களுடைய இல்லை எல்லோருடைய வலைத்தளத்திலையும் என்னுடன் தொடர்பு கொள்ளும் போலே ஒரு சிலருக்கு அது பெரிய தடையாக இருந்திருக்கின்றது. அநேகமானவர்கள் இணைத்து இணைய முடியாமல் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது தான். ஆனால் எல்லோருக்கும் உள்ளது தானே என்று உங்களுக்கு நாளை எங்களுக்கு என்று ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கு அந்த இடையூறு வந்திருக்கிறது. அற்புதமான குதிரைகள் என்று ஓடிச் சென்ற ஆரம்பத்தில் இறுதி நேரத்திலும் வந்து இணைந்தார். இணைந்தவர்களும் சிறப்பாக இருந்தார்கள். ஆனால் அதை விட ஒரு பஞ்ச கல்யாணி விரவணும் அதுவும் இல்லை என்று பணியிலே இருந்திருக்கின்றது. மொத்தமாக 216 பாடல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று 216 திரைப்பட பாடல்களை இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் அனைவரும் வந்து சேர்த்தீர்கள். மொத்தம் 12 உறவுகள் இணைந்தீர்கள். அந்த 12 உறவுகளிலே ஒரு உறவு வந்து அவருக்கு அந்த பாடல் சரியாக தர முடியவில்லை. அதனால் அவர் மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவருடைய வலைத்தளம் வழக்கமாக எங்களோட தொடர்பு கொள்ள காலதாமதமாக அவர் வந்து எங்களுடன் இணைந்து நாங்கள் பேசி முடித்து அவர் இணைப்பை துண்டிப்பதென்றால் நீண்ட நேரம் பிடிக்கும். இருப்பினும் பொறுமையோடு அவர் வந்து அக்கறையோடு இணைந்தார். இணைந்தாலும் அவருடைய இணைப்பு சரியாக வந்தும் அவருடைய பாடல் அழைப்பிலே வந்து அவர் தந்த பாடல்கள் சரிவரவில்லை. அவர் KS ராஜா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர் ஆர்வத்தோடு வந்து இணைகின்றார் பல தடவைகள். இணைந்தும் அவருக்கு முற்றுப்பெறாத காரணங்கள் இருக்கின்றபடியால் மீண்டும் அவர் அடுத்த வாரம் வந்து வெற்றி பெறுவார் என்ற எண்ணத்தோடு அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டேன். அடுத்து இறுதி நேரத்தில் வந்து ஒரு சில உறவுகள் இணைந்தார். இதை விட ஒரு விடயம், என் அன்பு மகள் ஷியாமலா ஒரு பெண் குதிரை ஓடியது. ஒரு பெண்குள்ள அவள் வந்து அற்புதமாக கடந்த வாரம் சிறப்பாக இந்த வாரம் சிறப்பாக விளையாட பாடல்களை நிறைய தெரிந்தவர். அவருடைய பாடல் களஞ்சியம் நிறைவு பெற்றது ஒன்று. சிறந்த பாடல்களையும் தரக்கூடியவர். அவருடைய வலைத்தளம் துண்டாக இயங்கவில்லை. இறுதி நேரத்தில் வந்து அழைத்திருந்தார். நான் நிறுத்திய பின்பு அவர் 11 பாடல்களை தந்திருக்கின்றார் என்று 11 பாடல்களை தந்து இறுதி நேரத்தில் வந்து இணைய முடியாமல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து அற்புதமாக சிறப்பித்தார். அவர் தன்னுடைய ஊரிலே மகளிடம் சென்றவர். நேற்று செல்லும் பொழுதும் எங்களோடு இணைந்து கொண்டு சென்றார். தொடர் உந்திலே மீண்டும் இன்றும் வழிநடுக பயணத்தில் இருந்து கொண்டு அதன் பின்பு அவரால் தொடர முடியவில்லை. நான் நிறுத்துகிறேன் என்று 14 பாடல்களை தந்துவிட்டு இளைப்பாறை கொண்டார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சிறப்பாக இருந்து கடந்த வாரம் சிறப்பாக இயங்கியிருந்து அவருக்கு தொழுகை பணி எல்லாம் இருக்கின்றது. அதை விட வீட்டிலும் அவருடைய நிர்வாகங்கள் பெரிய நிர்வாகம் அந்த இடையூறுகளுக்கிலேயும் அவர் அழைத்து இறுதியில் அவர் ஓய்வை பெற்றுக் கொண்டார். அவர் 12 பாடல்களை தந்திருந்தார். அடுத்ததாக எங்களுடைய ராபிக் அவர்கள் என்ன நடந்ததோ தெரியாது. அற்புதமாக சுறுசுறுப்பாக வந்து விளையாடக்கூடியவர். அவரும் வந்து இணைந்து சிறப்பித்து வலு சேர்த்து 3 பாடலை தந்த வேளையிலே ஆனந்தன் ஆனந்தமாக வந்து பாடல்களை தந்தார். அவர் பணி முடித்து ஓடி வந்து இதுவும் ஒரு பணி என்று இணைந்த வேளையிலே அவருக்கு வலைத்தளம் பெரிய சதி செய்து விட்டது. கிட்டத்தட்ட 5-6 பாடல்களுக்கு அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டே விட்டு கொண்டிருந்தவர் இணைய முடியவில்லை. அதனால் அவர் முடிவாக 4 பாடல்களை பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது என்று இறுதி நேரத்தில் வந்தாலும் எங்களுடைய சோமசுந்தரம் அவர்கள் கடந்த வாரம் போல் விறுவிறுப்போடு வரலாம் என்று இறுதி நேரத்தில் தான் வந்தார். அவர் வந்து அவர் இணைந்து தந்த பாடல்கள் மொத்தம் 8 பாடல்களை தான் அவரால் தர முடிந்தது. 150 பாடலில் தான் அவர் வந்து இணைந்தவர் எங்களோடு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வலு சேர்த்திருந்தார். அடுத்ததாக வந்து இணைந்திருந்தார் எங்களுடைய விஜயராகவன். அவரும் ஓடி வந்து ஒரு பாடலை தந்துவிட்டு சென்றார். மீண்டும் அவரால் வர முடியவில்லை. வாழ்த்துக்கள் விஜயராகவன் அவர்களே. பாடல்களை நீங்கள் நிகழ்ச்சியை இறுதி வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வலுச்சேர்ப்பீர்கள், எங்களோடு இணைந்து கொண்டீர்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கண்ணன் இறுதி நேரத்தில் வந்து குழல் ஊதி எல்லோரையும் மயக்குவது போல் வந்து சொன்னார். ஆனால் அவருடைய அதிர்ஷ்டம் என்று கூற முடியாது, இல்லை என்றும் கூற முடியாது. அவருடைய பல பாடல்களும் முன்பு வந்த பாடல்கள் மற்றவர்கள் தந்து விட்டார்கள். அதனால் தான் நான் கூறுவேன், ஆரம்பத்தில் வந்தீர்கள்னா புதிய புதிய பாடல்களை நீங்கள் நினைத்த பாடலை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். அப்படி இருந்தும் அவர் 145 பாடலாக வந்து ஆரம்பித்தவர்
மொத்தம் 16 பாடல்களை தந்திருக்கார். கெட்டிக்காரன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோமசுந்தரம் ஐயா, நீங்கள் 8 பாடல்களை தந்திருக்கீங்க, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறும். இந்த வேளையில் அடுத்து மிஞ்சி இருப்பவர்கள் மூவர். அந்த மூவரும் முதல் 2-3 இடத்துக்கு வருகின்றார்கள் என்று. 3 இடத்தை பெறுவது யார் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். மொத்தம் 17 திரைப்பட பாடலை தந்திருக்கின்றார். ஞானசேகரன் மாறுதலாக இறுதி வரை இருந்திருந்தால் அங்கே கவனித்தேன், அவர் 2 தொலைபேசிகளை உபயோகித்தார். ஒன்றை உபயோகித்து அது சரியான இணைப்புகள் கிடைப்பது கடினமோ அல்லது அதற்கு சக்தி குறைந்து விட்டதோ உடனே அடுத்த தொலைபேசி எடுத்து மகனுடையது போல் இருக்கின்றது, அதை எடுத்து தொடர்பு கொண்டிருந்தார். இருந்தும் நல்ல பாடல்களை தந்து 17 பாடல்களை தந்து மகிழ்ந்திருந்தோம். ஆனால் அவருடைய ஒலி, அவருடைய குரல் என்று கொஞ்சம் ஒரு களைத்த குரலாக தெரிந்தது, உடல்நலக் குறைவோ தெரியவில்லை. இருப்பினும் நான் இணைந்து விட வேண்டும் என்று பணிமுடித்து ஓடி வந்து இணைந்திருந்தார். அவர் 17 பாடல்களை தந்து 3 இடத்தை இன்று பெறுகின்றார். ஆனால் கண்ணன் 16 இடம், 1 பாடல் தானே, இருப்பினும் அவர் 3 இடத்தை பெற்றுக்கொண்டார். ஞானசேகர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து 2 இடத்தை பிடிப்பதற்கு இன்று யாராக இருக்கும்? இங்கே இருவர் தான் கூறப்படாமல் இருக்கின்றார்கள், ராஜ்குமார், சந்தனராஜ். 2 ராஜ்களும் வந்தார்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சளைக்காமல் களைக்காமல் இருந்த வேளையில் வலைத்தளம் தான் அவர்களுக்கு குளறுபடி செய்தது. ராஜ்குமார் அவர்களும் வலைத்தளத்திலே பிழையில்லை, அழைப்பு வந்து இணைக்க முடியாமல் இருந்து நெருக்கமாக இருந்திருக்கு. எத்தனை பாடல்கள் உங்களுக்கு நெருக்கத்தில் இருந்தீர்கள். அதே போன்று சந்தன்ராஜ் அவர்களுக்கும். அது மட்டுமல்ல, சந்தன்ராஜ் ஒருவராக ஒரு மனநிலையோடு அவர் பங்கு பெற்றுவது இல்லை. அவர் வந்து வியாபார நிலையத்தில் பல விடயத்தை கவனித்து கொண்டு அட்டாவதானியாக ஓடி வந்து இதையும் தொலைபேசியும் காதல் வைத்து கொண்டு தொடர்ந்து பாடல் களஞ்சியத்திலிருந்து எடுத்து தொடுத்து கொண்டு வந்து 57 பாடல்களை கொடுத்திருக்கின்றார் என்று. ஆனால் 57 பாடல்களை தந்து அவர் இன்று 2 இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். வழக்கமாக 1 இடத்தை பிடித்து சரித்திரம் படைத்தவர் அவர் வல்லவர். இருப்பினும் 57 பாடல்களை தந்தும் 2 நிலைக்கு வந்திருக்கின்றார் என்றால் 1 இடத்தை யார் பெற்றிருப்பார்கள்? தலைவர் அல்லவா? வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போல எங்களுடைய வாலிபர் சங்க தலைவர் ராஜ்குமார் அவர்கள் மொத்தம் எத்தனை பாடல்களாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? 73 பாடல்களை தந்து 1 இடத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள், மிகவும் சிறப்பாக. அது மட்டுமல்ல, மகிழ்வாக எங்களோட நகைச்சுவையாக நிகழ்ச்சியை சோற விடாமல் நாங்கள் பேசுவதற்கு பதிலும் கூறிக்கொண்டு இணைந்து கொண்டிருந்தார். அற்புதமாக 73 பாடல்களை, திரைப்பட பாடலை தந்து என்று 1 இடத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பும் என்னுடைய சார்பும் பிரத்யேகமான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும் வேளை, இணைந்து சிறப்பித்து அத்தனை பேரும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வலிச்சேர்த்திருக்கின்றார்கள், சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றேன். நேரத்தை கடந்து விட்டது தான். இருப்பினும் எங்கள் ராஜா அவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால், அவர் பாடல்களை உள்வாங்கி அதற்கு பாடலை தெரிவடுத்து கொண்டு வந்து நீங்கள் அழைக்கும் வரையிலே 4 பேர் வந்து போயிடுவார்கள். உங்களுடைய அழைப்பு தாமதம், பேச ஆரம்பித்தாலும் நீங்கள் பேச்சிலே நேரத்தை இழுக்க பார்க்கின்றீர்கள். இது விரைவாக செல்கிற ஒரு நிகழ்ச்சி. இத்தனை 216 பாடல்களை நான் பதிவு செய்ய வேண்டும், 216 பாடல்களை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், 216 உறவுகளையும் ஞாபகம் இந்த 11 உறவுகளையும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எந்த பாடலை யார் தந்தது, இது ஏன் வருகின்றது, 2 வரும்போது அது அவ்வளவு கவனம் இருக்க வேண்டும். இது வந்து வேகம் விவேகமா என்றதையும் உங்கள் மனத்திலே பதியப்பட்டிருக்கின்ற கோடானு கோடி பாடல்களை உடனே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சக்தி வேண்டும் உங்களுக்கு, அதுக்கு பயிற்சி வேண்டும். உங்களுக்கு தெரியும் ராஜா, நிறைய பாடல்கள் தெரியும், நீங்கள் தரக்கூடியவர் தான். ஆனால் இந்த வேகம் வேண்டும். அடுத்தவர் நான் வந்தேன், அழைக்கிறேன், அடுத்தவர்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எல்லோருக்கும் அப்படித்தான், யாருக்கும் இங்கே பிரத்யேகமான அழைப்பு நான் கொடுக்கவில்லை, வழி கொடுக்கவில்லை. ஒரு வழியில் தான் வந்து இணைகின்றீர்கள். இதிலே வந்தவர் வேகம் விவேகம் என்று கூறப்படுகிறது. அடுத்து எங்களுடைய மனக்களஞ்சியத்தில் இருக்கிற பாடல் உடனே எடுக்கக்கூடிய விவேகம் வேண்டும், வேகமும் இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்று வந்து இணைந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். 2023 ஆண்டு 4 மாதம் 29 நாள் காரைக்கிழமை நடந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் மொன்றியல் தமிழ் வானொலியிலே 73 அதிகப்படியான பாடல்களை கொடுத்து 1 இடத்தை ராஜ்குமார்,
57 பாடலை தந்து இரண்டாவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்கள், அடுத்த குதிரைகளாக ஓடுபட்டதிலே ஞானசேரன் அவர்கள் 17 பாடலை தந்து மூன்றையும், கண்ணன் அவர்கள் 16 பாடலை தந்து நான்காவது இடத்தையும் பெற்றுக்கொண்டார். அடுத்தவர்கள் அதை விட குறைவாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஷியாமலாவினுடைய இது இன்று எனக்கு கவலையாக இருக்கு. ஒரு மகள், அவள் பெண்மகள் ஓடி வந்து பங்கு பெற்று நல்ல சிறப்பாக மகள்வாக சந்தோஷமாக அப்பாவோடு அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு வர வேண்டிய கட்டிக்காரி வலைத்தளம் அவருக்கு கொஞ்சம் மலை தூற்றல் வந்தால் போதும், அவருடைய வலைத்தளம் வேலை செய்யாது. வாழ்த்துக்கள் மகளே, கவலை வேண்டாம், வெற்றியாளர்களும் உங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் செய்தபடியால் தான் இவர்கள் வெற்றியாளர்கள் வந்தார்கள். அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வேளையிலே என்னுடைய அன்பு மகள் உங்கள் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் எங்கள் 26 வருட கால தன்னுடைய சேவையிலே அர்ப்பணித்து வளர்த்து வைத்த அந்த முயற்சி, அந்த செயற்பாடு, அந்த கலைத்திறன் அவரை இனம் காண வைத்து உலகளாவ இருக்கும் எங்கள் தாய் வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் பகுதியிலே அவருக்கு இனம் கண்டு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை இனம் கண்டு அங்கீகரித்து விருதும் கொடுத்து பொன்னாடை போர்த்து வாழ்த்தியிருந்தார்கள். அந்த காட்சியை நான் பெற்று உங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்த வேளை நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்குரிய எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அவை நீங்கள் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்தது எங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்திக் கொள்வது போன்று நான் எடுத்துக்கொண்டு அத்தனைக்கும் நன்றி கூறிக்கொண்டு எங்களை இனம் கண்டு எங்கள் வானொலிக்கு ஒரு அனுமதியை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்கள் வானொலியின் அதிபர் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராராஜ் அவர்களுக்கு மேடையில் அந்த பகிரங்க மேடையிலே மிகவும் பலத்த பலத்த உயர்ந்த கலைஞர்கள் குழுவுக்கு மத்தியிலே அவரை கௌரவித்து அவருக்கு பொன்னாடை போட்டி அவருக்கு விருதும் கொடுத்து அவர் கையால் அடுத்தவர்களுக்கும் விருது கொடுக்க வைத்து அந்த பெருந்தன்மை உள்ள எங்களுடைய எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அமைப்பாளர் நெறியாளர் வல்லவர் பல்கலை வித்தகர் திரு மகேந்திரன் ஐயா அவர்களுடைய ஆணையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவருடைய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததை நானும் காணொலியிலே பார்த்தேன். மென்மேலும் அவர் கலைஞர்களை தேடி கலைஞர்களை ஊக்குவித்து கலைஞர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று என் மகள் தன்னுடைய உரையிலும் அங்கு கூறியிருந்தார். அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் என்னோடு இணைந்து வாழ்த்து கூறி பகிர்ந்து கொண்டு என் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறும் இந்த வேளையில் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி அத்தனையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழர் பகுதி அமைப்பாளர்கள் நெறியாளர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொள்வோம். வாழிய வாழிய வாழியவே என்று கூறி வாழ்க தமிழ் வளர்க என்று கூறி காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். இன்று எங்களோடு இணைந்து வழக்கம் போல பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்து சென்ற உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி காற்றலை இந்த விடைபெறும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவா இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் உறவுகளோடு கேட்டுக்கொள்கிறேன். உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் போக வேண்டும். அன்பு கருணை சாந்தம் அமைதி மனிதநேயம் நிறைய வேண்டும். அறம் தழைக்க வேண்டும். அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: வணக்கம் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

காலை நேர வணக்கம். கனடிய நேரம் சரியாக 11:19 இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:49. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீற முதலில் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து காற்றிலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். ஒரு பாடல் இன்று என் விருப்பமாக கண்ணன் பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக இப்பொழுது 11:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. சரியா 9 மணிக்கு எதிர்பார்த்திருப்பீங்க என்ன காணையில், அதனால எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க இது மாதிரி ஒளிபரப்பாண்டு. இன்றைக்கு தான் அந்த ஒரு பாட்டு முழுமையா

0: முடிவடைந்தது கண்ணன் பாட்டு. சரி, முதல்ல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா இளவரசு? கேக்குது இளவரசு?
1: நலமா இருக்குமா? தெளிவா இருக்குமா? தெளிவா,
0: நல்ல தெளிவா இருக்குது. தெளிவு, நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு இன்னொரு சொல் இருக்கா?
1: நல்ல தெளிவா இருக்கிறது ஒரு சொல்லுதான் இருக்கு. தெளிவாக இருக்கிறது,
0: தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவாக
1: இருக்கு. இங்கிலீஷ்ல ஓவர் பிரைட்டா இருக்கு.
0: வெளிச்சம், அது பிரைட், அது தெளிவு. பிரைட் வந்து கண்ணில தான் தெரியும். தெரியற சொல்ல, தெரியற கலர், கலர்கள் தான் அந்த பிரைட்டா. ஏதாவது தெரியக்கூடியதுதான் அது. நீங்க அது கேக்குறது, இது தெளிவாக கேக்குறது என்ன? உங்களுக்கு என்ன தெளிவாக கேட்கும்?
1: உங்கள் குரல் தெளிவாக கேட்கறதம்மா.
0: எந்த குரலா? சரி, இப்ப ஒளிவாங்கி இல்லாம பேசுனா அங்க இந்தியா கேக்குமா உங்களுக்கு?
1: கேக்குமா, இணைய உடனே பேசணும். கேக்கும் அலைபேசியில.
0: என்னன்னு கேக்குங்க?
1: அலைபேசியில பேசினா கேக்கும்.
0: அது எனக்கு தெரியும்.
1: ஒளி வாங்கி இல்லாம பேசினா கூட அப்படிதான் இருக்கும்.
0: இல்ல, நான் இது ஒன்றுமே பாவிக்காம சும்மா இங்க இருந்து உங்களை இளவரசு என்று கூப்பிட்டா உங்களுக்கு கேக்குமா?
1: அது மனசுல நினைச்சுட்டே இருந்தா கேக்குமா?
0: நினைச்சு கொண்டிருந்தா கேக்குற மாதிரி இருக்கு. நான் உண்மையா கூப்பிடுறது உங்களுக்கு கேக்காது.
1: அம்மா நம்மள கூட்டிருப்பாங்களோ அந்த எண்ணம் வரும்.
0: என்ன அது? ஒரு ஐயோ எண்ணத்தோடு இருக்கிறதால. இப்ப நாங்க முத்துவேலை கூப்பிடலாமா? கூப்பிடுவோமா முத்துவேலை?
1: கூப்பிடலாமா? கூப்பிடலாமா?
0: நீங்க கூப்பிட்டு பாருங்க, முத்துவேலன்னு கூப்பிட்டு பாருங்க.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நலமாக இருக்கிறேன்.
1: அப்புறம் எப்படி போச்சு இன்றைய பொழுது? எப்படி போச்சு ஐயா?
2: இன்றைய பொழுது ஒரு மாதிரியாக போய்கொள்ளிட்டது.
1: நல்லா போச்சுன்னு சொல்லுங்க.
0: நல்லா
2: அது இல்ல, அதாவது பயம் இருக்க காலம் வந்து யாரு தடுத்தாலும் நிற்காது.
1: அதாவது நல்லா இருக்கலாம்னு கேட்டா நமக்குள்ள ஆயிரம் சோதனை இருந்தா கூட சொல்ற வார்த்தை
0: முதல்ல நல்லா இருக்காங்க. ஓ நாங்க நல்லா இருக்கோம். அதுக்கப்புறம்
1: சொல்லணும்.
0: அதுக்கப்புறம் அப்படி நீ முத்துவேலுக்கு நான் ஒண்ணு சொல்லி தரேன். முதல்ல யாரு கேட்டாலும் ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்லி போட்டா அதுக்கப்புறம் நீங்க மார்பில விழுந்து தோல்ல விழுந்து அழணும். ஐயோண்டு அழுதுன்னு. அதுக்கப்புறம்
2: என்ன சொல்ல, யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவா? நன்றா இருக்குன்னா நன்றாக இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன்.
0: ஆனா இப்ப நீங்க வந்தோன்னு அவருக்கு
1: எடுத்த உடனே நாம வந்து ஏதோ இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்றத விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: இல்ல இன்றைக்கு நீங்க, இன்று நீங்க வந்து கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கும் அப்படித்தான் சொன்னீங்க போல இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா,
2: நல்லா இருக்கிறேன். அதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது நான் வந்து சின்ன வயசுல இருந்து கற்பனையிலேயே வாழ்ந்தவன்.
0: இளவரசு,
2: அந்த கற்பனை
0: இளவரசு மறந்து போய் இவருடைய வீட்டு பக்கம் நீங்க போயிடாதீங்க. கற்பனையில, கற்பனையிலே ஆச்சாரி எப்படி கற்பனை பண்ணுவீங்க? என்ன என்ன கற்பனையில வாழ்வீங்கன்னு சொல்லுங்க எப்படி? என்ன
2: இல்ல, கற்பனை வாழ்க்கை வந்து நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை வாழ்க்கைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது.
0: நல்ல சுகமா இருக்கு.
2: ஆமா ஆமா,
0: கற்பனை.
2: ஆமா, நிஜ வாழ்க்கையில் வந்து அது ஒரு நல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப சினிமா பாக்குறோம், சினிமால ஒரு கதாநாயகன் பத்து பேரை போட்டு வெரைட்டி வெரைட்டி அடிப்பாரு.
0: அடிக்கிற அது உங்களால முடியுமா? அதை சொல்லுங்க. இன்றைக்கு அதை கேட்கலாம். இன்றைக்கு என்ன வர்ற ஆண்களை எல்லாரும் கேட்கலாம். இது எனக்கு எனக்கும் வளர்ந்த ஒன்றுதான்.
2: இத வந்து நடைமுறையில வந்து ஒரு நபர் வந்து ஒரு பத்து பேரை அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம சினிமாவை பார்க்கும் போது ரசிக்கிறோம். தசிக்கிறோம், சிரிக்கிறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நடைமுறையில நம்மளால அதை செய்ய முடியாது.
1: அதாவது சினிமா, சினிமா என்பது பொழுதுபோக்கு. அந்த
2: பொழுதுபோக்கு இல்லப்பா, நீங்க வந்து எல்லாரும் சொல்றது வந்து பொழுதுபோக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா அது பொழுதுபோக்கு அல்ல. அது வந்து எல்லாரும் சொல்றாங்க, அத முதல்ல திருத்திங்க. சினிமா என்பது என்னன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் பிரதிபலிக்க கூடிய ஒரு விஷயம்.
0: நிச்சயம், எடுத்துக்காட்டு முதலாவது.
1: அதாவது ஆரம்ப கால சினிமா படங்கள் எல்லாமே சமுதாய வாழ்க்கையோட சார்ந்ததை.
2: ஆமா, ஒரு மனிதன் எங்க இருக்கான், சமுதாயத்துலதானே வாழ்ந்து இருக்கிறான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த கால சமுதாயங்க அந்த சினிமாக்கள் என்பது பொழுதுபோக்காகதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் அந்த சினிமாவை பார்க்கும் போது அந்த நேரம் போவது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலதரப்பட்ட விடயங்களை கலந்து அந்த சினிமாவை உருவாக்குறாள். தவிர சமுதாய நலன் கருதி வரும் திரைப்படங்கள் கொஞ்சம் குறைவுதான் ஐயா.
2: குறைவு. அது காரணம் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு நான் சினிமாவை பார்க்கறது இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
2: அது ஆமா, நான் சினிமா பார்க்கறது இல்ல, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
0: முத்துவேல் என்ன சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க, இத்தனை ஆயிரம் சினிமா வந்துருச்சு, ஒரு சினிமா கூட நீங்க ஒன்று கூட பாக்கலையா?
1: என்ன படம் பாத்தீங்க முதல் படம்?
2: அது அந்த படம் சொன்னா முதல்வன்,
1: முதல்வன் அர்ஜுன், அர்ஜுன் நடித்த முதல்வன். அதுக்கப்புறம் நீங்க படமே பாக்கலையா?
2: இல்ல இல்ல, எதுவுமே பாக்கல.
0: அச்சா,
1: புதுசா வந்த தர்பர்?
2: இல்ல, எதுவுமே பாக்கல.
1: அப்படியா? அந்த பாடல்களை மட்டும் ரசிச்சுட்டு இருக்கீங்க?
2: அந்த பாடல்களையும் நான் ரசிக்கிறது இல்ல.
0: சரியான பனிப்பொழிவு முத்துவேல் நேற்று, அதுக்குள்ள நேற்று நானும் அப்பாவும் போய் கொஞ்சம் மிக கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம். முன்னுக்கு எங்கட வீட்டுக்கு முன்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஒரு ஒரு வாகனத்தை வழியில எடுக்கிறதுக்கு முதல்ல அப்பா தான் போயிருந்த. அப்பா இருந்து கஷ்டப்படுறாரு என்றுட்டு நானும் போனேன். போனா எனக்கும் முடியாத நிலை இருந்தாலும் அப்பாக்கு மேலாது, ஆனா அப்படி போக கூடாது, அப்ப செய்யக்கூடாது. அப்ப நேற்று கொஞ்சம் இக்கட்டான நிலையா போனார். அது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு, அது மனசுக்கும் கஷ்டமா போயிருச்சு ரொம்ப. அது இந்த நேரம் வரையும் அந்த அந்த நிகழ்வு மறக்க முடியாம இருக்கு. அப்ப இது இங்கதான் இந்த நிலை என்று பார்த்தா உங்களுக்கு நீங்க இது நம்ப சரி. அப்ப பாடல்கள் எப்படி எடுக்கிறீங்க நீங்க?
2: பாடல் நான் எடுக்கிறது பாடல், நான் கேட்கற பாடல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சலாமா நான் எந்த காலத்துல ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு? நான் டிஎம் சௌந்தரராஜன், சுசீலா, ஜானகி எல்லாரையும் சரி, இந்த மாதிரி பாடல் தான் என்னுடைய பாடல்களா வந்துட்டு இருக்கோம்.
0: அதெண்டா உண்மைதான் இளவரசு, இவர் சொல்றதுல உண்மை இருக்கு. என்னண்டா உண்மையினே, இவர்கிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல தான் இருக்கு. முதல்வனுக்கு முதல்,
1: ஆமா ஆமா, அந்த கடந்த கால நிகழ்வுகளையும் நீட்டி எடுக்கிறார்.
0: அந்த நாட்கள பாடல் தான் இவரை கொண்டு வரார், இந்த காலத்து பாடல் இல்ல.
1: ஆனா எப்படி மாறி போச்சுன்னா
2: அது வந்து நீங்க ரசிக்கலாம், எனக்கு அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. எனக்கு வந்து அது கேட்டா டென்ஷன் ஆகுது, கோபம் வருது.
1: என்னதான் வயசு 30 ஆனா கூட நம்ம 16 மாதிரி நினைச்சுக்கணுமா? நம்ம வந்து அந்த மாதிரி பாடல கேட்டா ஓஹோ.
0: சின்ன ராசாவே அதுக்கு முதல் வந்தது. சின்ன ராசாவே சிட்டரும்பு, அந்த பாட்டு
2: முன்னால வந்த
0: படம் அது.
2: ஆமா,
1: என்னதான் நமக்கு 30 வயசு ஆனா கூட இப்ப வர தர்பார் பாக்கணும்.
0: தர்பார் பாத்துட்டீங்களா?
1: பிவி
2: என்ன வந்து எல்லாரும் பாட்ஷா பாட்ஷாம்பாங்க. அது ஏதாவது என்னன்னா, நீ வந்து என்னுடைய பேச்சு நடைமுறை நடந்து போலாம் ரஜினி டைப்ல தான் இருக்கும். ஆமா நான் அது மேக்கப் போட்டேன்னா ரஜினி நான் எல்லாத்தையும் தான் சொல்லுவது நான் ரஜினி மாதிரி
0: நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க நானும் மேக்கப் போட்டா பேபி ஷாலினி மாதிரி இருப்பேன் அது தெரியுமா உங்களுக்கு
2: இன்னொரு விஷயம் நான் வந்து நரிச்ச முடியோட தலைக்கு கண்ணாடி மாடி ரோட்ல போய் எல்லாரும் பாத்துருக்காங்க நான் மறுபடியும் டை எல்லாம் அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போனா எங்க தெருல உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு அழுகுது அழுகுதுன்னா ஓன கத்துது அதுங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பார்த்து அப்படி ஒரு கெட்டப்புல பார்த்து இப்படி ஒரு கெட்டப்புல பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒரு பயம்
1: அது எப்படி கத்துது வேணு கத்துதா இன்னைக்கு வந்து சினிமா துறையில இருக்கிற நிறைய அன்புவீரர்கள் எல்லாருமே 50 வயது இல்லைன்னா 40 வயது கடந்த அன்புவீரர்கள் தான் ரொம்ப இளமையா நடிக்கிறாங்க பாருங்க
0: எனக்கு
2: நான் சொல்லிட்டேன் என்கிட்ட ஒளிவு மரம் கிடையாது நான் தான் சொல்லிட்டேன் நான் நரைச்ச முடியோட கண்ணாடியோட போயிருக்கிறேன் தலைக்கு டை அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டும்
1: போயிருக்கிறேன் வேற
0: நரைச்ச முடி வந்து 16 வயது இல்ல 10 வயதுலயும் வருது உங்களுக்கு எத்தனை வயது 30 வயதா இல்லையே
2: இல்ல இல்ல இல்ல இல்ல எனக்கு வந்து தற்சமயம் 55 வயதாகுது
1: சொல்லப்படாது
0: சொல்லப்படாது இது நல்லது இல்ல சொல்லப்படாது அண்ணா முத்துவேல் அண்ணா நல்லா இருக்கிறீங்களா அண்ணா இந்த வயசு சொல்லிட்டு முத்துவேல் அண்ணா
1: அதுக்கு
2: அவர் வந்து என்னுடைய படத்தை வாட்ஸ்அப்ல என் போட்டோ பாத்துட்டு உங்களுக்கு என்ன 40 வயசு இருக்குமா அப்படின்னாரு இல்லப்பா அதோட கொஞ்சம் கூட்டிங்க அப்படின்னு எவ்வளவு கூட்டிக்க அப்படின்னு ஒரு 15 வருஷம் கூட்டிங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் என்றும் 16 எனக்கு உடம்பும் ஏறாது உடம்பும் இழைக்காது நான் வந்து நடந்தா ஓடுனா நின்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்பெக்டா உள்ள ஆள் தான் நானு என்ன அப்ப சொன்ன அவரு முடி நரைச்சிருக்காரு பத்தி எல்லாம் ஒன்னும் நினைக்காதீங்க அது வந்து டை அடிச்சுனா இடையில நான் இப்ப வச்சு டை
0: அடிச்சுடுவேன்
2: டை அடிக்காம இருந்திருக்கிறேன் நான் ரஜினி மாதிரி நான் மேக்கப் போட்டா வரும் மேக்கப் இல்லாமலயும் வருவேன்
0: அப்படின்னு
2: அவரே ஆச்சரியப்பட்டாரு அதாவது வயசு பெரிய விஷயம் கிடையாது வயதுங்கிறது வந்து
0: பெரிய வயசு
2: உடம்புக்குதான் வயது
0: ஒரு
2: மனசுக்கு வயது கிடையாது
0: ஒரு நிமிஷம் அப்படி இருந்து கொள்ளுங்க வணக்கம் கலைவாணன் வணக்கம்
3: வணக்கம் சகோதரி நலமா இருக்கீங்களா
0: நலமா இருக்கிற கலைவாணன் இப்ப நாங்க எல்லார்ட்டையும் இன்னைக்கு உங்கள்ட்ட தான் இது கேக்கணும் என்னடா சில சினிமாக்கள் எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க இப்ப நாங்க எல்லார்ட்டையும் இப்ப கேக்குற கேள்வி ஆண்கள்ட்ட மட்டும்தான் சரியா இல்ல இப்ப ஒரு 10-15 பேர் ஒரு ஹீரோ வந்து அடிக்கிறாங்க அவர் சும்மா சுத்தி வீசுற அருவால கூட அப்படியே அவருக்கு விளக்கி அப்படி தலைய கீழே குனிஞ்சு அப்படியே நீங்க பாருங்க நேற்றெல்லாம் ஒரு சீன் பாட்டு இருந்தேன் அவர் அப்படியே இருந்து பின்பலமா அப்படியே பல்ட்டி அடிச்சு போய் அவரோட கால்

0: நான் யோசிச்சேன், அதுக்கடையில நீங்க சொல்லிட்டீங்க.
1: ஆமா சௌகரி. அதாவது சினிமா வேற, நேர்கள் வேற. நேர்கள் வந்து என்னுடைய அன்பு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது சினிமா துறையில வந்து சண்டை பயிற்சி அதன்படிதான் செய்ய முடியும்.
0: ஒரு நிமிஷம் இல்லங்க, இளவரசர் இன்னொரு அன்பு உறவை நான் இணைச்சிட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னிக்க வேணும், தவறுதலாம் தவறுதலாம் உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க துண்டிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. உங்க பேர் என்ன இளவரசா?
2: இல்லைங்க.
0: அப்பங்க சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, தெரியாம உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டு விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் சொல்லாமா? நான் இளவரசு, உங்களால நான் இன்னொரு ஆள்கிட்ட பேச்சு வாங்க பார்த்தேன். ஆஹா, சரி நீங்க சொல்லுங்க கலைவாணன், நீங்க சொல்லுங்க.
1: சொல்லுங்க சகோதரி.
0: இளவரசு நீங்க முத்துவேல நினைச்சிருங்க, முத்துவேல சரியா? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையா, உங்கள ஒரு மூன்று பேர் ஒரு நாலு பேர் இப்ப தாக்க வந்தா நீங்க அதுல அடிப்பீங்களா? முடியுமா? அது
1: சினிமா துறையில வந்து அடிச்சுதான்
0: என்னங்க, சினிமாவில நான் நடிக்க போனா நானே அடிப்பேன் அவங்க சொல்லி தர மாதிரி. நீங்க என்னங்க, நீங்க அவங்க காட்டி தராமலே நான் பத்து பேரை உளுத்துவேன் டக்கு டக்குன்னு சினிமா துறையில.
1: இல்ல நான் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கற போது எதிரிகள் வரும்போது தாக்கிதான் ஆகணும். மற்ற துறையில வரும்போது அரவணைச்சுதான் ஆகணும்.
0: அது உண்மையாவே அடிக்கிறாங்களா இல்லையே? அது சீன்ஸ்
1: தானே, அது வந்து டப்பிங் தான். அது
0: அவங்க சும்மா கைய
1: உண்மையெல்லாம் வந்து உண்மையெல்லாம் அடிக்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு டச்சிங்
0: மட்டும்தான்.
1: அது வந்து மேல இருந்து கீழே வரும்போது பாதி வந்து ஒரு பறந்து போட்டு கீழே விழுகிற மாதிரி வரும். அடுத்து வந்து கீழே விழும் பொழுது அது வந்து கீழே வந்து மெத்த போட்டுதான் பண்ணுவாங்க சகோதரி.
0: கொஞ்சம்
1: கொஞ்சம்

0: அழைப்பு துண்டிக்க பட வேண்டிய நிலையில நான் இருந்தேன். அந்த அன்பு உள்ளத்தை இணைத்துக் கொண்டு மறுபடியும் நாம
1: சரி, அதுக்கு முதல் கலைவாணன் என்ன நடந்தது, எந்த பக்கமா இல்லாட்டி உங்களோட பக்கமா நீங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைப்புக்கு வாங்குவோம். உங்களைய உங்கள்ட்ட தான் நிறைய கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். என்னடா நீங்க சொல்றீங்க, அது உண்மையிலேயே சினிமால வந்து அது அது வந்து நாங்க பாக்குறதுக்கு உண்மையாக தெரிகிறது, ஆனா அடிகள் எல்லாம் விழுவதில்லை. உண்மையாக யாரும் ஒரு எனக்கு சண்டையண்டு வந்துட்டா ஒரு பத்து பேர் வந்து உங்களை புடிச்சு கும்மு கும்மண்டு கும்முன்னா நீங்க அசையவே முடியாது. அப்படித்தானே இளவரசு?
0: கண்டிப்பா கண்டிப்பாமா.
1: எங்க கும்மு வாங்கிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பான்னு நல்லா தொழில்
0: இல்லம்மா, சினிமாவில பார்த்தா அப்படிதானே இருக்கு.
1: கலைவாணன் தவறுதலாக நினைக்கிறேன், என்னுடைய அந்த இணைப்புல ஏதோ
0: சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம் செந்தில், வணக்கம் வணக்கம் செந்தில், செந்தில் வணக்கம். முத்துக்குமார் இருக்கிறீங்களா? அந்த முத்துவேல் வணக்கம் செந்தில்.
0: அவரு அவரு இல்லம்மா, அவரை இணைச்சு பாக்குறேன், அவரை இணைச்சா ரீகனெக்டிங்னு வருது.
1: சரி சரி, இப்ப முத்துவேல் இருக்கீங்களா நீங்க? முத்துவேல்
2: இருக்கேன்.
1: கலைவாணன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கலைவாணன். தயவு செய்து உங்களுடைய பாடலையும் கேட்டோம். சரி இளவரசு, உங்களோட பாடல் சொல்லுங்க முதல்ல, அதைத்தான் முதல்ல கேட்டு எழுதுகிறேன். இளவரசு
0: என்ன பாட்டுமா? என்ன பாட்டு?
1: ஓ, ராஜா என்று சொல்லணும் நீங்க. சா வரக்கூடாது, சா வரக்கூடாது, ராஜா.
0: அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து ராஜா கைய வச்ச ராங்க போனதில்ல.
1: அது எல்லாரும் அதான் நினைச்சு வச்சிருப்பாங்க, நீங்க சொல்லிட்டீங்க.
0: ராஜா தி ராஜன் இந்த ராஜா,
1: அது வேற பாட்டு. ராஜா கைய வச்சா, அது வேற பாட்டு,
0: அது வேற பாட்டு.
1: சரி, எங்க முத்துவேல் உங்களுடைய பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டா.
1: ஒரு ராஜா ராணியிடம். கலைவாணன் நீங்கள் மீண்டும் இணைஞ்சு கொள்ள வேண்டும், என்ன நடந்தது தெரியவில்லை, அடுத்த இணைப்பு அல்லது இந்த இணைப்பு தான் பிழையோ தெரியவில்லை. சரி, மீண்டும் மன்னித்துக் கொண்டு நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கோ. எப்படி துண்டிக்கப்பட்டதா, நீங்க துண்டிச்சீங்களா அல்லாட்டி தச்சியலாக துண்டிக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும். சரி, இப்ப உண்மையிலேயே ஒரு நிமிஷம் இருந்து கொள்ளுங்க. அங்கே வணக்கம் கலைவாணன், மன்னிக்க வேணும், துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்க வேணும். கலைவாணன் வணக்கம், வணக்கம் கலைவாணன்.
0: வணக்கம்மா. வணக்கம்
1: வணக்கம்,
0: மெர்சி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க மெர்சி ராணி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மெர்சி ராணி. நீங்க எங்களுடைய சந்திரராஜ் மாமாட ராணி அம்மா இருக்கிறாள்ல, அவட குடும்பத்துல ரெண்டு பேரை நீங்க களமாடிட்டீங்க, அது தெரியுமா?
0: புரியல புரியல.
1: அவட குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பேருடைய பெயரை அரவாசியே நீங்க களவாடிட்டீங்க.
0: அப்படிங்களா?
1: அவங்களோட பொண்ணுக்கு மெர்சி என்ற பெயர் இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்க. ராணி அம்மாக்கு அவட பேர்ல ராணி இருக்கு, அதையும் நீங்க எடுத்துட்டீங்க.
0: அப்படிங்களா?
1: எப்பங்க களவாடுத்தீங்க நீங்க? அதுதான் நேற்று நாங்க நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, நாங்க அதை பத்தி தான் ஆராய்ஞ்சோம். சரி மெர்சி ராணி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களே ஒரு அஞ்சு பேர் அடிக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா? அஞ்சு பேரே அடிச்சு ஒரு நேரத்திலே அடிச்சு வென்றுவீங்களா?
0: அஞ்சு பேரா?
1: இல்ல சார், ஏங்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு மூச்சு நின்ற. இல்ல ரெண்டு பேர். ரெண்டு பேர், ரெண்டு பேர். உங்களோட நெட்வொர்க்
0: தாக்க வரப்ப திருப்பி மீண்டும் நம்மளும் தாக்கலாம்.
1: தாக்கலாம் இருக்குல்ல, அது எங்களுக்கு தெரியுங்க. தாக்கணும் நினைப்பு இருக்குங்க, தாக்கலாமா?
0: அக்கா அக்கா சொல்லுங்க, தூக்கி அடிச்சிருவேன்னு சொல்லுங்க.
1: என்ன பாடல் வேண்டும்? நீங்க அடிப்பீங்களா திருப்பி? அப்படியே அடிக்க முடியாது சில நேரம். மெர்சி ராணி
2: உங்களுடைய
1: நீங்க அடிக்க வேணும், ஆனா அடிக்க முடியுமான்றதா? மூன்று பேரும் அடிக்கிறாங்கன்னா அடிக்க முடியுமா? ஏலாதா நீங்க நடுவுலயும் வரலாம், முதல்லயும் வரலாம், கடைசியிலயும் வரலாம். ராஜா என்று சொல்லு. என்ன பாட்டு அது? இளவரசர் என்ன பாட்டு? ராஜாவுக்கு ராஜா தான்.
0: ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரி
2: எனக்கு மந்திரி
1: இளவரசம் முத்துவேணும். ஒரு நிமிஷம் எங்க மெர்சிரோ, நீ அதை பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க.
2: ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரி இங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததுல பொழப்ப நம்பி பொழைச்சிருக்க. அது நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கா?
1: அது நல்லா இருக்கிறது இருக்கு. நீங்க பாடுறது நல்லா இருக்குல்ல, சூப்பரா பாடுறீங்க. அட்டே அப்பா
0: அந்த நாளைக்கு போறேன், அந்த நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன். இப்ப முடிஞ்சிட்டாமா?
1: நாளைக்கு பாடுறது அவங்க இப்ப இன்றைக்கே பாடிட்டாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இனி இல்ல, அது ரெண்டு நாளைக்கு தான் எங்கள்கிட்ட இருக்கும். இங்க காத்தினைக்கு வந்த அதுக்கு அப்புறமா அந்த நாளைக்குன்னு நாங்க கடன் வைக்க மாட்டோம். நாங்க உடனே
0: நாளைக்கு பாடுவோர்
1: பாடலி. சரியா, 9 மணிக்கு எல்லாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருக்குது இந்த நேரத்துல 9 மணிக்கு. நீங்க இணைய மறக்க வேண்டாம் சரியா, முழுமையான ஒரு பாட்டோடு. சரி, இப்ப கலைவாணனுக்கு எனக்கு ராஜா ஆண்டு என்ன பாட்டு அவருக்கு தெரியும்? ராஜா ஆண்டு வர ராசா
4: வரக்கூடாது.
1: சொல்லுங்க கலைவாணன்.
4: அன்பு சகோதரி
1: சொல்லுங்க கலைவாணன்.
4: என்னுடைய மேஜி, என்னுடைய மேஜிக் நிகழ்ச்சியில இந்த மியூசிக் தான் வரும்.
1: என்ன படத்துல?
4: மேஜிக் ஷோல வந்து.
1: மேஜிக் ஷோல, மேஜிக் ஷோல.
4: ஆமா ஆமா, இந்த டிவி போட்டு தான் நான் வந்து ப்ரோகிராம் பண்றேன்.
1: மேஜிக் ஷோ. நீங்க டிரஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு நேரத்துக்கு அதை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு
4: சொல்லுங்க.
1: என்ன ராஜான்னு தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கமான ஒரு பாட்டு. ராசா வரக்கூடாது, ராசாவை கூப்பிடாங்க, அதாவது அன்பா கூப்பிடுறது. ராஜா அதாவது அவங்கள பாத்து கம்பீரமா கூப்பிடுற ராஜா என்று சொல்லி வரானு. நடுவுலையும் வரலாம், நடுவுலையும் வரலாம், நடுவுல வரலாம். கம்பீரமான ராஜா என்று வரணும். ராஜா ராசா என்றா அது அன்போட வாரதுங்க. ராசா இங்க வாங்க கூப்பிடுறது, இது ராஜா. என்ன யோசிக்கீங்க
4: சகோதரி? ஒரு ஒரு நிமிஷம்
1: சொல்லுங்க.
4: வேற ஒரு நேரிட்ட தொடர்பு யோசிச்சுதான் சொல்றேன் மேடம். சகோதரி
1: சொல்லுங்க கலைவாணன். ஒரே ஒரு நிமிஷம் இளவரசு, ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட் இருக்கு?
0: 60 இருக்குமா?
1: இன்னைக்குதான் தெரியும் எனக்கு 60.
0: சரி சரி அம்மா, என்னோட சந்தேகத்தை கேக்கலான்னு பேசலாம்.
1: என்ன சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கேக்குறேன், என்ன சந்தேகம் உண்டு?
0: அது
1: ராஜா மன்னிக்கும், உங்களையும் ராஜான்னு வந்துருச்சு. சொல்லுங்க கலைவாணன், சொல்லுங்க. எங்க

0: இது நீங்க கிறிஸ்டியன் சாங் பாடணுமா இருக்கு, எங்களுடைய இயேசுநாதரே இயேசப்பாவ பாடணுமா இருக்கு. நீங்க ராஜா ரெண்டு இடையில வரலாம், முன்னுக்கு வர வேணாம், நீங்க இடையிலேயே அந்த ராஜா வரலாம். இப்ப பாருங்க, இப்ப அவங்க கூட சொல்லிட்டாங்க ராஜாவுக்கு ராஜா நான் தான் ரெண்டு பாட்டு சொல்லிட்டான். பழைய பாடல் ஒண்ணும் இல்லையா?
1: வணக்கம் ஆசிரியர் அவர்களே, நான் சிதம்பரம் பகுதியில் உள்ள அனுமந்தபுரம் இளவரசு. நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள்.
2: திரைப்படங்கள்
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்கள் கலை ஆர்வம். அது எனக்கும் பிடிக்கும். இருந்தாலும் நான் சொன்னது உங்களுக்கு காதலுக்கு
0: வந்துச்சு. அவர் கேக்குறாரு என்னன்னா, கலைவாணன் மேஜிக் ஷோல, அதாவது மேஜிக் உங்களோட மேஜிக்க பாவிச்சு தன்னை வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறார்.
2: எப்படி எப்படி சகோதரி?
0: அவரை மட்டும் இல்ல, எல்லாரையும் தான் வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறார்.
1: எல்லாரையும் இல்லம்மா, என்ன மட்டும்.
2: மேஜிக்ல அதாவது அன்பு சகோதரி, நான் வந்து அந்தரத்துல பறக்க வைப்பேன். லேடிஸ ஒரு பெண் வந்து ரெண்டா வெட்டுவேன்.
0: வெட்டுவீங்க.
2: அடுத்து வந்து ஒரு கர்ச்சிப்ப காட்டி டவு, அதாவது புறாவ எடுப்பேன்.
0: எடுப்பீங்க புறா.
2: அதாவது மூணு மணி நேரம் ஷோ வந்து சிறப்பா பண்ணுவேன் சகோதரி.
0: புறா எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களா நீங்க? உண்மையா?
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். இது புறா வளர்த்துட்டு இருக்கேன், முயல் வளர்த்துட்டு
0: இருக்கேன்,
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் மேடம்.
0: அது வெள்ளையா இருக்கணும் என்ன எல்லாம் அப்படித்தானே?
2: அதாவது வந்து நம்ம தேசிய கொடியான என்ன கலரோ அந்த புறாவும் வளர்த்துட்டு இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்
0: மேடம்.
2: அன்பு சகோதரி, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்.
0: என்ன சொல்லுங்க.
2: நீங்க வந்து என்ன வந்து எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி என்ன பயன்படுத்திக்கணும்.
0: எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி இல்ல, அங்க வந்தா நிச்சயமா உங்களுக்கு நாங்க உங்களோட ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம், பாக்கலாம். ஒரு
2: நன்றி நன்றி. அதாவது இது வரைக்கும் வந்து சீனா போயிருக்கேன், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறேன்.
0: நிச்சயம்
2: நீங்க எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது பெரிய அதாவது வந்து மேலோங்கிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும்ங்கிறது என்னுடைய கனவு, எங்களுடைய குடும்பத்தின் கனவு.
0: பார்க்கலாம். ஏன்னா நாங்க இந்தியா வந்தா எங்களுடைய நேர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு இனி இனி என்ன
2: அன்பு சகோதரி ஜெயங்கொண்டத்திலே வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது சைனாவில இருந்து 7 பேர் வந்து வர வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம். அதே போல வந்து அந்தமான், அந்தமான் மாநிலம் இருக்குங்களா, அந்தமான் அங்கிருந்து வர வச்சோம். இலங்கை வானொலி அங்கிருந்து வர வச்சோம். அதே போல நீங்க வந்தீங்கன்னா சிறப்பாக நான் என்னுடைய நிகழ்வு சிறப்பாக நடைபெறும்.
0: நிச்சயமா நாங்க
2: கண்டிப்பா
0: எப்பயிருந்து நாங்க சொல்ல முடியாது, நேரம் இந்த வருடமா இருக்கலாம் பாக்கலாம் நிச்சயம். பாட்டு சொல்லுங்க, இல்லாட்டி எங்க மேஜிக் சரி வராது. உடனே மேஜிக்ல எடுங்க ஒரு ராஜா பாட்டு எங்க பாக்கலாம் பாத்தீங்களா. நீங்க இவ்வளவு மேஜிக் எல்லாம் செய்த ஒரு ராஜா பாட்டு பக்கத்துல அவங்க உதவி செய்யலையா எங்களுடைய மேசி ராணி உங்களுக்கு
1: இதுதான்
0: சொல்றது மனைவி உங்களுக்காக ராஜா பாட்டு இப்ப கூகுள்ல போய் தட்டுற பாருங்க கடகடன்னு. சரி நாங்க குடுக்கட்டுமா ராஜா பாட்டு
1: குடுங்க.
0: சரி எங்க முத்துவேல் நீங்க குடுங்க ராஜா பாட்டு குடுங்க.
3: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்
0: அது விருப்பமானு சொல்லுங்க. அத பாடி காட்டு சொல்லுங்க தமிழ் வாணன கலைவாணன கலைவாணன் பாடி காட்டுங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இது நீங்க எப்படியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த பாட்டு ராணி இருக்கிறா இல்ல.
2: அன்பு அன்பு சகோதரி எனக்கு வந்து பழைய பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ராஜாவின் பார்வையில் முந்தன் பக்கம்
1: ராஜாவின் பாடல் ராணியின் பக்கம்
0: பாடல்
1: சொர்க்கம் தன்னோடு தேவிக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம்.
0: சூப்பர் பாருங்க அவர் ராணி ராணி என்று சொல்லுவதுல பாட்டெல்லாம் இவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். இவர் என்னண்டா இவர் அதுல எல்லாம் அக்கறையா இல்ல. இனி இனி நீங்க ராணி என்று தொடங்க வருகிற சொல்குள்ள பாடல் எல்லாம் நீங்க பாடி பழகணும் கலைவாணன் சரியா.
2: நன்றி
0: நல்ல பாடல் இந்த பாடல் அந்த பாடலை உங்களுக்கு தாரம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கலைவாணனின் பார்வை ராணியின் பக்கம் சரியா சரியா அது மட்டும் அவங்க பிடிச்சிருக்கு.
2: நன்றி நன்றி சகோதரி
0: நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி முத்துவேல் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஆஹா ஒரு பாட்டை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. அங்க ராஜ்குமார் நீங்க இணைப்புக்கு வாங்க. ராஜ்குமார் இணைப்புக்கு வாங்க. நீங்க வந்திருக்கீங்க ராஜான்னு சொன்னோம்னு அவர் ஓடி வர பாருங்க. இவ்வளவு நேரமும் அவர் காதலையே எடுத்துக்கல. சரி முத்துவேல் இளவரசு போயிட்டாரா உங்களை விட்டுட்டு? ராஜ்குமார் இருக்க அவர்கிட்ட கேக்கல. அவர் நல்ல செவ்வ செவையன்னு வெள்ளையா இருக்க நல்ல அவர்கிட்ட மட்டும் கேட்க வேணாம் எதுக்கு
1: இல்ல இல்ல நீங்க பாருங்க ஐயா வணக்கம் வணக்கம்
2: ஐயா எல்லாரும் வணக்கம் வணக்கம். எங்க இது காரணம் பண்பலையில உங்களை வரலையே
1: ஐயா கொஞ்சம்
2: கேக்குது நான் பேசுறது வணக்கம்
1: உறக்கத்துல போயிட்டேன். கேக்குது கேக்குது கேக்குது கொஞ்சம் உறக்கத்துல போயிட்டேங்க ஐயா.
2: சரி சரி அப்படிங்களா சரி சரி
1: சரி கேளுங்க ஐயா. கருப்பா இருக்கிற என்ன சிவப்பா மாத்திரைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: சிவப்பாவா? அது சிவப்பாவா வெள்ளையாவா?
2: அது
1: வெள்ளை வெள்ளை வேணாமா?
0: வெள்ளையா வெள்ளையா சிவப்பா வேணுமா?
2: வெள்ளையா நம்ம ரஜினி பண்ணாரு இல்லைங்க, ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, ஃபேர்ல ஒளியா போட்டு அண்டால போட்டு உட்காந்து முக்கி எழுவாரு. என்ன படம் இப்போ? சிவாஜி படம்.
1: ஆமா, அந்த கிரீம் எல்லாம் போடாம
0: போடாம இப்ப நாட்டு வைத்தியம் படி உங்களுக்கு மாத்தலாம். எங்களுடைய முறைப்படி, பெண்களோட முறைப்படி உங்களுக்கு நாங்க மாத்திரம்னா நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல நீங்க மற்ற முத்துக்குமார்ட்ட கேளுங்க, முத்து முத்துவேல்ட்ட கேளுங்க. முத்துவேல் நீங்க சொல்லுங்க, ஒரு ஒரு ஒரு ஒரு விடயம் எப்படி வெள்ளையா வரலாம். சிவப்பு சிவப்பு சிவப்பா வர்றது எப்படி கேக்குறேன்.
3: கண்டிப்பா மாறலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 5 லிட்டர் சிவப்பு பெயிண்ட்
2: வாங்கிக்க.
3: இல்ல ஏதோ ஏதோ
1: வாங்கிக்காச்சு.
3: ஒரு கர்ச்சி பல ஒரு துணி எடுத்து அதை நினைச்சு உடம்பு ஊற தேய்ச்சுக்கு. அதெல்லாம் வேண்டாம், தேய்ச்சி காயணும். காய்ச்சா அப்புறம் உடம்பு சிறப்பா மாறிடும்.
0: இல்ல இப்படி செய்யலாம், மருதாணி பூசலாம். மருதாணி பூசலாம் நீங்க உடம்பு பூராவும். ஒரு இடம் தவறாம நீங்க மருதாணிய அப்படியே தேய்ச்சிக்கோங்க. ஒரு
3: இல்ல இல்ல இல்ல இல்ல மருதாணி வந்து உள்ளங்கையில் தான் சிவக்கம்.
0: இல்ல இல்ல இல்ல உடம்பு பூரா செவக்க. நீங்க ஒரு பக்கத்தால
3: இல்ல உள்ளங்கை அதிகமாக செவக்கம்.
2: ஐயா பயன்படுத்த
1: தெரியுமா, இந்த வெய்ய காலத்துல முகம் அழகா இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்களாம். அதாவது காலை பத்து மணிக்கு 10 மிளகாயை அரைச்சு முகத்தில் பூசுவோம்.
0: கேளுங்க,
1: 11 மணிக்கு முகத்தை நன்றாக தேய்க்கவும்.
0: என்ன செய்யறது?
1: அம்மா 10 மணிக்கு மிளகாய் அரைச்சு முகத்துல பூசணுமா?
0: பூசணும். பேந்து 11 மணிக்கு தேய்க்கணும்.
1: 11 மணிக்கு செங்கல்லால முகத்தை நல்லா தேய்க்கணுமா?
0: தேய்க்கணும்.
1: 12 மணிக்கு மிளகாய் பொடிய கலக்கி பேஸ்ட் ஆக்கி நல்லா முகத்துல தடவி அதை கழுவணுமா? 4 மணிக்கு என்ன செய்யணுமா, கொதிக்கி வந்து உள்ளவங்க நல்லா முகத்தை கழுவணுமா? 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்க முகம் உங்களுக்கே அடையாளம் தெரியாத அம்பூட்ட அழகா ஆயிடுமா.
3: அது எப்படி ஆகும்? உடம்பு ஊரா ரத்தமா இருக்கும்.
2: என்ன ஒரு ஐயோ
0: வணக்கம் வணக்கம், புதுக்கோட்டை செல்வகுமார் வந்துட்டா, அவர்கிட்ட கேட்கலாம்.
4: உறவுகளுக்கு வணக்கம்.
0: வணக்கம் எல்லாருக்கும் உறவுக்கு. நாங்க
4: வணக்கம் இளவரசே. இளவரசே இளவரசு லைன்ல இருக்காதமா?
0: இருக்காருங்க, சொல்லுங்க
4: இளவரசு.
0: கருப்பா
4: இருக்கிறதுக்கு வெள்ளையாகிறதுக்கு நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நீங்க வந்து கருப்புனே நினைக்காதீங்க. நீங்க கருப்புன்றதே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க தான் சிகப்பு. அன்னைக்கு வயிறுங்க, அதனால இப்ப உங்களுக்கு கருப்பு. அதாவது
1: கண்ணாடி கண்ணாடி பார்த்தாலும் தெரியுது கருப்பு கலர்.
0: கண்ணாடி பார்த்து
3: சரியான தீர்வு சொல்றேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்த முடியுமா உங்களால யோசனை பண்ணீங்க. அதாவது ஒரு மனித உடல் வந்து கருத்து போதுனா எதனாலன்னா, இல்ல கேட்டுருக்காங்க
0: சொல்லுங்க.
3: ஒரு மனித உடல் வந்து கருக்குது அப்படின்னா அதிகமான சூரிய ஒளியினால கருக்கும். நீங்க வெள்ளையா மாறணும்னா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், குளிர் பிரதேசங்களுக்கு போயிடணும். குளிர் பிரதேசங்களுக்கு உடல் பூரா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா நாலா வட்டத்துல ஒரு ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல உங்க ஸ்கின் மாறும்.
4: சூரியனுடைய வெளிச்சம் படலாம்.
0: அது இருட்டு அறைக்கு வைக்கணும்.
3: ஆமா
0: இருட்டு அறைக்கு இருக்கணும் நீங்க.
3: ஆமா நீங்க இல்ல குளிர் பிரதேசத்துல
0: இங்க நல்லா கருப்பான ஆக்கள் ஒரு நாளும் வெள்ளையா வரைய இல்ல. குளிர் பிரதேசம் தானே இருக்கிறோம் நாங்க எல்லாரும்.
2: இல்ல
3: இது சயின்டிபிக்லா உள்ளது. இது சயின்டிபிக்லா உள்ளது. நீங்க குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டீங்கன்னா
0: இல்லங்க நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லலாம். அப்படி ஆக முடியாது. அதுதான் விட உங்களுக்கு இருக்கிற நிறம் அதுதான்.
1: அதாவது
3: ஓரளவு கலர் மாறும் அவ்வளவுதான்.
0: ஓரளவு மட்டும் இல்ல உங்களே சுத்தமா வெள்ளையாக்கலாம். எப்படி என்ன அந்த உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு ஒரு அது நோய் அல்ல. அது வந்து பரம்பரையா இருக்கு. இந்த வெள்ளை வெள்ளையா வரும் கருப்பாக்களுக்கு அதுக்கு இங்க அமெரிக்கா இங்கேயும் இருக்கு நினைக்கிறேன். கனடால இருக்கு. ஒரு வித மருந்து குடுக்கறாங்க. ஊசி ஒன்று அடிக்கிறாங்க ஃபுல்லா. நீங்க மைக்கேல் ஜாக்சனை பாக்க இல்லையா? அவர் வெள்ளையா வந்திருக்க. ஏன் எங்களுடைய இலங்கை நாட்டவர் இங்க இந்த காட்டிலையில இணைந்து செல்வார் ஜெயந்தன் அவர்கள். அவரும் அப்படித்தான் சுத்தமாவே வெள்ளையா போய் அவர் பார்த்தா வெள்ளைக்காரன் தான். ஒரு சின்ன கருப்பு கூட இல்லை. அவர்ல தர முடி
2: மட்டும்
0: எல்லாம் போய். ஆனா ஒரு விடயம், ஒரு விடயம், அவர் வெயிலுக்கு போக முடியாது. சூடு தாங்க முடியாது. வெயில் வெப்பம் பட முடியாது. ஆனா அந்த ஊசிய போட்டு அவங்க வெள்ளையா வந்துடுறாங்க. ஏனென்றா அது இப்படி அந்த வெள்ளை வெள்ளையா வரும்போது அவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஊசிய போட்டு ஃபுல்லா ஆக்குறாங்க. முடியும். உங்களால ஆக
2: முடியும். லோ விஷன் தான் இருக்கு உங்களுக்கு. மேக்சிமம் எல்லாத்துக்குமோ லோ விஷன் தான். அவங்க வந்து பக்கமா தான் படிப்பாங்க. ரீடிங்லாம் படிக்கிறதெல்லாம் வெயில போனா சிரமப்பாயிருவாரு. சிவப்பாயிருவாரு. ரெண்டாவது வந்து அவர் லென்ஸ் தான் படிப்பாரு. படிக்கிறதே எழுதுறதெல்லாம்
0: குளிர்மையா இருக்கணும். குளிர்மையா இருக்க
1: ராஜ்குமாரா என்ன பதில் எதிர்பார்த்தனா இளவரசு உனக்கு வாட்டியது அந்த கலர் தான். இந்த வருஷத்தை ஓட்டிக்க
2: இளவரசையா நீங்க நெய்வேலி பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க கருப்பு நிலக்கரி.
1: போட்டு வாட்டுறாங்க
2: அப்படியே விட்டா
0: அப்படியெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் ட்ரெயின்ல போட்டு வாட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. எங்களோட கையில எல்லாம் நீங்க இருக்கிறீங்க பென்சிலா. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அது இருக்கட்டும். இளவரசு இந்த மனநில வைத்தியசாலை எங்க இருக்கு? இந்தியா உங்க எல்லாரோட ஊர்லயும் இருக்கு. அவனு ஒரு ஊரை மத்தி மத்திர பாத்து வைங்க. ஒரு ஊர்ல எல்லாரும் வரக்கூடியதா?
1: சென்னை
0: நாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகலாம்.
2: தெளிவா இருக்கிறாங்க. வாய்ப்பே இல்ல. எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க.
1: ஐம்பதாயிரத்துக்கு விக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்
0: சொல்லிச்சான்.
1: அது விக்கிற ஐடியா எனக்கு இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்
0: சொல்லிச்சான்.
1: அந்த மாதிரிதான்
0: இருக்கு. அவங்க கூட சரியா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட சரியான இதுதானே, கதை தானே. இப்ப நாங்க பேசினதுல யோசிச்சு பாருங்க. எதுவுமே ஒரு இடம் தேடுங்க. இதுக்கு எல்லாரும் போக வேண்டி வரேன். நாங்க எல்லாரும் நானும் தான். நான் உங்களை மட்டும் அனுப்புறதா இல்ல. அங்க போனா தானே அங்கேயும் உங்களையே உங்களோட பேசலாம்.
2: ஆஹ் அப்படிலாம் வாய்ப்பே வராது கேளுங்க. நேயர்களோட பகிர்ந்துக்கிறாங்க எல்லாரும். இரவு போலதுல வந்து மனதே கலகலப்பா ஆகுது. அது மாதிரி வாய்ப்பே இல்ல, பேசாம அமைதியா இருந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்.
0: பிரச்சனை வரும்,
2: நம்ம தான் கலகலப்பா பேசுறோம்.
0: பேசுறோம் இல்ல,
2: நம்ம தான் கலகலப்பா
0: எல்லாத்தையும்
1: பேசுறோம்.
0: சொல்லுங்க.
4: அதாவது நம்ம பேசிட்டு நல்லா கலகலன்னு சிரிக்கிறோம் பாத்தீங்களா,
0: அதுக்கப்புறம்
4: மனசுக்குள்ள இருக்கிற வெயிட் எல்லாம் குறைஞ்சிடும்.
0: காலையில
4: சினிமாவுக்கு
0: போயிருந்தோம்,
4: ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம், எல்லா பேரும் படம் அப்படி ஒரு சிரிப்பு, நல்ல சிரிப்பு, கை தொட்டி சிரிக்கிறாங்க, கை தொட்டி சிரிச்சுட்டு இப்படி திரும்பி பாக்குறேன் பக்கத்துல உட்காந்து போது அப்படியே பாத்துட்டு இருக்காரு சிரிக்காம. என்னடா இந்த ஆளுக்கு காசு கொடுத்தா தான் சிரிப்பானா அப்படின்னு நானும் மூணு தடவை சிரிச்சு சிரிச்சு பாக்குறேன், அந்த ஆள் சிரிக்கவே இல்ல. இந்த ஆளுக்கு பக்கத்துல உட்காந்தோம்னா படமே சுவாரஸ்யம் இல்லாம போயிருந்து எந்திரிச்சு வேற பக்கம் போயிட்டு. அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு காசு கேப்பாங்க போல.
0: இல்ல அவங்க மனதுல பல, இல்ல அது இல்ல செல்வகுமார், மனதுல பல சோகங்கள் நிறைஞ்சிருக்கலாம். இப்ப
4: அத வந்து இல்லமா, ஒரே ஒரு இது வந்து அதாவது நம்ம இறைவன் வந்து சோகத்தின் வடிகால் வந்து சிரிப்பு, சோகத்தை வந்து வடிகால ஆக்கணும்னா அது சிரிப்பு தான். நம்ம கம்முன்னு இருந்தோம்னா மனநோயால பாதிச்சிருவோம்.
2: கலகலப்பா
4: பேசணும், அன்னைக்கு முடிஞ்சு
0: முத்துக்குமார், முத்துவேல் நிறைய முத்துக்குமார் முத்துவேல் சொல்லுங்க நீங்க.
3: அது சிரிக்கிறது அப்படின்னு வந்து இருக்கிற விஷயம் இருக்க, அது வந்து ஒரு முக்கால்வாசி மனிதர்கள் மட்டும்தான் வரும், ஒரு கால்வாசி மக்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா, இல்ல சிரிக்க மாட்டாங்க, அவங்க சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ரசனை இல்லாத மனிதர்களாக அவங்க இருப்பாங்க. இல்ல இல்ல, ஏதாவது ஒரு ரசனை உள்ள மனிதன் தான் எதையுமே ரசிக்க முடியும்.
0: உங்களோட பாட்டை சொல்லிருங்க, நீங்க திடீரென்று இருந்தா போல சிரிச்சு கொண்டிருக்கும் போது எங்க மனைவி கூப்பிட்டான்னு ஓடிடுவீங்க.
2: என்ன பாட்டு? ராசாவா?
0: என்னங்க ராசா? இல்ல ராஜா. உங்களோட பேர்ல இருக்கிற அந்த கம்பீரமான ராஜான்னு சொல்லு வரணும்.
2: ராஜாவே உன்னைதான் எண்ணித்தா
0: அங்க பாருங்க,
2: ராத்திரி
0: பாருங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து ஏமாத்துற பாருங்க. எங்கெங்க இருக்கு அந்த ராஜாவே உன்னை நான் எண்ணித்தான்? எங்க இருக்குது?
2: என்ன தனிக்காட்டு ராஜா படத்துல இல்ல?
3: தனிக்காட்டு ராஜா பாட்டு வந்து ராசா.
0: ராசாங்க அது ராசா. அகார அன்பு வந்தா, நீங்க எல்லா வேலையும் செய்து கொடுத்து களைச்சு போயிருக்கும் போது டீயோட வந்து ராசா, நிறைய வேலை செய்துட்டீங்க ராசா, இத புரியுங்க. அப்ப வர்ற ராசா தான் அந்த பாட்டுல வருது.
2: அந்த ராஜா வருது
0: இல்ல, உங்கள்ட்ட வேலை வாங்கும் போது ராஜா இந்த வேலையை செய்யுங்க, ராஜா அந்த நேரம் வர ராஜாவில தான் நாங்க பாட்டு
2: கேக்குறோம். அது ஒண்ணு சீக்கிரம் விரைவில் வரும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது கம்மிங் சூன் கம்மிங் சூன் என் பொண்ண சொல்லிட்டு போவா
0: பாத்தீங்களா?
2: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: எங்க ராஜா இருக்கே எவ்வளவு, அதாவது ஆரம்பிக்க வேணும் இல்ல, இடையில வரலாம்.
2: இடையே வரலாமா?
0: இடையில வரலாம். என்னங்க ஒரு ராஜாவை தேடி இவ்வளவு நேரம்? எத்தனை ராஜா இடையில கடைசியில எல்லாம் இருக்கு?
2: ராஜா ராஜாவோடு
0: காட்டு பக்கம் போனாராம். இனி நீங்க அங்கதான் போக வேண்டி வரும்.
2: ஆமா அந்த பாடல் இருக்குது
1: ராஜுமார்
2: வேற நல்ல இந்த பாடலா இருக்கிறோம். அதாவது
0: இவருங்க பாட்டு தெரியும், இவர் லவ் சாங் தர்றார் இதுக்குள்ள ராஜா
1: என்னங்க.
2: அது நல்லா இருக்கும் ராஜா, அது நல்லா இருக்கும்.
0: ரெட்டைவால் இடையில ஒரு ஒரு சொல்ல என்னத்தையும் விடுறீங்க.

0: இதோட அது நல்லா இருக்கும்.
1: சொல்லுங்க
0: என்ன
1: பண்ற
0: நீ வர
2: அது நீ வர வேண்டும் நீங்க நீங்க முதல்வனுக்கு முதல் நிக்கிறீங்க, இவர் வந்து அப்புறமா வாராரு இங்கால நீங்க ஒரு பக்கத்தால ஒரே
1: ராஜா
2: நாங்க எல்லாம் கிட்டடியில
3: சீமராஜா பாடல் கொடுங்க. வரேன் வரேன் சீமராஜா,
2: அது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு வந்து லவ் சாங் வேணுங்க. அது ராஜா ராஜா
1: அதாவது மெலோடியா இருக்கணும், மெலோடியா இருக்கணும், மனதை விரல்ற மாதிரி
2: அப்படி கேட்டா ஒரு மாதிரி
1: மனதை விரண்ட மாதிரி இருக்கணும்.
2: கொஞ்சம்
3: அந்த பாடல கேட்டா, அந்த பாடல பாடல கேட்டா காதல் ரசனை சொட்டணும்
2: சொட்டணும். அவர் அந்த நிலைக்கு போறதுக்கு தானுங்க அவர் கேக்குறாரு. நீங்க ஒரு பக்கத்தால நீங்க
1: அவர்
2: என்ன
1: ஒரு பாடல் வர
2: என்ன பாட்டு என்ன
1: நான் வந்து
2: நீங்க இது நல்லா இருக்கா, உங்களுக்கு தேவையான நேரம் மட்டும் அத போய் டச் பண்ணி டச் பண்ணி எல்லாத்தையும் நீங்க சேகரிச்சிடுறீங்க. நல்லது
1: ராஜா பாடல இளையராஜா படம் தான் வருது எல்லாமே.
2: அவர் ராஜா இந்த பாட்டு இருக்கு. நான் ஒரு ராசியல்ல ராஜா, இது நீங்க
0: சோகப்பாட்டு இன்னொரு பாடல் சொல்லவா? ராஜா ராஜா ரே ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே
2: அது நல்ல பாட்டு. ஓ வசந்த ராஜா
1: ராஜா
2: அது
1: கேட்டு
2: அது இளவரசு முதல்ல முதல்ல கைய வச்சு அவர்தான் முதல்ல முத்துவேல் வச்சுட்ட முத்துவேல் ஒரு ராணி ராணி பாட்டு
3: கேட்டுட்ட
2: பாருங்க. இந்த ராஜாவை தேர்றீங்க ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எத்தனையோ ராஜாவை எடுத்து வச்சிருப்பாங்க, லைனா சொல்லுவாங்க பாருங்க. வந்து இப்ப நாலு பேருக்கு நான் விட கொடுக்க போறேன் சொல்லட்டா.
3: இல்ல ராஜாவின்
2: ஒரு ராஜா ராணியிடம் அது வந்துருச்சு. அந்த இன்னொரு பாட்டு இருக்குது
3: ராஜாவின் பார்வை,
2: ராஜாவின் பார்வை வந்துருச்சு. அந்த இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த என்ன அந்த மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும்
3: மகராஜான் வருதுங்களா
2: முதல் மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் யாருக்கு உங்களுக்கா செல்வகுமாருக்கு
3: செல்வகுமாருக்கு
2: செல்வகோட்டை
3: செல்வகுமார்
2: சரி பாருங்க அவர் கேட்கிற பாட்டை பாருங்க நல்ல அந்த பாட்டை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க இருக்க செல்வகுமார் அந்த பாட்டுல என்ன சொல்றது என்ன என்ன விடயத்தை சொல்றாங்க அந்த பாட்டு
3: இருவருக்கும் ஒரு குட்டிராணி
2: அப்புறம்
3: அவரை வந்து குட்டி ராஜா
2: இல்ல
3: ராஜா வேணும் எங்க வீட்டுல ராஜா இருக்குது ரெண்டு

0: ராஜா இருக்காங்க
1: இருக்கிறாங்க. அடுத்த வரிகள் எல்லாம் என்ன சொல்லுது எங்க முத்துவேல் அங்கால அந்த பாட்டுல அடுத்த வரிகள் என்ன சொல்லுது?
2: அது வந்து இந்த பொம்மை பொம்மை பேசுற மாதிரி பாடுற மாதிரி வரும். அதுல
1: என்னங்க நீங்க ரியலா போறீங்க, அந்த பாட்டோட வரிகள் என்ன சொல்லுது?
0: கொஞ்சம்
1: தங்கச்சி பாப்பாவோ அங்கே என்ன செண்டாக புன்னகை புரிவாளோ, இவளுக்கு ஒரு தம்பி பையன்.
3: அது அது ஏன் சொல்ல மாதிரி சிரிக்கிறீங்க?
1: இல்ல அவருக்கு செல்வாக்கும்.
3: சரி சரி அம்மா, அவரு சின்ன பிள்ளையுடைய நேரத்துல நமக்கு வாட்ஸ்அப் போடாங்க. இனந்திருக்கும் அன்பு உறவுகள் தர்மபுரி தகவல் கொடையுறான் பாரதி அவர்களும் அவரை தொடர்ந்து நாகூர் மாவட்டம் நாகூர் ஜெகபுர சாதிக்கான் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இளைஞர்கள் என்று அருள் அவர்களும் இணைந்து நான் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவரை தொடர்ந்து காஞ்சி கருக்கப்பட்ட ராஜவேல் அண்ணா அவர்களும் வருக வணக்கம் அம்மா நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று சொல்லியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அன்பு உறவுகள் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். முருகப்பட்டு சேகர் அவர்களும் இணைந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும், அதாவது நாகராஜ் அண்ணாவும் இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
1: இவ்வளவும் சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்குள்ள பார்த்து இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கு, அது யாருடையதுன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: இன்னைக்கு கொஞ்சம் வேலையில இருந்தாலும் ஆனா
1: குட்டி பொண்ணு பிறந்த நாள்
3: ராணின்னு சொல்லியிருந்தீங்களா?
1: இன்னைக்கு ஒரு குட்டி பொண்ணு, இன்னைக்கு ஒரு குட்டி பொண்ணுடைய பிறந்த நாள், எங்களுடைய சந்திரராஜ் மாமாவுடைய மாமாவும் சொல்ல தேவையில்ல, எங்களுடைய ஆச மாமாவுடைய குழந்தை பொண்ணு அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எங்க கோரஸ்ல கோரஸ்ல நிக்கிற நாலு பேரும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க பாக்கலாம். எப்படி பாக்கலாம்?
0: பிறந்த நாள்
2: போலே
1: மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன யாருடைய குரல் இதுல வர இல்லையா? நாலு பேர் நிக்கிறீங்க, ரெண்டே ரெண்டு குரல் தான் கேட்டுச்சது. இந்த ரெண்டு மட்டும் ரெண்டு பேர் குரலுங்க
4: சொல்லுங்க. பாப்பாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, நான்
1: சொல்லிட்டேன்.
3: பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சிதம்பரம் வண்டிகேட் லிஸ்பன் மெரியல்லா அவர்கள், அப்பா ஹெர்மஸ் ராஜா, அம்மா சகாயா கிங்ஸ்லின் ராணி, இவர்களுடைய அன்பு செல்லக்குட்டி லிஸ்டன் மெரியல்லா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள்
1: நல்வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்தும் அன்பு உறவுகள் தாத்தாக்கள் பாட்டிகள் மாமாக்கள் அத்தைகள் பெரியப்பாக்கள் பெரியம்மாக்கள் அண்ணன்கள் அண்ணிகள் எல்லாரும் வாழ்த்துறது கூடாகவே நாங்களும் வாழ்த்துகிறோம். அனந்தபுரம் இளவரசு தர்மபுரி ராஜ்குமார்
4: எம்டிஆர் எம்டிஆர் நேரில் வாழ்த்து தெரிவிக்கிறோம் சொல்லுங்க.
3: அன்பு உறவுகள்
1: அனைவரும் சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு பேர் எல்லாம் சொன்னா கடைசியா சண்டை வரும். இப்ப பாருங்க, எந்த பேர் சொல்லல, நீங்க தர்மபுரி ராஜ்குமார் சொன்னீங்க, அங்கால புதுக்கோட்டை செல்வகுமார் சொன்னீங்க, முத்துவேல சொன்னீங்க, உங்களை சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா இந்த ஒரு சின்ன பிள்ளை இந்த பேரா சொன்னீங்களா நீங்க?
3: செல்லுபடி தாமரை
1: அதே என்ன
4: எங்களை
1: எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்துருங்க, எல்லாரும் சரிங்கப்பா எங்க
4: எல்லாரையும்
1: வீடியோ
4: வீடியோ கால் யார் தைரியமா வரீங்க சொல்லுங்க.
1: இதுக்கப்புறம் தைரியம் தேவையா? இது என்னங்க ராஜ்குமார், இதுக்கு வீடியோ கால்
5: சொல்லுங்க.
1: சரி, இப்ப அர்ஜுன் உங்களோட
5: பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க,
1: உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா பாட்டு சொல்லுங்க.
5: ராஜா பாட்டா?
1: நடுக ஒரு பக்கம் அப்படி கேக்குறது மாதிரி இருக்குது. சரி, எங்க சொல்லுங்க, எங்க ஒரு ராஜா பாட்டு சொல்லுங்க.
5: எங்க ஒன்னும் இல்ல ராஜா, யுவராஜா
1: அட்டே அப்பா
5: தோறும்
1: பாருங்க பாருங்க, உங்களுக்கு வந்துதான் இந்த பாட்டு, இது சூப்பர் பாட்டு. எங்க என்ன இருக்க பாருங்க, எப்படி பாருங்க.
5: ராஜா யுவராஜா நாள் தோறும் புது ரோஜா. இது என்ன படம்னா, இதுதான் இந்த பாட்டு, இது ஒரே ஒரு இதுதான் படம் இல்ல, இது படம், இது படம் வந்து தீபம், இது வந்து படம் வந்து தீபங்கிற படம், தீபம் தீபம் தீபம். இல்ல எனக்கு எனக்கு ஒரு சோக பாட்டு வந்தது இதுல அப்படின்னு சொல்றா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியும் இல்லையால ஒரு ராணியும் இல்லை வாழ.
1: அந்த ராஜா வந்தா ராணி வந்துடுறாங்க என்ன எப்படியும்.
5: ஆமா வந்துருவாங்க, அதனால
1: இல்லங்க வேற பேரு வரலாம் தானே, வேற வேற பேருகள் வேற வேற பேர் வரலாம் தானே. ஒரு ராஜாக்கு வேற பேர் வரலாம், ராஜாக்கு வேற ராணி மட்டும் வேற
4: பேர். ராஜா ராணி
1: தான்,
5: மகாராஜானா மகாராணி.
1: நீங்க மேட்ச் பாக்குறீங்க, மேட்ச் பண்ண பாக்குறீங்க.
5: அரசன்னா அரசி, அரசன்னா அரசி.
1: இப்ப ராஜ்குமார், ராஜ்குமார் உங்களுக்கு மேட்ச் பண்ணிச்சா குடும்பத்துல?
4: பாடல ராஜராஜ
1: சோழன் உங்களோட பேருக்கு மேட்ச் பண்ணிச்சான்னு கேக்குறேன். ராஜாண்டா ராணி
4: தான்.
1: ராஜா
4: இல்லாம நம்ம ராஜா நிம்மதியோட கூட ராணி
1: என்னண்டு
4: ராஜாவ நிம்மதியோட
1: ராணி பாருங்களேன்
5: கடைசியாக ஒரு வார்த்தை
1: சொல்லுங்க.
5: நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சண்டை போடுறத பத்தி பேசினா, சினிமால சண்டை போடுறோம், நேரடியா சண்டை போட முடியாதுன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அடுத்து வர நேரல்ட வந்து இந்த விஷயத்த கேட்டு பாருங்க. அதாவது சினிமாவில டூயட் பாடுறாங்க, வெளியில அது பாட முடியல.
1: யார் சொன்னதுங்க பாட முடியல?
5: வெளியில யாரும் டூயட் பாடிட்டா?
1: எங்களுக்கு சோனி தான் கிடைக்கலையோ இல்லையா, அல்லாடி நாங்க எல்லாம் பாடுவோம் இல்ல. இப்ப இந்த ஸ்னோக்லயே போய்
5: பாடுவேன். ஒரு மரத்தை சுத்தி இல்ல ஒரு கார்டனை சுத்தி ஒரு டூயட் பாடுறாங்க. பொது வாழ்க்கையில யாராவது அந்த மாதிரி வெளியில சுத்திட்டு ரவுண்ட் அடிச்சு ஒரு பாட்டு பாடுறாங்களா?
1: அதுக்குதானே கேட்டேன், அப்படி நாங்க பாடுறோம் இல்லையாண்டி இல்ல. ஒரு மனநில வைத்தியசாலையே தேடி வைங்க, அங்க கொண்டு விழுவாங்கல்ல, ஏதோ செய்யறாங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல, நினைச்சா செய்யலாம், யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நாங்க எங்கட பாட்டு நாங்க
5: சுத்தியா அதுக்கு கவிஞர்கள் வேணும், பாடகர்கள் வேணும், மியூசிக் பண்ணணும்.
1: இல்ல இல்ல இருக்கிற பாட்டுக்கு நாங்க ஆடலாம் இல்ல. என்ன
2: ராஜ்குமார், அந்த தைரியம் துணிச்சல் இருந்தா பாடலாம் மாறலாம்.
1: தைரியம் இதுக்கெல்லாம் தைரியம் தேவை இல்லைங்க. நீங்க உங்கள மாதிரில நீங்க சுத்தி ஆனுங்க, யாராவது என்ன உங்களுக்கு கேட்க போறாங்களான்னு. நாலு பேர்
2: இல்லை ஒரு பாடலாம் பாட முடியாது. முதல் முறையாக யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, அவங்களுக்கு அந்த தைரியம் வருதா என்ன பாப்போம்.
1: ஏங்க உங்களோட நாலு பேர் நின்று பாப்பாங்க, நீங்க ரெண்டு மூணு இடத்துல அப்படி ஆடுனீங்கன்னா நீங்க பிரபலம் ஆவீங்க. எப்படி என்ன இவர
2: இல்ல அதாவது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முதன்முறையாக செய்யும் பொழுது நமக்கு தயக்கம் நடுக்கம் பயம் கூச்சம் எல்லாமே வரும்.
1: மட்டும் உங்களுக்கு நடுக்கம் இருக்காது, தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது. என்ன சொல்லுங்க பாக்கலாம், மனிதர்களுக்கு முதல் செய்யும் போது சொல்லுங்க பாக்கலாம்.
2: மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னா அது சாப்பிடுகின்ற விஷயம்.
1: அதுதான் அதுக்கு மட்டும் நீங்க எங்க பயம் சாப்பிடும் போது
2: யாருக்குமே ஒரு பயம் குச்சம் நடுக்கமால
1: சாப்பிடும் போது
4: சமைச்சு
1: என்ன
4: முதல் முதல் ஒரு டிஷ் ரெடி பண்ணும்போது பயந்துட்டானே சாப்பிடுறோம். புதுசா ஒருத்தர் பண்ணாங்க வீட்டுக்காரமா பண்ணாலும் சரி பயந்து தானே சாப்பிடுறோம்.
1: நாளைக்கு ஏதாவது வயிற்றுல ஏதாவது செய்யுமா, உடனே செய்யுமா, அடிக்கடி போகணுமா,
4: முதல்ல நம்ம மூஞ்சில எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடாது. நல்லா இருக்கும் நம்ம மூஞ்சே பாப்போம், செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு. ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும்
6: அடிக்கடி போகுமான்னு
1: இல்ல. அதாவது அந்த பயம் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதனாலதான் மனைவி மாதிரி அப்படி அந்த புதுசா ஒரு டிஷ் கொண்டு வைக்கிறது.
4: ஆமா அது என்ன பேர் வேற கேப்பாங்க, இது என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பா சொல்லிட்டா வாங்கி கட்டிக்குவோம், அதனால ஒரு பயம் ஒரு பேர் வச்சிருமான.
1: அது அது பாத்தீங்களா, அப்படி எல்லாம் பயந்து பயந்து வாழ்றேன். இல்ல நல்லா கேட்டு இவரோட சோக நிலையில இருந்து இவரை நாங்க எங்கட பக்கம் இழுக்க பாக்கலாம், திரும்ப திரும்ப இவர் அங்கதான் போறேன் பாருங்க.
4: அனுபவம் பாருங்க,
1: நல்ல நன்றி எல்லாருக்கும் நன்றி. நான் விடைபெற்று கொள்றேன், சந்தோஷம். நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே அடுத்து ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவரை இணைத்துக் கொண்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ஆமா நான் தருமபுரியில இருந்து ஆட்டோ சங்கர் பேசுறேன்.
1: சங்கர்
7: புதிய
1: நேற்றுதான் இணைஞ்சிருந்தீங்க தருமபுரி சங்கர்.
7: ஆமா ஆமாமா ஆமாமா ஆமாமா நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா, நீ நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சங்கர், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் சுகமா இருக்கேங்கம்மா, ஆண்டவரால உங்க அருளால் நல்லா இருக்கு.
1: சரி தருமபுரி சங்கர் எங்க ஒரு ஒரு ராஜா என்று தொடங்குற பாட்டுல ஒரு பாட்டுல ராஜா என்று வரணும், ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
7: ராஜா நிறைய பாட்டு இருக்குமா?
1: எங்க சொல்லுங்க பாக்கலாம், இருக்கு சொல்லுங்க.
7: ஓகேமா ஒண்ணுல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை தேடுது துர்க்கம் மாலை மைகம்.
1: அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க
7: சொல்லாமா. அப்புறம் வந்து அம்மா இன்னொன்னு இருக்கு, ராஜா கைய
1: சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க.
7: அப்புறமா ராஜாவுக்கு ராஜா நான் தான்
1: சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
6: எல்லாமே சொல்லுப்பா
7: மா. அப்புறம் வந்து இந்த பாட்டு ராஜா நிறைய பாட்டு இருக்கு, திடீர்னு எல்லாம் சொல்ற.
1: அதாவது பாடல் நடுவரையில வரலாம் எங்க எடுத்து வாங்க.
7: ராஜா நடுவில் வரலாம்,
1: நடுவில் வரலாம். அந்த சொல்லு எங்க,
7: அந்த சொல்லு ராஜா வச்சா அது கிளியர், எல்லாமே கிளியர். அம்மா திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றதே தெரியலீங்க அம்மா.
1: என்னங்க நீங்க அங்க பக்கத்துல ஒருத்தர் உதவி செய்யறாரு உங்களுக்கு?
7: அம்மா அவர் இல்ல, வேற யாரு இல்ல, நம்ம அண்ணன் வீரமணி அண்ணா.
1: வீரமணி அண்ணா அவர் கண்டுபிடிப்பாருங்க. வாஜா ஆண்டு இடையில இருந்தாலும்
7: வரலாம். உங்களுக்கு
1: கேளுங்கம்மா, கேளுங்க. உங்களுக்கு இப்படி தேவை
7: ஆமா ஆமா இந்த எங்க அண்ணன் பேசுறது.
1: வணக்கம் வீரமணி. வணக்கம்
8: வணக்கம்
1: வீரமணி. நீங்க சொல்லுங்க ராஜா என்று சொல்ற பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதாவது இடைவெளியில நடுவில் எல்லாம் வரலாம் முடிவுலையும் வரலாம் சொல்லுங்க.
8: ராஜா அழைக்கிறார் ராணி
1: ராஜா அழைக்கிறாரா? அது கண்ணன் அழைக்கிறாரல்ல கண்ணன்.
8: ராஜா அழைக்கிறார் ராணி
1: அந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க
8: என்ன படத்துல ராஜா அழைக்கிறார் என் ராணி வரும் அடுத்தது அந்த வரி வர மாதிரி தெரியல எனக்கு.
1: என்னங்க ராஜா அழைக்கிறார் ராஜா?
8: ஆமா வருமா
1: அப்படி ஒரு பாட்டு?
8: ராஜா அழைக்கிறார் என் ராணி அப்படின்னு வருமா? அது அடுத்த வரி தெரியல எனக்கு.
1: அடையப்பா
8: அடுத்த பாட்டு
1: ராஜா அழைக்கிறார் ரெண்டு வருதா?
8: வருமா வருமா உடனே உங்களுக்கு அனுப்புறேன் அனுப்புறேன்.
1: அழைக்கிறான் அப்படி வருதா? எனக்குண்டா சரியாப்பா
8: ராஜா அழைக்கிறான் என்றாணி இதே திரும்ப வரும் அது தெரியல எனக்கு. எல்லாரும் கூகுள் போட்டு சொல்றாங்க நாங்க வந்தவொடனே சொல்றேன்.
1: சரி அப்ப நீங்க எனக்கு அந்த பாட்டு ஒரு என்ன படத்துல இருந்து அனுப்பி வைங்க.
8: அனுப்பி வைக்கிறமா?
1: சங்கருக்கு என்ன? சங்கருக்கு என்ன
8: இல்ல புதிய என்னமா
1: சங்கருக்கு ஒரு பாட்டு சொல்ல இல்ல
8: இல்ல புதிய நேருக்கு சொல்ல சங்கருக்கு சொல்லுங்க.
7: அம்மா சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க என்ன ராஜா பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு சங்கருக்கு?
7: அம்மா ஐயோ அம்மா எனக்கு நீங்க அம்மா பார்த்து நீங்க ஏதோ ஒரு பாடுங்க போடுங்கம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சு போல. அது இல்லாம உங்க அம்மா அப்படி இல்ல நீங்க என்ன பேசுற உங்ககிட்ட அந்த ஒரு பேசுற ஒரு இதே ஒரு கணக்கு ஒரு திருப்தியா இருக்குமா? ஏதோ ஒரு ராஜா அம்மா பாத்து சொன்னா சரி
1: பாத்து
7: விருப்பம் இந்த பாடல். ஆமாமா
1: சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜா ஒரு பாட்டுக்குள்ள ராஜா வரக்கூடியதா நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு எடுத்து வர்றோம் சரியா?
7: உங்களுக்கு பிடித்த படம் ராஜா எது அந்த ஓகேமா
1: ஒரு பாடல் சரி உங்களுக்கு எடுத்து போடுங்க. பிடிச்ச ஒரு பாட்டை பாடுங்க பாக்கலாம் நாலு வரி.
7: அம்மா எனக்கு பிடிச்சது ஆனா நீங்க எல்லாம் சொல்லிட்டா நீங்க ஆனா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த எம்ஜிஆர் வந்து அப்படியே இவங்க யாருமா கன்னட ஐயோ
1: கன்னட பையன்
7: கன்னட பையன் ஐயோ அவங்களோட இது பண்ணுவாரு பாத்தீங்களா ஐயோ அது ரசனையே தனியம்மா.
1: சரி ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த காலத்துல சரோஜா தேவி கன்னட பயங்களி மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களா பாத்துருக்கீங்களா?
7: அந்த மாதிரி வந்து அழகுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்கம்மா. ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கர்நாடகா இது சாரி கேரளா நடிகை ஐயோ அவங்க நடிச்சிருக்காங்கம்மா.
1: யாரு
7: தக்கு
1: யாரது?
7: அம்மா கேரளா எப்படிங்கன்னாமா நம்ம
1: என்ன படம்
7: இந்த படத்துல நம்ம விஜய் கூட நிறைய ஜோடியா நடிச்சிருக்காங்கம்மா.
1: விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க
7: என்ன படம்னா
1: கேரளா நடிகை கேரளா நடிகையா?
7: ஆமாமா விஜய்க்கு ஹீரோயினா ஹீரோயினா ஹீரோயினா
1: என்ன பேருங்க?
7: அம்மா
1: என்ன பேர் அவக்கு?
7: தெரி தெரி அம்மா தெரி படத்துல நடிச்சாங்களே நடிகை
1: என்ன
7: அவங்க
1: என்ன நடிச்சாங்க?
7: கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி இதுலயே அவங்க நடிச்சிருக்காங்க படம்.
1: என்ன
7: படம் மறைச்சாங்க? ஜோடியா வந்து பாட்டு கேட்டேன் விஜய் படத்துல
8: என்ன படம்
7: அவர் வந்து அம்மா ஒரு விஜய் வந்து ஒரு படத்துல இது பண்ணுவாரு போல
1: அவங்கள மாதிரி இவங்க மேக்கப் போட்டு நடிச்சிருந்த
9: உங்களுடைய
1: திருமண அந்த நாட்கள்
9: முடிஞ்சு போச்சு,
1: அது கேங்க கவலையா கவலையா சொல்லுங்க நல்ல உடைத்த நல்ல ஒரு காரியம். அதாவது அந்த கொண்டாட்டம் வருது வருதுன்னு சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு இல்லையா, அது நல்லா இருந்திருக்கும். அந்த
9: கிளிக்கு ரக்கம் அடிச்சு ஆத்து விட்டு
1: பறந்து போச்சு, அது எல்லா கிளியும் இப்படித்தாங்க செய்யுது, பறந்து போயிரும். நீங்க அங்க எல்லாம் வச்சிருக்க முடியாது. ரெக்க இந்த காலத்துல நீங்க ரெக்கைய வெட்டி வச்சிருந்தாலும் அது தத்தி தத்தி என்னாலும் போகும் வெளியில.
9: நிச்சயமா நிச்சயமா.
1: சரி, நீங்க என்ன ராஜா பாட்டு சொல்ல போறீங்க? ராஜாண்டு வரணும்
9: அப்படியா?
1: இடையில வரலாம்.
9: நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஏற்கனவே இந்த பாட்டு வேற எதனா கேட்டுட்டான்னு
1: சொல்லுவீங்க. எங்க பாப்பா பழைய
9: அந்த இடைவெளி சொல்லவா?
1: சொல்லுங்க,
9: நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: பிடிக்கிறேன்.
9: கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த கண்ணமிரண்டினில் இன்னொரு ரகசியம் சொல்ல.
1: ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்த ராஜபோகம்
9: ராஜபோகம்
1: தர வந்தா. கேட்டியே, நல்ல ஒரு பாடல்
9: நீங்க,
1: சூப்பர், நீங்க நல்ல பாடல். அந்த அந்த காலத்து ராஜ பாடல் இல்ல இது இல்லையா?
9: பிபி சீனிவாஸ், ஹரீஸ்வரி.
1: நல்ல நல்ல ஒரு பாடல் அது, ராஜ ராஜேஸ்வரி.
9: கொஞ்சம் பரத்து கொஞ்சம் பரத்து பேர் சொல்லுங்க.
1: படத்து பேரு தானுங்க, அதுதாங்க எனக்கு தெரியல.
9: இந்த படத்துல ஒரு ஊர் பேர் வரும்.
1: ஊர் பேர் வருமா?
9: இந்த படத்துல ஒரு ஊர் பேர் வரும், அந்த ஊர் வந்து குளிர்ச்சியான ஊர்.
1: ராஜ ராஜ ஸ்ரீ ராணி. இந்த எத்தனை எடுத்துக்கலாம் இந்த படம்?
9: எத்தனை
1: எழுத்து எழுத்து எழுத்தை கொண்டது இந்த படத்துல பேர்?
9: எழுத்தா? அந்த ஊர் பேருக்கு மூணு எழுத்து.
1: அந்த ஊர் பேருக்கு
9: அதுக்கப்புறம் ரெண்டு எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு மூணு எழுத்து, ஆக மொத்தம் எட்டு எழுத்து.
1: மதுரையா இருக்குமா?
9: மதுரை மூணு எட்டு எழுத்தா மதுரைக்கு?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, மதுரை என்றது மதுரை மூன்று எழுத்து, ஊரோட பேர் மூன்றுங்கல்ல நீங்க.
9: ஓ அப்படி சொன்னீங்களா? அப்படியா? சரி சரி சரி. மதுரையில குளிர்ச்சியான ஊர் கிடையாது.
1: அது குளிர்ச்சி இல்லையே மதுரை, அது ஒரு குளிர்ச்சியான ஊர்.
9: நீங்க சொல்லுங்க.
1: ஊட்டியா? ஊட்டி வரை உறவா?
9: நீ கண்டுபிடிங்க, எட்டு எழுத்து சொல்லிருக்கேன்.
1: வரை என்றது ரெண்டு எழுத்து, மதுரை அந்த ஊட்டி என்றது மூன்று எழுத்து, வரை உறவு
9: உறவு உறவு மூன்று எழுத்து
1: மூன்று எழுத்து
9: எட்டு எழுத்து
1: எட்டு எழுத்து. அப்ப அதுதான் படம். சரியா
9: முடிஞ்சு போச்சு. ஊட்டி வரை உறவு
1: உறவு. அப்ப நான் கெட்டிக்காரியா?
9: உண்மையிலே கெட்டிக்காரீங்களா? நீங்க
1: பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது.
9: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: நல்ல பாடலானா நீங்க தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறது. நல்ல பாடல்,
9: ரொம்ப உண்மையிலே உண்மையிலே ரொம்ப நல்ல பாடல்.
1: இப்ப இன்னொரு கேள்வி,
9: உள்பகுதியில பார்த்த நான் உள்பகுதியில பார்த்தேன், அதாவது எம்டிஆர் அந்த மெசேஜ்ல
1: பார்த்தேன்,
9: யாருமே அந்த பாடல் கேட்கல
1: கேட்கல, அதனால நீங்க டக்குன்னு கொண்டு ஓடி வந்துட்டீங்க.
9: இந்த பாடல்
1: இல்ல. இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, இப்ப பொண்ணு போயிட்டாங்கல்ல இப்ப மாப்பிள்ள வீட்டுக்கு, இப்ப வருமா இனி? இனி இப்ப தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு இப்ப
9: விசிட், அதாவது ஒரு இது ஒரு மாசம், ஒரு மாசம் தொடரும், ஒரு வெள்ளிக்கிழமை இங்க வருவாங்க, மறு வெள்ளிக்கிழமை அங்க போவாங்க,
1: அப்படி மாறி மாறி வரணும்.
9: அவங்க விருந்து இருக்கும், மாறி மாறி
1: இருக்கும்
9: பொண்ணு மாப்பிள்ளைக்கு. இப்ப இது போயிடுச்சா, இப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மறுபடியும் இங்க வருவாங்க,
1: வந்துட்டு உடனே போவாங்களா நிப்பாங்களா?
9: அது அவங்க விருப்பம், ஒரு நாள் தங்கிட்டு போலாம், இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உடனே கூட போலாம், ஆனா விருந்து சாப்பிட்டு தான் போவாங்க.
1: விருந்து சாப்பிடணும். சரி சரி.
9: ஆமா,
1: இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல, இந்த காலத்துல அப்படியெல்லாம் நடக்கிறது இல்ல கூடுதலா உண்மையிலேயே. அந்த ஒரு நாள்
9: ஐயோ இந்த மாதிரி கூப்பிட்டு விருந்து போலாம், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க
1: என்னண்டு.
9: அவங்க என்ன கவனிச்சாங்க, இந்த வெள்ளிக்கிழமை கூட்டு விருந்து கொடுக்கணுமே, கொடுக்கலையே. அவங்க சிம்பிளா நடத்திட்டாங்க. ஆமா,
1: என்ன சொல்லுவாங்க அதுதான்.
9: ஆமா, நிச்சயமா சொல்லுவாங்க.
1: அதன்பாக விருந்த கொடுத்துடலாம் அந்த பேரை வாங்காம இல்ல.
9: ஆமா,
1: அது வாழ்க்கை பூராவும் இருக்குமுங்க அந்த நினைப்பு, இந்த விருந்த தரையிலேண்டு.
9: உண்மை உண்மை, அதாவது ஒரு அடி அடிச்சா மறந்துடலாம், ஆனா அந்த சொல்லடி
1: அது தாழ முடியாது. உண்மையா,
9: அது மறக்க முடியாது இல்லையா?
1: நிச்சயம். நல்லது. நன்றி நன்றி மாஜி, நன்றி மாஜி,
9: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்,
9: நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம். சரி, இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, அதாவது எங்களுடைய ஷாகுல் ஹமீத் இணைஞ்சு இணைஞ்சு பார்த்தார், அவருக்கு இணைப்பு கிடைக்கல, இப்ப ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் வருவாருன்னு நினைக்கிறேன். சரி, இணைந்தவங்க மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வர வேணும், யார் யார் இணைஞ்சாங்கன்னு பாக்கலாம். சரியா, நீங்க அழைப்புக்கு வரலாம். இணைஞ்சவங்க வந்து எங்களுடைய இணைஞ்சவங்க எல்லாரும் நான் பேசிட்டாங்க போல இருக்கேன். ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்கும். மற்றது வேற இணைஞ்சவங்க எல்லாரும் நீங்க மீண்டும் காட்டிலைக்கு வாங்க. சரி, இப்பொழுது ஊட்டி ஊட்டி வரை உறவு யாருங்க? ராஜ்குமார் கெட்டிக்காரரா இருக்கிறாரு, ஊட்டி வரை உறவு டக்குன்னு போட்டாருங்க. மற்றது எங்களுடைய தமிழன் பாரதி வணக்கம், ராஜ்குமார் வந்து இணைந்து சென்ற சந்தன்ராஜ் மாமா, ராஜா அழைக்கிறான் அல்ல ராதா அழைக்கிறாள், அதுதானே. என்ன போய் இவர் இப்படி பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையண்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு இந்த வீரமணி பாருங்க, குட்டி பையன் இப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி பொண்ணு இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க, அது ராஜா இல்ல ராதா அழைக்கிறாள். அப்படியே அப்ப நானும் தேடி களைச்சு போனேன், இப்படி எல்லாம் இருக்கலாமா பாருங்க. சரி, எங்க வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன், சேது மாதவன், சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன். பையன் ஒரு மிடுக்கா தான் இருக்கார், ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு படம் மாத்திக்கொண்டே இருக்கார் பாருங்க. சூப்பர் சூப்பர். எங்க எங்க வீரமணி, நான் இது ஒரு இது ஒரு குட்டி பொண்ணு, இதை ஏமாத்திட்டு போலான்னு நீங்க என்னங்க நீங்க ராஜா? அது ராதா, ராதா அழைக்கிறாள், அது ராஜா இல்ல. அப்ப நீங்க வேற பாட்டு உங்களுக்கு நாங்க தரலாம், சரியா?
10: சரிம்மா, நான் வந்து அங்க சங்கர சொல்லிருந்தேன்,
1: நல்லது நல்லது வீரமணி, நன்றி நன்றி. உங்களுக்கு ஒரு பாட்டு நாங்க எடுத்து வர்றோம், சரியா?
10: நன்றிமா, எனக்கு நல்ல பாட்டு வந்து எடுத்துவாங்க, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து தங்கருக்கு நல்ல அதோட அறிவியல் பாட்டு எடுத்துவாங்க, பிடிச்ச பாட்டு புதுசு புதுசா நேரம் அறிமுகப்படுத்துறாங்க, தெரியும் தெரிஞ்சவங்க அவங்களும்
1: அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
10: நன்றி நன்றிமா
1: நன்றி. அங்கே ஷாவல் ஹமீத் வணக்கம், வணக்கம் ஷாவல் ஹமீத், வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம். நான் பாடல நிறைய பாடல மனசுல வச்சுட்டே இருந்தேன், எல்லாரும் பாடல சொல்லிட்டு இந்த பாடல் கேட்டுட்டாங்களா?
1: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பொய்
11: உண்மையில ராஜம் அப்படிதான் கேட்கணும். ரொம்ப நாளை கழிச்சு அப்புறம் அவர் கேட்டுட்டாரு. சரி ஓகே.
1: என்ன பாட்டு? ஒரு நிமிஷம், என்ன பாட்டு? ராஜா என்ன பாட்டு நீங்க கேட்க இருந்தீங்க? என்ன பாட்டு?
11: ராஜா மகள் வானில் ஒரு வெண்ணிலா அப்படின்னு பாட்டு
1: கேட்டாங்க.
11: நல்ல பாடல், நல்ல பாட்டு.
1: மட்டும்
11: இந்த பாடல் கேட்டுட்டாங்களா?
1: என்ன பாட்டு?
11: இல்ல இந்த பாடல் கேட்டாங்களா? ராஜாதி ராஜா உன் ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்.
1: யாரும் கேக்கல.
11: அந்த பாடலுக்கு எழுதி வச்சுங்க.
1: அப்பா தப்பிட்டேன். என்ன ராஜாதி ராஜா என் உன் தந்திரங்கள்? அது வந்து ரஜினி அவங்களோட படம்.
11: ஓ ராணி என்னோடு வந்து ஆடவாணி, அது வந்து மன்னனா அந்த படம்?
1: மன்னன் மன்னன் மன்னன். எனக்கும் தெரியல. ராஜா தீராஜா உன் தந்திரங்கள்.
11: என்னோடு வந்து
1: ஓ ராணி என்னோடு வந்து டீ குடிக்கவா அப்படி கூப்பிட்டா பரவாயில்ல. அப்படி உடனே காஃபி ஸ்டோருக்கு போகலாம், சாப்பிடலாம் என்னன்ட்டு ஓடிடுவாங்க. இது என்னடா நீங்க என்னோடு ஆடவான்னு கேட்டா இது என்னங்க? இது ஏற்கனவே நாங்க இப்ப பேசிட்டோம் இல்ல. யாராவது நீங்க பப்ளிக்ல ஒரு பார்க்ல அல்லது எங்கேயாவது நீங்க டூயட் பாடுவீங்களா? இதுதான் எங்க கேள்வி. பாடுவீங்களா?
11: அது வந்து படத்துக்கு படத்துக்கு மட்டும்தான் சரி வரும்.
1: சண்டை போடுவீங்களா? ஒரு பத்து பேருக்கு அனுப்பிங்களா ஒரு நேரத்துல நீங்க?
11: இல்ல நம்ம எல்லாரும் இது நம்ம அடிக்கலாம், பேச்சாலும் அடிக்கலாம்.
1: முதல்ல முதல்ல கை வேலை செய்யும், அப்புறம் கால் வேலை செய்யும். என்ன முதல்ல கையெடுத்து கும்பிடுவோம், ஐயா அடிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அவர் கை வாங்கினா உடனே காலில் விழுந்து ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா உங்களோட காலை தொடர்ந்து இதான் சொல்லிக்கு நீங்க வீராப்பா சொன்னு காட்டிக்கொள்ளாம. எனக்கு கோபம் வந்தா முதல்ல கை வேலை செய்யும், அப்புறமா கால் வேலை செய்யண்ட. சரியா? சரி. இந்த நீங்க நீங்க நீங்க பாட்டு படிக்க மட்டும் அப்படி ஃபீலிங்கோட படிக்கிறீங்களா? அது எப்படி
11: தெரியல எப்படி நீங்க சொல்றீங்க?
1: இது பொய் இல்ல. வேணும் வேணா மாமா வந்தா கேட்டு பாக்கலாம். அன்னைக்கு எங்களுடைய ஆச மாமா குட்டி மகளுக்கு பிறந்த நாள்.
11: பிரார்த்திப்போம்.
1: அது சரி.
11: அது போல அது போல நாளைக்கு ஒருத்தவங்க பிறந்த நாள் இருக்கு.
1: யாருங்க அது?
11: அது நீங்க கண்டுபிடிங்க. அவருக்கு அவர் மாமாவுக்கு தெரியும், சொல்லிருப்பாரு. அவரு
1: அவருடைய
11: ஃப்ரெண்ட். அவருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய அவருடைய வானொலியில தான் இருக்காருன்னு
1: நினைக்கிறேன். மாமா ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா?
11: இல்ல அவருக்கு பாய். குடும்பத்துல கோளாறு ஏற்படுத்துறீங்க.
1: மாமாக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. மாமாட கேர்ள் ஃபிரெண்டா பாய் ஃபிரெண்டா அதை சொல்லுங்க நீங்க முதல்ல.
11: இல்ல இல்ல அவரு பாய் ஃபிரெண்ட். அவர் இந்த வானொலிக்கு அவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு அவரு. அந்த அவரு அவருக்கு நான் பேரோட மறந்துருக்கேன். நம்மளோட இந்த இதுல பேஸ்புக்ல பாத்திருந்தோம் அவருடைய நாளை பிறந்த நாளா இருந்துச்சு.
1: அப்ப நாங்க எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு பேர் தெரியுமா? தெரியுமா தெரியாதா?
11: இல்ல எனக்கு அவருடைய பேர் தெரியல. உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும்.
1: எனக்கு தெரியும்.
11: என்ன
1: மாதிரி இருப்பாரு? என்ன மாதிரி இருப்பாரு? அவர்ட ஷேப்ப சொல்லுங்க. நல்ல நல்ல முடி இருக்கா? முடி இருக்கா?
11: முடி இருக்கு.
1: முடி இருக்கு.
11: முடி இருக்கு. மீச இருக்கு.
1: மீச இருக்கு. சிரிச்ச முகமா? சிரிச்ச முகமா?
11: அல்ல அது தெரியல. சிரிச்ச அவர் சிரிச்சுட்டே இருப்பாரா சிரிக்காம இருப்பாரா தெரியாது.
1: உயரமா? உயரமா இருப்பாரா?
11: அத பத்தி எனக்கு தெரியாது. உயரமா இருப்பாரா கட்டையா இருப்பாரா குள்ளமா
1: இருப்பாராமா? சாய்ராமா?
11: எனக்கு வந்து பேரு தெரியாது. சொல்லிட்ட சாய்ராமா இல்ல மாயிராமா எனக்கு
1: தெரியல. நீங்க எனக்கு படத்தை அனுப்புங்க.
11: அவருடைய இல்ல அவருடைய படமே என்கிட்ட இல்ல. அன்னைக்கு எனக்கு சந்தன ராஜ்யம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அதனால
1: நீங்க இப்படி எல்லாம் சொன்னா யாரும் என்ன நினைக்க போறாங்க? அவர் மேல வழக்கு இல்ல வரப்போது. இப்படி இப்படி என்ன நீங்க சொன்ன மாமா மாமா சும்மாவே கைய காட்டி பேசவே பயம் மாமாக்கு. யாரையும் நோகடிக்க கூடாது. நீங்க வேற க்ளோஸ் பண்ணிடுவாருன்னு சொன்னீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
11: இல்ல அப்படி சொன்னீங்க, அவருடைய கேர்ள் ஃபிரெண்டா கேட்டீங்க, அப்படி நீங்க அப்படி நீங்க வீட்டுல அடி வாங்கி வைக்கிறது என்னன்னு கேக்குறீங்க நீங்க.
1: மாமாட கேர்ள் ஃபிரெண்டான்னு கேட்டது வந்து சும்மா ஃப்ரெண்ட். அப்ப கேர்ளா இருந்தா அது கேர்ள், பாயா இருந்தா பாய். நீங்க எதுக்கு நீங்க அத நீங்க தான் நீங்க கோபப்படுதுங்க. சரி இப்ப அப்ப எப்படி எனக்கு தெரியும்னு சொல்றீங்க? அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது?
11: இல்ல அவர் வானிலையில வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் பேர் கூட மறந்துருச்சு.
1: பேசுக எப்படி இருக்கா? இல்ல கம்பீரமா இருக்கா? சாஃப்டா பேசுவாரா? அன்பா பேசுவாரா? எப்படி பேசுவாரு அவர்?
11: அவரு வந்து அண்ணாதான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அவரு அவரோட நான் பழகி பார்த்தாலும் வீட்டுல போயிட்டு பழகி பார்த்தாலும் அவரு குத்து வர கத்தியால் கத்து அப்படி எல்லாம்
1: தெரியும். அவர் எந்த ஊர்?
11: அவருக்கு இது மெட்ராஸ் தான், தமிழ்நாடு தான்.
1: தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இருக்காரு, தமிழ்நாட்டுல இருக்காரு. அவர் வேட்டி கட்டி வரா பேண்ட்ஸ் போடுவாரா?
11: அவரா அவர் வந்து என்ன கட்டுவாருன்னு இதெல்லாம் நான் எப்படி போய் கழிக்கிறது?
1: இல்ல நீங்க ஒரு ஆள சரி பேர் தான் தெரியாது, ஒரு
11: குறிப்பிட்டு அவர் சொன்னாரு. அவருடைய அவரை வந்து எனக்கு தெரியாது. ஆசமாமா அதுக்கு அடுத்த நாள் தான் அவருடைய பிறந்த நாள். எதையில ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு
1: உங்களுக்கு ஞாபக சக்தி. ஒரு நிமிஷம் ஷாவுல் ஹமீத், வணக்கம் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன். மணிகண்டன் எப்படி இருக்கீங்க? மணிகண்டன்
12: சோகமா இருக்கேன் மேடம். டூட்டி முடிச்சுட்டு இப்படி வந்து சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி மாடிக்கு வந்திருக்கேன். மொட்ட மாடிக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்.
1: எல்லாரும் எதுக்கு
11: மாடிக்கு வந்திருப்பாரு
1: பாருங்க? எல்லாரும்
11: சைக்கிளே தான் போயிட்டு இருப்பாரு.
12: வாரத்துக்கு அஞ்சு நாள் டூ வீலர், அப்புறம் சனிக்கிழமை நாட்டுக்கும் சைக்கிள் போடுற மாதிரி வச்சிருக்கேன்.
11: நான் நான் வந்து போன மாச கதையை பேசிட்டு இருக்கேன். போன மாச கதை தானே அது? ஒரு நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்திய குவைத்த நேரம் மூன்றரை மணி நாலு மணிக்கு ஏதோ ஒரு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து உங்களுடைய நீங்க அந்த சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி
1: சைக்கிள்ல
12: போறேன்.
1: சரி எதுக்கு நீங்க சைக்கிள்ல போறீங்க ரெண்டு நாள் சனி ஞாயிறு?
12: சனி ஞாயிறு எதுக்குன்னா வண்டிக்கு வந்து லோடு கிடையாது, டபுள்ஸும் கிடையாது. ஒரே ஆள் போயிட்டு ஒரே ஆள் வர்றது. மற்ற நாளுக்கு போய் ஸ்கூல்ல இறக்கி விடணும். இறக்கி விட்டுட்டு நான் வண்டியில போய் சாத்துக்குடி படம் மூட, பப்பாளி படம் மூட, ஏதாவது மூட வண்டியில ஏத்தி விட்டுருவாங்க. புதுத்தூர்ல இருந்து கேக்கனா அப்படிங்கும் போது
11: சனிக்கிழமை
12: நாடு ஸ்கூல் லீவு. நான் ஒரு ஆள போயிட்டு ஒரு ஆள் வரனால சைக்கிள்ல போதுமே. எதுக்கு வட்டி வண்டியில போய்கிட்டு பெட்ரோல் செலவு ஆகிட்டு இருக்கு, மாசு கட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு. அதனால
1: உடலுக்கு நல்லா முதலாவது தொப்ப
12: வைக்காம. எனக்கு தொப்ப கிடையாது, நான் சின்ன பையன் தான் மகருக்கு. ஆனா வந்து
11: பாத்தீங்கன்னா சின்ன பையன் தான் அவருக்கு.
1: இல்ல பாருங்க, எல்லாரும் தங்களையும் சின்ன பையன் தான் நினைச்சுதான். நான் பாக்குறதுக்கு சின்ன பையனா இருப்பேன். இவ முத்துவேல் சொன்னார் பாருங்க, நான் பாக்குறதுக்கு நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னார். நீங்களும் வந்து சொல்லிட்டீங்க எங்களுக்கு தான் சொல்ல
12: வந்து. ரெண்டாவது மேடம், இப்ப நம்ம டூ வீலர்ல போனா கூட நம்ம வந்து எஃப்எம் கேட்டு போக முடியாது. சைக்கிள்ல போகும்போது நம்ம போன பையில போட்டுட்டு எக்ஸ்போன் மாட்டிட்டு பண்பில கேட்டுட்டே வந்துடலாம் பாருங்க. இப்ப நம்ம வந்து வரும்போது கேட்டுட்டு வந்து நானு
1: கேட்டு போட்டு தூரமும் தெரியல
12: போகும்போது கேட்க முடியாது.
1: உங்களுக்கு தூரமும் தெரியாது.
12: அந்த காலையில கூட சைக்கிள் போறது மாதிரி அடுப்பா தெரியும், ஆனா இரவு நேரங்கள வந்து சைக்கிள் ரொம்ப சுகமா இருக்கும்.
1: எம்ஜிஆர் வந்து காலுக்கு அப்படியே எல்லா பைத்தியங்களும் பேசிக்கொண்டிருக்கும். இல்ல
12: அறிவாளி பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திறமை வெளிப்படுத்துறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு திறமை இருக்கு. அதனால வந்து நம்ம எம்டிஆர் இருக்கும் போது அந்த வேலை பண்ணும் தெரியாது, நம்ம வண்டி சைக்கிள் வரும்போது வந்துட்டோம் அதுக்குள்ளயும் அப்படிங்கறது யோசனை வந்துடும். ஏன்னா நீங்க பேசுறத கேட்டுக்கிறோம்ல அப்படிங்கும் போது தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது.
1: இல்ல எல்லாரும் அறிவாளியா தாங்க வாராங்க, நான் தான் ஒரு பைத்தியமா இருந்து எல்லாரையும் பைத்தியம் ஆக்கிடுறேன்.
12: இல்ல நீங்க வந்து பேச விவரம் கொஞ்சம் விவரமாக்கிறாங்க, நீங்க வந்து எங்களை வந்து எப்படியாவது பேச விட்டு சிரிக்க விட்டு எங்களை பாட விடுறதுனால தெளிவாயிடுறாங்க. ஏன்னா கவலை எல்லாம் மறந்துடும், ஏன்னா எல்லா மனிதனுக்குமே ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும், லைஃப்ல வந்து ஒரு சோகங்கள் இருக்கும். நீங்க வந்து நேற்று பாத்தீங்களா சோகப்பாடு கேட்டு விட்டீங்க பாருங்க, அந்த சோகப்பாட்டுலயுமே சோக இருக்கும் சோகப்பாடு கேட்கும் போதுலாம் எல்லாரும் சோகமாயிர மாட்டோம், சோகப்பாட்ட கூட இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில அடிபட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையில இந்த வரி எழுதியிருக்காங்க அப்படின்னு நினப்பு வரும். அப்படிங்கும் போது நல்லா சோகத்துல சுகம் இருக்கும். நேற்று நல்லா நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு வரியை கொடுத்து இந்த வேலை பாட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு போது அது ஒரு சுகமா இருக்கு கேக்குறது. வந்து
1: உண்மைய சொல்ல போனா உங்களோட எல்லாம் பேசாமல் தனிமையா சும்மா இருக்கும் போது எல்லாம் ஏதோ நோய் பிடிச்சமாய் உடல்ல ஏதோ ஒரு சக்தி இல்ல எனக்கு ஏதோ, ஆனா இதுல வந்து இருந்து எந்த அன்பு உறவுகளோடு பேசும் போது இருக்கிற உற்சாகமும் சிரிப்பும் என்ன மறந்து உண்மையில எல்லாத்தையும் மறந்துடுறேன். அது என்னன்னு தெரியும்.
12: ஆமா மேடம், அது பேசாம இருந்தா இல்ல ஏதோ ஒண்ணு இழந்தது மாதிரி ஒரு சோர்வாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேசிட்டு நம்ம வேலை பார்த்தா தெரியாது, அப்படி யார்ட்டும் பேசாம நம்ம பாடுறது ஏதோ ஒண்ணு இழந்துட்டோமோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்துட்டே இருக்கும். அது வானொலியில பேசணும் பேசுறவங்க கத்துக்கல, ஏன்னா பாட்டா கேட்டு இருந்தாவே போர் அடிச்சு போயிரும். இந்த மாதிரி பேச விட்டு ரசிக்க விட்டு அப்புறம் பாட்டு கேளுங்க, அது நல்லா இருக்கும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு இந்த பாட்டா படிக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேச
1: வெளியில போய் டூயட் பாடுவீங்களா? ஒரு பாடி காட்டுங்க.
12: வெளியில போய் தனியா டூயட் பாட முடியும், ஜோடிக்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல,
1: அந்த கவலைதான். இருந்தா பாடுவீங்கல்ல,
12: இருந்தா பாடும், ஜோடிக்கு ஆள் இருந்தா பாடிடலாம், தனியா பண்ண முடியாதுல்ல.
1: பாருங்க அவருக்கு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல, அவர் சொல்ல நிச்சயமா செய்ய முடியான்ட்டு. அவரு
12: தனியா செய்ய முடியாது, துணைக்கு ஒரு ஆளுன்னா ஜோடினா நம்மள மாதிரி ஜோடி கிடையாது, நம்ம பிடிச்சவங்களோட ஜோடியா இருக்கணும், நம்ம பிடிச்ச ஜோடியா இருக்கணும். ஏதாவது ஜோடி கொடுத்து போட்டு ஆடு ஆட முடியாதுல்ல.
1: சரி, நீங்க ராசாத்திய பற்றி புல் டீட்டெயில் எழுதுறீங்களே, உங்களோட தைரியம் யாருக்கு இல்லைங்க? ஷாவுல் ஹமீன் உங்களுக்கு இருக்கா?
12: அவருக்கு இருக்காது, இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு, இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு.
1: ஷாவுல் ஹமீன் இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை கேட்டு பேச மாட்டீங்களே. அவர் பாருங்க தன் காதலி ராஜாத்திய பற்றி எழுதும் போது கூட அப்படித்தான் எழுதுற, உண்மையா அது உண்மையத்தான் எழுதுற. உங்களால முடியுமா அப்படி?
11: இல்ல அவருக்கு இருந்தது சொல்லிட்டாரு, நம்மளுக்கு இல்ல அவரால் சொல்ல முடியல.
12: இல்ல இல்ல ராசாத்தி இருக்க மாட்டாங்க, ராணி இருப்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க.
1: 2020
11: ராணி
1: இல்ல, 2000
11: ராணி வந்து
1: பாருங்க 2020 இந்த வருஷத்து போய் இப்ப ஷாகர் ஹமீன் சொன்னதுதான்.
12: 2020 அவங்க சொன்னது போய் சொல்றீங்க,
1: நிச்சயம் ஷாகர் ஹமீன் சொன்னதுதான் 2020 முதல் போய்.
12: அவர் இல்ல, அவர் வந்து உண்மையா சொல்லிருக்காரு, ஏன்னா ராசாத்து இல்ல மற்ற பேர்ல இருப்பாங்கல்ல.
1: அப்ப சரி, அப்ப சரி, அப்ப அவர் சொன்னது சரி, அவர் ராசாத்தி அவருக்கு இல்ல, அதனால அவர் பாடல, அவர் சொல்ல இல்ல, அதுதான்
12: மற்ற பேர்ல இருப்பாங்க.
1: என்ன சொல்றாருங்க பாருங்க, என்ன சொல்றீங்க?
12: இந்த விஷயத்த வந்து ஒரு ஆண் மகனாகட்டும் பெண் மகனாகட்டும் ஒரு திருமணத்துக்கு முன்போ பின்போ யாராவது மனசுக்கு நடிச்சிருப்போம், நினைக்காம யாரும் இருந்திருக்க முடியாது, பட்ட நம்ம அடைய முடியாம இருந்திருக்கோம். அப்படிங்கும் அது ஒரு காதலி தானே, மனசா வந்து நினைச்சிருப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க மறுபடியும் முடிச்சிருப்பாங்க, நம்ம முடிச்சிருப்போம். அப்படிங்கும் போது அது காதலி தானே, அது பேர் சொல்ல மாட்டாங்க. கடை நினைச்சது இல்ல, நான் காதலிச்சது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் பொய், எல்லாம் இருக்க முடியாது,
1: எல்லாரும் பொய். அப்ப இதுல வந்து சொல்றவங்க கலைக்கிறவங்க எல்லாரும் பொய், அதுல முதல் பொய்காரன் ராகுல் ஹமீன். ராகுல்
12: வாங்கிடுவாங்களோ
1: இல்ல எந்த பேச்சும் எடுத்தாலும் வாய்க்கு வாய் உடனே பதில் சொல்ற ஷாவுல் ஹமீத் இதுக்கு மட்டும் அமைதியாயிட்டு நீங்க பேசுறத பேசுங்க இருக்காரு அர்த்தம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க.
12: அம்மா நான் அவர் பாட்டுக்கு உண்மை வளர்ச்சி ஆனா சிக்கல பெறும்ல அதனால ஆயிட்டாரு.
1: நாங்க எத்தனை படம் பாத்துருப்போம் இப்படி இல்ல
11: படம் பார்த்துதான் பிரச்சனைய.
1: சரி மணிகண்டன் ஒரு அஞ்சு பேர் அடிக்க வந்தா நீங்க நீங்க அடிப்பீங்களா சுரண்ட சுரண்ட
12: கொஞ்சம் தூரம் வந்து நான் வண்டிதான் வந்துகிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஜூஸ் கடை ஜூஸ் கடை என் பேரை சொல்லுவாம ஜூஸ் கடை சொல்றேன் ஜூஸ் கடை நின்ற ஒடியாடுறாங்க கைய கத்தியோட பாத்துட்டு வண்டி ஒரே முறுக்குதியா ஒரே வண்டி ஷோ பண்ணவே இல்ல வண்டி மூவ் பண்ணிட்டே போயிட்டு வண்டி கடை சாய் பைக்கேட்ல இருக்கு எங்க ஏறி எப்படி குதிச்சிருப்போம் குதிச்சாலும் விழுந்த சாய் விழுந்தா பரவாயில்ல நம்ம உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி வேகமா வந்துட்டே பாத்துக்குங்க. ஒருத்தன் ஒடியாடுறியா ஒருத்தன் ஒடியாரியா நான் அவனை சமாளிக்க முடியும் பயந்து ஒடியாடுறேன் எப்படி அஞ்சு பேர் சமாளிக்க முடியும்
1: உங்கள்ட்ட பின்னுக்கு வந்ததால சரி முன்னுக்கு ஏதாவது தடைய போட்டுட்டு வந்தா ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல
12: முன்னுக்கு வந்து ரெண்டு நாளும் ரோட்டை மறைச்சாலும் என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது
1: இல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது
12: நாலு பேருமே ரோட்டை மறைச்சாலும் இந்த மண்ணி நிப்பாட்டி தானே ஆகணும்
1: நிச்சயம்
12: நம்ம ஆண்டு மண்ணியத்துல அன்னைக்கு ஒரு கெட்டதுல நல்லதுங்கிற மணிக்கு பின்னாடி கூப்பிட்டுட்டேன் வந்து அதனால ஒரே முச்சு அதுல இருந்து நான் இரவு நேரங்கள்ல அந்த ஒத்தடி பாதி வர்றதே கிடையாது மெயின் ரோட்ல வந்துருவேன் வந்து சுத்தி வந்தாலும் பரவாயில்ல சொல்லி பாத்தீங்களா அஞ்சு பேர் வந்து சமாளிப்பேன் கேட்டீங்க பாத்தீங்களா அதனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை
1: நிச்சயமா அப்படி ஒரு நாள் நீங்க அப்படியான இரவு நேரத்துல யாரும் இல்லாத இடத்துல தனிமையாக யாருமே போக வேண்டாம் இப்ப உண்மையில இந்த காலம் வந்து கெட்டு இருக்கு நிச்சயமா
12: இல்ல மேடம் அவன் வந்து தெரிஞ்சவனா இருக்கணும் ஏன்னா என்னோட தொழில பத்தி பேசிருக்கான் வழிபுற கொள்ளக்காரனாக்க நில்றான் இருப்பான் அவன் வந்து என்ன ஜூஸ் கடைக்கார நில்ற அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ம கடையை நோட்டம் பண்ணி பாத்துட்டு வந்திருக்கேன் வந்து நான் அப்பவே நான் சொன்னேன் அண்ணன் முதலாளி சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன் கம்மி கொடுப்பான் கேட்டேன் விடுற அவன் கொடுத்தா அவன் யாரு எவன் கேப்பாங்க உன கூப்பிடுவாங்க விட்டுரு ஒண்ணு போ கம்பெனி நிறைய வந்துருச்சு தொழிற்பயிற்சி நிறுவனம் வந்துருச்சு போன வாட்ச்மேன் போட்டுருக்காங்க வாட்ச்மேன் போட்டு பயம் இல்ல அது போய் வெளியே நிப்பாங்க பாதுகாப்பு ஒன்னும் பிரச்சனை இல்ல
1: அதுவும் வழியில இருக்கிற வாட்ச்மேனுக்கு பயம் இல்லாம இவர் போறார் ராகுல் கமீன் இப்ப என்ன வாட்ச்மேன் தூங்குறாங்க இல்ல ஒரு டைமுக்கு மேல
12: ஆமா அது ரெண்டு
1: மணிக்கு தூக்கம்
12: அவர் தூக்கம் வந்தா தூங்க கூடாதுயா தூங்கிடுவாங்க
1: அவர் வந்து பகல்ல தூங்கலாம் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தா அவர் இரவுல தூங்க கூடாது ஷாவுல் ஹமீத் சொன்னா பாவம் அவர் தூங்குவார் தானே இதை பாருங்க இதை
12: கேட்டுப்பாங்க
1: அவங்க மனசு தான் இல்லாம இல்ல அப்ப அந்த வேலையண்டு வந்தா அதை செய்யணும் இல்ல நைட் டியூட்டி
11: மனுஷங்க
1: உண்மையா வாட்ச்மேன் வேலை என்பது பாவம் ஏன் தெரியுமா அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லாம எப்படி அவர் முழிச்சிருக்கிறார் சொல்லுங்க பாக்க எப்படி விழிச்சு
12: இப்பதான் மேடம் முன்னாடி அவர் பொழுதுபோக்கு இல்ல இப்பதான் நமக்கு தான் வானொலி எத்தனை வானொலி எந்திரிச்சு போட்டு கேட்கலாமே பிரச்சனையே இல்ல. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வானொலிங்கறது கிடையாது இல்ல இருந்துச்சு குறிப்பிட்ட இடையே பாடு கொடுப்பாங்க அப்புறம் அமைதியா இருக்கும்ல இப்பதான் 24 மணி நேரம் எந்த நேரமும் படுக்கலாமே.
1: அப்ப ஷாவுல் கமீர் எம்டிஆர் எஃப்எம் அவர் நோட்டீஸ் அடிச்சு எல்லா வாட்ச்மேன் கையிலயும் கொடுக்கலாம் கேட்க சொல்லி என்ன சொல்றீங்க நீங்க ஷாவுல் கமீர் கேட்கலாம் கொடுப்போமா அவங்க தூங்குவாங்களா விழிச்சிருப்பாங்களா அவங்க தூங்குவாங்களா விழிச்சிருப்பாங்க
11: நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா கடலை வாங்கி சொல்லிட்டு அதை கையால மடிச்சு கையால கசக்கி தொடச்சு போட்டுவாங்க
1: பாருங்க மணிகண்ட பாருங்க
12: அப்படி இருக்க மாட்டாங்கல்ல எல்லா பேரும் இருக்க மாட்டாங்கல்ல சில பேர் இந்த பொய் சொல்றாங்க பாருங்க அவங்க தான் அப்படி செய்வாங்க உண்மையை பேசுறவங்க செய்ய மாட்டாங்க அதை பறிச்சு பாத்துட்டு அப்படி இருக்குதான்னு சிந்திப்பாங்கல்ல
1: கிடைக்காம எம்டிஆர் எஃப்எம் நோட்டீஸ்ல இவர் கடலை வாங்கி சாப்பிடுறாரு
12: அல்ல அவரு ஏதாவது நோட்டீஸ் படிச்சு மடிச்சு போட்டு பாரு அப்படி யாபம் சொல்றாரு அவர் ஒண்ணும் கிடையாது
1: நிச்சயம் அதையும் கொஞ்சம் தாமதமா சொல்றீங்க நீங்க
11: இல்ல நீங்க அங்க உள்ள கேக்குறீங்களா இங்க உள்ள கேக்குறீங்களா தெரியல
1: இல்ல உங்களோட இடத்துல இப்ப இருக்காதல்ல இப்ப அங்க ஷாகுல் கமீட் ஷாகுல் கமீட்
12: மாங்கால வந்து அந்த மசால் பொடி அந்த உப்பு போட்டு சாப்பிடுறது தனி சுவை அந்த ரோட்ல சாப்பிட்டு போறது நல்லா
1: நல்ல சுவம் அது மட்டும் இல்ல நல்ல அன்னாசி பழம் அது மாம்பழம் கூட அப்படியா சீவி இப்படி குடுக்கறாங்கல்ல சூப்பரா இருக்கு
12: மாம்பழம் அதோட
11: பாத்தீங்களா
1: மாங்காய் மாம்பழம் மற்றது இன்னும் அந்த நிலக்கடலை அவிச்சு போட்டு குடுக்கறாங்க பாருங்க இன்னும் எல்லாம் செய்துட்டு
12: ஆமா அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல தள்ளு வண்டியில வச்சு அவிப்பாங்க தள்ளு வண்டியில வச்சு அவிச்சுட்டு ஒரு சூடா வரும் அப்படி அப்படி போட்டு நம்ம கொடுப்பாங்க நிலக்கடல அப்படி அவிச்சது இருக்கு வறுத்தது வச்சிருப்பாங்க அதோட பெஸ்ட் வந்து வெள்ளரிக்காய் தான் கொடுப்பாங்க நிறைய எல்லா ஊர்லயும் வெள்ளரிக்காய் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க பத்து பத்து ரூபா நல்லா இருக்கும்
1: வெள்ளரிக்காய் நிச்சயம் அது
11: மணிகன் மணிகன் தான் நீங்க இப்ப இந்த சாப்பாடு இத பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம்
1: எனக்கு ஒரு ஆசை என்னுடைய நேர்கள் எல்லாரையும் ஒரு கூட்டமா சேர்த்து யாருமே ஹோட்டல்ல நீங்க உண்டுக்குள்ள போயிருந்து சாப்பிடக்கூடாது இந்த ரோட்ல விக்கிற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு ஒரு மாதத்துக்கு நீங்க எல்லாரும் என்னுடைய ரோட்லயே வாழணும் இருக்கிற இடத்துல படுத்து எங்கயாவது நல்ல இடமா பார்த்து நல்ல மரம் நில ஏதாவது பார்த்து ஒரு கடைக்கு முன்னாலே
12: இப்ப வந்து நான் மொட்டை மாடியில உங்க பேசி இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 கொசு கடைச்சி பிடிச்சிருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு கொசு கடைச்சி பிடிச்சி தூங்க என்ன ஆகுறது
1: இல்ல நான் வேற என்னத்துக்கு பயம் ஒண்ணு சொல்லுவாரு. இப்ப ஆக்கள் யாராவது வந்து விரட்டுவாங்க, பேசுவாங்க, கொலை எடுப்பாங்க, அடிப்பாங்க, அதுக்கு இல்ல, கொசுக்கு தான் பயம் பாத்தீங்களா.
13: ஆமா, கொசு தான். இப்ப எங்க ஊர்ல அதிகம் மேடம், இங்க தமிழ்நாட்டுல உங்க ஊர்ல எப்படி மேடம் அங்க எல்லாம் கொசு இருக்கும்ல?
1: இங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்காது, சுத்தமா நாங்க ஒன்று கூட காண முடியாது எங்களுக்கு. வெளியில வந்து இப்ப சம டைம்ல, அதாவது வெயில் நாக்கள்ல, குளிர் நாக்கள்ல துப்புரவுக்கு இருக்காது, கடைசி மட்டும் இரவிறவா எங்களை குளிரே எங்களைய சாகடிச்சிரு, எங்க கொசு வாரது. ஆனா வெளியில இப்ப சம டைம்ல
11: கொசு வந்து, கொசு சொல்லுங்க, நீங்க வந்து அந்த ஸ்ரீலங்கா இதுல கொசுக்கு பேர் சொல்லுங்க.
1: நுழம்பு என்று சொல்லுவான், நுழம்பு, நுழம்பு என்று சொல்லுவான். அப்ப அது வந்து வெளியில சம்மர் டைம்ல பாக்க பெரிய பெரிய கொசுவா இருக்குங்க. கடிச்சா அந்த இடத்துல அப்படியே அடுத்த நாள் அப்படியே சிவப்பா வீங்கிரும், அந்த இடமே கடிக்கும், பேர்ந்து அதோட மார்க் வரும். இங்க அது ரொம்ப வேதனையா இருக்கும், பெரிய கொசுங்க. அது நீங்க உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, சின்ன சின்னன்னா இருக்காது, இது பெருசு, பார்த்தாலே பயம்.
11: கொயத்துல கொசு இல்ல, ஆனா மூட்டை பூச்சி இருக்கு, கொசு கிடையாது.
1: மூட்டை பூச்சி எப்படி அங்க வந்துருச்சு?
11: இங்கதான் இந்த அரபிக் கண்ட்ரில ஃபுல்லா

0: அதுதான் காரணம். சரி, இப்ப மணிகண்டன் ராஜா அந்த பாட்டு சொல்லுங்க, என்ன கொண்டு வந்தீங்க நீங்க?
1: நான் நினைச்ச பாட்டு அப்புறமே வாட்ஸ்அப் பதிவு போட்டுட்டாங்க. போடாத பாட்டு கேப்பீங்க நீங்க? எல்லா பாட்டுமே பூராமே வாட்ஸ்அப் பதிவாயிருச்சு, பாத்தேன் வாட்ஸ்அப்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில பாத்தோம்னாக்க அந்த வாழ்வே மயம் அப்படிங்கிற படத்துல ஏ ராஜாவே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு யாரும் சொல்லிக்க
2: மாட்டாங்க. அது வந்து யாரு, வாணி விஜயராம் பாடின பாடல்.
0: வாட்ஸ்அப்ல
1: பார்த்தேன், எல்லா பேரும் வந்துருச்சு. வந்து நான் முதல்ல வந்து இந்த நான் ஒரு ராசி இல்ல ராஜா எழுதி வச்சேன், நானு வாட்ஸ்அப்ல பாத்தேன்னா அந்த பாட போட்டுட்டாங்க. வந்துருச்சு அவரு தமிழன், தவிர தமிழன் போட்டு
0: நன்றி. சரி, இப்ப நாங்க ரெண்டு பேரை பேச வைக்கலாம். இன்னைக்கு ரெண்டு பேரை பேச வைக்கலாம். வணக்கம் ராதீஷ், பக்கத்துல ஷாகுல் ஹமீது கூட வணக்கம் சொல்லுங்க.
3: ஹலோ, வணக்கம் ஷாகுல் ஹமீது.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: ஓ, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். என்ன இப்ப எத்தனை தூங்கி எந்திரிச்சாச்சா?
3: அது நல்லது கேள்வி.
0: அது நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு, அதான் அவருக்கு அப்படி கேட்டேன்.
3: தூக்கத்துக்கு நம்மள கூப்பிடுது
0: கூப்பிடுது, என்ன போவே இல்லைங்க.
2: உண்ட மயக்கம் அப்படியே தள்ளிக்கிட்டு
0: இருக்கு. உண்டது வந்து 7 மணிக்கு இல்ல
2: உண்டது, அந்த உண்டது தான் மயக்கம். இப்ப அடுத்த சாப்பிடறதுக்கான மயக்கமா கூட இருக்கும்.
3: சாப்பிட்டதுல இருந்து இவ்வளவு நேரமா கோல் அடிச்சிருக்கு, அதெல்லாம் சமைச்சு வச்சுக்கோ.
0: அப்ப சாவல் கமிட்டி இதுலயும் தெரியுதா உங்களுக்கு சமிபாடு இல்லாட்டி எங்களுக்கு கோல் அடிக்கணும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அப்ப சமைச்சிடும். இப்ப இதுதான் உங்களுக்கு மருந்து பாத்தீங்களா. சரி, எல்லாரும் ராஜா சொல்லிட்டா இவர் என்ன கொண்டு வரான்னு பாக்கலாம். சாவல்வாமி
2: மலையாளத்துல பாட்டுல இருந்து ஒரு ராஜா கொண்டுட்டு வந்துருவாரு.
0: இல்ல இல்ல, மலையாளம் கொண்டு இல்ல, தமிழ்ல ராஜா.
3: ஆசை ராஜா.
0: என்ன என்ன ராஜா?
2: ஆசை ராஜா.
0: என்ன ராஜா? ஆசை ராஜா.
3: மூடு பணி திரைப்படத்துல இருந்து ஆசை ராஜா.
0: மூடு பணி பாருங்க, எங்க இருந்து வரா ரெண்டு மூடு பணி அந்த படத்துல
3: இருந்து
0: எல்லாம் கூகுள் சொல்லுது இவருக்கு. சொல்லுங்க. கூகுள் கூகுள் நீங்க உங்களை வச்சிருக்கீங்கல்ல, கூகுள் சொல்லுது. அவர் தாங்க பக்கத்துல இருக்காருல்ல,
2: அவர் தான் எல்லாருக்கும் தலைவர் ஆயிட்டாரு.
0: இப்ப உங்களுக்கு
3: திசை மாறிய பறவைகள்ல இருந்து ராஜா வாடா சிங்கக்குட்டி.
0: ராஜா வாடா சிங்கக்குட்டி, ராஜா வாடா சிங்கக்குட்டி, ராணி வாடி தங்கக்கட்டி. பாத்தீங்களா அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டு.
3: அந்தரங்கம், அந்தரங்கம் திரைப்படத்துல இருந்து ஐயோ ராஜா காதல் ராஜா.
0: இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப குடுக்காதவங்களுக்கு குடுக்கலாம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அந்த ராஜா வாடா சிங்கக்குட்டி என்ன படம்?
3: அது வந்து திசை மாறிய பறவைகள்.
0: சிங்கக்குட்டி
3: திசை மாறிய பறவைகள்.
0: திசை மாறிய பறவைகள்.
3: ஆமா, அந்தரங்கம் திரைப்படத்திலிருந்து ஐயோ ராஜா காதல் ராஜா.
0: ஆஹா, ஐயா ஐயோ ராஜா.

0: காதல் ரோஜா.
1: ஆமா அந்தரங்கம் மூவி.
0: அந்தரங்கம்.
1: அப்புறம் வந்து முகத்தில் முகம் பார்க்கலாம், அதுல இருந்து அக்கா ஒரு ராஜா தி.
0: இல்ல இல்ல, நீங்க அந்த அந்தரங்கத்துல என்ன பண்ண சொன்னீங்க? ஐயோ ராஜா காதல் ஐயா, ஐயோ ராஜா காதல் ரோஜா.
1: ஐயோ ராஜா கனடால இருந்து காதல் ராஜா.
0: இது சாமி இது சரி இல்ல என்ன இவர் சொன்ன மாதிரி பிள்ள.
1: இல்ல அது சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில கனடாவில இருந்து ரோஜா பாட்டு வைக்குது, அதனாலதான் சொன்ன.
0: அடிக்கடி கேக்குது அந்த ரோஜா. அது சூப்பர். காதல் ரோஜா.
1: அதே மாதிரி முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற திரைப்படத்தில் இருந்து அக்கா ஒரு ராஜா.
0: அக்கா ஒரு ராஜாதி. ராஜாதி எதுக்கு கொண்டு வரீங்க நீங்க? ஒரு பிள்ளை இவர்கிட்ட கண்டுபிடிக்கணும் இருந்தோ கண்டுபிடிச்சாச்சு. ராஜாவ சொல்லி கொண்டு வந்து ராஜாத்திய கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இப்ப தூக்க கலக்கம் இல்லைங்க, பசி கலக்கம். நீங்க
1: சொன்னீங்க அனுபவி, அனுபவி ராஜா. அனுபவி
0: அந்த பாட்டு இருக்குது, அனுபவி ராஜா அனுபவி. சரி இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அத சொல்லுங்க. என்ன பாட்டு
1: ராஜா?
0: நிச்சயமா அதுதான் அந்த படத்து பாடல் தான். சரி உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும்? மூடு பண்ணி இல்லையா வேணும்?
1: இந்த பாட்டு கொண்டு
0: அது நல்ல பாட்டு. அது யாரும்
1: கேட்கல. இந்த பாட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தான்.
0: அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அது அது வந்து ராஜா கிடையாது, ராஜராஜ சோழன் தான். அது வந்து வேற.
1: அது வேற. ஆமா ஆமா.
2: நீங்க உடனே யாரும் கொண்டுட்டு வரல.
0: நீங்க ஒரு
1: தில்லிக்கு ராஜானாலும் அப்படின்னு பாத்தீங்க
0: இல்ல சாவுல் அமீன், அவ்வளவு கடுமையா நீங்க பிடிக்க நல்ல வேலை உங்களை நிகழ்ச்சி செய்ய பாவங்க அவர். இது அது சரியா இருக்குது. நீங்க சும்மா இருங்க. ராஜராஜ சோழன் நான். அது சரியா இருக்கு.
2: ராஜராஜ சோழன்
0: அது பரவாயில்லைங்க. அது பரவாயில்ல. என்ன தினம் நான் என்ன ஆளும்
1: நவசி திரைப்படத்துல இருந்து தேசிங்க ராஜா தான் என்ற பாட்டு இருக்கு.
0: தேசிங்க ராஜா. சரி இப்ப உங்களுக்கு எந்த
1: பாட்டு? அது நல்ல பாட்டு. ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு நல்ல பாட்டு. ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு. சரி எந்த பாட்டு உங்களுக்கு வேணும் அத சொல்லுங்க.
1: ரெண்டு பாட்டு வேணும், ஆனா ஒரு பாட்டு போதும்.
0: சரி என்ன பாட்டு?
1: பாட்டி சொல்ல தட்டாத.
0: பாட்டி
1: சொல்ல தட்டாத திரைப்படத்துல இருந்து டெல்லிக்கு ராஜா ராஜானாலும்.
0: பாட்டி சொல்ல
1: டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே.
0: அந்த பாட்டா?
1: பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இருக்க முடியலாட்டு. சிவகாமையின் செல்வன் திரைப்படத்துல இருந்து என் ராஜாவின் பாட்டு.
0: என் ராஜாவின் ரோஜா முகம். அதுவும் நல்ல பாட்டு. சரி இப்ப நாங்க ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு கொண்டு வருவோம். ராஜாண்டு
1: பாட்டு சொல்லிருக்கு. இனி உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு கொண்டு
0: இல்ல கொண்டு வரேன். இருக்கட்டும். சாவுல் வாணி, பாவம் சாவுல் ஹமீத். அவர் வந்து கேரளாவில் அதுவும் மலையாளம் பேசுறவர் வந்து இந்த ராஜராஜ சோழனை தளர்த்தி விடுங்கப்பா. அதை கொடுத்துடலாம் சாவுல் ஹமீத். நீங்க என்ன நீங்க அதுல இப்ப பாவம் இல்ல அதே குடுத்துருவோம். அவர்
2: இன்னைக்கு வந்து ரசீஸ் வந்து கேரளால இருந்து அப்ப ராஜா ஒரு எழுத்து மாறி கேக்குறாரு. நாளைக்கு கர்நாடகால இருந்து ராஜேஷ் வருவாரு.
0: அப்ப அதுல அந்த அறம் இல்லை என்றதுக்காண்டி இவருக்கு அந்த பாட்டு கொடுக்க இல்ல அப்படித்தானே நீங்க?
2: ஆமா நெடில் நெடில் குறி எல்லாம் பாக்கணும்ல நம்ம.
0: சரி பரவாயில்ல.
1: காயா
0: பழமா சொல்லு ராஜாமா. இவர் எடுக்க விட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருவாரு தெரியுமா? இல்ல இப்ப மாமாக்கெல்லாம் சுலபமா போயிரும். டக்கு டக்குன்னு போய் யாரும் எடுத்து சுலபமா வர போறாங்க. சரி இல்ல சரி பரவாயில்ல, தாட்டி பாட்டி சொல்ல, அதாட்டி உங்களுக்கு நாங்க அந்த பாட்டை கொண்டு வரோம். என்ன பாட்டு சொன்ன நீங்க? சிவகாமியின் செல்வன்.
2: இல்ல பாட்டி சொல்லி தட்டாதுல இருந்து எடுத்துருவாங்க, நல்ல பாட்டு நல்ல காமெடியா இருக்கும்.
0: சரி அந்த பாட்டு எடுத்து வரோம் ராதேஷ். சரியா உங்களுக்கு?
1: நான் காமெடியா இருந்தா தான் தூங்காம இருக்கணும்.
0: சரியா பாட்டி சொல்ல, நீங்க தட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு பாட்டி இருக்கா ராதேஷ்? உங்களுக்கு பாட்டி
2: இல்ல? பாட்டி தான் எதிர, பாட்டி தான் எதிர்மொழி நீங்க பேசிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன?
0: சரியான பொறாம பொறாமக்கார பையன் பாருங்க. இவ்வளவு இப்படி என்ன பக்கத்து வீட்டு பாட்டியுமே, இது பக்கத்து வீட்டுல முந்தி எங்களுடைய யாரு சுப்பிரமணி அவர் சொல்லுவார்ல, பக்கத்து வீட்டுல அழகா இருக்காங்க. இவர் பாட்டிய தான் சொல்றாரு பாருங்க. பக்கத்து வீட்டு பாட்டி நல்ல சந்தோஷம். அப்ப உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றோம். இனி தூங்குங்க, பசிச்சாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? தூக்கம் வந்துருச்சா? கொஞ்சம் கம்பீரமா சொல்லுங்க. ஷாவல் காமிட்டு
1: ஹலோ. ஷாவல் காமி நன்றி.
0: நீங்க குறட்ட விட முதல் நாங்க நன்றி வணக்கம் சொல்லலாம். நன்றி வணக்கம் ராதேஷ்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இல்ல இல்ல, அவரு சும்மா ஆக்டிங் ஆக்டிங், அது ஆக்ட் பண்றாரு அவ்வளவுதான். அவருக்கு தூக்கம் வந்தது போயிருச்சு இந்த ராஜாக்கள் சொல்லும் போது. இப்ப கடை கண்ணன்னு எல்லாரும் எழுதிட்டாங்க பாருங்க. ஒரு பாடல் இப்ப இருக்கிற பாடல் முழுக்க நான் நினைச்சு யாரும் சொல்லாம இருப்பாங்களாக்குமென்று பார்த்தா எல்லாரும் பாட்டுகளை கடக்கிறாண்டு இப்ப இவர் வந்து சொல்லிட்டு போற. இவ்வளவு நேரம் இவர் வராம இருந்தது காரணம் புரிஞ்சுதா அவங்களுக்கு? கூகுள்ல போய் அவ்வளவு பாட்டு சர்ச் பண்ணி எழுதி எடுத்துட்டு தாங்க அப்ப தூக்கம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறார் இத. சரி இப்ப ஷாவுல் ஹமீத், அப்ப இப்ப உங்களோட இப்ப அராப் நாட்டுல ராஜாண்டு பேர் எதுவும் இருக்கா? அராப் அந்த ஊர் இருக்கிறவங்களுக்கு,
2: அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ராஜான்னு கிடையாது.
0: கிடையாது யாருக்கும். சரி அப்ப நல்லது ஷாவுல் ஹமீத், விடைபெற்றுக் கொள்ளலாம். மாமா என்ன ராஜா கொண்டு வர்றாருன்னு பாக்கலாம்.
2: மாமா எந்த ராஜா கொண்டு வர்றாரு பாப்போம்.
0: அவங்க அப்படி இருக்க இருக்க எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி இப்ப இவ்வளவு அன்பு உறவுகள் நீங்கள் இணையலாம், இணைந்து நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் நீங்க கேட்கறீங்க தானே உண்மையிலேயே? என்றால் நாங்கள் பகல் நேரத்தில் எடுத்து வர்ற அந்த பாடல் தொகுப்பு எவ்வளவுதான் எங்களுடைய சந்திரசேகர் சோனியா, நீங்க ஏதோ பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இணைப்புக்கு வந்து கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும், பரவாயில்ல. நீங்க நேர நேர பகுதியில எழுதிவிட்டால் இன்னும் நல்லதா இருக்கும். இங்க எங்களுடைய வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன்,
3: சொல்லுங்க
0: எப்படி இருக்கிறீங்க சேது மாதவன்? உங்களுடைய நெட்வொர்க் சரியில்லை சேது மாதவன், நீங்க கொஞ்சம் வெளியில வரணும். சேது மாதவன் வணக்கம்.
3: சேது
0: உங்களோட நெட்வொர்க் சரியில்லையா அல்லது கால் வந்ததா? உங்களுக்கு வணக்கம் சேது மாதவன், உங்களுக்கு கேட்கலையா?
3: வணக்கம்
0: என்ன படம் அது?
3: சேதுபதி.
0: சேதுபதி. அந்த பாட்டை அந்த பாட்டே உங்களுக்கு தந்துடலாம் இல்ல?
3: அந்த பாட்டா தந்துருங்க, தந்துருங்க.
0: சேதுபதி
3: நிறைய பாட்டு இருக்கு
0: சொல்லுங்க பாக்கலாம். கட்டிக்கார
3: நிறைய பாட்டு இருக்கு ராஜா,
0: சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம். எங்க
3: ராஜாவுக்கு ராஜா நான்டா, இங்க மந்திரிங்க யாரும் இல்ல, அந்த
0: அது சொல்லிட்டாங்க. என்ன படிச்சீங்க? ராஜா நான் ராஜாவா?
3: ராஜா நான் ராஜா எங்கேயோ நான் ராஜா. தொட்டா தீ பொறிதாண்டா, சுட்டா எரிமலைதாண்டா, நொடியில் இடுகிடு பேண்டா வாடா, சட்ட காலர ஏத்தி வந்தா சாத்துவ சாத்தி போடா. ஏ மாமா யூ ஆர் ஹேட் மீ, ஏ மாமா யூ வான் ஹேட் மீ, ஏ மாமா யூ வான் ஹேட் மீ, ஏ மாமா யூ வான் ஹேட் மீ. ஐ அம் ராஜா நான் ராஜா ராஜா அப்படி வருமா பாட்டு?
0: சூப்பர் சூப்பர். அந்த பாட்டு முழுக்க உங்களுக்கு மனப்பாடம் இருக்கா பாடுறீங்க? அங்க பாடுங்க பாக்கலாம், கொஞ்சம் சத்தமா நல்லா பாடுங்க பாக்கலாம். அந்த பாட்டை மட்டும் இருக்கா
3: கேக்கலாண்டி சொன்னி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு பாடணும். வேற பாட்டு பாடுறது?
0: சரி வேற பாட்டு பாடுங்க. அங்க ஆஹா உங்களோட நெட்ஒர்க் அங்க பாடுங்க. சேது மாதவா
3: கேக்குது?
0: ஆ கேக்குது, பாடுங்க. எங்க பாடுங்க?
3: கேக்குதாமா?
0: ஆ இப்ப பாடுங்க.
3: சரிமா
0: பாடுங்க.
3: நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து என்னோட மடி சாய்ந்து வாழும் காலங்கள் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கு சொன்னது அதை நானும் அறிவனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதே. அறிகிறாரோ நாம் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. பேரில்லாத மரம் போல் என்னை நீ உமிழ்த்தாய். அறிகிறாரோ நாம் இங்கு பாட வேறில்லாத மரம் போல் என்னை நீ உமிழ்த்தாய். ஊர் கண் என்மேல் பட்டால் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கு ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அறிகிறாரோ நாம் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. தாய் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. பண் பொன் மேலாசை துறந்த கண் கலங்காத உயிரல்லவா. பலத்தின் கணக்குகளில் செலவா வரவும் நீயே நீயே. அறிகிறாரோ நாம் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து.
0: சூப்பர், நல்ல சாங். நல்ல பாடல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வந்து நீங்க பாடணும். அப்பதான் நீங்க நெட்டு ஒவ்வொரு நாளும் பாட பாட அந்த பரிச்சயம் வரும், நீங்களும் அதுல தேர்ச்சி பெற்றுவீங்க. ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைச்சு நீங்க இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இந்த குரல் வளத்தை வச்சே நீங்க நல்லா வருவீங்க என்று நான் உங்களை வாழ்த்துறேன். உங்களுக்கு அந்த நீங்க அந்த சேதுபதி பாடலை எடுத்து வருகிறேன். நன்றி சேது மாதவன், நன்றி நன்றி.
4: அதே சேதுபதி பாடல இன்னொரு பாட்டு பாட்டமா?
0: ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடலாம், சரியா?
4: நான் ரெண்டு பாட்டு பாடினேன், இன்னைக்கு ரெண்டு பாட்டு
0: சரி பாடுங்க.
4: பல்லவா
0: பாடுங்க.
4: கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மனசாரல் வீசுதடி, நின்னா நடந்த கண்ணு ஓ முகமே கேட்கிறடி, அடி தொலைவில இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி, தூரமே தூரமா போகும் நேரம் குஞ்சு பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா, குஞ்சமாக பார்த்த மழைசாரில் வீசுதடா, நான் இன்ன நடந்த கண்ணு ஓ முகமே கேட்குதடா, தொலைவில இருந்தானே பெருங்காதல் கூடுதடா, தூரமே தூரமாய் போகும் நேரம் ஆசை வலையிடுதா நெஞ்சில் அதில் விழுதா, எரிந்திடும் போதும் மீண்டும் விழுதிடுதா, தனிமை உன்னை சூடுதா தனையனை விழுதா, கூந்தல் மனம் வருதா குறு குறு பார்வையார் கொஞ்சம் கடத்திரிய, குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவுல நிறுத்திறிய, பேரு என்ன வேணும் மேகல் மழை வேணும் சத்தம் இல்ல முத்தம் தர வேணும், கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்த மழைசாரல் வீசுதடி, நான் நடந்த கண்ணு ஓ முகமே பேசுதடி, அடி தொலைவில இருந்தாதான பெரும் காதல் கூடுதடி, காதலே கூடுதா
0: பாடின பாட்டுல நான் அப்படியே தூங்கிட்டேன். சொக்கி போயிருக்கிறது நன்றா பாடுறீங்க, நாளையும் ஒரு பாடலோடு வாங்க என்று சொல்லி கொண்டு உங்களுக்கு பாடலை எடுத்து வரலாம். நன்றி சேது மாதவன், நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து காற்றலையில் வந்து உங்களுடைய இணையக்கூடியவங்க இணைஞ்சு உங்களுடைய பாடல்களை நீங்க எடுத்து வரணும். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு கண்ணன் பாட்டோடைய கண்ணன் பாடலோடைய நீங்க எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க, இணைப்புக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு ராஜா பாட்டு நான் தேடுறேன், எனக்கு கிடைக்குதில்ல. ராஜா பாட்டு ஆனா ராசா பாட்டு நிறைய இருக்கு. எனக்கே இப்ப எல்லாரும் பாட்டை சொன்ன பிறகு எனக்கு ஒரு பாட்டு கிடைக்க மாட்டேன்றது. சரி, நான் ராஜா பாட்டு இல்லை ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் ஆனா இது ராஜா பாட்டு இல்லை ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறேன்.

திறமையான இந்த பாடல். ஆனா அதுக்காக என்னட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது நீங்க. அது என்ன உங்களுக்கு, நீங்க மட்டும் ராஜா பாட்டு கொண்டாடலாம, குறையொன்றும் இல்லை என்று எடுத்து வந்துட்டீங்க. அதாவது குறை ஒன்றும் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பாடலை எடுத்து வந்தேன். நல்ல ஒரு பாடல், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய அந்த பாடல். சரி, அடுத்து ஒரு பாடல் காட்டலையில் எடுத்து வரலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் இது, ராஜா பாட்டு. சரி, நீங்க அழைப்புக்கு வாருங்க. உங்களுடைய பாடல் அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு காட்டலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் காட்டலைக்கு வருகிறது. அதாவது வலித்தேங்காய் எடுத்து என்னத்துக்கும் இதுக்கு அடித்த மாதிரி எங்கேயோ டக்குன்னு கிடைச்சிருச்சு. சரி, இந்த பாடல் எடுத்து வரலாம், என் விருப்பமாக.